ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து பாவம் இருக்கிற இடத்துலையும் அக்கிரமம் இருக்கிற இடத்துலையும் விதைக்கப்படுவது இல்லை. அப்போ ஒரு புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னாலே நம்ம சுத்தமாக தான் போகணும். அது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபிக்க சொல்லவே கூடாது, ஆனால் உங்களுக்குள்ள ஜெபம் வரணும். நான் அழ சொல்லக்கூடாது, ஆனால் உங்களுக்குள்ள அழுக வரணும். நீங்களே உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சமூகத்திற்கு முன்பாக கொண்டு வந்து விட்டு உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கிற செக்ஷன் தான் சுத்திகரிப்பினுடைய ஜெபம். அப்பதான் அது வேல்யூ உள்ளதா இருக்கும். நீங்க தனியா ஏன்னா உங்களுடைய பாவங்கள் எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க எதை விடணும், நீங்க எதுல அர்ப்பணிக்கணும், நீங்க எதுல மாறணும் அப்படி நான் வந்து ஒரே நிமிஷத்துல கெஸ் பண்ணிட்டு போயிருவேன். நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு கெஸ் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி அப்படி நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம கெஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட முடியாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரேயருக்கு வந்ததுல இருந்து அதான் இந்த 7 நாட்களும் உங்க இருதயம் எப்படி வரணும் அப்படின்னா, அழுகையோட தான் வரணும். அப்படியே மன தாங்களோட வந்து உங்க இருதயம் அப்படியே என்ன பண்ணணும்னா, அப்படியே உடையணும். அதான் அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சு அவருடைய பாதத்துல ஊத்தினான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லையா. அப்ப ஒன்னும் என்னன்னா, ஆண்டவர் அதை உடைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்க பெருமைகளை உடைக்கணும், உங்க இருதயத்தை உடைக்கணும், உங்களுடைய சுபாவங்களை எல்லாம் உடைக்கணும். உடைச்சு நீங்க கர்த்தர் சமூகத்துல ஊற்றும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய இரக்கத்தை உங்க மேல கர்த்தர் பாராட்டுவார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வேதத்துல வாசிக்கும் போது, எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் தங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சினாங்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் செய்யாம இருந்தாராம். அப்ப நம்ம செய்த தவறுகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகளுக்கு ஒருவேளை நம்ம அந்த பனிஷ்மெண்ட் அது நம்முடைய தலைகளிலே எழுதப்பட்டதா இருக்கலாம். சிலருடைய தலைகளிலே எழுதப்பட்டாகி விட்டது, அவ்வளவுதான், அதை அழிக்கவே முடியாது. உனக்கு அடுத்த வருஷம் இப்படிதான்ப்பா இருக்க போகுது, அடுத்த மாசங்கள் இப்படிதான் இருக்க போகுது, நீ இவ்வளோ பெரிய இந்த காரியத்தை செஞ்சிருக்கிற, நீ இவ்வளோ பெரிய பொல்லாங்க செஞ்சிருக்கிற, நீ எச்சரிச்சும் கேட்கல. ஸோ அப்படி உங்கள் மேல இருக்கிற தீங்கு கூட எப்ப சரியாகும்னா, இந்த சுத்திகரிப்பு ஜபத்துல நீங்க உங்களை சுத்திகரிக்கும் போது, நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, அந்த பாவத்திற்காக மருந்தி மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய இரக்கத்தை அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் செய்வேன்னு சொன்ன தீங்க நான் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், உனக்கு செய்ய மாட்டேன். அப்போ இன்றைக்கு இந்த 2வது செஷன்ல நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை அப்படியே கிழிச்சு, வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை அப்படியே மனப்பூர்வமா கர்த்தர் சமூகத்துல ஜீவ பலியா, என்னுடைய பெருமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் நல்லவன் அப்படின்னு உங்க சமூகத்துல வந்து நிக்கல ஆண்டவரே, என்னை பொறுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செய்ய விரும்பாததை தான் நான் செஞ்சேன், நான் பேசக்கூடாததை தான் நான் பேசினேன். வேதம் சொல்லுது, ஆசாரியருடைய அந்த காலடிகள் யோர்தானுடைய நதியினுடைய அந்த ஓரத்துல அந்த தண்ணியில வச்ச உடனே அப்படியே இருபுறமும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தான் அப்படியே ஒரு குவியலா நின்றுச்சாமா. அது வரைக்கும் அந்த யோர்தான் ஓடிட்டு இருந்துச்சு, எத்தனையோ பேர் போய் கால் வச்சுட்டு வந்திருப்பாங்க, எத்தனையோ பேருடைய கால்கள் வந்து அந்த தண்ணியில நனைஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறாங்க, பரிசுத்தத்தை சுமக்கிறாங்க. பரிசுத்தத்தை சுமக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை காலடி எடுத்து வச்ச உடனே எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் அந்த யோர்தான் அப்படி நிக்க முடியல, அது ஒரு பெரிய குவியலா நின்றுச்சு. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் நான் நம்புறேன், அது உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. கர்த்தர் அதுல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். அந்த யோர்தானே உங்களுக்கு கீழ்ப்படுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இருதயத்துல சுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். சங்கீதத்துல ஒரு வசனத்தை எடுக்கலாம். 39வது சங்கீதத்துல 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 39வது சங்கீதம் 1வது வசனம், என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து,
துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி. 15வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் தன் ஆவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவதாக எதுல ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், இல்ல எதுல நமக்கு சுத்திகரிப்பு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு. அப்போ பரிசுத்தம் எங்க வேணும் அப்படின்னா, முதலாவதாக நம்முடைய கைகள் பரிசுத்தமா இருக்கணும். அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல தியானிச்சோம். நம்முடைய கைகள் வந்து தீங்கு செய்யக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, நம்முடைய கைகளில் வட்டி வாங்கக்கூடாது, நம்முடைய கைகளினாலே இன்னொருத்தரை நம்ம விரல் நீட்டக்கூடாது, நம்முடைய கைகளிலே இன்னொருத்தருடைய பொருட்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய கைகளிலே இருக்கிற பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போதான் ஆண்டவர் நம்முடைய கையை ஆசீர்வதிப்பார், அப்போதான் நம்ம செய்கிற எல்லாம் நன்றாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு 2வது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது என்ன அப்படின்னா, ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான 2வது பரிசுத்தம் எங்கே அப்படின்னா, நம்முடைய நாவில் பரிசுத்தம் வேணும். நம்முடைய நாவினுடைய பரிசுத்தத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா, நம்முடைய நாவில நம்ம பாவம் செய்யக்கூடாது. இந்த 2000 எத்தனையோ விசை, எத்தனையோ நபர்கள் எதுல தவறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய நாவினால. நாவு ரொம்ப அவசியமானது. உங்களுடைய நாவினால் நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிளஸ்ஸிங்க்கு, ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு அவயவம் எதுன்னு கேட்டா, அது நம்முடைய நாவு. நீங்க அறிக்கை செய்கிறது நடக்கும், நீங்க விசுவாசிக்கிறது நடக்கும். ஆண்டவர் உங்க வாயினால ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். ஆனா நாவில சுத்தம் இல்லாம போக கூடாது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே நான் பேசினதை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே தெரியாம நான் பேசிட்டேன், என் கணவனார பேசிட்டேன், என் மனைவியை பேசிட்டேன், என் பிள்ளைகளை பேசிட்டேன், எங்க அம்மாவை பேசிட்டேன், எங்க தகப்பனார பேசிட்டேன், உங்க சமூகத்துல நான் வந்து பேசிட்டேன். அதற்காக அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு. அப்போ 2வது, ஆண்டவரே என்ன என்னுடைய வாய் இனி என்ன பண்ணுங்க அப்படின்னா, நன்மையினால நிரப்புங்க. ஆமேன் சொல்லுங்கள். முழுக்க முழுக்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இனி என் வாயில என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தீமையான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. அதான் ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வராது அப்படின்னா, ஒரு வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாதாமா. உங்க வாயினாலேயே துதிச்சு உங்க வாயினாலேயே நீங்க சபிப்பீர்களேயானால், வேதம் சொல்லுது உங்க துதியில ஆண்டவர் இருக்கவே மாட்டாரு. நம்ம வாயிலேயே நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், ஆண்டவருடைய வசனங்களை பேசுறோம். ஆனா இதே வாயில கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தை நமக்கு வாயில வறுமையானால், ஆண்டவர் நம்முடைய வார்த்தையிலே பிரியப்படவே முடியாது. சோ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் வாயில தெரியாம நான் பேசிட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி பேசியிருக்க கூடாது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். அதான் ஒரு ஒரு ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை வந்து என்னுடைய காதில் கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த கடந்த இந்த ஆண்டினுடைய சில மாதங்களில் இந்த கொரோனா பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது ஒரு கணவன் மனைவி ஓயாமல் வந்து அந்த மனைவி வந்து அந்த கணவனை வந்து, நீ செத்துப்போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாமா. அப்போ திடீர்னு பார்த்தா அவருக்கு அந்த கொரோனா பிரச்சனையினால அவர் பாதிக்கப்பட்டார்.
பாதிக்கப்பட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது கிராமமாக இருக்கிறதுனால அவரை ஒதுக்கி வைக்க சொல்லிட்டாங்க. யாருமே அவங்க பக்கத்தில் போகாதீங்க, யாருமே தண்ணி கொடுக்க கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே ஒரு ஷெட்டை போட்டு ஒரு மரத்திற்கு கீழே தங்க வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க. அப்போது ஒரு நாள் அவர் அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, அம்மா எனக்கு ஒன்று பண்ணுமா, எப்படியாவது நீ மட்டும்தாம்மா என்னை காப்பாற்ற முடியும், நான் பொழைச்சிருவோம்மா, எனக்கு எப்படியாவது தண்ணியை தான் வச்சு கொடு, சாப்பாடை தான் வச்சு கொடு, நீயாவது அடிக்கடி வந்து பார்த்துரு, யாருமே என்னை வந்து பார்க்கல. ஆனால் இவங்க என்னென்னா வந்து அவர் மேலே ஏற்கனவே நிறைய வெறுப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால ஊர்க்காரங்க எல்லாம் சொன்னதுனால வந்து அவர் பக்கமாகவே போகல, இவங்க தனியாக அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 6-7 நாளில் அந்த மனுஷன் வந்து இறந்துட்டார். முனிசிபாலிட்டிக்கு வர சொல்லி அந்த கிராமமாக இருக்கிறதுனால இது நடந்த சம்பவம், அவருடைய பாடியை வந்து அடக்கம் பண்ண கூட கொடுக்காமல் அவங்களே எடுத்துகிட்டு போய் எரித்து அந்த சாம்பலை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு 15 நாட்கள் தாண்டிருச்சு பாருங்கள், அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய குற்ற மனசாட்சி. நான் வந்து எங்கள் கணவனாரை வந்து நான் பேசினதுனால தான் அவர் செத்து போயிட்டாரு, நீ தான் நான் தான் அடிக்கடி செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்னு சொன்னேன், அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்ற அந்த குற்ற மனசாட்சியில் அவங்க ஃபோன் பண்ணி அப்படியே கதறி கதறி கதறி அழுதாங்க. அழும்போது சொன்னாங்க, ஆண்டவர் இனி ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கட்டும் பாஸ்டர், என் கணவனார் திரும்பி வந்துடுவாரா, என் கணவனார் திரும்பி வந்துடுவாரா, நான் அவரை நல்லா வச்சுக்குவேன், நான் அவரை நல்லா பார்த்துக்குவேன், இன்னைக்கு நான் அனாதை மாதிரி இருக்கிறேன். 15 நாட்களிலே அவருடைய வாழ்க்கை டோட்டலா மாற்றப்பட்டு ஒரு தனிமையாக்கப்பட்டு புருஷனை இழந்து தான் பேசின வார்த்தைக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவர் சாவுக்கு நான் தான் காரணம், ஆனா இனி மரித்து போனவர்கள் திரும்பி வருவார்களா, அவங்களை என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும், நம்முடைய வாயில எதை கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய நாவுல பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவரை வந்து நீங்க துதிக்கவே முடியாது, ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது, உங்களுடைய ஆராதனையில ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் கர்த்தருடைய பார்வைக்கு என்னவானதாமா, அருவறுப்பா இருக்காம அருவறுப்பா இருக்காம. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ணீங்கன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, பிடிக்கல பாவம் ஜபம் எனக்கு, நீ இங்க ஒரு மாதிரி பேசுற, அங்க ஒரு மாதிரி பேசுற, நீ கர்த்தர் சமூகத்துல ஒரு மாதிரி பேசுற, வேலை ஸ்தலத்துல ஒரு மாதிரி பேசுற, நீ தேவ சமூகத்துல ஒரு மாதிரி பேசுற, வீட்டுல ஒரு மாதிரி பேசுற, ஆனா உன்னுடைய நாவுல என்ன வைங்க, என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு டென்ஷன் வேணாலும் வரலாம், எவ்வளவு டென்ஷன் வேணாலும் வரலாம், ஆனா நாவுனால பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய உதடை காத்து கொள்ளுகிற கர்த்தர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் பேசினதுனால தான் என் பிள்ளை இப்படி இருக்கா, நான் பேசினதுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கா, ஆண்டவரே என்னுடைய நாவினால் உமக்கு விரோதமாய் நான் செய்த எல்லாவற்றையும் தயவாய் கிருபையாய் என்னை அன்பாய் என்னை மன்னிப்பீராகப்பா, என்னை மன்னிப்பீராகப்பா.

அல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஊழியத்தினுடைய அழைப்பு அவனுக்குள்ள வந்து அவனுடைய இருதயத்தை தொடும் போது அவன் முதல் ஒப்பு கொடுத்தது என்ன ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? ஐயோ, நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆண்டவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பேசுறாரு. அவனுக்கு ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்சு அவனுக்குள்ள வச்சு வந்துருச்சு. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், பரிசுத்தமா நம்ம வாழணும், அந்த எண்ணம் வந்த உடனே அவனுக்குள்ள முதல் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். உடனே ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் ஏசாயாவினுடைய நாவை என்ன பண்றாரு, தொடுற. அந்த நாவை தொட்டதற்கு பிறகு அதற்கு முன்பாக அவன் என்ன பேசினான்னு தெரியல, அவனுடைய நாவு என்னத்தை அசுத்தத்தை பேச்சுன்னு தெரியல. அதற்கு பிறகு அவன் வாயின் மூலமாய் கர்த்தர் ராஜ்யங்களை கட்டி எழுப்புகிற தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் அனுப்பினார். ஜனங்களை உருவாக்குற வார்த்தையை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தருடைய வாயாய் அவன் இருந்தான். எது நடக்க போகிறதோ அந்த காரியத்தை அவன் வந்து தன்னுடைய வாயினால சொன்னான். அந்த நாவை கர்த்தர் தொட்டதுக்கு பிறகு அந்த நாவு உருவாக்குகிற நாவாய் மாறிடுச்சு. அப்போ உண்மையான ஒரு தொடுதல் நமக்கு எங்க வேணும் அப்படின்னா, நாக்கில் தாங்க வேணும், நாவில் தாங்க. நீங்க நாக்கை சரி பண்ணலைன்னா, உங்க நாவு சரியாகல அப்படின்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாமே எங்கதான் இருக்காமா, மரணமும் நாவில் தான் இருக்குது, ஜீவனும் நாவில் தான் இருக்கு. உங்க நாவுனால உருவாக்கவும் முடியும், உங்க நாவுனால அழிக்கவும் முடியும், உங்க நாவுனால கர்த்தரை பிரியப்படுத்தவும் முடியும், உங்க நாவுனால கர்த்தரை காயப்படுத்தவும் முடியும். நம்ம அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், பேச்சு இலவசமா கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப பேசிடுறோம். ஆனா முதல் கட்டுப்பாடு, வருகிற ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்மானத்துல நீங்க எழுத வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா, நான் ரொம்ப பேசக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப பேசக்கூடாது. நீங்க எல்லாம் வந்து பெர்ஃபெக்டான ஆட்கள், ஆனா அந்த பேச்சு வந்து உங்க சரீரத்தை கரைப்படுத்திடும். இந்த நாவு, அதான் வேதம் சொல்லுது, முழு காட்டையே கொளுத்தி விடுமாமா. நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். பாருங்கள், ஒரு சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுது பாருங்க. அந்த மாதிரி நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு உங்க வாழ்க்கையை கொளுத்தி நரகத்திற்கு நேரம் நடத்தும்னு பைபிள் சொல்லுது. நரகத்திற்கு நேரம் எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. வாலிப தம்பி போன்ல பேசுற அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. டபுள் மீனிங் ஜோக்கு பேசுற அந்த அதெல்லாம் கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த டபுள் மீனிங் எல்லாம் பேசுறது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. நான் வந்து ஒரு கூட்டம், அது வந்து மினிஸ்ட்ரி ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ள நான் போறேன். போய் நின்னா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, புரியலையா உங்களுக்கு, இன்னுமே புரியலையா, இல்ல இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு மூணு டைம் சொன்னாங்க, எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் என்ன கூப்பிட்டா, அவன் டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க பிரதர், அவன் டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்ன ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜோக்ஸ் கூட, எல்லா ஜோக்ஸும் எப்படி, நிறைய ஜோக்ஸ் டபுள் மீனிங்ல தான் பிள்ளைங்க ஜோக்கே அடிக்கிறாங்க, பசங்க ஜோக்கே அடிக்கிறாங்க. நோ, இல்ல, அந்த தப்ப பண்ணாதீங்க. நீங்க பேசுற வார்த்தை வந்து உங்க சரீரத்தை என்ன படுத்தி கொண்டிருக்குது, கரைப்படுத்தி கொண்டே இருக்குது, கரைப்படுத்தி கொண்டு உங்க இருதயத்தை கரைப்படுத்துது, உங்க வாழ்க்கையை கரைப்படுத்துது. அப்படி நம்ம கர்த்தர பேசுற வார்த்தை வாய் அல்லவா, ஆண்டவரை பேசுற வாய் அல்லவா, எப்படி அது வரலாம். நம்முடைய வாயில சுத்தத்தை கர்த்தர் வந்து, நாவில சுத்தத்தை ஆண்டவர் வந்து 100% ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் நீ தேவ சமூகத்திலே வரும்போது துணிகரமாய் நீ பேசாமலும் உன் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு, அடக்கணும். அப்படியே வாய் தொண்டை வரைக்கும் வரும், பேசலாம் அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, அதை அடக்கணும். இல்ல, வேண்டாம், நமக்கு இது தேவையில்லாத வேலை, நான் எதுவும் தேவையில்லாம வாயை விட்டுற கூடாது, நான் விட்டுரு,
அமைதியா போயிடலாம், அமைதியா போயிடலாம். நீங்களே உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அடக்க கற்றுக்கொண்டீங்கன்னா, நான் சொல்றேன் வாய அடக்கிறதுக்கு ஒரே ஒண்ணுதான், நிறைய பேர்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டீங்கனாலே உங்க வாயில தன்னை போல பரிசுத்தம் வந்துருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாவில பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்க பேச்ச குறைங்க. உங்க பேச்ச குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சம் உங்க நாவில அப்படியே பரிசுத்தமா நீங்க பேச, யார் அதிகமா பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதனால நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்னு ஆண்டு எதுக்கு பாரு, சுருக்கமா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் நாவில நான் இனி சபிக்க மாட்டேன், இனி என் நாவலால டபுள் மீனிங் நான் பேச மாட்டேன். இந்த நாவை குறித்து வந்து வேதத்துல நான் தியானித்த போது பல காரியங்களை ஆண்டவர் இல்லையே, சும்மா வேகமா எழுதுறவங்க வேண்டாம் எழுதிக்கிங்க. நம்பர் ஒன், முதலாவது நாவினால் புறம் கூறாமல். நீங்கள் சங்கீதம் 15வது சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீரானால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய வாசஸ்தலத்தில் நிலை நிற்பான் அப்படின்னா, நாவினால் புறம் கூறாதவன். அப்ப நம்பர் ஒன், முதலாவதாக நம்முடைய நாக்கில இருந்து யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதாமா, குறையே பேசக்கூடாது, குறையே பேசக்கூடாது. கவனிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். நாவினால யாரையுமே புறம் கூறி தெரியக்கூடாது. அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய, அடுத்தவங்களுடைய விஷயத்த நம்ம குடும்பத்துல பேசி என்ன பிரயோஜனம், அதுல என்ன நன்மை இருக்குது? அதனால இன்னும் எக்ஸ்பெஷலி ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க முன்னாடி இன்னொருத்தர் வாழ்க்கையினுடைய குறைய நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசிடவே கூடாது. ஊழியக்காரனுடைய குறைய பேசக்கூடாது, ஜெபிக்கிறவங்களுடைய குறைய பேசக்கூடாது, சர்ச்சில் முக்கியமா இருக்கிறவங்களுடைய குறைய பேசக்கூடாது. நமக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை குறித்து புறம் கூறுதல் நமக்கு அவசியமே இல்லை. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து ஒருத்தரிடத்துல போய் பேசுறவங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களே கிடையாது. அதான் அருமையான நம்முடைய தந்தை பெர்க்மன் சையாவை குறித்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சாட்சி. அதான் வந்து அவருக்கு எதிராக வந்து ஒருத்தர் எழும்புறாரு. அப்போ அவருக்கு எதிராக எழும்பி ஒரு கள்ள விஷயத்தை எழுதி அவர் கையில் கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டார். ஒரு பண விஷயம்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு போயாச்சு. இப்போ அவர் வந்து தவறான விதத்தில் ஏமாற்றி அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறாருன்னு செஞ்சுட்டு போயிட்டாரு. இன்னொருத்தர் வர்றாரு, வந்த உடனே சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி உங்கள் கூட இருந்தவர் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டுருக்காருல, இவர் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, என்ன செஞ்சாங்க தெரியுமா, அப்படியே விழாவாரியாக சொன்ன உடனே ரெண்டு மூணு பேர் போயிருக்கிறாங்க. உடனே சொல், ஆமாடா அப்படியாடா தெரியவே இல்லையாடா, வாங்கடா வாங்கடா அவனுக்காக நம்ம ஜோம் பண்ணிடுவோம்டா, கையை கோர்த்து பிடிங்கடா அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஸ்பாட்லேயே நாலு பேர் குறை சொல்றதுக்காக போயிருக்காங்க அவர்கிட்ட. அது ஏமாத்தினது உண்மை, அவரை பேசினது உண்மை, நடந்துக்கிட்டது எல்லாமே உண்மை. ஆனா போய் பேசி முடிச்ச போய் பேசி முடிக்க முடிக்கவே சரி சரா சரா சரா சரா எந்திரிக்கலாம்டா ஜோம் பண்ணலாம்டா, அவனுக்காக நம்ம ஜோம் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கோர்த்து பிடித்து எல்லாரும் குறை சொன்ன வர்றவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு ஜோம் பண்ணி அனுப்பிட்டாராம். அதுல வந்து ஒருத்தர், அந்த கூட போன ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு, பாஸ்டர் நான் தான் இருந்தேன் அந்த இடத்துல, அவர் எழுப்பி விட்டு எல்லாரையும் ஜோம் பண்ணி அனுப்பிட்டாரு, எங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசுற மாதிரி ஆகி போச்சு, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ குறை பேச வந்தவங்கள பரிசுத்தவான்கள் வந்து பேச விடவே மாட்டாங்க. குறை இல்லாதவங்க யாருக்காங்க உற்று பாரம் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால நம்முடைய நாவினால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஆண்டுல போன காலங்களில் உங்க நாவினால நீங்க புறம் கூறியிருக்கீங்களா, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அந்த பரிசுத்தத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். இல்ல ஆண்டவரே இனி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் சொல்றேன் ஒருத்தரை குறிச்சு குறை பேசிட்டு இருக்கிற நபரு அங்கேதான் உட்காந்துருப்பாங்க, அவங்க வளர மாட்டாங்க. நீங்க என்னைக்கு குறை பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க உயர்வு அவ்வளவுதான், உங்க உயர்வு ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க, நான் வந்து பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அன்பாய் சொல்றேன், அதுக்கு மேல நீங்க வளர மாட்டீங்க. நீங்க குறை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வளர்ச்சி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறேன், குறை பேசினவங்க இன்னைக்கும் குறை பேசித்தாங்க உட்காந்துருக்காங்க. இன்னை அவங்க அன்னைக்கு என்ன பேசினாங்க, அன்னைக்கு இன்னொருத்தனை பேசினாங்க, இன்னைக்கு இன்னொருத்தனை பேசிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கூட பார்க்க முடியல. ஆனா யாரை பற்றியும் பேசாம தங்களுடைய வாழ்க்கையை பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு வளர்ந்துட்டே போறாங்க. ஆமென் சொல்லுங்கள், நம்புறீங்களா? அல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
சிலர் வந்து ஆசையா கேட்பாங்க, உங்கள்கிட்ட புடுங்கிறது மாதிரி கேட்பாங்க. வேணாம் வேணாம், நமக்கு அது தேவையில்லாத வேலை. நமக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கலை. அவங்க அவங்க அது அவர்களுடைய பாடு. ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் டூ, ரெண்டாவது, உங்க நாவல என்ன பரிசுத்தம் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்கள் சங்கீதம் 78வது சங்கீதத்திலே 36வது சங்கீத வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாமா? 78வது சங்கீதத்தை எடுக்கலாம். 78ஆம் சங்கீதம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். நம்பர் டூ, ரெண்டாவது, நம்முடைய நாவில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்முடைய நாவினால பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாவில ஒரு மனுஷனுக்கு தேவையான இரண்டாவது பரிசுத்தம் என்ன அப்படின்னா, பொய் பேசக்கூடாது. உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு இல்லைன்னா வந்து ஆமா இந்த வாரத்துல, இந்த வாரத்துல ரெண்டு நாள்னு வச்சுங்களேன், இந்த வாரத்துல நான் பொய்யே பேசல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பொய் கூட பேசல அப்படின்னு. இந்த வாரம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் கூட ஆகல, நீங்க கணக்கு போடுங்க பார்க்கலாம் எத்தனை பொய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேரு பொய் பேசுறது நிறைய பேருக்கு பாவமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அது காமன். ஆனா பைபிள் சொல்லுது பொய் நாவு கர்த்தருக்கு கேட்கல அருவருப்பானது. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். உங்க பிள்ளைங்க பொய் பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? ஹலோ, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பொய் பேசினா பிடிக்கும்ன்ற கை தூங்க பார்க்கலாம். அடி அடினு அடிப்போம். இந்த வயசுல பொய் பேச கத்துக்கிறியா? உண்மையை பேசு. உங்க பிள்ளைங்க பொய் பேசுறது பிடிக்காதுன்னா அவர் பிள்ளைங்க பொய் பேசுறது அவருக்கு பிடிக்குமா? போன் எடுத்தா போய், எஸ்எம்எஸ் அனுப்புனா போய், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா போய். நான் சொல்றேன், அப்படி அந்த மனுஷனை திருப்திப்படுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க போய் சொல்லி அந்த மனுஷனை நான் உங்களுடைய வலைக்குள்ள கொண்டாடுறாலும் என்ன செய்ய போறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாயே உளறி நீங்க திரும்பி உண்மையா தான் என்ன பண்ண போறீங்க? ஹலோ, பொய் நாவு ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கு மாமா. பொய்ய பேசி ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, ஒரு 10 நாள் தாண்டி அந்த வாய் சொல்லிச்சோ அந்த வாயை திரும்பி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, ஐயோ அன்னைக்கு அப்படியா சொன்னேன். நமக்கு மறைக்கவும் தெரியாது ஒழுங்கா, அதை ஞாபகம் வச்சிருக்கவும் தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைங்க பொய் பேசலாமா? நான் சொல்றேன், எத்தனாலும் என்ன பேச கத்துக்குங்க அப்படின்னா, உண்மையை பேசுறதுனால ஒரு மனுஷன் நம்மளை விழுங்கிட மாட்டாங்க, நம்ம அழிச்சிட மாட்டாங்க. நம்ம உண்மையை பேசி பழகுங்க, அப்போ உங்களுக்கு வந்து இடரலே இருக்காது, நீங்க பெர்ஃபெக்டா மாறிவீங்க. நீங்கள் வந்து ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு பொய் வம்சாவளியா தொடர்ந்துச்சா இல்லையா? இவர் பொய் சொல்லுவாரா தன்னுடைய மனைவி இல்ல தங்கச்சி அப்படின்னு? அவருடைய பையன் பிறந்து ஈசாக்கு போய் சொல்லுவானா என் மனைவியில தங்கச்சின்னு? அதுக்கப்புறம் அந்த போய் பார்த்தீங்கன்னா யாக்கோபு குடும்பத்துக்கு வரும், யோசேப்பு குடும்பத்துக்கு வரும். லைனா யாக்கோபு மாமனார் இடத்துல அங்க போய் சொல்ல வேண்டிய, தன்னுடைய சகோதரத்துல அப்பா இடத்துல போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் யோசேப்பனுடைய குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா சகோதரர்கள் எல்லாரும் தன்னுடைய தகப்பன இடத்துல போய் சொல்றாங்க. அப்படியே ஆபிரகாம் ஆரம்பிச்ச அந்த போய் வம்சாவளிய தாக்கிட்டே இருக்கு பாருங்களேன். நீங்க பொய் பேசுகிறவர்களா இருப்பீர்களானால் உங்க பிள்ளைங்க கண்டிப்பா பொய் பேசுவாங்க. பொய் பேசவே கூடாது. எத்தனாலும் வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கைகளை அப்படியே மேல உயர்த்தி

கவனிங்க, சந்தேகத்தினுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையில சந்தேகம் என்கிற ஒன்றை உருவாக்குறதுனுடைய செடிதான் பொய். பொய் சந்தேகம் எதுல ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு பொய்யில தாங்க ஆரம்பிக்குது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு புள்ள பாய்சன் குடிச்சு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போன் வந்துருச்சு. 9th படிக்கிற புள்ள, நல்ல புள்ள, அழகான பொண்ணு, நல்ல படிக்கிற புள்ள, உனக்கு என்னமா பிரச்சனை? ஏதாவது லவ் ஃபெயிலியரா, ஏதாவது பிரச்சனையா, இல்லை யாரையாவது நேசிச்சு உங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சு உன்னை திட்டாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. இரவுல ஒரு போன் கால், அதுவும் எதேச்சையா ஒரு பையன், சொந்தக்கார ஒரு பையன் வந்து கரெக்டா நைட்டு 12 மணிக்கு போன் பண்றான். அவங்க அப்பா டெய்லி நைட் ஷிப்டுக்கு போயிட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வருவார். அவர் வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறாரு, செல்போன் அடிக்குது. செல்போன் அடிச்ச உடனே இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இந்த நேரத்துக்கு செல்போன் அடிக்குது, இவர் ஏதாவது தப்பா நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை கட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இவர் என்ன செல்போனை அடிச்சிருச்சு பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரமே குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒண்ணுமே சொல்லல, இவரும் எதுவுமே கேட்கல, இவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், 12 மணிக்கு யார் ஃபோன் பண்ணா, எப்படி ஃபோன் பண்ணுறாங்க, ரெகுலராக இந்த ஃபோன் கான்டாக்ட் நடக்குதா அப்படின்னு அவருடைய சிந்தனையில் ஓடிட்டே இருக்குது. அவர் வாயில் ஜென்ஸை பொறுத்தளவில் வாயில் பேச மாட்டாங்க, இதில் போட்டு தான் திங்க் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அவனுடைய அக்காவுடைய பையன். இவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறான், இவன் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவருக்குள்ள ஒவ்வொரு சந்தேகமாக வளருது. அடுத்த நாள் காலையில் வச்சுக்க முடியாம நைட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுல்ல, என்னாச்சு யார் பண்ண அப்படின்னு கேட்ட உடனே ஒரே ஒரு பொய் மட்டும்தாங்க சொன்னாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லையே, ஃபோனெல்லாம் வரலையே. ஃபோனெல்லாம் வரலையேன்னு சொன்ன உடனே இவருக்கு இப்போ கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, பெரிய சந்தேகமாக வெடிச்சிருச்சு. அப்படின்னா சம்திங் இவங்க ஏதோ மறைக்கிறாங்க. தொலாவ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பொண்ணு பேரில் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இவங்களை தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக, அது ஒன்றும் இல்லை, நம்ம மூத்த பாப்பா கூட தான் அவன் வந்து போன டைம் கல்யாணத்துக்கு போகும்போது பேசிகிட்டே இருந்தான், எங்கிட்ட நம்பர் வாங்கி அவள்கிட்ட பேசுறதுக்கு தான் அவன் ஃபோன் பண்ணியிருப்பான் போலன்னு சொல்லி கடைசியில் பிரச்சனை ஆகும்போது சொன்னாரு. உடனே இவர் அந்த பொண்ணு மேலே போகும்போது, இந்த வயசுலேயே உனக்கு வந்து அப்படியெல்லாம் பேசுறதுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போன உடனே, நான் எங்க பேச போறேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வந்து சண்டை முத்தி போய் இந்த பொண்ணு பாய்சன் எடுத்து குடிச்சிருச்சு. என்னமோ கர்த்தர் கிருபையில அந்த உயிரை காப்பாத்தி, என்னதான் இருந்தாலும் சூசைடுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணது, ட்ரை பண்ணது தானே, தற்கொலைக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இல்ல. தற்கொலைக்கு ட்ரை பண்றது அப்படின்னு சொல்றது ஒரு பிசாசனுடைய பெரிய வழி நடத்துதல், அது என்னைக்குனாலும் நமக்கு ஆபத்து. அதுக்காக தான் நான் சொல்லுவேன், நீங்க தற்கொலைக்கு மட்டும் ட்ரை பண்ணவே கூடாது யாருமே. எந்த சூழ்நிலை வந்தாலும் சாகுறேன்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது, நான் தற்கொலை பண்ணிவிக்கின்ற வார்த்தை வரக்கூடாது, அது மிகப்பெரிய டேஞ்சர். அது 10 நாள் சொல்லுங்க, 20 நாள் சொல்லுங்க, 1 நாள் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணவங்க நீங்க வந்து திரும்ப வந்து அதே விஷயத்துல உங்க உயிரை மாதிக்க வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு பொய்ங்க, ஒரு பொய் ஒரு குடும்பத்தையே அப்படியே அப்படியே சின்ன பின்னமாக்கிருச்சுங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அதான் சிலர் வந்து தப்பே பண்ண மாட்டாங்க செல்போன்ல, அவங்க அவங்க அனுப்பின எஸ்எம்எஸ் வந்து ராங்கான நபருக்கும் இருக்காது, ராங்கான வார்த்தையுமா இருக்காது, ஆனா தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சு டெலிட் பண்ணுவாங்க பாருங்களேன். இந்த டெலிட் பண்றாங்க பாருங்க, அதுதாங்க பிரச்சனை. நீ ஓப்பனா வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய நாவினுடைய மிகப்பெரிய பரிசுத்தம் என்ன அப்படின்னா, என் நாவினால நான் என்ன சொல்லக்கூடாது சொல்லுங்க. எல்லாரும் நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் சொன்ன பொய்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் முகஸ்துதி, நீங்கள் எழுதிக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28:23 சொல்கிறது, முகஸ்துதி வாயினால முகஸ்துதி பண்ணக்கூடாதாம். அப்படின்னா ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஒருத்தரை ரொம்ப புகழ்றது தவறு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒருத்தரை சொல்லுங்க, எல்லாரும் ஒருத்தரை என்கரேஜ் பண்றது தப்பு இல்ல, ஆனா ஒருத்தரை புகழ்கிறது தப்பு.
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தெரியுதா? அவங்க என்கரேஜ் பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா சிலர் பாருங்க அப்படின்னா முக்க ஸ்துதி அப்படியே பேசுவாங்க பாருங்க, பெருமையா, யோ நீங்க அப்படிங்க, யோ நீங்க இப்படிங்க, நீங்க வேற லெவலுங்க, அந்த லெவலுங்க, இந்த லெவலுங்க. இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து புகழ்றது யாரை மட்டும்தான் புகழணும் அப்படின்னா, புகழ்ச்சிக்குரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான், மனுஷங்க யாரும் கிடையாது, மனுஷங்க யாரும் கிடையாது, மனுஷங்களை புகழவே முடியாது, கர்த்தர் ஒருவர் தான் புகழ்ச்சிக்குரியவர். அப்படி ஒருவர் உங்களை அதிகமாய் புகழுகிறார்களாயானால் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க புகழ்கிறவங்க உங்களை தூக்கி கீழே போடுறதுக்கும் கூட தயங்க மாட்டாங்க, புகழ்ச்சியே விரும்பவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. நம்மளை என்கரேஜ் பண்ணட்டும், அது நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இப்ப நம்ம ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, சிலரு பாஸ்டர் எப்படி ரொம்ப இவ்வளோ நெருக்கத்துலையும் வந்து இப்படி எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இத்தனை ஜபம் நடத்திட்டு இருக்கீங்களே, வரிசையா நடத்திட்டு இருக்கீங்களே, இவ்வளோ பலவீனத்துலையும் ரொம்ப சூப்பர் பாஸ்டர், நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுறோம், இது ஒரு ஓகே. ஆனா உலகத்துல யாருமே இப்படி இல்லைங்க, எங்க சொந்தக்காரங்க கூட இப்படி இல்லை, எங்க பாஸ்டர் கூட இப்படி இல்லை, அவங்க இப்படி இல்லை, இவங்க இப்படி இல்லை, கோயம்புத்தூர்ல நீங்க தாங்க நம்பர் ஒன்னு அப்படி இப்படின்னு ரொம்ப உலகத்தை பாருங்க, வாய அடக்குங்க, வேணா. கர்த்தர் பலன் கொடுக்காம செய்ய முடியுமா? ஆண்டவர் கிருபை கொடுக்காம செய்ய முடியுமா? உயர்த்துகிறவர்கள் யாரை உயர்த்தணும் அப்படின்னா, கர்த்தரையே உயர்த்த. ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, நான் முகஸ்துதி பண்றத மன்னிச்சிருங்க சொல்லுங்க, முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்தத மன்னிச்சிருங்க ஆண்டவர், மன்னிச்சிருங்க ஆண்டவர். சோ நம்பர் 4, நான்காவது, நீங்கள் வந்து 52 சங்கீதத்திலே 2 வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 52 வசனத்தை வாசிக்கும் போது, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. கேளுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு, உங்க நாவு கத்தியான்னு கேளுங்க, நல்லா கேளுங்க, கத்தியா. இங்க நிறைய பேர் நாக்க நல்ல மோல்டு பண்ணி எப்படி வச்சிருக்காங்க, ஷார்ப்பா கத்தி மாதிரி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேச மாட்டாங்க, அவங்க குத்துவாங்க, அவங்க நாவு வாயில பேசாது, அவங்க நாவு என்ன பண்ணும் தெரியுமா, அப்படியே குத்திடும், எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் அப்படியே குத்தி கிழிச்சிடும். அவர் கை நீட்டி அடிக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நீதிமான், அவர் பரிசுத்தவான், சர்ச்சுக்கு போறாரு, அவர் பிரசங்கம் பண்றாரு, அவர் பாட்டு பாடுறாரு, ஆனா அவர் வாயை திறந்து பேசிட்டாருன்னா அவருடைய வாய் என்ன பண்ணும் அப்படின்னா, இருதயத்தை அப்படியே கிழிச்சிடும். அதான் சிலர் சொல்லுவாங்க, அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு, நல்லா இறக்குனீங்கப்பா ஊசி, அதான் உன் நாவு நீட்டப்பட்ட, சொல்லுங்க, நீட்டப்பட்ட சவர கத்தி, கத்தி மாதிரி கூர்மையா, அந்த நாவை கர்த்தர் வெறுக்கிறார். யாரையும் ஊன் பண்ண மாதிரி என்ன பண்ணக்கூடாது நீங்க, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. உன் கணவனாருடைய இருதயத்தை உடைச்சிங்களா, மனைவியினுடைய இருதயத்தை உடைச்சிங்களா, அம்மா அப்பாவுடைய இருதயத்தை உடைச்சிங்களா? அவ சிலரு சிலருடைய பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பலவீனத்தை வச்சு மனசை உடைப்பாங்க பாருங்க. நீங்க அந்த பேசின பேச்சுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க கர்த்தர் விரும்பல அந்த பேச்ச பேசாதீங்க, இன்னொருத்தருடைய பலவீனத்தை வச்சு பேசுறதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யாரு? அதிகாரம் கொடுக்க கூடாது. சிலர் எல்லாத்தையுமே தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா பதில் சொல்லி, அதான் ஒருத்தர் ரொம்ப அழகா பாடுறாரு, பாடின உடனே ஒருத்தங்க சொல்றாங்க, அவரை பார்த்து, பிரதர் ரொம்ப பயங்கரமா பாடுறீங்க பிரதர் அப்படின்னு, பயங்கரமா பாடுறீங்கன்றது வந்து இவங்க நல்ல இதயத்தோட தான் சொல்றாங்க. உடனே அவர் ஆப்போசிட்ல இருந்து, பயங்கரம்னா நான் ரொம்ப பயங்கரமா பாடுறேன்னு நீங்க சொல்றீங்களா? அதை உடனே தப்பா எடுத்துட்டு அதை உடனே அவங்கள காயப்படுத்தி, அவங்க ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க, இவங்க மனசுல அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு காயப்படுத்துறது. நீங்க இந்த 2021
யாரெல்லாம் காயப்படுத்தினீங்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளை தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் மனுஷங்களை காயப்படுத்தினதற்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்ம வாய் யாரையுமே என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வாயினால் யாரையாவது ஒருத்தர் காயப்படுத்தும் போது ஆண்டவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்த்தர் ரொம்ப துக்கப்படுறார். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் யாரையும் காயப்படுத்தாத கர்த்தர். வார்த்தையினால் அவர் காயப்படுத்தவே மாட்டார். நான் நம்புகிறேன், உங்கள் கணவனாரை விட நீங்கள் ஒரு படி மேலே கூட இருக்கலாம். உங்கள் மனைவியை விட 10 படி நீங்கள் மேலே இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்களுடைய குறைவை சொல்லி அவங்கள ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, காயப்படுத்திடவே கூடாது. அதான் சில கணவன் மாதிரி சில மனைவியை எப்படி கூடுவாங்க தெரியுமா, கிறுக்கி, பைத்தியக்காரி, லூஸ், ஏதோ விளையாட்டுக்காக அவர் அப்படி சொல்கிறாங்க. லூஸு அவர் பைத்தியக்காரி, அவள் ஒரு கிறுக்கி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. உன் மூஞ்சியை பாரு, உன் கலரை பாரு, உன் உடம்பை பாரு. அப்புறம் நிறைய மனைவிங்க அப்படிதான் இருக்காங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பாஸ்டர், என் ஸ்டேட்டஸுக்கு அவரை நான் பண்ணியிருக்க கூடாது. பட் கடவுள் நினைச்சேன் இவங்க ஸ்டேட்டுக்கு பண்ணியிருக்க கூடாதாமா. ஆனால் யார் நினைச்சாதாமா, அப்படியே குறைவா, கணவனார குறைவா, அவர் சம்பாரிச்சு வர்ற சாப்பாட்டில் தான் சாப்பிட்றாங்க, ஆனால் அவர் ரொம்ப குறைவா, அவர் அழகில்லை, அவர் அப்படி இல்லை. என்ன வேலை இது, என்னது இது? இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கூட நாங்கள் ரெண்டு பேரும் கேரக்டரை வச்சோ எங்களுடைய பின்னணியை வச்சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறைவா நாங்கள் பேசினதே இல்லை. இன்னைக்கும் நான் வந்து பாஸ்டமா ரொம்ப உயர்ந்துதான் நினைக்கிறேன். ஐயோ, நினைக்கும் போது அவன் ரொம்ப நல்லா பாடுவா, அவன் ரொம்ப நல்லா சமைப்பான் அப்படின்னு எல்லாம் நான் அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அப்படி எட்டாத உயரத்தில், ஐயோ உங்க அளவுக்கெல்லாம் வர முடியுமா, அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசுலையும் சரி வாயிலையும் சரி மேலானவங்கள தான் நினச்சிருக்கிறோம். அது ஃபுல் முழு இருதயத்தில், வெளி தோற்றத்துக்கு மட்டும் கிடையாது, இருதயமே எங்களுக்கு அப்படிதான் இருக்குது, இருதயமே அப்படிதான் இருக்குது. எங்களுடைய உயரத்திலையோ உடம்புலையோ மேட்ச் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, ஆனால் என் மனசில் அவங்களுக்குன்னு ஒரு மேலான இடம், அவங்க மனசுல எனக்குன்னு ஒரு மேலான இடம். நான் அவங்கள புகழும் போது நீங்க வேற, அவங்க என்ன புகழும் போது நீ வேற, இப்படிதான் பேசுறோம். ஆனா ஒரே வீட்டுல உட்கார்ந்துட்டு உங்க கணவனார குறை பேசுற, கணவனாருடைய இருதயத்தை கஷ்டப்படுத்துகிற, நீங்க என்னமோ பெரிய லாயர், பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்கள மாதிரியும், அவர் என்னமோ ஒண்ணும் இல்லாத மாதிரியும், இல்லைன்னா நீங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரியும், அவங்க ஒண்ணும் இல்லாத மாதிரியும், இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி காயப்படுத்துனீங்கன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துறாருன்னே தெரியாது. குறைவா நினைக்காதீங்க, யாரையுமே நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா குறைவா நினைச்சிடவே முடியாது. இதான் நான் வந்து இந்த பாவியன் மீது பாட்டு இருக்கு பாருங்களேன், இந்த பாவியன் மீது வந்து பாட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டுடியோவில் போய் பாடுறேன். அப்போ அந்த ஸ்டுடியோவில் பாடும்போது அவர் அந்த ஸ்டுடியோ சொன்னார், நீ பாடுங்க அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு. அப்போ நான் வந்து தப்பாக தான் பாடினேன், எனக்கு அந்த பிச்செல்லாம் சரியாக வரல. அவர் என்னை திரும்பி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்புறம் சரி அப்போ டேக் எடுக்கிறோம் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பாடினேன், பாடி ஒரு டைம் பாடி முடிக்கிறேன். பாடி முடித்த உடனே எனக்கு தெரியுது இன்னும் ஒரு 2-3 டைம் பாட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. அப்போ நான் அவரை பார்த்து கேட்குறேன், இந்த மாதிரி பிரதர் இன்னொரு டைம் கூட பாடிட்டோமா, பாடினா வந்து நான் அந்த தப்புகளெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார், உங்களுக்கு இவ்வளவுதான், எத்தனை டைம் பாடினாலும் இப்படிதான் வரும், நீங்க பெரிய எஃபோர்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. இல்ல பிரதர், ஒரு டைம் நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் வந்து தப்புகள் எல்லாம் சரி பண்ணி பாட முடியுமான்னு. இல்ல இல்ல இல்ல இல்ல, எத்தனை டைம் பாடினாலும் இதான், நீங்க அவ்வளவுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவாய்ட் பண்ணிட்டாரு. நானும் திருப்தியே இல்லாம வரேன், சரி ஓகே ரைட்டு, எப்படியும் தப்பட்டோம், நம்ம ஒரு பெரிய பாடக்காரங்க, நம்ம தப்பா பாடினாலும் நம்ம ஜனங்கள் கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்துட்டேன். அவரெல்லாம் மியூசிக் போட்டு அனுப்பிட்டாரு. அந்த பாட்டை கேட்டு 7 மாசம் அந்த பாட்டை என் கையிலே வச்சிருந்தேன். இதை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணி நம்ம இவ்வளோ தப்பாக வேற பிச்சு மிஸ் பண்ணிலாம் பாடியிருக்கிறோம், இதை கேட்டால் வந்து எல்லாருமே ஏன்னா பாட தெரியாதவங்களுக்கு எதுக்குங்க பாடுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அதை 7 மாதம் அதை வச்சிருக்கிறேன். ஜபத்தோட்டத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகிறேன், அங்கே போகும்போது இந்த பாட்டை நான் பாடுறேன், பாடுன உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி தனியாக அவங்க யூடியூப் சேனலில் போடுறாங்க, அதை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நிறைய பேர் ஃபுல் சாங் கிடைக்குமா, முழு பாடல்கள் எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, சரி எல்லாருமே இந்த பாட்டை வந்து முழு பாட்டு கேட்குறாங்களே, ஏற்கனவே இதை விட கேவலமாக பேசிட்டோம் பாடிட்டோமே, அதனால அதுக்கு இதுவே பரவாயில்ல, அதை கேட்டவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அந்த பாட்டை வந்து நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் சேனலில் வந்து பாவியன் மீது பாட்டை போட்டு விடுறேன். ஆனால் அது அவ்வளோ தப்பாக பாடி அத்தனை இது இல்லாமல் பாடி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர், இப்போ 20 லட்சம் பேர், 20 லட்சம் வியூவர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நிறைய பேர் அதில் வந்து இதில் தொடப்பட்டோம், ஆண்டவர் எங்களோட பேசினார் அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. அந்த 1 மில்லியன் அப்படி அந்த 10 லட்சம் பேர் பார்த்து முடித்த உடனே அந்த ரெக்கார்ட் பண்ணவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்து அவருடைய பேர் அதில் போடலை. ஏன் போடலை அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே தப்பாக பாடினதுக்கு அவர் வருத்தப்பட்டார், அவர் நம்ம போயிருக்கக்கூடாது, பட் இனி வந்து இவ்வளோ தப்பாக பாடி அவருடைய பேரை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வருத்தப்பட்டுருவார், என் பேரை போய் போட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பார், அதனால வேண்டான்னு போடலை. அவர் கேட்டார், பாட்டு சூப்பராக இருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, என் பேரை நீங்கள் போடவே இல்லையே, என் பேரை அதில் போடவே இல்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி பிரதர் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். அப்போது நான் நம்புகிறேன், நம்ம வந்து எல்லாரையுமே வந்து அற்பமாக யாரையும் நினச்சிட முடியாது, அற்பமாக நினச்சிடவே முடியாது. இன்றைக்கு யாராவது உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா, கவலையப்படாதீங்க, அற்பமா நினைக்கிறவங்களுக்கு தாங்க பிளஸ்ஸிங்க. உங்க பட்சத்துல தான் கர்த்தர் நினைப்பாரு, உங்க பட்சத்துல தான் கர்த்தர் நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அற்பமாய் நினைக்கிறவருடைய பட்சத்துல இருக்கிறார். குறைவா நினைக்கிறத குறிச்சு கவலையப்படாதீங்க. அவங்க நம்ம ரொம்ப பெருசா நினைச்சாதான் நமக்கு ஆபத்து, குறைவா நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை பெருமையாகத்தான் வைப்பார். ஆமென். அப்போ நம்முடைய நாவினால யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இதெல்லாம் அடுத்த வருஷத்துல உங்களுடைய நடக்கணும் அப்படின்னு நீங்க செய்யணும், இல்ல அமைதியா இருப்போம், சரி வேண்டாம் நம்ம எதுவும் பேச வேண்டாம், அது அந்த இடத்துல போயிட்டு அவங்கள காயப்படுத்துறதுனால எதுவும் வரப்போறதில்லை. இதை பழகி கொள்ளுங்கள், இதுக்காக ஆசைப்படுங்க. இப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, இப்போ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை அப்படி நடத்துறதற்கு வல்லவரா இருக்கிற. ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ அடுத்ததாக உங்கள் நாவினால் எதை பண்ணக்கூடாதுன்னா, 73 சங்கீதம் 9வது வசனம், நாவினால் பெருமை பேசக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லு. ஸோ நம்பர் 6, 6வதாக நீங்கள் 17வது சங்கீதம் 10வது வசனம், நாவினால் வீம்பு பேசக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லு. இதெல்லாம் ஒரு பெரிய விளக்கமான சப்ஜெக்ட். அப்புறம் 7வது நம்பர் 7, நீங்கள் யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாவினால் யாரையுமே சபிக்க கூடாதாம். ஏழு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, முதலாவது நாவினால் புறம்

கர்த்தரை புகழ்கிற புகழ்ச்சியான வார்த்தை வந்துட்டே இருக்கட்டும். நான் நம்புறேன், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் கனப்படுத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். உண்டு, எல்லாத்தையும் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி கட்டி கட்டி கட்டி கட்டி உங்க வாயினாலேயே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடிச்சிடவே கூடாது. நம்ம நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய தவறே தாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு முழங்கால நின்று காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ணி கட்டுறோம், பல மணி நேரங்கள் ஜோம் பண்ணி கட்டுறோம், ஆனா அதே வாயினால பேசி அப்படி சுக்கு நூறா உடைச்சிடும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் யோபுனுடைய சரீரத்தை பார்த்தாங்க, யோபுனுடைய வாழ்க்கையில சுற்றி நடக்கிறத பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் மட்டும் யோபுனுடைய வாயை மட்டும்தாங்க பார்த்தாரு. ஆண்டவர் வாயை மட்டும்தான் பார்த்தாரு. உனக்கு வேற எதுவுமே வேணாம், எதுவுமே வேணாம், உனக்கு நான் ரெட்டத்தனையா நான் ஆசீர்வதிப்பேன். எப்ப தெரியுமா, உன் வாயில நீ வாயை திறந்து எதையுமே நீ பேசலப்பா. அதான் யோபுனுடைய சிநேகிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லாரு மேலையும் எனக்கு கோபம் வருது. ஏன் அப்படின்னா, என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல, நிதானமா பேசல. அப்ப யோபுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு சோதனையிலையும் வாயை மட்டும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா காத்துக்கொண்டான். மனைவி கூட காத்துக்கல. மனைவி, எந்த மனைவிக்குனால அந்த கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். நான் யோபுனுடைய மனைவிய தவறா பேசவே இல்லை. ஒரு ஒரு பொல்லாத கணவனா இருந்தா கூட சரியா நீ நீ பண்ண அதான் நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன், அவன மாதிரி யாருமே இல்லைன்னு பரலோகமே சாட்சி கொடுக்குது. அப்போ மனைவி எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன், எனக்கு வந்தா கூட பரவாயில்லையா, உமக்கு வந்துருச்சு ஐயா, அதனால ஒண்ணு பண்ணும், தேவனை தூசித்து இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அந்த சோதனையில அவங்க வாய் குளறி என்ன வந்துச்சு, தேவனை தூசிச்சிரு, தேவனை தூசிச்சிரு. ஆனா அந்த நிமிஷத்துல யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய், தேவன் கையிலேயே நன்மையை பெற்றனா இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உதடு. பிரதர் நீங்க வேற எதுலயுமே பாவம் செய்ய மாட்டீங்க, சிஸ்டர் நீங்க வேற எது வேற எதுலயுமே பாவம் செய்ய மாட்டீங்க, உங்க கண்ணுல பாவம் செய்ய மாட்டீங்க, சிந்தையில பாவம் செய்ய மாட்டீங்க, உங்க நடக்கையில பாவம் செய்ய மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் எதுல பாவம் செய்யறீங்க தெரியுமா, உங்க வாயில பாவம் செய்யறீங்க. உங்களுடைய குணத்திற்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. எலிசா எலியா யார் பெரிய ஆளு, யார் பெரிய ஆளு, வேதத்தின்படி யார் பெரிய ஆளா இருக்கணும், எலிசா தான் பெரிய ஆளா இருக்கணும். ஏன் அப்படின்னா, எலிசா வந்து எலியாட்ட என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீங்க போகும்போது உங்க அபிஷேகம் எனக்கு ரெண்டு மடங்கு வேணும். உடனே எலிசா என்ன சொல்றாரு, சரிப்பா நான் போகும்போது நீ என்ன கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்துட்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த அபிஷேகம் உனக்கு ரெண்டு மடங்கு. உடனே இவன் பார்த்துட்டே இருக்கும்போது எலியா சுழல் காற்றில் எடுக்கப்படுறாரு, தகப்பனே இஸ்ரவேலின் ராணுவ வீரரே அப்படின்னு சொல்லி கத்துறான். அவர் எடுத்துக்கொள்ளப்படுறத பார்க்கும்போது மேலே இருந்து அவருடைய சால்வை மட்டும் கீழே வருது. உடனே அந்த சால்வையை பிடிச்சிட்டு ஆத்துக்கு முன்னாடி நின்று சுத்தி சுழட்டி எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அந்த ஆத்தை அடிக்கிறான். அப்படியே புழக்குது அது, அவ்வளவுதான் அவன் அவன் மேல அது. அப்ப என்ன அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா, எலியாவிடத்துல இருந்த அபிஷேகம் உனக்கு ரெண்டு மடங்கு கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசின்னு சொன்னா நமக்கு யாரதான் ஞாபகம் வரும், ஆனா எலிசாவை நிறைய பேருக்கு ஞாபகம் வராது. எலிசா செஞ்ச அற்புதங்கள் என்ன அப்படின்னு கேட்ட நம்ம நிறைய பேர் ஞாபகம் வராது. ஏன் அப்படின்னா, ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தும் அவனுடைய குணம் சரியில்லாததுனால அவன் பெரிய வெற்றியாளனா நமக்கு முன்னாடி தெரிய மாட்டான். எலியானா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நின்னாரு, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சவால் விட்டாரு. ஆனா எலிசானா நமக்கு உடனே என்ன

தெரியுமா, மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ. இவர் மொட்டையா இருப்பார் போல தெரியுது. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் மொட்டத்தலையா ஏறிப்போன்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு, உடனே சபிக்கிறார். அப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்து கரடி வந்து அந்த பிள்ளைங்களை எல்லாம் சாப்பிட்டோம். ஐயோ, அப்போ ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு எது முக்கியம்? வாயில என்ன தேடுவாங்களாமா? தேவனுடைய வார்த்தைய, அவங்களை உற்சாகப்படுத்துற வார்த்தைய உங்க வாயில தேடுவாங்க, தேடுவாங்க. அதை யார் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, எலிசா மிஸ் பண்ணிட்டாரு. அவர் வாயிலிருந்து குழந்தைகளை சபிச்சிருக்க கூடாது. வாயில நன்மையை மட்டும்தான் தேடுவாங்க. ஒரு அப்பாவுடைய வாயிலிருந்து ஒரு பிள்ளை வந்து நன்மையான வார்த்தையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு அம்மாவுடைய வாயிலிருந்து ஒரு பிள்ளை வந்து அந்த மாதிரி வார்த்தையை தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க முன்மாதிரி இல்லாம இருந்துடாதீங்க. அதனால ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நடா பாஸ்டர் சுத்திகரிப்பு ஜெபம் வச்சாரு, வாயில வாயில பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாரு, நினைக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய இழக்கிறது எதுலதான் இழக்கிறோம் அப்படின்னா, வாயில தாங்க இழக்கிறோம். இதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, காத்துக்கொள்ளணும். நம்ம இதை காத்துக்கொண்டீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனசுல

நீர் என்னை உயர்த்தும் பொழுது என்னை சுற்றியுள்ள சகல கண்களும் என்னை காணும், சகல கண்களும் என்னை காணும். ஏனென்று சொன்னால் நீர் எனக்கு உதவி செய்கிறதினாலே, நீர் என்னை உயர்த்துகிறதினாலே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதினாலே என்னை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் என்னை காணும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் நீர் என்னை நடத்துகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.

நேசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I love you, Lord. உமை நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு பாராட்டினபடி கிருபைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ஜீவனுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ரத்தத்துக்காக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக, என் பலவீனத்தை மாற்றினதற்காக, என் துக்கங்களை சுமந்து கொண்டதற்காக உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமை நான்

சுகமுண்டு, உடைய சமூகத்திலே சுகமுண்டு. பலவீனமா இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன், உடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன். Yes, by your stripes, by the stripes of Jesus, இயேசுவின் தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். பலவிதமான பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வேளையிலே அது மாறி போகிறதற்காக, பலவீனங்கள் உடைக்கப்படுகிறதற்காக, அவருடைய கிரிகைகள் மாறி போகிறதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே.

ஆண்டவரே, உமேன நோக்கி பார்த்து உமேன துதித்து உமேன ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, உமே நான் துதிக்கிறேன். ஆண்டவரே உமே நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே என் கண்கள் என் கருவை கண்டது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.

அவர்களுக்கு சொல்லுவோமா? ஆமென். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை விட்டு தூரமாய் நான் போனேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை அழைத்துக் கொண்டீர், அதற்காக மக்கள் நன்றி.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக, எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக, எங்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்ற காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே இருதயத்தை ஊற்றி ஜெபி அப்படின்ற காரியத்தை இந்த 1 சாமுவேல் 1:15 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. 1 சாமுவேல் 1:15 நான் வாசிக்கிறேன். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அதனால இன்றைக்கே அன்னாளுடைய ஜபத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி கூட, நீ என்ன, நீ வந்து மது குடிச்சிட்டு குடியை உன்னை விட்டு விலகு என்றார். 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். இவ இருதயத்தில் ஆண்டவரோட பேசினாள். 13 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள். ஆண்டவரோடு எதில் பேசுகிறாளா, இருதய லெவலில் பேசுகிறாள். மனசளவில் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறோன்றோம்ல, அந்த மனசுக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபத்தை அன்னால் அவள் செய்தாள் என்று, அதான் இருதயத்திலே பேசினாள் என்று பார்க்கிறோம். இப்போ ஜபம் என்றாலே ஆண்டவரோடு பேசுவது தான் என்று நாம் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ஜப மெத்தடு, ஜப முறைகளை நாம் பார்த்துட்டு வரோம். இப்போ இருதயத்திலே அன்னால் ஆண்டவரோடு பேசி அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், நீ குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றுகிறேன். அதனால இன்னைக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி பாருங்கள், நாம் எப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது. சத்தம் போட்டு ஜெபிக்கிற இடத்துல சத்தம் போட்டு ஜெபிக்கணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற இடத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும் என்று தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால இன்றைக்கி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க அந்த ஜபத்தை ஏன் ஆண்டவர் விரும்புகிறார், ஏன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று இந்த கால வேளையில் கொஞ்சம் சற்று நான் தியானித்தேன். அன்பாலே, எனக்கு சரியாக எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னாக்கா, எரேமியா 17:9 தான் எனக்கு காண்பித்தார். என்ன காண்பித்தார்னா, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னார். இருதயம்னாயா, இன்றைக்கி நம்ம உடம்புல மனசில் எல்லா எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, மூளை இருக்குது, உள்ளுறுப்புகள் இருக்குது, வெளி உறுப்புகள் இருக்குது. இந்த எல்லா உறுப்புகளும் மனிதனுடைய எல்லா மொத்த எங்கே வந்திருக்குன்னா, இருதயத்தில் தான் வந்திருக்குதான். அந்த இருதயம் தான் கேடும் திருக்குள்ளது, அதுதான் மனசுன்னு சொல்கிறார், அதுதான் சிந்தைன்னு சொல்கிறார். அதனால அதுதான் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் வந்து இருதயத்தை விரும்புகிறார், இருதயத்தை மாற்ற வேண்டும், இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறது. என்னென்னா, அந்த இருதயத்தை தான் பிசாசானவன் கெடுக்கிறான். அதனால அந்த இருதயத்தில் தான் மேட்டுமை, பெருமை, அவிசுவாசம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். அன்பாலே, அந்த அது ஆத்மா சம்பந்தப்பட்ட காரியம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இருதயம் எல்லாவற்றையும் பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று இங்கே பதிவிட்டு என்ன சொல்கிறாரு, மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் தான் கேட்டார். அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் அந்த இருதயத்தை குறித்து அநேக காரியங்களில் அநேக இடத்துல பேசியிருக்கிறார். நீதிமொழிகளில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் தான் சொல்கிறார். வேறு எதையும் அவர் கேட்கலைங்க, வேறு எதையும், உன் மூளையை கொடு, உடைய முடியை கொடு. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு முடியை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி எதுவுமே கேட்கலை, முடியை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னுலாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் எதை தான் கேட்குறாரு? இருதயத்தை தான் கேட்குறார். மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்றார். நம்ம இருதயத்தை கொடுக்கணுமா? அன்பாங்களே, நீதிமொழிகளில் 23:26 அழகாக சொல்கிறார் பாருங்கள், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. வேறு எதுவுமே கேட்கலிங்க, அவர் இருதயத்தை தான் தான் கேட்குறார். உன் காசு பணத்தை தான் அவர் கேட்கல, உன் முடியை கொடுன்னு கேட்கல, உன்னுடைய கையை கொடு காலை கொடு உன்னுடைய கிட்னியை கொடுன்னு கேட்கல. அவர் எதை தான் கேட்குறாரு? உன் இருதயத்தை கொடு. ஏன் இருதயத்தை கேட்குறாருன்னா, இருதயம் தான் கேடும் திருக்கும் உள்ளது. ஏன் இருதயம் கேடும் திருக்கும் உள்ளதுன்னா, அந்த இருதயத்தை தான் பிசாசானும் ஆளுமை பண்ணுறான். அவன் வந்து அவனுடைய சிந்தனை அவனுடைய தாட்டெல்லாம் இருதயத்தில் போட்டு நம்மளை வீணாக்கிற ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைக்கிறதே பிசாசுடைய காரியம். அதனால்தான் அந்த இருதயத்தை எனக்கு தந்துரு, உன் இருதயம் கேடுபாடு உள்ளது, அதை என்கிட்ட கொடுத்தது. அன்பாவில் நீ உள்ள நிலைமையோடு என்கிட்ட வான்றார். அதாவது இருதயம் எப்படி இருக்குதான், பயங்கரமாக இருக்குதுன்றார். அந்த உண்மையிலே நீ இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிப்பார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இருதயத்தை நவமான இருதயமாக மாற்றுறாருங்க. அன்பாவில் இன்றைக்கி நம்ம எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. அன்பாவில் இன்றைக்கி பாருங்கள், எசேக்கியேல் 36:26-27 பாருங்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் பாருங்கள், அந்த உள்ளத்தில் உள்ளம் எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களில் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன். அன்பாவில் இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்தை நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம்னா, அந்த இருதயத்தை எப்படி மாற்றுறாரா, அந்த சதையான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயமாக தரார். அந்த சாப்பாடு உள்ளத்தில் இருக்கிற அந்த இருதி கல்லான இருதயம், இருதயம் கல்லாடா அப்படின்னு கேட்பாங்க. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல் அப்படின்வாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட இருதயம் கல்லாக மாறு. உண்மையில் நான்லாம் அப்படி தான் இருந்தேங்க, எனக்கு அழுகையே வராது. யார் செத்து போனாலுமே அழுகு வராது. எந்த அப்போ ரத்தத்தை பார்த்து எனக்கு அழுகையே வராது. ஏன்னா ரத்தத்தை பார்த்து பார்த்து எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, இந்த தையல் மண்டையை உடச்சிட்டு வரும்போது. அப்போ அந்த கல் மனசாக இருக்கும் என் மனசு, எனக்கே தெரியும் நல்லா. அப்போ அந்த இருதயம் எவ்வளோ கிறுக்கும் கேடும் உள்ளதாக இருந்ததுன்னா, அந்த கல் மனதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது நவமான இருதயத்தை அவர் கொடுக்குறார், மாற்றுகிறார். அப்போ ஏசு ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா, இருதய ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. கிராமத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ரோமன் கேத்தலிக்கு இருக்கிற பகுதியில் நான் இருந்திருக்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க இருதய ஆண்டவர் அப்படின்வாங்க. அந்த இருதயத்துக்கு அவர் தான் ஆண்டவர். அந்த இருதயத்தை தான் இப்போ பிசாசு நம்மக்கிட்ட என்ன செய்கிறான், அவன் ஆளுமை பண்ணிவிட்டு அந்த இருதயத்தை அவன் என்ன செய்கிறான், திருக்கு கேடு உள்ளதமாய் மாற்றுகிறான். அதனால தான் இன்றைக்கி அழுகை ஜபம் நமக்கு வரமாட்டேன், கல்லாக மாறிடுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயம் எப்படி மாறிட்டு இருக்குன்னா, கல்லாக மாறிட்டு இருக்கு, சுயநலமாக மாறிட்டு இருக்கு, கேடும் திருக்கு உள்ளதாக மாறிட்டு இருக்கு. அன்பாலே அதிலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னா, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இருதயத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஊற்றுறதுன்னு அப்படி பாருங்கள், இருதயத்தை எப்படியா ஊற்றுறதுன்னா, நீ ஆண்டவருடைய பாதத்தில் என் இருதயம் கல்லாட்டம் இருக்கு ஆண்டவரே, என் இருதயம் கேடுபாடாக இருக்குது ஆண்டவரை, இந்த இருதயம் எனக்கு வேண்டான்னு சொல்லி, நீ இந்த இருதயத்தை மாற்றுன்னு சொல்லி, நவமான இருதயமாக கொடுங்கன்னு சொல்லி நீ கேட்கும்போது ஜபிக்கும்போது, உன் இருதயத்தை என் இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு, நவமான இருதயமாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். மாலே அந்த ஜபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறோமா? அன்பாவில்லே, தேசத்துக்காக நாங்கள் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த தாழ்த்தி ஜெபிக்கிற காரியம் சரண்டர் ஆகிற காரியம் என்று பார்க்குறோம். அன்னைக்கு வந்து முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறது ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறதுன்னு நம்ம பார்த்தோம், சரணாகதி அடைகிறது. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதுன்றது, நான் ஒன்றுமே இல்லை, என் இருதயம் கேடுபாட உள்ளது, என் இருதயத்தில் நல்ல ஒரு சிந்தனை கிடையாது, நல்ல ஒரு மனசு கிடையாது, என்னுடைய சுயநலமான இருதயமாக இருக்குது. ஆண்டவரே உம்மை போல உன் இருதயத்தை போல என்னுடைய இருதயத்தை மாற்றுன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும்போது, அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாருங்க. அன்னால் அந்த இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனால அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சாமுவேலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பானிலே அன்னாள் வந்து தனக்காக தான் ஜெபித்தார். தன்னுடைய கர்ப்பம், அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் திறக்கணும்னு தான் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆனால் நாம் அன்பானிலே நமக்காக ஜெபிக்காமல் இருதயத்தை ஊற்றி ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆத்துமாக்களை நமக்கு கொள்ளை பொருளாய் தருவார். அன்பானிலே இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி நம்முடைய இருதயம் எப்படியாக ஆத்துமாக்களுக்காக கதறு, இன்றைக்கி ஆண்டவருடைய பாரமே என்ன அப்படின்னாக்கா ஆத்தும பாரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பாரம் என்னன்னாக்கா நம்முடைய குடும்ப பாரம், நம்முடைய பிரச்சனை, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, கடனை குறித்து, வீட்டை குறித்து, இப்படி நம்ம பாரம். இந்த பாரத்தை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறார். உங்கள்கிட்ட எப்படி ஓம் பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என் பாரத்தை உங்கள்கிட்ட வாங்கிக்கணும். அப்போ ஆண்டவுடைய பாரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அந்த இருதயத்தில் அவருக்கு பாரமாக இருக்கிறது. அன்பா இல்லையா, அதனால் தான் ஓ இருதயத்தில் அவர்கிட்ட ஊற்றி ஜெபிக்கும்போது இன்றைக்கி நாம் ஜனங்களுக்காக இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் ஜனங்களை கொள்ளை பொருளாக நமக்கு தருவார். இன்றைக்கி நாம் எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம சுயநலத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா அல்லது பிறநலத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? அதனால் தான் கர்த்தர் ஆண்டவர் பவுலை மறைத்து பேசியிருக்கிறார், என்னுடைய சுய பிரயோஜனத்தையே தேடாமல் நான் அநேகருடைய பிரயோஜனத்தையே தேடும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ பாருங்கள் பவுலுடைய இருதயம் எப்படியாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி பவுலுடைய இருதயத்தின் படி நாம் நம்முடைய பிரயோஜனத்தை தேடுறதுக்கு நம்ம இருதயத்தை ஊற்றுகிறோமா, இல்லது அடுத்தவங்க ரட்சிப்பு அடைய வேண்டும், அடுத்தவர்களும் இந்த ஆண்டவருடைய அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அன்பாவிலே இன்றைக்கி பாருங்கள் 1 கொரிந்தியர் 10 ஆண்டவர் சொல்கிறார் பவுல் மூலமாக 32, நான் என் சுய பிரயோஜனத்தையே தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தது போல நீங்களும் யூதருக்கு கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் நீங்கள் என்ன செய்யுங்க, வாழுங்கள் என்று சொல்கிறார். அன்பாவிலே இன்றைக்கி பவுலிடத்தில் அந்த சுயநலம் என்பது இல்லை, காணப்படவில்லை. இன்றைக்கி சுயநலம் என்பது நம்ம இருதயத்தில் பிசாசு கொடுத்து நம்மளை வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிறான். அன்பாவிலே இன்றைக்கி நாம் அதில் கொஞ்சம் கற்றுக்கணும், உஷாராக இருக்கணும். நம்ம ஏன் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கணும், ஏன் ஓயாமல் ஜெபிக்கணும், ஏன் தாழ்த்து ஜெபிக்கணும், ஏன் கெஞ்சி ஜெபிக்கணும், ஏன் மன்றாடி ஜெபிக்கணும்ன்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதே சமயத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, நம்ம இருதயத்தை அல்லது ஆண்டவருக்கென்று ஊற்றி ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி பாருங்கள் இருதயம் எல்லாத்த விட கேடு உள்ளது, திருக்குள்ளது. அந்த இருதயம் நமக்கு வேண்டாம். எசைக்கேல சொல்லப்பட்டதை போல நம்ம இருதயத்தை மாற்றுவோம். ஆண்டவரே எனக்கு இந்த இருதயம் வேண்டாம், ஆண்டவரே இருதயத்தை தான்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான், உன் இருதயம் கேடுபாடு உள்ளது, உன் இருதயத்தை ஏன்ட்ட கொடு, அதை நான் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நவமான இருதயமாக நான் உனக்கு நான் மாற்றி போடுறேன், உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்கிறாரு. அன்பான் இல்லை இன்றைக்கு இருதயத்தை நம்ம ஊற்றி ஜெபிப்போம்மா. ஆண்டவரே நான் என்னுடைய இருதயம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுயநலம், என்னுடைய காரியத்தை குறித்தே நான் ஜெபிக்கிறவளாக இருக்கிறேன், நான் ஜனங்களுக்காக இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர், இருதயத்தை ஊற்றி நான் ஜனங்களுக்காக திறப்பலை நின்று ஜெபிக்கணும், ஆண்டவரே ஜனங்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக நான் ஆண்டவரே முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக என்னை நான் தாழ்த்தி ஜெபிக்கணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும் என்ற இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றுவோம். ஏன்னா நம்முடைய இருதயம் சரியில்லை. இருதயத்தை ஊற்றும் பொழுது ஆண்டவர் நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறார். நம்ம இருதயத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம இருதயத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே நான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஆண்டவரே, என் இருதயம் திருக்கும் கேடும் உள்ளதாக இருக்கிறது, அதில் ஆண்டவரே அந்த இருதயம் எனக்கு வேண்டாம், என் இருதயம் கல்லாட்டம் இருக்குது ஆண்டவரே, அந்த இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பச்சதாபத்தோடு ஆண்டவரே இருதயத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தாமே நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே அன்னால் ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே ஜெபித்தால் உன்னோடு பேசினால் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு எங்களுக்கு தார, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா அந்த இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் என்னை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் இருதயம் கல்லாட்டம் இருக்குதுப்பா, எங்கள் இருதயம் சுயநலம் நிறைந்த இருதயமாக இருக்குது, எங்கள் இருதயம் ஆண்டவரே திருக்கும் கேடு உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து உம்முடைய இருதயத்தை போல எங்கள் இருதயத்தை மாற்றுங்கப்பா தகப்பனே. அப்படியாக நீ செய்ய போறீங்க நன்றி. அப்பதான் நாங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இருதயத்தை நாங்கள் ஆண்டவரே மகனே மகளே உன் இருதயத்தை தான் சொன்னீங்களே, இப்போ புரியுது அதுக்கு அர்த்தம் ஆண்டவரே. தகப்பனே என்னுடைய இருதயத்தை உமக்கே தந்து விடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இருதயம் சரியில்லை ஆண்டவரே, அந்த இருதயம் ஆண்டவரே பொல்லாப்பு நிறைந்ததாக இருக்குது ஆண்டவரே. அந்த நல்ல இருதயமாய் மாற்றுங்க, நவமான இருதயமாய் மாற்றுங்க, சதையான இருதயமாய் மாற்றுங்க. இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற இருதயமாய் எனக்கு தாங்கப்பா. நாங்கள் எப்போ உங்கள்கிட்ட ஜபிக்க வந்தாலும் இருதயத்தை ஊற்றும்படியாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியாய் செஞ்சு ஆண்டவரே எங்கள் ஜனங்களையெல்லாம் கொள்ளை பொருளாய் தாங்க, அழிந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்து மக்களை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாங்க என்று சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியாய் செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் அம்மா.

பிரைஸலா, கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் தங்கியிருப்பதாக. யாத்திராகமம் 15:11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு அவர்கள் துதித்து பாடின பாடல். அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அநேக அடையாளங்கள், அற்புதங்கள் எகிப்தில் நடந்தது. எகிப்தில் நடந்தது மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திரத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனை முற்றிலுமாக, ஆமென், தேவனால் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாடுகிறார்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று. ஆமே, எகிப்திலே கர்த்தர் செய்த கிரியைகள், அவர் அனுப்பின வாதைகள், ஆமே, இது ஒரு புறம் நமக்கு அற்புதமாய் காணப்பட்டாலும் இன்னொரு புறத்திலே கர்த்தர் ஏன் இதை செய்தார் என்றால், மோசே கர்த்தர் எகிப்துக்கு அனுப்புகிறார். மோசே மாரோனுமாக பார்வோனிடத்திலே போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடு என்று கேட்கும்போது பார்வோன் அவர்களை பார்த்து கேட்கிறான், ஆமா, உன் தேவன் யார்? ஜனங்களை ஆராதிக்க விடுறதுக்கு நீங்க சொல்லி நான் கேட்கறதுக்கு உங்கள் கர்த்தர் யார், உங்கள் தேவன் யார் என்று அவன் கேட்கிறான். அவனுக்கு தெரிந்த தேவர்கள், அவன் வணங்கின, அவன் வழிபட்ட எகிப்தின் தேவர்கள், இதை தவிர அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அவன் நினைத்து கொண்டிருந்தான், தான் ஆராதிக்கிற, தான் வழிபடுகிற தேவர்களே பெரியவர்கள், அவர்களுக்கு மிஞ்சின வல்லமை இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் எதை எதை வழிபட்டானோ அதன் பேரிலே கர்த்தர் நீதி செலுத்தினார் என்று எண்ணாகமம் 33:4 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியரின் தேவர்கள் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். எகிப்தின் வழிபாடுகளில் ஒன்றுதான் சர்ப்பம், ஒன்று நதி, இன்னொன்று சூரியன். மற்றும் ஒவ்வொரு வழிபாட்டு காரியங்கள், மனிதன் எதை பார்த்து பயப்படுகிறானோ அல்லது மனிதன் எதிலே பயனடைகிறானோ அதையெல்லாம் தெய்வமாக்கி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் எகிப்திலே எதை பார்த்து பயப்படுகிறார்களோ, எதனால் பயனடைகிறார்களோ அதையெல்லாம் தங்களுக்கு தேவர்களாக்கி கொண்டார்கள். கர்த்தர் ஒவ்வொன்றின் மேலும் நீதியை செலுத்த ஆரம்பித்ததை வேதத்திலே பார்க்க முடியும். ஆமென். கடைசியில எகிப்தியருடைய ஒரு வழக்கம் எதுவாக இருந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது என்றால், தங்களுடைய மூத்த பிள்ளையை எகிப்தின் தேவர்களுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுவார்கள். கர்த்தர் அதிலும் கை வைத்தார். அப்பொழுதுதான், ஆமென், பார்வோனால தாங்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை, ஜனங்களை போயிருங்க என்று சொல்லி போக விடுகிறான். ஜனங்கள் வந்து பாடுகிறார்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நிகரில்லாத, இணையில்லாத நாமத்தை உடையவர். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் படைத்தவர். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த வல்லமைக்கும் நிற்க முடியாது. ஆமென். அவர் செய்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஒருவரே சிறந்தவர். அவர் ஒருவரே பெரியவர். அவர் மகா உன்னதர். ஆமென். எனவேதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதென்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கொண்டாடுவோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம். அவரே சாத்தானின் தலையை நசுக்கினவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு எல்லா கனவும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு கோரஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்த

ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல தகப்பனே, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்மை தெய்வமாக கொண்டது எங்கள் பாக்கியம். நன்றி செலுத்துகிறோம். உமக்குரிய மகிமையும் கனத்தையும் செலுத்தியுமே பிரியப்படுத்தி வாழ கிருபிச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3 த எசன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்ற தலைப்பில் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் பேசிய செய்தியில், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் பல்வேறு பிரிவுகள் இருப்பது பாவமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதில் சொன்னார். அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து நிலவி வருகிறது. அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஸ்தாபனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேருங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. இது ஒரு தவறான முடிவு, பொறுப்பற்ற முடிவு, ஆபத்தான முடிவு. நாம் யாரோடு ஒன்றிணைந்து இருக்கப் போகிறோம் என்பதை வேத வசனமாகிய சத்தியம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருமைப்பாட்டை குறித்து பேசுவதற்கு முன்பு அங்கு சத்தியம்தான் முதலில் இடம் வகிக்க வேண்டும். சரியான சத்தியத்தை முன்னிறுத்தாமல் ஒருமைப்பாட்டை பற்றி மட்டும் பேசுவது ஆபத்தானது. இயேசு கிறிஸ்து ஒருமைப்பாட்டை குறித்து பிதாவிடம் ஜெபிப்பதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17 வாசிக்கிறோம். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கும் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை 22:23 வாசிக்கிறோம். உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஜெபிக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்தார் மட்டுமே ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இதை மாற்றி பிரசங்கித்தால் நாம் சுவிசேஷத்தை மறுதலிக்கிறோம். ஆகவே கலப்பில்லாத சுத்த சத்தியத்தை போதிக்கின்ற விசுவாசிக்கின்ற கூட்டத்தார் மட்டுமே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாராயிருந்தாலும் சரி, நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நாம் சபை ஐக்கியத்தை யாரோடு வைத்திருக்கிறோம்? தீமோத்தேயு என்ற இளம் ஊழியனுக்கு பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு எழுதினார். சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று அறிவுரை கூறினார். ஆம், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்கிறவர்களுடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் யாருக்கு ஐக்கியம் இருக்கிறதோ அவர்களுடன் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல நண்பர்களாயிருப்பது யார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்பது நல்லது. தேவ பிள்ளைகளோடு அல்லாமல் அந்நியரோடு பிணைக்கப்பட்டிருப்பது நம் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்கும். ஆகவே நாம் யாரோடு பழகுகிறோம், எப்படிப்பட்ட உபதேசத்தை விசுவாசிக்கின்ற சபையிலே ஆராதிக்கிறோம் என்பதை கவனித்து பார்ப்போம். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை சேவிக்கிறவர்களுடனே சேவிப்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் தூர தேசத்திலிருந்து நற்செய்திகளை அனுப்பி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். நீங்கள் எதற்காக விடாய்த்து நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றிற்கும் நற்செய்தியை அனுப்பி உங்களை இன்று தேவன் ஆசிர்வதிக்கப் போகிறார். முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 1:6 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. இந்த நகோமியை குறித்து பார்ப்போமானால், தன் வாழ்க்கையில் கணவனை இழந்தவள், தன் 2 குமாரரை இழந்தவள். அதோடு மட்டுமல்லாமல் தன் தேசத்திலே பஞ்சம், வறுமை, என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு நிலை, கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையின் வழிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த நற்செய்தியை கேள்விப்படுகிறாள். கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்தார் என்று. பிறகுள்ள வசனங்களை பார்ப்போமானால், அவள் புறப்பட்டு போகிறாள், ஆசிர்வதிக்கப்படுகிறாள் போவாஸ் என்கிற ஒரு நீதிமானால். அழுகையோடு புறப்பட்டவள் ஆனந்த களிப்புடன் தன் தேசத்திற்கு திரும்புகிறாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் இழப்புகளோடும் ஏமாற்றத்தோடும் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை கர்த்தர் சந்திக்க வருகிறார், தூர தேசத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தின் நற்செய்தியோடு. 2வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அறிவித்தார்கள். யோசேப்பு மறித்து விட்டான் என்று யாக்கோபு அவனுக்காக தைத்த பலவர்ண அங்கியை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த நாட்களில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற நற்செய்தியை தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்து அறிவிக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:27 சொல்லுகிறது, யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் ரதங்களையும் செல்வங்களையும் பார்த்தபோது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அடிமையாய் அழைத்து செல்லப்பட்ட யோசேப்பு அதிபதியாய் நிற்கிறான் என்ற சாட்சியின் நற்செய்தி தூரதேசத்திலிருந்து வந்து ஆவியை உயிர்ப்பித்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நற்செய்திகளை கேட்க செய்ய போகிறார். 3வதாக லூக்காவின் புஸ்தகம் 2:8-14 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், அங்கே சொல்லப்பட்டுள்ளது, மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். 10வது சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவன் கூறுகிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி வந்தது. மேய்ப்பர்கள் தூதர்கள் அறிவித்த காரியங்களை கண்ணார கண்டு தேவனை துதித்தார்கள் என்றுள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, 1வது ஒரு சந்திப்பின் நற்செய்தி, 2வது சாட்சியின் நற்செய்தி, 3வது சந்தோஷத்தின் நற்செய்தி. இந்த 3மே தூரதேசத்திலிருந்து தான் வந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 3 விதமான நற்செய்தியை தேவன் இந்த நாளில் அனுப்பி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: அறியாமை என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம். இந்த கழுதைக்குட்டியின் மேலே பவனியாக வந்த இயேசு அங்கு என்ன செய்வதற்காக கடந்து செல்கிறார் என்பதை நாம் 4 சுவிசேஷங்களில் பார்த்தாலும் நமக்கு விளங்கும்படியாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே 45-46 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2: பின்பு அவர்
1: தேவாலயத்தில் பிரவேசித்து
2: அதிலே விற்கிறவர்களையும்
1: கொள்ளுகிறவர்களையும்
2: புறம்பே துரத்த தொடங்கி
1: என்னுடைய வீடு
2: ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது.
1: நீங்களோ
2: அதை கள்ளர் குகையாக்கினீர் என்றார்.
1: அதை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள் என்று அவர்களை விரட்டி எடுத்த தேவாலயத்தை சுத்திகரித்த காரியத்தை இயேசு உடனடியாக செய்கிற ஒரு ராஜாவாக காட்சியளிக்கிறார். ஆகையினால் தான் அங்கே இருக்கிற வேத பாரகரும் பரிசேயரும் அவளத்தில் வந்து எந்த அதிகாரத்தினால் நீர் இதை செய்கிறீர் என்று கேட்டார். அதிகாரம் உள்ள ஆண்டவர் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எல்லா வசனங்களையும் காண்பிப்பதற்கு நேரமில்லை. ஆனால் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் கேட்ட ஒரு பெரிய கேள்வி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியை நீங்கள் அங்கே காண முடியும். என்ன கேட்கிறார்கள்? எந்த அதிகாரத்தினாலே நீர் இதை செய்கிறீர்? ஐயா, இந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதற்கும் நாங்கள் செய்கிற இந்த வியாபார முறைகளை நீர் மாற்றுவதற்கும் இங்கே நீர் வந்து இந்த காரியங்களை செய்கிறீரே, இதற்கு உமக்கு அதிகாரம் உண்டோ என்று கேட்கிற ஒரு பெரிய காரியத்தில் இயேசுவை அதிகாரமுடைய ஒரு ராஜாவாகத்தான் வேத பாரகரும் பரிசேயரும் பார்க்கிறார்கள். என் ராஜா பணிவிடை செய்கிறவர்தான். என் இயேசு ராஜா குஷ்டரோகியும் தொட்டு அவனுக்கு சுகம் கொடுக்கிறவர் தான். என் ராஜா கூப்பிடாத குருடனுக்கும் அருகில் சென்று அவனை சுகப்படுத்துகிறவர் தான். தேடாத திமிர்வாத காரணையும் அவர் தேடி போய் சுகம் கொடுக்கிறவர் தான். ஆனால் அதற்காக அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய கரங்களிலே பலத்த அதிகாரம் இருந்தது. என் இயேசு இறுதியாக சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதிகாரமுடையவராக இந்த ராஜா இப்பொழுது ஒரு பெரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதைத்தான் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கையில் வைத்திருக்கிற அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் செய்யவில்லை. மாறாக தன்னுடைய தேவ ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு அங்கே அதிகாரமுடையவராக காட்சியளிக்கிற ஒரு காட்சியை வேதம் நமக்கு அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் தேவனுக்கு சொந்தமாக இருக்கும் போது அவன் தேவாலயத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறான், தேவனுடைய மக்களை எப்படி உபயோகப்படுத்துகிறான் என்பதை வைத்து அவனுடைய உள்ளான நிலையை நீங்கள் பார்க்க முடியும். Listen to me very carefully. நன்றாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். ஒரு மனிதன் தேவனுடைய அதிகாரத்தை உடையவன் என்பதை எப்படி ஐயா பார்க்க முடியும்? தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய மக்களையும் அவன் எதற்காக உபயோகப்படுத்துகிறான் என்று நீங்கள் சோதித்து அறிந்தால், ஒரு மனிதன் தேவ அதிகாரத்தில் காரியங்களை செய்கிறானா அல்லது வேறு காரியத்திலே அவன் ஈடுபட்டிருக்கிறானா என்பதை கண்டுகொள்ள முடியும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்வதாக அல்லது அநேகரை விழத்தட்டுகிறவர்களாக நீங்கள் டிவியிலே பார்க்கலாம், கூட்டங்களிலே பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பகுதிக்கு வர முடியும். அவர்கள் சொல்வார்கள், We have power. எங்களுக்கு வல்லமை இருக்கிறது. We have authority. எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான உண்மையை மறுபடியும் அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற மனிதன் அந்த அதிகாரத்தை தேவன் வாசம் செய்கிற சபையிலே தேவ மக்களை உபயோகப்படுத்துகிற முறையிலே எப்படி செய்கிறான் என்பதை வைத்து நீங்கள் அழகாக கணித்து விடலாம். இயேசுவினுடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிகாரம் பெற்றிருந்த இந்த இயேசு முதலாவது ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு முன்னதாகவே அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர் 40 நாள் தேவனோடு கூட உபவாசித்து ஜெபித்து சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:5-6 வாசிக்கலாம்.
2: அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய்,
1: நன்றாய் கவனியுங்கள், ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இயேசுவை பிசாசு வாசிக்கலாம்,
2: அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய்,
1: அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய்
2: தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி,
1: தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே நிறுத்தி,
2: நீர் தேவனுடைய குமாரனே ஆனார்,
1: அதாவது உமக்கு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்களே, உன்னுடைய பிதா சொன்னாரே, அந்த அதிகாரம் உமக்கு இருக்குமானால் ஒன்று செய்யும்,
2: தாழ குதியும்
1: ஏனெனில்
2: தம்முடைய தூதர்களுக்கு
1: உம்மை குறித்து கட்டளையிடுவார்
2: உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
1: என்று பிசாசு அவரை முதலாவது தேவாலயத்தின் உப்பரிகையிலே முதலாவது எருசலேமிலே அவர் ஊழியத்திற்கு வந்த உடனே கொண்டு போகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த கவனியுங்கள், ஐயா இந்த காரியத்திலிருந்து நீர் எங்களுக்கு என்னையா கற்றுக் கொடுக்க போகிறீர் என்று சொல்கிறீர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவன் பெரிய தேவாலயத்தின் உப்பரிகையில் இருந்து குதித்தால் யாருக்கு லாபம் சொல்லுங்க? யாருக்கு லாபம்? ஒருவேளை தேவ தூதர்களே வந்து தூக்கி விட்டார்களும் என்றாலும் அதனால் யாருக்கு பிரயோஜனம்? என் ஆண்டவர் அதிகாரம் உடையவர், ஆனால் அதிகாரத்தை அவர் எவருக்கும் பிரயோஜனப்படாத ஒன்றுக்காக செலவழிப்பது இல்லை. எவருக்கும் எல்லாரும் பார்க்கும்படியாக எல்லாரும் பாராட்டும்படியாக மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால் அவன் பிசாசினால் நடத்தப்படுகிறான் என்று தைரியமாக சொல்லுவேன். கவனியுங்கள், அநேக கூட்டங்கள் தமிழகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை கேலி செய்வது போல் நடந்து கொண்டிருக்கின்றன. 10 பேரை நேரில் நிறுத்துவார்கள், இயேசுவின் நாமத்தில் நீ விழு என்று சொல்லுவார்கள், அவர்கள் உடனே சீட்டு கட்டு விழுந்தது போல விழுவார்கள். அல்லது அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒருவர் ஒரு செமினார் நடத்துகிறார், ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார், இந்த சர்டிபிகேட்டிலேயே பவர் இருக்கிறது, பார் எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கார் என்று சொல்லி அந்த சர்டிபிகேட்டை பண்ணிதான் ஜன்னி வந்தது மாதிரி வெட்டி வெட்டி கீழே விழுகிறான். இதனால் யாருக்கு பிரயோஜனம்? பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, 10 பேர் விழுந்து கிடந்தா யாருக்கு பிரயோஜனங்க? கேட்டு பாருங்க 10 பேருக்கு இடுப்பு உடைஞ்சதுதான் மிச்சமா இருக்கும். What is the use? என் ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்றைக்கு சபைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? நான் அதிகாரம் உடையவன், பிசாசு என்னை உப்பரிகையிலே கொண்டு போய் கீழே குதியும் என்று சொன்னால், தேவ தூதர்கள் என்னை ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்னால், ஒருவேளை பார்க்கிறவர்கள் என்னை பாராட்டுவார்கள். என்னை அதிகாரம் என்னை பாராட்டுவதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல, என்னுடைய அதிகாரம் மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கும் ஆண்டவருடைய மக்களுக்கு நன்மை செய்வதற்கும் இது கொடுக்கப்படுகிறது என்பதை என் ஆண்டவர் நன்றாக அறிந்தார். ஆகையினால் தான் இந்த காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய அதிகாரத்தை தவறாக உபயோகப்படுத்துகிற ஏராளமான ஊழியங்களையும் ஊழியர்களையும் நான் பார்க்கிறபடியினால மிகுந்த கண்ணீரோடும் மனத்தாழ்மையோடும் மனத்தாக்கத்தோடு நான் இதை சொல்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கும் போது ஒன்று தேவன் மகிமைப்பட்டாக வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக மனிதனை மகிமைப்படுத்துவதற்கு அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்க விரும்புகிறவர் அல்ல. ஆனால் இன்றைக்கு நடக்கிற அநேக ஒரு மனிதர் இருக்கிறார், மேடையில் ஒரு 10 பேரை விட்டுவிட்டு ஒரு கோடு போடுகிறார், இதை தாண்டி வா பார்க்கலாம், நான் கோடு போட்டுட்டேன், இதை தாண்டி வர்றான் என்று அந்த 10 பேர் வாடகைக்கு வந்த ஆட்கள் அவர் வந்த உடனே பல்ட்டி அடித்து விடுகிறான். யாருக்கு லாபம், யாருக்கு ஐயா லாபம்? நான் சொன்னேன், அதை பார்த்து விட்டு, அந்த காட்சியை பார்த்து விட்டு எங்கள் ஊரில் வந்து எங்கள் மிஷினரிகளை அடித்து காயப்படுத்துகிற அங்கே வந்து கோடு போட்டுட்டு இதை தாண்டி வான்னு சொல்லியிருந்தால் நான் உன்னை நம்புவேன். நீ மேடையில் வாடகை கூட்டி வந்த ஆட்கள், இவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதோ, உனக்குள்ளே என்ன ஆவி இருக்குதோ, நீ இந்த கோமாளித்தனத்தை சொல்லி என்ன ஐயா பிரயோஜனம்? ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக மனிதனை மகிமைப்படுத்துவதற்கு அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்க விரும்புகிறவர் அல்ல. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக என்ன செய்வார்களாம், வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் என் ஆண்டவரே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், வாசிக்கலாம் 4 வசனம்.
2: ஏனெனில்
1: கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால்
2: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும்
1: வஞ்சிக்கத்தக்கதாக
2: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: அம்மா ஏமாந்துடாதீங்க, அடையாளங்களையும் அற்புதங்களையும் சம்பூர்ணமாக நம்புகிறவன் நான் உங்களுக்கு என்னுடைய மொபைலில் ஒரு பிள்ளையினுடைய படத்தை காண்பிக்க முடியும். நாங்கள் வேலை செய்கிற பகாஹா என்கிற இடத்துல சமீபத்தில் நடந்த கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அங்கே பகாஹா என்கிற பகுதிகளிலே நாங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக அங்கே 54 பேர் ஞானஸ்தானம் கொண்ட ஒரு சின்ன சபை இருக்கிறது. அந்த பட்டணத்தில் 3 இடங்களிலே சபைகளை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். நான் இந்த காரியத்தை மறுபடியும் சொல்வதற்கு வாஞ்சிக்கிறேன் என்றால், அதிகாரத்தை ஆண்டவர் எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்பதையும் அற்புதங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்பதையும் நான் சொல்வதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கவனியுங்கள். அந்த பகுதிகளிலே எங்களுக்கு மிகுந்த எதிர்ப்பு இருந்தது. ஒரு மைதானத்தில் கூட்டத்தை நடத்துவதற்கு நானும் என்னோடு கூட சேர்ந்தவர்கள் போகும் போது கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் ஃப்ரெஷ் டாய்லெட் என்று சொல்லி அந்த டாய்லெட்டில் இருக்கிற அவலத்தையும் கொண்டு மைதானத்தை நிரப்பி இருந்தார்கள். அந்த இடத்தை சுத்திகரித்து நாங்கள் அதிலே கூட்டம் நடத்தினோம். தேவன் மகிமையாய் கிரியை செய்தபடினால் இன்றைக்கு அந்த பட்டணத்தில் 3 இடங்களிலே சபைகள் உண்டு. அதில் ஒரு சபையில் மிகவும் ஏழை மக்கள், மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறவர்கள், அவர்கள் 54 பேர் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அவர்கள் தாங்களாகவே ஒரு குடிசை மாதிரி ஒன்றை போட்டு அதில் ஆராதித்து கொண்டிருந்த போது கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் அவர்களை அடித்து, ஊழியக்காரனை அடித்து அதை தள்ளி மிதித்து போட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க நினைத்தவர் ஒன்று செய்தார். அந்த பகுதியில் ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது, ஆனால் செத்து பிறந்தது. 6 மணி நேரம் பிள்ளை செத்துதான் இருந்தது. தாய் ஓ என்று அழ, கிறிஸ்துவை அறியாத அந்த தாய் அழ, இந்த ஞானஸ்தானம் பெற்ற அதிகம் படிப்பறியாத அதிகம் ஆண்டவருக்குள் இன்னமும் வேர் விடாத புதிதாக விசுவாசத்தில் வந்திருக்கிற இந்த மக்கள் அங்கே போய் எங்கள் ஆண்டவர் அதிகாரமுடையவர், மரணத்தின் மேலும் அதிகாரமுடையவர் என்று சொல்லி அவர்கள் அந்த பிள்ளையை சுற்றிலும் வட்டமாக நின்று ஜெபித்தார்கள். ஜெபித்த நேரத்தில் 6 மணி நேரம் செத்து கிடந்த குழந்தை அங்கே உயிர் பெற ஆரம்பித்ததை பார்த்து இன்றைக்கு அந்த கூடாரத்தை தள்ளிவிட்டவர்கள் மன்னிப்பு கேட்டு எங்களுடைய ஊழியக்காரிடத்தில், ஐயா உங்கள் ஆண்டவர் மரணத்தையும் ஜெயித்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அவரே ஆண்டவர் என்று இன்றைக்கு மகிமைப்படுத்துவதற்கு அந்த இடத்திலே ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கரங்களை தாட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அற்புதங்களை நம்புகிறவன் நான். நான் ஜபித்ததாக சொல்லவில்லை, அல்லது அங்கே இருக்கிற ஊழியக்காரர் ஜபித்து உயிர் வந்ததாகவும் சொல்லவில்லை. அங்கே இருக்கிற சாதாரண படிப்பறியாத மக்கள் குழுவாக கூடி ஜபித்த அந்த போட்டோவை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அற்புதங்களை நம்புகிறவன் நான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அருமையான தம்பிமார் சொன்னார்களே, இறுதியின் காலத்தில் வந்திருக்கிற நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என்கிற வார்த்தை ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் அல்லது தெசலோனிக்கே நிருபத்திலேயும் இவைகளை குறித்து தெளிவான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகையினாலே ஒரு கூட்டத்தில் அற்புதம் நடக்கும் என்றால் அல்லது ஆவியானுடைய கிரியை நீங்கள் பார்க்கிறது என்றால் அதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இதில் தேவனிடத்தில் ஜனங்கள் வருவதற்கும் தேவன் நாம மகிமைப்படுவதற்கும் அற்புதங்கள் நடக்கிறதா, இல்லை ஏதாயிலும் ஒரு மனிதனை மகிமைப்படுத்துவதற்காக பத்து பேரை கீழே விழுவதை விழ வைக்கிறதற்கு காரியங்கள் நடக்கிறதா என்று நன்றை கவனிங்கள். தமிழக மக்களே, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். என் ஆண்டவர் அதிகாரமுடையவராக பிசாசினாலே ஆலயத்தின் உப்பரி கொண்டு போன அடையாளம் காட்டி கொடுக்கிறவர். அதற்கு மாத்திரமல்ல, உலகம் அவரை ஆலயத்திற்குள் தள்ளும். அப்பொழுது அந்த உலகத்தின் நோக்கம் என்ன என்பதையும் நான் காட்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2-3 வசனங்களையும் 3-5வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி,
1: கூட பிறந்த சகோதரர் அவரை நோக்கி,
2: நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். அவருடைய சகோதரரும்
1: அவரை விசுவாசியாதபடியால், விசுவாசிக்காத அவிசுவாசிகளாக இருக்கிற சகோதரர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிறவர்கள், பிரதிபலிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது வாசியுங்கள்,
2: பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான்.
1: அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் ஆண்டவரை கிரியை செய்ய சொல்லுகிறார்கள். நீர் கிரியையை நீ நடப்பியும், எல்லாரும் பார்க்கும்படியான கிரியைகளை நடப்பியும், அப்போதான் நீர் ஃபேமஸ் ஆக மாறிவிடுவீர். சத்ரு சொல்வான், நீர் காட்சி பொருளாக மிகவும் பெரிய சூப்பர்மேனாக காட்சி அளித்து விடுவீர் என்று சொல்லுவான். உலகம் சொல்லும், நீ ஃபேமஸ் ஆகி விடுவாய், உன் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி உன் கிரியைகளை மக்கள் காணட்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
1: உங்கள் வெளிச்சம்
2: அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்கடவது,
1: மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசித்து இருட்டை அகற்றும்படியாக, அவர்களுக்கு வழியை காட்டும்படியாக உங்கள் கிரியை இருக்கட்டும் என்பது என் இயேசு. இவன் ஊழியங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு தேவை, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை, நம்முடைய தனி வாழ்க்கைக்கு தேவை, வியாதிப்பட்டவர்களுக்கு தேவை, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவை. ஆனால் அந்த கிரியைகள், நாம் நடப்பிக்கின்ற கிரியைகள் அல்லது ஊழியர்கள் நடப்பிக்கின்ற கிரியைகள் மனுஷருக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி பாதையை காட்டி இடராமல் நடப்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாம், பார்க்கலாம். அல்லேலூயா. தேவாலயத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தேவாலயத்திலே பலி செலுத்தப்பட்டது. பழைய காப்பாட்டு காலத்தின் முறையிலே எதற்காக பலி செலுத்தப்பட்டது? பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டது, குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டது, பான பலிகள் செலுத்தப்பட்டன, சோஸ்திர பலிகள் செலுத்தப்பட்டன என்கிற பலியிடுகிற காரியம் பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே நடந்தது. அங்கு ஒரு ஏழையும் சென்று பலி செலுத்த முடியும். அவனுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறதுனால அவன் ரெண்டு புறா குஞ்சுகளை வாங்கி, அவனுடைய சக்திக்கு ஏத்தால் போல் புறா குஞ்சுகளை வாங்கி அவன் பலி செலுத்த முடியும். பணம் படைத்தவன் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அவன் பலி செலுத்த முடியும். கவனியுங்கள், நான் சொல்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவாலயத்துக்கு மக்களை வரவழைப்பதற்குரிய பெரிய நோக்கம், ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகிவிட வேண்டும். ஏனென்றால் ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகாத பட்சத்திலே அவர்களுக்கு வர வேண்டிய நன்மை வராது. ஏனென்றால் வேதம் சொல்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: உங்கள் அக்கிரமங்கள்,
1: நன்றை கவனியுங்கள், உங்கள் அக்கிரமங்கள்
2: இவைகளை விளக்கி.
1: அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 24வது வசனத்தை வாசியுங்கள்.
2: அந்த பருவத்திலே,
1: அந்தந்த பருவத்திலே
2: எங்களுக்கு மழையையும்,
1: எங்களுக்கு மழையையும்,
2: முன்மாரியையும்,
1: முன்மாரியையும்,
2: பின்மாரியையும் கொடுத்து,
1: பின்மாரியையும் கொடுத்து,
2: அறுப்புக்கு நியமித்த வாரங்களை,
1: அறுப்புக்கு நியமித்த வாரங்களை
2: எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர்.
1: எங்கள் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு போதுமான விளைச்சல் உண்டாக, போதுமான கையின் பலன்கள் உண்டாக, அதை தற்காப்பதற்கும் எங்களுக்கு தருவதற்கும் காரணமாயிருக்கிற ஆண்டவர் இவைகளை, இந்த நன்மைகளை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, உங்கள் குடும்பம் சேமமாய் இருப்பதற்கு தருகிற நன்மைகளை இப்பொழுது அடுத்த வசனத்தை 25வது வசனத்தை வாசிங்கள்.
2: உங்கள் அக்கிரமங்கள்,
1: உங்கள் அக்கிரமங்கள்
2: இவைகளை விளக்கி,
1: இவைகளை விளக்கி,
2: உங்கள் பாவங்கள்,
1: உங்கள் பாவங்கள்
2: உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது,
1: உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்க வல்லமை உள்ளவைகள். ஆண்டவர் எதை டீல் பண்ண விரும்புகிறார், எதை செயல்படுத்த விரும்புகிறார்? பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை வரவிடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறதற்கு வல்லமை பெற்றதாக இருக்கிறது. என் அருமை சகோதரன் சங்கர் சொன்னாரே, நான் அடிதடியிலே இளங்கினவன் அல்ல, குடித்து வெறித்தவன் அல்ல, வாலிபத்தின் நிச்சயங்களிலே இருந்ததுதான் தெரியும், அதுவும் எனக்கு தெரியாது. பக்தி காட்டினேன், கோயிலுக்கு போனேன், என்னுடைய தந்தையே கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார், ஆனால் எனக்கு பாவத்தை குறித்து ரெண்டு சகோதரர்கள் சொன்னபோது நான் ஏங்கி ஏங்கி அழுதேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் ஒருவேளை வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், அந்தரங்க பாவங்கள் உன்னை அசைத்து கொண்டிருக்கலாம். ஊருக்கும் உலகத்துக்கும் நீ பெரிய மனிதனாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கும் நீ பெரியவளாக பெரியவனாக இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பாவம் ஒரு அரி பிளவையைப் போல அரித்து கொண்டே இருக்கிறது. மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து உனக்கு வர வேண்டிய நன்மை அனைத்தையும் நீ பெற்றுக் கொள்ளாதபடி தள்ளி வைக்கிறதா இருக்கிறது. கவனியுங்கள், கவனியுங்கள், என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வரவிடாதபடி தடுத்துக்கொண்டதா இருக்கிறது. ஆகையினால்தான் தன்னை ஆராதிக்க வருகிற ஜனம் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றார் போலாகிலும் என்னோடு ஒப்புரவாவதற்கு அவர்கள் புறா குஞ்சுகளை ஆகிலும் அல்லது ஆட்டுக்குட்டியாயிலும் பலியாக செலுத்த வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் வைத்திருந்தார் தேவாலயத்தில் நியமத்தை. ஆனால் அந்த பாவ நிவாரணத்தை கூட வியாபாரமாக்கிவிட்டதை என் இயேசு கழு காண்கிறார். கொஞ்சம் கவனியுங்க, தேவாலயம் உண்டாக்கப்பட்டது ஜனங்கள் பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தேடி வந்து தங்களை உண்டாக்கின ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முதலாவது இடம். பின்னதாக அது ஒரு ஜபிக்கிற இடம், என் வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று எழுதுகிறான். மூன்றாவதாக என்னுடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிற இடம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமில்லை. ஆனால் முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் மனதில் கொண்டவனாக, பலிகளினால் அல்லாமல், பலியினாலே அல்லாமல் மனுஷனுடைய பாவம் தீரப்போவதில்லை என்பதை மனிதனுக்கு உணர்த்து வைக்கும்படியாகத்தான் தேவாலயத்தில் பலிபீடத்தை உண்டாக்கினார். ஆனால் தேவாலயத்துக்கு சொந்தக்காரர்களோ, அல்லது அது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று நினைக்கிறவர்களோ ஒரு காரியத்தை செய்திருந்தார்கள். ரெண்டு சந்தர்ப்பத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலேயே அதை பார்க்கிறார். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்த கானா ஊருக்கு சென்று அங்கிருந்து மறுபடியுமாக எருசலேமுக்கு வந்தபோது அங்கே நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
2: பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது.
1: யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது.
2: அப்பொழுது
1: இயேசு எருசலேமுக்கு போய்
2: தேவாலயத்திலே
1: ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய
2: இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி
1: அவர்கள் யாவரையும்
2: ஆடு மாடுகளையும்
1: தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு
2: காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு
1: புறாவிற்கிறவர்களை நோக்கி
2: இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்
1: என் பிதாவின் வீடு
2: வியாபார வீடாக்காதிருங்கள்.
1: நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் எருசலேமுக்கு போன போது அங்க வீடு வியாபார வீடாக மாற்ற

0: பிதாவின் வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசு சொல்கிறதை பார்க்கலாம். ஆண்டவருக்கு பொறுக்கவில்லை. ஐயோ, இந்த இடம் மனிதர்களை ஒப்புரவாக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது அல்லவோ, இந்த பலிகள் மனித தேவனிடத்தில் சேருவதற்கு அல்லவோ உண்டாக்கப்பட்டது, இவர்களோ அதையே வியாபாரமாக்கி விட்டார்கள் என்று அங்கலாய்த்து அலைமோதுகிற ஒரு இயேசுவை நீங்கள் பார்க்கலாம். இந்த ராஜாவுக்கு அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரத்தை எதற்கு உபயோகப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். தன்னுடைய வீட்டை சுத்திகரிப்பதற்கே. ஏனென்றால் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நம்புகிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. எல்லாரும் என் பிதாவாகிய தேவனை தரிசிக்கணும்னு வாஞ்சிக்கிற ஒரு ஆண்டவர் முதலாவது ஜனத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். தேவாலயத்தில் அவர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த கவனிங்கள், ஒரு பிள்ளை குற்றம் செய்யும் போது கோபமுள்ள தந்தை என்ன சொல்கிறார்? என் முகத்தை அவன் பார்க்க வேண்டாம். அப்சலோம் என்று ஒரு மனிதன் இருந்தான், தாவீதுக்கு குமாரன். எல்லாவற்றையும் விளக்க நேரமில்லை. அப்சலோம் என்கிற மனிதன் தாவீதுக்கு குமாரனாய் இருந்தாலும் இன்னொரு குமாரனாய் அம்னோன் தாவீதினுடைய இன்னொரு மனைவியினுடைய மகளாய தாமார், அதாவது அப்சலோமின் தங்கையை கற்பழித்து விட்டான். கற்பழித்த அவனை இந்த அப்சலோம் கொலை செய்து போட்டு விட்டான். ஆட்களை அடி வைத்து அடித்து கொன்று போட்டு விட்டு ஊரை விட்டு ஓடிவிட்டான். இறுதியாக அதை நீங்கள் வாசித்து பார்த்தால், 2 சாமுவேல் 14 வாசித்து பார்த்தால், யோவாப் என்கிற தல கர்த்தனின் மூலமாக அந்த அப்சலோம் மறுபடியும் அங்கே எருசலேமுக்குள் வருகிறான். ஆனால் தாவீது எருசலேமுக்குள் வருவதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கினாலும் அவன் என் முகத்தை பார்க்கவே கூடாது என்கிற கட்டளை. என் சத்திய வேதம் சொல்கிறது, 2 வருடங்கள் தாவீது என்கிற தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை தரிசிக்க கூடாதவனாகவே அப்சலோம் இருந்தான் என்று. என் அருமையானவர்களே, நீ ஆண்டவருடைய காரியத்திற்குள் வந்த பின்பும் நீ பரிசுத்தமாகத்தான் அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே என் ராஜாவாகிய இயேசு உனக்குள்ளே பரிசுத்தத்தை உருவாக்கத்தான் முதலாவது விரும்புகிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி அவரே தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? என் ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தருவதற்கு காரணம் என்னை இன்னமும் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற பரிசுத்தவானாக நான் மாறி அவரோடு பிதாவை தரிசிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தப்படுது என்று என் சத்தியவேதம் அழகாக போதிக்கிறது. சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் நான் பிதாவை ஒருவனும் தரிசிக்க முடியாது இப்பொழுது என்று நான் சொல்லி பிரசங்கம் பண்ணினேன். அப்படி பிதாவை தரிசிப்பதாக சொல்லுகிறவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துவதற்குத்தான் சொல்லுகிறார்கள், அவர்கள் பொய்யர்கள் என்று நான் தைரியமாக சொன்னேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலிருந்து காண்பித்தேன். 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கலாம்.
1: ஒருவராய்
0: சாவாமை உள்ளவரும்
1: சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவருமாயிருக்கிற அவருக்கே கனமும்
0: நித்திய மகிமை உண்டாவதாக என்று பவுல் எழுதின வார்த்தையை காண்பித்து, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய பிதாவாய தேவனை நான் சொல்லி கண்டேன் என்று சொல்லுகிற எந்த மனிதனும் அவன் பொய்யன் என்று நான் சொன்னதை தன்னுடைய கடத்தில் எடுத்து தனக்கு டிவி பலம் இருக்கிறபடினாலே நான் தேவ மனிதன் அல்ல, அவர்தான் தேவ மனிதன். மனிதர்கள் பார்க்க முடியாது, தேவ மனிதர்கள் பார்ப்பார்கள். நான் தேவ மனிதன், அதனால் எனக்கு பிதா காட்சி அளிக்கிறார் என்று அவர் டிவியிலே சொல்லி என்னை மிரட்டினார். பேர் சொல்லாமல் மிரட்டினார். நல்லா கவனிங்க, இதை நீங்கள்லாம் பார்ப்பீங்க, அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாயிருக்குது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. அப்போ அவர் பொய்யரா நான் பொய்யரா இப்போ தெரியணும். அல்லேலூயா. அவர் பொய் சொல்கிறாரா நான் பொய் சொல்கிறேனா? நானும் ஊழியத்தை செய்கிறேன், அவரும் ஊழியத்தை செய்கிறார். அவருக்கு தர கொடுத்த கிருபை

0: படி அவர் செய்கிறார் நான் எனக்கு. ஆனால் வேத வசனத்துக்கு விகற்பமான காரியங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, எதிர்த்து நிற்கிறவன். நன்றாய் கவனிங்கள். அவர் அதற்காக பழைய ஏற்பாட்டுக்கு போய் ஒரு வசனத்தை தேடி எடுத்து 70 பேர் தரிசித்தார்கள், அவர்களெல்லாம் தரிசித்தார்கள் என்று வேதம் போட்டிருக்கிறது, நான் தரிசிக்க கூடாதா என்பதை போல பேசியிருக்கிறார். ஆனால் நான் 3 பேரை சாட்சியாக கூப்பிடுகிறேன். 3 பேரிடத்தில் கேட்கலாம், அவங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம். முதலாவது, இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இந்த யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18 வசனத்தை வாசிக்கலாம்.
1: தேவனை
0: ஒருவனும்
1: ஒரு காலம் கண்டதில்லை.
0: ஹலோ, யார் சொல்றா? ஹலோ சொல்லுங்க, யார் சொல்றா? யோவான் ஸ்நானன். அம்மா வயிற்றுல இருக்கும் போதே பரிசுத்தாவியில நிறைஞ்சு தூள்றாள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அம்மா வயிற்றுல இருக்கும் போதே ஆவில நிறைஞ்சு துள்ளுகிற அந்த யோவான் சொல்கிறான், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று புதிய ஏற்பாட்டில் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் மோசே கூட இந்த 70 பேர் தரிசித்தார்கள் என்று நீர் சொல்கிறீரே, அதை யோவானுக்கு தெரியாதோ? ஐயா அவர் அதில் சொல்லியிருக்கிறார், இவருக்கு வசனம் தெரியவில்லை, வசனத்தை பகுத்து போதிக்க தெரியவில்லை என்று வேற சொல்லியிருக்கிறார். வசனத்தை கற்றுக்கொண்டதினால்தான் இந்த வைராக்கியம் வந்துவிட்டது. அல்லேலூயா. சரி, இயேசுவின் மார்பிலை சார்ந்திருந்த யோவானை கேட்டு பார்க்குறான். இந்த ஆள் தான் கொஞ்சம் அறகுறன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆள் இயேசுவின் மார்பிலை சார்ந்திருந்த யோவானை பார்க்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம். இயேசு உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை விட்டு போன பின்பு இவர் எழுதியிருக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். 12 வசனத்தை வாசிக்கலாம்.
1: தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை.
0: யோவானே, உனக்கு வேதமே தெரியல, உனக்கு பகுத்து போதிக்க தெரியல, நீ தேவ மனுஷனும் இல்லை. அவருடைய கால்குலேஷனில் யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான்னு சொன்னதையும் இவர் நம்பலை. யோ இயேசுவின் மார்பில் சாய்ந்து இயேசு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்கிற யோவானுடைய காரியம் செல்ல, சரி இயேசு விட்டத்தில் டைரெக்டாக கேட்டலாம். என்ன கேட்டலாம்? வாசிக்கலாம். யோவான் 6:46 வசனம்.
1: தேவனிடத்தில் நின்று வந்தவரை தவிர,
0: தேவனிடத்தில் இருந்து வந்தவரை தவிர
1: வேறொருவரும்
0: வேறொருவரும்
1: பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர்.
0: ஹலோ, உங்க பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கான். ஏசு சொன்ன இவரே அங்க எல்லாத்துக்கும் ஃபைனல். வேற ஒருத்தரும் பார்த்ததில்லை, பிதாவாகிய தேவனை ஒருத்தரும் பார்த்ததில்லை, இந்த இயேசுவே. அப்போ மோசேயும் அபியூவும் நாதாபும் ஆரோனும் 70 பேரும் தரிசித்தார்கள்னு போட்டிருக்குது, இது இல்லையா? ஐயா உங்க பைபிளை திறந்து படிச்சு பாருங்கன்னு நீங்க அவருக்கு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆமா ஆமா, இவர் தேவனை தரிசித்தேனா? அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருக்காரு, எப்பவும் இயேசு தான் வருவார், இப்ப பிதாவே வந்துட்டாராம். என்ன நடக்குது? எதுக்கு சொல்றாரு? ஆனால் ஒரு நாள் முகமுகமாய் நாம் பிதாவை தரிசிக்கிற நாள் வருகிறது. நல்ல கவனிங்க. ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்து எனக்குள்ளே அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உண்டாகும்படியாக என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். ஆகையினால் தான் என் சத்திய வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாகிறவன் என்னமும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எதற்கு சீக்கிரமாய் வருகிறேன்? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சீக்கிரமாய் வந்து நான் உன்னை கூட்டிக் கொண்டு போய் என் பிதாவை உனக்கு காண்பித்துக் கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். அன்றைக்கு தரிசிப்போம், அன்றைக்கு தரிசிப்போம், அன்றைக்கு தரிசிப்போம். அதற்கு ரத்தம் சிந்தத்தான் இந்த ராஜா வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன அழகாக சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை மாத்திரம் நான் வாசித்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 4 வசனம்.
1: அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து
0: அவருடைய ஊழியக்காரர் அவர் சேவித்து
1: அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்
0: அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள்
1: அவருடைய நாமம்
0: அவருடைய நாமம்
1: அவர்களுடைய நெற்றிகளிலே இருக்கும்
0: கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் ஒரு நாள் வருகிறது பரத்திலே சென்று பிதாவாய தேவனை தரிசிக்கும் பாக்கியம் பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒன்று செய் அந்த ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தினாலே உன் பாவங்கள் போக கழுவப்படு உன் தேவனோடு கூட ஒப்புரவாகிவிடு அதற்கு பிறகு நீ தரிசிக்கலாம் அப்சலோமே நீ எருசலேமுக்கு வந்து விட்டாய் ஆனால் உன் பிதாவின் முகம் உனக்கு மறைக்கப்படுகிறது காணக்கூடாது என்று ஆனால் அதை போல நான் வாழக்கூடாது ஆலயத்துக்கு போகலாம் நீங்கள் சபைக்கு செல்லலாம் அங்கு நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுவதற்குத்தான் போயிருக்கிறீர்கள் என்பதையும் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் செய்யும் என்பதையும் அந்த ஒப்புரவாகுதலுக்கு பின்புதான் நீங்கள் தேவனை ஆராதிக்க தகுதி உள்ளவர்கள் என்பதைத்தான் சபை இந்த நாளிலே காண்பித்து கொடுக்க வேண்டும் மாறாக சபை வியாபார ஸ்தலமாக மாறிவிட்ட காரியத்தை ஆண்டவர் பார்த்து ஒரு நாளிலே சவுக்கடி எடுத்து அழை எல்லாரையும் வெளியே அனுப்பினார் ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஊழியத்தின் இறுதி பாதைக்கு வருகிறார் சிலுவையில் அடிக்கப்பட போகிறதுக்கு முன்னதாக வருகிறார் கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிற ஆண்டவர் மீண்டும் எவைகளை அகற்றினாரோ எந்த புறாக்களை வெளியே தள்ளினாரோ எந்த காசு பலகைகளை தள்ளிவிட்டாரோ அவைகள் திரும்பவும் வந்துவிட்டது ஐயா சுத்திகரித்தார் ஒரு நாளிலே வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிற நீங்கள் அந்த ஆலயம் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற நீங்களே அந்த ஆலயம் இங்க இருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் தெளிவாக பேசுகிறபடி நான் சொல்கிறேன் ஒரு நாளிலே இயேசுவிடத்திலே வந்தீர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவருடைய உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி எல்லா அசுத்தத்துக்கும் நீங்களாகிற ஒரு சுத்திகரிப்பை அவர் உங்களுக்குள்ளே கட்டளையிட்டார் நாட்கள் செல்ல செல்ல செல்ல எவைகள் வெளியே போனதோ அவைகள் உள்ளே வந்துவிட்ட ஒரு சிலர் இங்கே உண்டு நிரட்சிக்கப்பட்டது உண்மை அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றது உண்மை நீ அபிஷேகிக்கப்பட்டது உண்மை ஆனால் சில வருடங்கள் கழிந்து எவைக்கெல்லாம் விலகியிருந்தாய் அந்த வேசித்தனம் அந்த விபச்சாரம் அந்த பொருள் ஆசை உன்னை பற்றி பிடித்து உன் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதை இயேசு திரும்பவும் பார்க்கிறார் அதிகாரத்தோடு வந்திருக்கிற ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை சுத்திகரிக்கிறார் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா முதல்ல வியாபார வீடா இருந்தது நான் சுத்திகரிச்சுட்டு போன பிறகு மறுபடியும் பின்வாங்கி போனா நீ கள்ளர் கொகையாக்கிட்டேன்னு என்று சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் பழைய பாவங்களுக்கு மறுபடியும் அடிமையான இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு மனம் நொந்து உன் ஜெப வாழ்க்கை இழந்து போனபடியினால் நீ ஆண்டவரோடு வைக்க வேண்டிய ஐக்கியத்தை வைக்காமல் போனபடியினால் எவைகளெல்லாம் உன்னை விட்டு போயிட்டதோ அவைகளெல்லாம் மறுபடியும் உள்ள வந்து விட்டது மகனே மகளே பொறாமை இல்லாமல் வாழ்ந்தாய் மற்றவர்கள் மேல் அன்பு குருகளாய் வாழ்ந்தாய் பொருள் எனக்கு வேண்டாம் இயேசு போதும் என்று சொன்னாய் இன்றைக்கு பொருளுக்காக இயேசுவை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டாய் தேவன் உன்னோடு கூட பேசியிருக்கிறார் திரும்பி வா ஏனென்றால் நான் உன் ஆண்டவர் நான் நேசிக்கிறது ஆசீர்வாதங்களை அல்ல நான் நேசிக்கிறது பரிசுத்தத்தையே நம்புறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா என் ஆண்டவராகிய ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிற ஒரு பெரிய காரியம் பரிசுத்தமே ஆகையினால் தன் அவர் தைரியமாக சொல்கிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் எந்த தெய்வமாக சொல்ல முடியுமா உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த தெய்வமாக சொல்ல முடியுமா நான் தைரியமாக சொல்கிறேன் இந்த கோடை பட்டணத்தில் இருக்கிற அனைத்து பேருக்குடைய காதுகளிலும் தொல்கட்டும் எந்த ஒரு தெய்வமாகிலும் நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு தைரியம் உண்டோ என் ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்த அந்த பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்துகிறவர். எதுக்கையா சுவிசேஷம் இந்தியாவுக்கு வேணும்? எதுக்கையா எல்லா மனிதருக்கும் வேணும்? எதுக்கையா இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கும், இந்த தேசத்தை நடத்துகிறவர்களுக்கும், இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இயேசு வேண்டும்? ஒரே ஒரு காரியம், என் ஜனத்துக்கு வர வேண்டிய நன்மை வராமல் தடுக்கிற பாவம் அகற்றப்படுகிறது மாத்திரமல்ல, என் ஜனம் தேவனை தரிசிக்க வேண்டும், அவர்களை உண்டாக்கினவரை தரிசிக்க வேண்டும். என் ஜனம் தரிசிக்க வேண்டும் என்று எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறதே, நாங்கள் இருக்கிற வட இந்தியாவுக்கு ஓடி வருகிறாள் ஒருவர், அங்கே இருக்கிறவள் இங்கே ஓடி வருகிறாள், தேவ தரிசனம் கிடைத்து விடாதா என்று மலைகளுக்கு ஓடுகிறார்கள், நதிகளுக்கு ஓடுகிறார்களே. ஆண்டவரே, ஆண்டவரே, மலைக்கும் நதிக்கும் ஓடுகிற என் ஜனத்துக்கு உம்மை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு காரியங்கள், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு இந்த உலகத்தில் இயேசுவின் நாமமும் இயேசு சிந்தின இரத்தமும் இயேசு தந்தருடைய பரிசுத்தாவியை தவிர வேற ஒன்றுக்கும் சக்தி இல்லை என்பதை பூரணமாக நம்புகிறதுனால தான் நான் மிஷினரியாக இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா? ஐ எம் எ மிஷினரி. வாய் ஏனையா, நான் தேவ பிள்ளையாய் உலகமெங்கிலும் என்று கட்டுகிறேன். எனக்கு தெரிந்திருக்கிற ஒரே ஒன்று காரியம், என் ஜனத்துக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிற பாவத்தை உடைத்தெறிந்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனை தரிசிப்பதற்கு பல ஆயிரங்களையும் கோடிகளையும் செலவழித்து கோயில்களுக்கும் இடங்களுக்கும் சென்று எப்படியாவது தேவ தரிசனம் கிடைக்காதா என்று அலைந்து திரிகிற என் பாரத மக்களுக்கு, இமயமலையிலே பார்த்தால் பனி காலத்திலே பனி விழுந்து விழுந்து ஒரு உருவம் உண்டானால் அதையும் தரிசிக்கிறதற்கு புறப்பட்டு தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிற கோடி ஜனம் இருக்கிறதே. நான் வாழ்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய புண்ணிய நகரங்கள் என்று சொல்கிறவர்களிலே நிர்வாண சாமிகளை கழுவி குடிக்கிறது தேவ தரிசனம் என்று நம்புகிற ஜனம் இருக்கிறதே. என்னோடு கூட வாருங்கள், வட இந்தியாவில் நிர்வாணமாய் திரிகிற சாமிகளுடைய கால்களை கழுவி, ஒரு சட்டையும் போடாதவனை மேலே இருந்து கீழே வரைக்கும் கழுவி அந்த தண்ணீரை குடிக்கிற பெண்களை நீங்கள் பார்த்தால் கண்ணீர் விடுவீர்கள். அவன் குளித்து எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது, கேட்டா தரிசனம், சாமியை தரிசிக்கிறேன் என் ஜனம் அறியாமை மாட்டிக்கொண்டிருக்கிறதே. அவர்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அவர்களுக்கு தெரியவில்லையே, அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்க பரிசுத்தாவி என்கிற நன்மை வைக்க தெரியவில்லையே. என் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவளாய் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நன்மையானதை பிதா தருவார் என்று அந்த நன்மையை அறியவில்லையே, அபிஷேகத்தின் மேன்மையை புரியவில்லையே. அதற்காக தனியா இந்தியாவுக்கு இயேசு வேணும். பக்கத்தில் சொல்லுங்க, இந்தியாவுக்கு இயேசு தான் வேணும்,
2: இந்தியாவுக்கு இயேசு தான் வேணும்.
0: அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும்,
2: அவர் தான் பாவத்தை
0: மன்னிக்க, அவர் தான் சுத்திகரிக்க முடியும்,
2: அவர் தான் சுத்திகரிக்க,
0: அவர் தான் பரிசுத்தப்படுத்த முடியும்,
2: அவர் தான் பரிசுத்தப்படுத்த
0: முடியும், அவர் தான் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த முடியும். வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த ராஜா நம்ம நாட்டுக்கு வேணுமே வேண்டாமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம், கண்டிப்பா வேணும். இதுக்கு தயா பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள், அனுப்புகிறவர் இல்லாவிட்டால் எப்படி புறப்பட்டு போவார்கள் என்று பவுல் கெஞ்சுகிற அந்த அங்கலாய்ப்பின் சத்தம் உங்களை தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ரெண்டு காரியங்களை வேகமாக சொல்லிவிட்டு என்னென்றால் என் பிரசங்கத்தை முடிக்க வேணும்ல. இந்த ஒருவரும் ஏறியிராத மரியை கண்டு இந்த ராஜா சுத்திகரிக்கிறதுக்காக கடந்து செல்கிறவ, அந்த கழுத குட்டியில் என்ன நடந்துன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் எந்த ரோட்டில் போகிறதுன்னு இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்த கழுத குட்டி இப்போ இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டதுனால ஒருவரும் ஏறாத அது மேல இயேசு அமர்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு புது கண்ணுக்குட்டிய நீங்க கொண்டு வந்து அது மேல நீங்க கலப்ப வைக்கிறதுக்கு பதிலா அந்த உளுறதுக்கு அதுக்கு மேல ஒரு சின்ன கம்பை வச்சு பாருங்க, அது ஒரு எத்து கொடுக்கறதில்ல, நீங்க உங்க பல்லு போயிடும். ஏன்னா அதுக்கு மேல ஒன்னையும் வைக்கிறதுக்கு அது அனுமதிக்காது. அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், டலாஸ்ன்னு ஒரு இடத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கும் போது, அந்த டெக்சாஸ் மாநிலத்தில் குதிரை ஓட்டுறது பெரிய ஃபேமஸ், அமெரிக்காவிலேயே டெக்சாஸ் மாநிலம் முழுதும் குதிரை வைத்திருப்பார்கள். வேகமாக ஓடுகிற குதிரைகளை அங்கே குதிரையினுடைய சாகசங்களை காண்பிப்பதற்கு எங்களை அழைத்து கொண்டு போனார்கள் நடத்தினவர்கள். அங்கு போய் பார்த்தபோது 14-15 வயது பிள்ளைகள் அந்த குதிரையை மேலே எவ்வளவு வேகமாக அவர்கள் செய்கிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்த போது திடீரென்று அனௌன்ஸ் பண்ணுகிறோம் சொன்னார், இப்பொழுது ஒரு புது குதிரை, இதன் மேலே யாரும் ஏறினதில்லை என்று சொல்லி ஒரு குதிரையை கொண்டு வந்தார்கள். ஒரு 14 வயது பிள்ளை, அவள் அதற்கு முன்னதாக பழைய குதிரைகள் எல்லாவற்றையும் ஏறி அவள் அதில் பயங்கரமாக வேகமாக ஓடி அதை தாண்ட வைத்து என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தவள், அவள் தான் இப்பொழுது இவள் இதை நடத்த போகிறாள்னு சொன்னார்கள். புது குதிரைக்குட்டி வந்தது, அவள் அதில் ஏறினதா மிச்சம், தூக்கி போட்டுது பாருங்க 50 அடி தள்ளி போட்டு. எங்களுக்கே மனசு ஐயோயோ பிள்ளை செத்து போகாம அப்படின்னு யோசித்தேன். ஒருத்தரும் ஏற விடாது, யாரும் ஏறாததில் ஏறுறதுன்னா அது ஈஸி அல்ல, பழக்குவிக்கப்பட்டதில் ஏற்றலாம், பழக்குவிக்கப்படாததில் ஏற முடியாது. ஆனால் ஏசி ஏறின போது இந்த கழுதைக்குட்டியினுடைய ஜென்ம சுவாவம் ஒளிஞ்சு போச்சுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏசி ஏறினா, என் மேலே ஏறினா, எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுவாவங்கள் அனைத்தும் அழிந்து போகும். நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து ஆண்டவருக்கு நன்மை சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ யாரோ எங்கேயோ சொல்கிற சத்தம் கேட்குது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இயேசு கூட தானே போகிறேன், இயேசு கூட, இயேசு கூட போவார், இயேசு மேலே ஏற்ற மாட்டார். இயேசு கூட போகிறவங்க நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு சுபாவம் மாறினதே இல்லை. அதனால தான் முன்னால் கோவப்பட்ட மாதிரி தான் இப்போவும் கோவப்படுறான். ஞானஸ்தானம் எடுக்க முன்னால் புர்னு கோவம் வரும், இப்போ ரெண்டு புர் புர்னு வருது. வீட்டுக்காரமாக தான் சொல்கிறாங்க, இவர் ஆண்டவருக்குள்ளே வர முன்னாலையாவது வீட்டுக்கு பூ வாங்கிட்டு வருவார், இப்போ கோல் வாங்கிட்டு வராரு. இவர் ரசிக்கப்பட முன்னால வாமா சினிமாவுக்கு போகலான்னு பூவோட கூட தான் வருவார் ஐயா, இப்போ என்னடா பூ போச்சுது, அது போனாலும் பரவாயில்ல, அவர் கோலையோடு வர்றாரு. வரும்போது எவன்டா அப்படின்னு வர்றாரு, ஏண்டா ரசிக்கப்பட்டேன்னு இருக்குது பிரதர், இவர் ஏத்தலையா ஆண்டவரை? இவர் ஆண்டவர் கூட தான் நடக்கிறாரு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்றாங்களோ,
3: உங்களை பற்றி சொல்றாங்களோ.
0: அப்ப ஆண்டவர் என்கிற அந்த இயேசுவை தன் மேல ஏத்துனா என்னுடைய ஜன்ம சுவாவம் ஒழியும். எங்க அப்பாவுக்கு இருந்த கோபம், எங்க தாத்தாவுக்கு இருந்த கோபம், எங்க அம்மாவுக்கு இருந்த கோபம், எங்க பாட்டியம்மாவுக்கு இருந்த பொறாம, எங்க பாட்டியம்மாவுக்கு எல்லாம் வா வா, எங்க பாட்டியம்மா 94 வயசுலயும் நல்ல ஒரு கோழியை சாப்பிட்டுட்டு யாராவது மீதி வைக்கலையாடா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பெருந்திண்டியின் சுபாவம் என்னையும் விட மாட்டேங்குது, அது ஜென்ம சுபாவம், அது ஜென்ம சுபாவம். பெருந்திண்டிக்காரன் ஆண்டவருடைய வசனத்தின்படி இருதயத்தை பாரமாக்கி தூங்குவான்னு தான் சொல்லியிருக்குது. எங்கள் பாட்டியம்மா 94 வயசில் இந்த எபனேசர் சின்ன குட்டி பையனாக இருக்கும்போது பார்த்துருப்பாங்கள, அவங்க கூன் போட்டு தான் நடப்பாங்க, அவங்க எல் வடிவில் தான் நடப்பாங்க. நான் கேட்பேன், வயிறு எங்கே போகுது, ஒரு கோழியை தின்னுட்டு, அதுவும் ராத்திரி மத்தியானம் வச்ச கோழி குழம்பு மீதி இல்லையாடா, பெருந்திண்டி நல்லா கவனிங்க. அது எங்கள் பாட்டியம்மாட்டிருந்தே எனக்கு வந்திருக்கணும், ஆனால் ஒரு நாள் வந்தது. ஏசு ராஜா என் மேலே ஏறின போது என் அப்பாவிடத்தில் இருந்த பிடிவாதம், எங்கள் தாத்தாவிடத்தில் இருந்த முன்கோபம், எங்கள் பாட்டியிடத்தில் இருந்த பெருந்திண்டி எல்லாம் போயிடுச்சு என்றால் இப்பொழுது ஏசு என் மேலே பவனி வருகிறார். ராஜா என் ராஜா வருகிறார், என் ராஜா வருகிறார், என் மேலே பவனி வருகிறதுனால. ரெண்டாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், உங்களை அதிகமாக காத்திருக்க விரும்பலை. இதுக்கு முன்னால் ரெண்டு வழி சந்தில கட்டியிருந்தது, எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தது, கட்டி வச்சதுனால போகவும் முடியல. இப்போ அதுக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எந்த திசைக்கு நேராக என்னை நடத்த விரும்புகிறார் என்கிற அந்த காரியத்தை இந்த கழுதைக்குட்டி புரிஞ்சுக்கிட்டதுனாலாம் நேர தேவாலயத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. நல்லா கவனிங்க, பவுல் சொல்லுகிற சில வசனங்களை மாத்திரம் காண்பித்து கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் பிலிப்பியர்களுக்கு என்ன நிருபம், 3வது அதிகாரம் பிலிப்பியர்களுக்கு என்ன நிருபம், 3வது அதிகாரத்தில் பவுல் என்கிற ஒருவன் ஏறக்கூடாத அடக்கக்கூடாத ஒரு கழுதை குட்டியாகி இருந்த அந்த சவுலை ஒரு நாளிலே இந்த தேவன் பிடித்தார். அவர் மேலே அவன் அவர் சவாரி பண்ணுவதற்கு அவன் இடம் கொடுத்த போது அவன் நடந்ததை 12வது வசனத்தில் இருந்து அவன் சொல்லுகிறான். 14வது வசனம் வரை வாசிக்கலாம்.
1: நான் அடைந்தாயிற்று,
0: நான் அடைந்தாயிற்று,
1: அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று,
0: அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று
1: எண்ணாமல்,
0: எண்ணாமல்
1: கிறிஸ்து இயேசுவினால்,
0: கிறிஸ்து இயேசுவினால்
1: நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ,
0: நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று என்னை குறித்து சொல்லப்பட்டதோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
1: அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி,
0: அதை பிடித்துக் கொள்ளும்படி
1: ஆசையாய் தொடர்கிறேன்,
0: ஆசையாய் தொடர்கிறேன்.
1: சகோதரரே,
0: சகோதரரே,
1: அதை பிடித்துக் கொண்டேன் என்று,
0: அதை பிடித்துக் கொண்டேன் என்று
1: நான் எண்ணுகிறதில்லை,
0: நான் எண்ணுகிறதில்லை,
1: ஒன்று செய்கிறேன்,
0: ஒன்று செய்கிறேன்,
1: பின்னானவைகளை மறந்து,
0: பின்னானவைகளை மறந்து,
1: முன்னானவைகளை நாடி,
0: முன்னானவைகளை நாடி,
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்,
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்
1: தேவன் அழைத்த,
0: தேவன் அழைத்த
1: பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக,
0: அழைப்பின் பந்தய பொருளுக்காக
1: இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
0: கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இப்போ என் மேலே இயேசு இன்றைக்கு அமர வேண்டும். இவ்வளவு நாளும் இயேசுவுக்கு பின்னால் போனேன், பேதுரு கூட பின்னால் போனார். ஆமாம், யாராவது வேலைக்காரி கேட்டா, யோ நீர் கூட பின்னால் போகிறவங்க கதை இப்படித்தான். சிலர் கூட போவார், அவனுடைய கதையான தான். ஆனால் இயேசு என் மேலே ஏறி போ, பாரினில் கழுதையாய் சுமந்துமை சென்று பாதத்தில் விடுவேன் ஜீவனையே என்று சொல்கிற மனுஷன், என் ஜனமான்ம சுபாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவன் என்னை பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆசையாய் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுவான். இங்கே வந்திருக்கிறவர்களும் என் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் நான் ஒரு பெரிய வேண்டுதல் வைப்பேன். பல தேசங்களில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் தைரியமாக சொல்வேன், இயேசுவோடு அல்ல, இயேசுவை மேலேற்றி அவரை சுமந்து சென்று உங்களுடைய லக்குக்கு நேராக ஓடுகிற ஒரு சின்ன கழுதை குட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். ஒரு பெரிய வேலை இருக்கிறதையா, அந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு. அதற்கு பவுல் சொல்கிற ஒரு காரியம், எனக்கு லாபமாயிருந்தவைகளையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு முன்னதாக சாட்சி சொன்ன சங்கருக்கு அரசாங்க வேலை இருந்தது. அவருடைய மனைவி சிஎம்சியிலே ஒரு நர்ஸாக இருந்தவர்கள், ரெண்டு பேருக்கும் நல்ல சம்பளம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தனக்கு காண்பித்த லக்கை காண்பிக்க போது வேலை அவர்களுக்கு குப்பையாக தெரிந்தது, வேலை அவர்களுக்கு குப்பையாக தெரிந்து ரெண்டு குட்டி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பீகாருக்கு என்னோடு கூட வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை, ஆண்டவருக்காக நிற்கிறவர்களை கைவிடவில்லை. அவருடைய மூத்த மகள் இன்றைக்கு டாக்டர் ஆகும்படியாக பிடிஎஸ்ல படிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு வழி திறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம். அவர்களை அறியாதவர்கள், அவர்களை தெரியாதவர்கள், உங்கள் பிள்ளை டாக்டர் ஆவதற்குரிய படிப்பு செலவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று எங்கேயோ இருந்து எழுதினதுனால அவர்களை பார்த்ததில்லை, அவருடைய பெயரை கேட்டதில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கு இன்றைக்கு டாக்டர் ஆகிறதற்கான உதவித்தொகை ஏதோ ஒரு குடும்பம், அறியாத குடும்பம் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்து நிமித்தம் தன் வீட்டையாவது, தன் சுகத்தையாவது, தன் நிலத்தையாவது, தன் வேலையாவது விட்டவனுக்கு நூறத்தனையாக சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு என்று என் இயேசு சொன்னதை அவர் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பம் அவரவே ஒருவேளை கேலி பண்ணினது, சொந்தக்காரர் சொன்னார், ஆனால் அவைகள் அல்ல. இயேசுவுக்காக இழந்தவர்களுக்கு உலகமெங்கிலும் சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், பிதாக்கள் இருக்கிறார்கள். எத்தனை அருமையான பாக்கியம். இன்றைய சாயங்கால வேளையில் என்னை அழைத்த ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் எனக்கு வைத்திருக்கிற லக்குக்கு ஓடி முடிப்பதற்கும் நான் இயேசுவையின் மேலே ஏற்றி கொண்டுகிற ஒரு கழுதை குட்டியாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதுவரை இயேசுவோடு கூட நடந்தது நல்லதுதான், இயேசுவோடு கூட நடக்க பயிற்சிப்பிக்கப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இயேசுவை என் மேலே ஏற்றிக்கொண்டு நான் எனக்கு அழைத்த அழைப்பை காண்பிப்பதற்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவர் சத்தத்தை கேட்கிறேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை நான் சுமந்து செல்கிற கொடைக்கானலில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்தின் பல எல்லைகளுக்கும் என்னை ஆண்டவர் எடுத்து செல்வாரனால் லக்கை நோக்கி ஆசையாய் தொடுவதற்கு எனக்கு லாபமாக இருந்தவைகளையும் நஷ்டமாக எண்ணி குப்பையுமாக எண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு சிலரை ஆயிலும் தேடி தேவன் வந்திருக்கிறார். இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிற பெரிய நோக்கம், நான் உன்மேல் சவாரி செய்து உன்னுடைய ஜென்ம சுபாவங்களை அழித்து லக்கற்று ஓடிக்கொண்டிருக்கிற, நோக்கமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை பிடித்து, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னதினால உன்னை இலக்குக்கு நேராக அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த பாக்கியமான சேவையை செய்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படி இயேசுவை என் மேலே ஏற்றி பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தத்தான் நடந்து பிதாவை தரிசிக்கும்படியாக ஆண்டவர் என் நடத்துகிற பாதையிலே அவருக்கு பிரயோஜனமாக நான் நடக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த காரியத்தை நான் பாடுகிற வேளையில் ஆண்டவர் என் மேலே ஏறி இருக்க வேண்டும். நான் கடந்து செல்கிற இடங்களெல்லாம் நாம் இயேசுவை பார்த்து ஓசன்னா எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று ஜனத்த வேண்டும். ஓசன்னா என்றால் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். ஜனங்கள் நான் போகிற இடங்களில் கதற வேண்டும், எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று கதற வேண்டும். இயேசுவை சுமந்த கழுதை குட்டியாய் நான் போகும் போது என்னை பார்க்கிறவர்கள் ஓசன்னா என்று கதரும்படியான ஒரு இடத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை மேலே ஏற்றி கொண்டு லக்கை நோக்கி ஓடுவதற்கு, லாபமான அனைத்தையும் குப்பையாக எண்ணுவதற்கு, ராஜாவே எங்கள் மேலே பவனி வருவீராக, இந்த பட்டணத்திலே பவனி வருவீராக, எங்கள் தமிழகத்திலே பவனி வருவீராக, எங்கள் தேசத்திலே பவனி வருவீராக, இங்க இருக்கிற சில பிள்ளைகளை தேசங்களிலே ராஜாவை சுமக்கிற கழுதை குட்டிகளாக, சுபாவம் மாற்றப்பட்டவர்களாக, லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக, லாபமானவைகளை குப்பையாக எண்ணுகிறவர்களாக சுமந்து செல்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்க இந்த அன்பு பாத்திரங்கள் மேலே தேவ ஊழியக்காரன் என்கிற தைரியத்திலேயும் நீர் தந்த அதிகாரத்தின் பேரில் இவர்கள் மேலே என் கரங்களை ஆண்டவரே நான் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணம், இந்த மாவட்டம், இந்த மாநிலம், இந்த தேசம் இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டதினால், வார்த்தை மாற்றப்பட்டபடியினால், வாழ்க்கை மாறினபடியினாலே அசைவு உண்டாகட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என் சகோதரன் சொன்னது போல அவருடைய பாவத்தை ரெண்டு பேர் சொன்ன போது அவர் ஏங்கி ஏங்கி அழுது இயேசுவுக்கு இடம் கொடுத்தது போல இந்த மக்கள் போய் இயேசுவை காண்பித்து பாவத்துக்கு பலிகாரியாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய பலியை காண்பிக்கும் போது அவர்கள் பாவ உணர்வடைந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இருதயங்கள் திறக்கப்படுவதற்கு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அதோடு கூட மாத்திரமல்ல ஆண்டவரே, இவர்கள் போகிற இடங்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, தெருக்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஜனங்கள் ஓசன்னா இயேசுவே ரட்சியம் என்று கத்துவார்களாக. பெந்தேகோஸ்தே நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறின சொத்தது போல உடைய பிள்ளைகள் நடந்து போகிற இடங்களிலே ஓசன்னா என்கிற பெரிய தொனி, ஆர்ப்பரிப்பின் தொனியாக இந்த பட்டணத்தில் தொனிக்கும்படியாய் கேட்கிறேன். கழுதை குட்டிதானே என்று சொல்லி எங்களை யாரும் கேவலமாய் பேசினாலும் பரவாயில்லை, நாங்கள் பாடினது போல அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து உண்மை அடைவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டங்களில் பல இடைஞ்சல்கள் வந்த போதிலும் வசனத்தை வாஞ்சித்து கர்த்தரின் வார்த்தையை தலைமையில் கொண்டு அர்ப்பணித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்றைய காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வாதமும், இன்றைய காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியான கிருபையும் பெருகும்படியாக அடியான் வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.

உண்மையினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிரப்பி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? Bring us back, O God, to your presence. உம்முடைய நிறைவான அந்த பிரசன்னத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரிடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

உம்முடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட்.

ஒவ்வொருவர் யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, oh God, at this moment, in the name

உன்னுடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியாக நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட முடிந்து எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படி அந்த நூயர் நான் உண்மையில் வைத்திருக்கிற நினைவை நான்

செய்ய முடியும் நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் தோற்றுப்போம். அல்லேலூயா. அன்றுமே எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட். பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட். ஆவியிலே நடத்தப்படும்

மனுஷ சத்தம் அல்ல, உலக சத்தம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல.

மனுஷ கண்களினாலே அல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்கார பார்த்ததெல்லாம் எதிரானுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. Open the eyes of my servant, oh God. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் அல்லேலூயா அல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே அல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் அல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல அல்லேலூயா தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு பொல்லாங்கள்

life. Hallelujah. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மறந்து போன நிலைமையில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

சுற்றப்படுவதாக, இந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம் ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிற எங்கள் மாம்ச

Yet we will trust in you. Yet we will grow hope in you. Anana, alleluia, katapere, alleluia. Nambikai vaikra manishan bakiyavan, nasile swasamulla manidhani nambuvadai paarkalum. கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்த ஆடுகள் முந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழி கூறுவேன். என்ன அவருக்குள் கழி கூறும் கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

0: எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. இன்ஸ்டிடியூட் ஃபார் சைல்ட் பிஹேவியர் ரிசர்ச்சின் டைரக்டராக இருந்தவர் பெர்னார்ட் ட்ரிம்லேண்ட் என்பவர் உன்னை போல பிறரை நேசி என்ற கோல்டன் ரூலை குறித்து ஒரு சிறிய ஆய்வை அவர் மேற்கொண்டார். அந்த ஆய்வின் முடிவில் பிறருக்கு உதவி செய்பவர்கள்தான் மிகவும் சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார். அந்த ஆய்வுக்காக அவர் பயன்படுத்திய நபர்களிடம் தங்களுக்கு மிகவும் அறிமுகமான 10 நபர்களின் பெயரை எழுதும்படி சொன்னார். மேலும் அவர்களின் பெயருக்கு நேராக அவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்றால் சந்தோஷமானவர்கள் என்றும், வாழ்வில் சந்தோஷத்தை இழந்தவர்கள் என்றால் சந்தோஷமற்றவர்கள் என்றும் எழுதும்படி சொன்னார். பின்பு சுயநலத்திற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். தன்னுடைய நேரத்தையும் தன் ஆசீர்வாதங்களையும் தன் நலனுக்காக மட்டும் பயன்படுத்துகிறவர்களும், பிறருக்காக ஒரு சில அசௌகரியங்களை கூட சகிக்க முடியாதவர்களும் சுயநலவாதிகள் என்று அவர் சுயநலத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் எழுதிய 10 பேரும் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா என்று எழுத சொன்னார். அந்த ஆய்வுக்கு வந்தவர்கள் அவர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் தாங்கள் எழுதிய நபர்கள் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா என்று குறித்து கொண்டனர். பின்பு ரிம்லேண்ட் அந்த பெயர் பட்டியலை வாங்கி பார்த்தார். இதற்கு முன்பு யார் யார் பெயர்களுக்கு எதிரே சந்தோஷமானவர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு அருகில்தான் இப்பொழுது பொதுநலவாதிகள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆய்வின்படி பிறரை நேசித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்பவர்கள்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதான கட்டளைகள் இரண்டில் இரண்டாவது கற்பனை உன்னை போல பிறனை நேசி என்பதுதான். இதைத்தான் கோல்டன் ரூல் என்று சொல்கிறார்கள். வேதத்திலே எஸ்தரை குறித்து நாம் வாசிக்க முடியும். எஸ்தர் ராஜாத்தியாக ஏற்படுத்தப்பட்ட போதிலும், யூதர்களுக்கு அழிவு அறிவிக்கப்பட்ட போது எனக்கென்ன வந்தது என்று எஸ்தர் இருக்கவில்லை. மொர்தெக்காயின் ஆலோசனைப்படி யூதர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தானும் தன்னுடைய தாதிமார்களும் இரவும் பகலும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்தார்கள். தன்னுடைய தூக்கத்தை மறந்து அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல், ஏன் தன் ஜீவனையும் பெரிதாக நினைக்காமல், யூதர்களுக்காக அகாஸ்வேறு ராஜாவிடம் பரிந்து பேசுவதற்காக போய் நின்றார்கள். தேவன் யூதர்களுடைய சூழ்நிலையை மாற்றினார். எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் சகல யூதருக்கும் களிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. எஸ்தரின் மகிழ்ச்சியும் பல மடங்காக பெருகியது. ஆம் பிரியமானவர்களே, பிறருடைய சந்தோஷத்தை நாம் அதிகமாய் விரும்பினால் தேவன் நம்மை அதிகமாய் சந்தோஷப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்மை போல பிறரையும் நேசிக்க தேவன் நமக்கும் உதவி செய்வாராக.

எஸ்ட்ராவின் புஸ்தகம் அதிகாரம் 7. இந்த வர்த்தக மானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ட்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் தல்லூமின் குமாரன், இவன் சாதோக்கின் குமாரன், இவன் அகிதூவின் குமாரன், இவன் அமரியாவின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் மெராயோதின் குமாரன், இவன் சேராகியாவின் குமாரன், இவன் ஊசியின் குமாரன், இவன் புக்கியின் குமாரன், இவன் அபிசுவாவின் குமாரன், இவன் பெனகாசின் குமாரன், இவன் எலாயாசாரின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன். இந்த எஸ்ட்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனீமியரிலும் சிலர் அர்தசஷ்டா ராஜாவின் 7 வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5 மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7 வருஷமானது. 1 மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5 மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ட்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ட்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது. ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம தேவ பாரகனாகிய எஸ்ட்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ஆகையால் அந்த திரவியங்களினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்ன என்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக
உனக்கு கொடுக்கப்பட்ட பணி முட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ட்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும். பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருவானேன். பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவுடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ட்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவனெவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படக்கடவன் என்று எழுதி இருந்தது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன்கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு என்னென்னா, உங்கள் இளமை பருவம், சிறு பிறந்த சூழ்நிலைகள், உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய பெற்றோர், இப்படிப்பட்ட காரியங்களை சிறிதளவு சொல்லுங்கள்.
2: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்துகிற ஐயாவையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நான் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்கரை கருங்கல் பகுதியில், கருங்கல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கிற மாங்கரை என்பது என்னுடைய சொந்த ஊர், என் அப்பாவுடைய ஊர். என்னுடைய அம்மாவுடைய சொந்த இடம் கண்ணன்னூர், வேர்க்கிளம்பி பக்கத்தில் இருக்கிறது. நான் 1975 செப்டம்பர் 29 பிறந்தீங்க.
1: உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்களா? எப்படி உங்களுடைய கல்வி துவக்கங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய தெய்வீக காரியங்கள்லாம் எப்படி இருந்தது என்பதை ஸ்டார்டிங்கில் சொல்லுங்க.
2: என்னுடைய தகப்பனாருடைய பேர் லார்சன், என் தாயாருடைய பேர் ஃப்ளாரன்ஸ். அவர்கள் இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருந்தவர்கள் என்று நான் குறிப்பிட மாட்டேன். நல்ல ஒரு பெற்றோராக இருந்தார்கள் என்று நான் சொல்லுவேன். என் தாயார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சில தொண்டுகள் செய்து அப்படி இருந்தவர்கள். நான் சிறு வயதிலே என்னுடைய ஆரம்ப கால கல்வியை NVKS ஆற்றூர் அந்த ஸ்கூல்லே ஆரம்பித்தேன். நான் சிறு வயது முதலே ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜோடு கீழே தான் இருந்தேன் என்று சொல்லலாம். இங்கே பல பள்ளிகள், NVKS, அமலா கான்வென்ட், நாகர்கோயில், CSI மெட்ரிகுலேஷன், இந்த பள்ளிகள்லாம் படித்து பின் நாட்களிலே சென்னை பட்டணத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போனோம்.
1: அப்போ இந்த ஸ்கூல் பருவத்தில் உங்களை எப்படி வளர்த்தாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? நீங்கள் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்தீங்களா, அப்படிப்பட்ட இதெல்லாம்?
2: இப்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பேரிலே கிறிஸ்தவனாக இருப்பதினால் நாம் ஒரு சபைக்கு போகிறதுனால் கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை. கிறிஸ்துவை எப்பொழுது நாம் தரித்து கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவர் ஆகிறோம். சிறு வயதிலே என்னுடைய பாட்டியுடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். அதான் LKG, UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், 4 வருடம். இந்த 4 ஆண்டுகளும் ஒரு ஆலயத்திற்கு கிரயமாய் போகிற ஒரு பழக்கம் உண்டு. அதுலேயும் சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட், அந்த வீட்டுக்குடைய கண்டிப்புக்கு போனது தான் மெயின். ஆனாலும் அப்படி போனது உண்டு. ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போனது நாட்கள் உண்டு. ஆனால் பின் நாட்களில் என் தாய் தாப்பனோடு சென்னை பட்டணத்துக்கு போன பின்பாக ஒழுங்காக நான் போனவன் என்று நான் சொல்ல மாட்டேன்.
1: சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
2: சண்டே கிளாஸ் சின்ன வயசுலே நான் போனது உண்டு. நான் வந்து அதை சொல்லணும்.

0: சின்னதிலே 4 வருடங்கள் இந்த கண்ணனூர் பகுதியிலே பாஞ்ச விளை என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கே பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை ஃபுல் காஸ்பல் சபையிலே நான் சண்டே கிளாஸ் ஒழுங்காய் படித்து நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கி நல்ல அந்த நாட்கள்லே படித்தது உண்டு. ஆனால் பின்னாடி சென்னைக்கு போன பிறகு அவ்வளோ கரெக்டாக நான் போனேன்னு சொல்ல மாட்டேன்.
1: சரி, இப்போ அந்த சிறு பருவத்தில் உங்களுக்கு ஆண்டோருக்கு மேலே பற்றிருந்ததா அல்லது பிசாசுடைய மேலே பற்றிருந்ததா, ஏதாவது பிசாசினால் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா, அது நம்ம நீங்கள் திசை திருப்பப்பட்டீங்களா?
0: சின்ன வயசுலே ஆலயங்களுக்கு போனதுனாலே ஆண்டவரை குறித்த ஒரு தாக்கம் கொஞ்சம் உண்டு. ஆண்டவரை முற்றிலுமாய் தெரியாது, இல்லைன்னா டோட்டலாய் கர்த்தரை மறந்தவன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன நாலெட்ஜ் உண்டு. ஆனால் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்த நாட்கள் தான் அதிகம். அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு என் தாயார் வந்து ஒரு ஆலயத்திலே சிறு வயதிலே வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள். ஆனால் அந்த ஆலயத்திலே வளர்க்கப்பட்டதை அவர்கள் கொஞ்சம் மறந்து உலகத்தின் பின்னாலே கொஞ்சம் போனாங்க. வேலை இருந்தது, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தார். சிறு வயதிலே நாங்கள் குடும்பத்தோடு திரைப்படம் தியேட்டர்களே போய் பார்த்தது, இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உண்டு. இதன் மூலமாய் நான் உலக பிரகாரமாய் போனேன் என்று தான் சொல்ல முடியுமே அன்றி ஆண்டோருக்குள்ளே எல்லாம் நான் வந்தேன்னு என்னாலே அதை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை.
1: சரி, நீங்கள் சிறு வயதிலிருந்து இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பாவப்பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எந்தெந்த பாவப்பழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தது அப்படிங்கிறதில்
0: பாவப்பழக்கம், ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாவ பழக்கம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு வைக்க முடியாது. அதனாலே ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு பாவம் செய்ய வைப்பான். எனக்கு பாவ பழக்கம் என்று மேலோங்கி இருந்ததென்றால் அதிகமாய் சினிமா பார்ப்பது. சினிமா பல கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களாவது நான் மினிமம் பார்த்திருப்பேன் என்று சொல்ல முடியும். பல இடம் இதே குமரி மாவட்டத்திலே பல தியேட்டர்களுக்கு நான் போய் பார்த்திருக்கிறேன். இப்படியெல்லாம் பலவிதமான திரைப்படங்களை பார்த்து அந்த பாவ பழக்கத்திலே இப்படியாக, அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஒழுங்காய் செல்லாமல் பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு ஊர் சுற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு வழி விலகி போகிற ஒரு அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே இருந்தது.
1: சினிமா பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய விருப்பமான ஒரு காரியம்?
0: ஆமாம், கண்டிப்பாக பணம் சினிமா பார்ப்பது ஒரு மிகுந்த ஒரு பிரியமான காரியம் என்று என்னாலே சொல்ல முடியும்.
1: இப்போ சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம அதில் நம்ம உந்தப்படுவோம், அதை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த சினிமாக்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது அதே போல மாற வேண்டும் அல்ல அதே போல தவறுகள் செய்ய வேண்டும். சில வேளையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகம் சினிமாவை பார்த்து கொண்டு வீட்டில் வந்து அதே அப்படிப்படுத்து தூங்குவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில்
0: கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன்.
1: சொல்லுங்கள்.
0: ஒரு மனிதனுடைய வாலிப பிரயாயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பிரயாயத்தை அந்த காலத்தை ஒருவன் இழந்தானால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தோற்று போய்விடும். என் சரீர பிரகாரமாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நான் கெடுத்து விட்டேன் என்று சொல்வேன். சினிமா படங்களை பார்த்து அந்த நடிகைகளை போ மூல ஒரு இச்சை அதை வந்து உறங்கும் போது தவறான சிந்தனைகள், சிந்தனையிலே நிறைய பாவம் செய்து பல கெட்ட காரியங்கள். அதே மாதிரி சினிமாவில் இப்போ ஐயா அழகாக கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, சினிமா பார்த்ததுனால உங்களுக்குள்ள என்ன எஃபெக்ட் வந்ததுன்னு சொல்லி. சிறு வயதிலேயே இந்த ஒரு மாதிரி இந்த காதல் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் ஒரு உணர்வு, அப்படி ஒரு உந்துதல் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலைகளில் ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிக்கவில்லை என்று நான் சொல்வேன். ஆனால் அது என்னை நிறைய கேடுகளுக்குள்ளே கொண்டு போனது. மெயினாக ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்த வாழ்க்கை இல்லாதபடி ஒரு சிற்றின்ப பிரியனாய் என்னை மாற்றினது என்று சொல்ல முடியும்.
1: பிறகு இந்த ஸ்கூல் படிப்பை முடிச்சு அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கெல்லாம் போனீங்க. அப்போ எப்பமாவது ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் ஆராதிக்க போனோங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாச்சா?
0: ஆண்டவரை தேடுவது என்று சொன்னால் நான் தேடுவேன், அது ஒரு சுயநலமான தேடுதல். எப்படி என்று சொன்னால் பயம் உண்டு எனக்குள்ளே, பயங்கரமான பயம். மெயினாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறை குழிகள் நிறைய இருக்கும். அதை பார்க்கும்போது அது வரைக்கும் நான் சினிமா பாட்டு பாடிட்டு வருவேன். அந்த கல்லறை பகுதி வந்தோடனே ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடிட்டு கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுவேன். அப்படி வந்து இப்படி ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை தேடின ஒரு காரியம்தான் உண்டு. அதான் அது ஒரு ஒழுங்கான தேடுதல் இல்லை.
1: சரி, இப்போ சத்ருடைய சில போராட்டங்கள் இருந்து நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அதனால் என்ன பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது, திருமணத்துக்கு முன்னால் உள்ளதை முதல்ல சொல்லுங்க.
0: சத்ருடைய போராட்டம் என்னதோ உடனே வந்து அப்படி ஏதோ போனது என்று நான் சொல்ல மாட்டேன். சிறு வயது முதலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருடைய போராட்டம் வந்தது. அதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்வது பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது என்று சொல்லி. அப்போ பாருங்கள், என்னுடைய சிறு பிள்ளையிலேயே பிசாசு என்னை கெடுக்க பார்த்தான். நான் இந்த என்விகே ஸ்கூலில் படிக்கும்போது 1979 என்று நினைக்கிறேன், கரெக்டான அந்த ஆண்டு ஞாபகத்துக்கு வரல, 79-80 அந்த காலகட்டங்களிலே யூகேஜி படித்திருக்கிறேன். 18 ரூபாய் அன்றைக்கு ஃபீஸ். இந்த 18 ரூபாயை கொண்டு செலுத்தும்படியாக சின்ன பையனாக எனக்கிட்ட என்னுடைய பாட்டி, என் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணினேன்னா அந்த 18 ரூபாய்க்கும் வடை வாங்கி, வடைன்னா இன்னைக்கு உள்ளது மாதிரி இல்லை, அன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஒரு பெரிய டப்பா நிறைய வடை, அதை நானும் என்னுடைய ரெண்டு நண்பர்களுமாய் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவதுன்னு தெரியல, மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு அடைத்து வைத்து இப்படியெல்லாம் ஒரு அதை வீட்டிலே மறைத்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு பிள்ளையிலிருந்தே அந்த சாத்தான் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அன்னைக்கு அப்படி பாவம் என்றால் ஒரு வாலிப வயது வரும்போது தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், இப்படி சினிமா பார்க்க வைத்து இப்படிப்பட்ட பல தவறான காரியங்களை செய்ய வைத்தான். இன்னும் ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல முடியும், பெரிய திருடனாகாமல் இருந்ததே கர்த்தருடைய கிருபை. ஒரு தடவை நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே கொஞ்சம் இரும்பு பொருட்கள் எல்லாம் இருந்தது, அதை என் பேக்கிலே வைத்து வெளியிலே கொண்டு அதை விற்று இப்படி பணத்தை வாங்கி அதை வைத்து படம் பார்த்தது, இப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று நான் சொல்ல முடியும். அதான் யதார்த்தமான உண்மை.
1: சரி,
2: அப்புறமா எப்படி ஆண்டவரால் தொடப்பட்டீங்க?
0: இப்போ இப்படி போனதினால் நான் எந்த ஒரு உலக பிரகாரமான கல்வியும் நான் சரியாக கற்றுத்தேரவில்லை. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போனேன், அதை பாதியிலே விட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று போனேன், அதை பாதியிலே விட்டேன். இப்படியாக தொழிற்கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசி மெக்கானிக் படிக்க போனேன், அதுவும் ஒழுங்காக படிக்கவில்லை. இப்படி எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஒரு ஒழுங்கில்லை. ஏன், மியூசிக் கிட்டார் வாசிக்கலாம் என்று, கிட்டார் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டார் கற்று கிட்டாரோடு சினிமா தியேட்டருக்கு போய்விட்டேன். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இந்த உலகத்தரமான இந்த சினிமா, யாருமே நினைத்து விடாதீர்கள் சினிமா பார்ப்பதுனால நன்மை என்று சொல்லி, அதனால ஒரு நன்மையும் ஒரு நாளும் வர முடியாது, அது கெடதான் செய்யும். இப்படியாக என்னுடைய 28 வயது வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து வீட்டுக்கும் ஒரு பாரமாக இருந்தேன். கிட்டத்தட்ட 28-29 வயது வரைக்கும் தகப்பனார்த்தா வீட்டின் பெற்றோர்களுடைய கையை நோக்கி தான் இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் ஆண்டவருடைய இரக்கத்தினாலே 29 வயதிலே ஒரு தொழிலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது, அவருடைய இரக்கம் அவ்வளோதான். அப்போது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன், துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது.
1: எப்பொழுது திருமணமானது, திருமணம் ஆன பிறகு
2: உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது, போராட்டங்கள் இருந்ததா, இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்காக வாழ்ந்தீர்களா?
0: எனக்கு 2005 டிசம்பர் 29 எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியுடைய பெயர் ஜின்னி பெர்ஷியா, அவளுடைய சொந்த ஊர் மணலிக்கரை பகுதியிலே வாழவளைமுக்கு என்று சொல்லுகிற பகுதி. எங்கள் இந்த நாகரிக காலத்திலே என் மனைவியுடைய ஃபோட்டோகிராஃப் நான் பார்க்கவே இல்லை திருமணத்திலே. எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் நான் என் மனைவியை பார்க்கிறேன். அப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை டிசம்பர் 29 2005 ஆண்டு நடந்தது. திருமண வாழ்க்கை என்றால் எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நான் திருமணத்தை குறித்து ஒரு கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். இந்த அதுவும் திரைப்படம் தான் காரணம். அப்படியே திரைப்படத்தில் ஏதோ பயங்கர அந்யோன்யமாய் போகிறதாக காட்டுவார்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. நித்தமும் சண்டையும், புரிந்து கொள்வதிலே பிரச்சனை, போராட்டம், பலவிதமான போராட்டம். அதில் ஒரு சம்பவம், இப்படியும் சண்டை வருமா என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி தன்னுடைய கல்லூரியை படித்தது மதுரையிலே. அப்போ அவள் பேசும்போது சில மதுரை வார்த்தைகளும் கலந்துவிடும். ஒரு நாளைக்கு என் மனைவி என்னிடம் கேட்டால், ஏன் இப்படி நிற்கிறீங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க? நான் சொன்னேன், நீ கன்னியாகுமரிக்காரி, ஏன் நிற்கிதியேன்னு கேள். அவள் சொல்றா, நிற்கிதியேன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. இதனாலே நான் அவளை அடித்து, இது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருவேளை இருக்கலாம், இப்படிதான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல குடும்பத்தில் வருது. அதை தவிர்த்திருக்கு, நீங்க கேட்கலாம், இதை தவிர்த்திருக்கலாமே நீங்க என்று சொல்லி. அதுதான் பிசாசு. இப்படிப்பட்ட சின்ன காரியங்கள் மூலமாக அவன் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்து விடுவான். அன்னைக்கு எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லாததுனால அது அதை பற்றி ஒரு உணர்வில்லை. பயங்கர சண்டை போட்டோம். இப்படி தான் சண்டை தான் எங்கள் வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் வசிக்கிற வீடு சென்னையில் கோயம்பேடு, அங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பூந்தமல்லி என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நானும் என் தகப்பனாரும் ஒரு வியாபார காரியமாய் சென்றிருக்கிறோம். அப்பொழுது என் மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, இன்னும் 10 நிமிடத்திலே வீட்டுக்கு வரவில்லை என்றால் நான் மரணமாய் என் சடலத்தை பார்க்க நேரிடும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பயம், பயம் என்னை ஆளுகை செய்கிறது. 10 நிமிஷத்தில் எப்படி போக முடியும்? என் தகப்பனார் இருக்கிறார், அவற்றை நான் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா, என் மனைவி செத்து போயிடுவேன்னு சொல்றா, போகணும், ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உருட்டி விட்டு நான் வேகமாக நான் என் வீட்டுக்கு போனா, என் மனைவி, ஐயோ இவர் வந்து எங்கேயாவது ஆபத்திலே மாட்டி விடுவாரே, இப்படி வேகமாய் வருவாரே என்று வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால் இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. அந்த நிமிடமே என் உள்ளமும் உடைக்கப்பட்டது. ஐயோ ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி. ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. இதை போல ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப கஷ்டமும் வேதனையும் நிறைந்த முட்கள் படுக்கையாக தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது என்று சொல்ல முடியும்.
1: இந்த குடும்ப வாழ்க்கையில்
2: வேற பெரிய பிரச்சனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: பார்த்துட்டிருக்கிறவங்களே, பிசாஸ் என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. அது அவரவருக்கு வந்தாதான் தெரியும். அந்த வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு. ஒரு மனைவியை கொல்லுவதற்காக திருமணம் நடக்கவில்லை. தேவ திட்டம் என்னவென்றால் பலுகி பெருக வேண்டும், நல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது குடும்ப வாழ்க்கை. எங்கள் குடும்ப வாழ்க்கை அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி சிதைக்க பார்த்தான். அவளை கொல்லாமல் விட்டது கர்த்தருடைய கிருபை. அவளும் இப்படி கொல்ல வேண்டும். இப்படி பிசாஸ் எங்களை எப்போதும் போராடுவான். என் மனைவி எத்தனையோ நாள் கதவை பூட்டி விட்டு எலி விஷத்தை சாப்பிட்டு செத்து போக வேண்டும். நான் கதவை தள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே போன நாட்கள் உண்டு. இன்னொரு நாள் நான் என் வீட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி பல கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி ஆண்டவரே என்னை கொண்டு வந்த நாட்கள் உண்டு. இப்படி பல காரியங்களை, அவ்வளவு அந்த காரியங்களை சொல்லும் போதே வேதனையா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம்.
1: சரி, அதுக்கு பிறகு எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாக சமாதான கேடலாம் மாறி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சமாதானமா சந்தோஷமா இருந்ததா?
0: இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் டேர்னிங் பாயிண்ட் என்று ஒன்று உண்டு. இயேசு சந்திக்கிறது, அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்னேன், ஆலயங்களுக்கு அப்போ இப்போ போவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆலயங்களுக்கு போகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நான் விரும்பியோ விரும்பாமலோ போய் ஆலயங்களில் போய் தூங்கிட்டு வந்தது உண்டு, பாதியில் எழும்பி வந்தது உண்டு, ஆலயத்துக்கு போய் பாதி ஆலயம் சர்ச்சு முடிஞ்சு சினிமாவுக்கு போனது உண்டு, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது உண்டு. ஆலயத்துக்கு காணிக்கை போட கொடுக்குற காசுலே படம் போன நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருந்த எனக்கு என் குடும்பத்திலே சமாதானம் இன்மையாக தான் இருந்தது, எப்போதும் சண்டை பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2014 December 27 என்னுடைய அறையிலே என்னை வந்து சந்தித்தார். இது ஒருவேளை உங்களுக்கு கேட்பதற்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், நம் தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். வேதத்தில் எத்தனையோ அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. எப்படி சந்தித்தார் என்றால், என்னை எந்த இடத்துல பிசாசு அடிமை பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை சுட்டி காட்டி, என்னவென்றால் உலகமும் அதன் ஆசை இச்சையிலும் உழன்று கிடக்கிறாயே, உனக்கு பரலோகத்திலே இடம் உண்டா? உழன்று கிடப்பது என்பது பன்றி குட்டிகள் சேற்றிலே உழன்று கிடக்கும், அசுத்தத்திலே உழன்று கிடக்கும். அப்படி இந்த உலகத்தின் காரியங்களே நான் உழன்று கிடந்ததை சொல்லி என் அறையிலே அவருடைய சத்தம் கேட்டது, கேட்டு என்னை விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 வேளை ஆகும் போது என் அறையிலே எனக்கு சமாதானத்தை கெடுத்து விடுவான் பிசாசு. பல நேரம் நாங்கள் படுத்து கிடக்கும் போதே சண்டையிடுவோம், நானும் என் மனைவியும். அன்னைக்கு நல்லா காலையில் 8 வரைக்கும் தூங்கி எழும்பினேன். எழும்பின உடனே எனக்கு உடம்புல இருந்து ஏதோ போனது போல இருந்தது. அது நீங்க கேட்கலாம், என்னது போச்சுதுங்க அப்படின்னு. இருதய பாரம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோ தெரியல பிரதர், அழுத்தமா இருக்குது, டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா? டிப்ரெஷன் என்று ஒன்றே இல்லை, சாத்தான் தான் டிப்ரெஷனை கொண்டு வருகிறவன். மன அழுத்தத்தை கொண்டு, பணம் இருந்தா மன அழுத்தம் போயிருமா? அப்படின்னா என்ன பாருங்க, எனக்குள்ள பணம் இருந்தது, எனக்கிட்ட எந்த கவலையும் இல்லை, பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள்ல. ஆனா சமாதானம் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது என்றால், எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்து ஒரு காற்றிலே நடக்கிறது போல இருந்தது, நல்ல சமாதானமா இருந்தது. யாரோ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. அன்னைக்கு நைட், அடுத்த நாள் நைட்லே ஒரு காரியம் நடந்தது. என்னைக்கும் என்னை சந்தித்து என்னை என்னை பிரச்சனைக்குள்ளே ஆழ்த்துகிற சர்ப்பத்தின் ஆவி எனக்கு, அது ஒரு ஏவல் ஆவி, பில்லி சூன்யத்தின் ஆவி, என்னை கொன்று போட வேண்டும் என்று செய்வனை பண்ணி வைக்கப்பட்ட ஆவி, அதே அதனுடைய திட்டம் என்னன்னா இருதயத்தை பாரப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வந்து சாக வேண்டும் என்பது. அது என்னை அட்டாக் பண்ண வருகிறது. என்னை சுற்றிலும் ஒரு அக்னி வேலி போடப்பட்டிருக்கிறது, அதிலே நான் இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு பட்டியத்தை வைத்து ஒருவர் அந்த சர்ப்பத்தை 2 வெட்டி போடுவதை நான் பார்த்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் என்னை அழகாய் ஆச்சரியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தி வருகிறார்.
1: ஓகே, நீங்க வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது சினிமா.
0: ஆமா, கண்டிப்பா,
1: வந்த ஸ்டார்டிங்ல இருந்தே சினிமா தான் உங்களை பாதிக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அதனாலதான் உங்களுடைய பாதைகள் ஆண்டவருக்கு வர முடியும்.
0: கண்டிப்பா.
1: இப்போ சினிமா பொறுத்த மட்டும் இப்போ நாடு எடுத்துகிட்டா பார்க்காதவங்களே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, நல்லது எடுத்துட்டு கெட்டதை நம்ம விட்டு விடலாம், அதில் என்ன பாவம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அது பாவம்னு சொல்கிறீங்க, அது எப்படி, அது எப்படி மக்களுக்கு வளர்க்கி கொடுக்குறது?
0: அதை நான் ஒரு இப்போ ஐயா அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க போதகர் ஐயா, சினிமா என்பது இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே, இதை ஏன், இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சில போதகர்கள் கூட சினிமா பார்ப்பது தவறில்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சினிமா ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. மாம்ச இச்சையை தூண்டுகிற யாவுமே பாவம்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான் என்று இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். என்ன, நான் பாதிக்கப்பட்டதுனாலே சினிமாவில் என்ன பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய ஒரு சரீரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் பண்ணியாயிற்று. இந்த உலகத்திலே திருமண பந்தம் மாத்திரம்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. மற்ற ஒரு ஆண்மகன் இன்னொரு ஸ்திரீயுடைய சரீரத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஆணின் ஒரு அந்தரங்கத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. இது ரெண்டையும் இதை செய்ய தூண்டுகிறது தான் மெயினா சினிமா. அடுத்தது காதல். காதல் என்றால் வேதம் அங்கீகரிப்பதில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காதல், வன்முறை. பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கத்தி எடுத்து விரட்டி கொல்லுகிறது. அவர்களை கேட்டால் சொல்லுகிறார்கள், இந்த திரைப்படத்தின் பாணியிலே நான் இதை செய்தேன். அது மாதிரி களவு செய்யறது, அடுத்தவர் மனைவியை கொள்கிறது, இப்படிப்பட்ட அடுத்த மனைவியை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிறது தான் அந்த சினிமா. அடுத்தது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். அதை கொஞ்சம் அதை விளக்குவது அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாலிபத்தில் ஒரு சிறப்பு திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று. சினிமாலே ரொம்ப மோசமான காட்சிகளை காட்டப்படுகிறது. அதை நீங்கள் விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அதை விட்டாதான் உங்களுக்கு சமாதானம் வரும். அதுதான் உண்மை.
3: சரி, முதலாவது உங்கள் பிரச்சனைகள் இருக்க டைமில் உங்கள் மனைவி உங்களை கொல்லணும்னு அவங்களுக்கு எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்குறான். உங்களுக்கு மனைவியை கொல்லணும்னு சொல்லி உள்ள எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்குறான். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய எப்படி சமாதானமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது?
0: ஆமே, நல்ல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க முன்னாடி. வெளிச்சம் வரும்போது இருள் போயிடும். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எங்கள் வீட்டில் நல்ல சமாதானம் உண்டு. எப்போது ஒரு சாத்தான் சில சச்சரவுகள் சண்டைகளை கொண்டு வந்தாலும் உடனே தெரிந்துவிடும், இது சாத்தான் கொண்டு வருவது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைக்கு நான் என் மனைவி எங்கள் ரெண்டு பிள்ளைகளுமாக சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம்.
3: சரி, இப்போ இதெல்லாம் மாறி வந்து ஆண்டுகிட்ட வந்துட்டீங்க, ஊழியம் செய்யணும் எப்படிங்கிற அப்படின்னு ஒரு டெண்டன்சி எப்படி உங்களுக்கு வந்தது? அது யாராவது கைட் பண்ணுறாங்களா பண்ணாங்களா அப்படிங்கிறத பேசுகிறேன்.
0: நான் இப்போ இது கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டிய பகுதி, கொஞ்சம் விரிவான பகுதி, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நீங்கள் நல்ல கவனமாக இதை கேளுங்கள். ஊழிய வளைப்பு என்பது ஒரே நாளிலே வந்துவிடவில்லை. நான் சொன்னேன், 27 2014 எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. யாருக்குமே அதை கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என் தகப்பனாரை குற்றப்படுத்தும்படியாய் நான் சொல்லவில்லை. அவர் ஒரு நாள் சொன்ன காரியம், டேய், நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு 4 கயிறில் நீ தொங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லி, அது அவர் என் மேல் வைத்த பாசத்தினால் வியாகுலத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாரும் இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியல. நான் என் மனைவி வீட்டாரிடம் சொல்வேன், என் மனைவி யார்ட்டையாவது சொல்வாள், அந்த மனிதன் பேசியும் என்ன செய்யலை, எங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர முடியல. அப்போ எனக்குள்ள நல்ல சமாதானம் வந்து விட்டது. இந்த இப்போ ஐயா கேட்டாங்க, ஊழியம் எப்படி வந்தது என்று சொல்லி. இப்போ நல்ல கவனமாக கேளுங்க, இந்த ஊழியம் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த 2015 நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு ஆராதனைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை போதகர் என்னை நோக்கி கை நீட்டி இப்படியாக சொன்னார், நான் அது வரைக்கும் ஜபம் பண்ணினதே இல்லை, அன்னைக்கு என் ஆவியின் உந்துதலினாலே நான் பயங்கரமாய் கைகளை உயர்த்தி ஜபிக்கிறேன். அந்த போதகர் சொன்னார், அந்த சகோதரர் கைகளை நீட்டி ஜபிக்கும் போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி. என் மனைவி என்னை பார்த்து நகைத்தாள். ஓ, இவருக்கே உங்களுக்கே பிசாசுக்கு போராட்டம், நீங்கள் ஜோம் பண்ணால் பிசாசு ஓடுதாக்கும் அப்படின்னு சொல்லி நகைத்தாள். நாங்களும் வீட்டுக்கு வந்து விட்டோம். நல்ல சமாதானத்தோடு சென்னை பட்டணத்துக்கு நேராக ஒரு 4-5 நாட்களில் திரும்பி போனோம். இதை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் இருதயத்தை தான் வாஞ்சித்து தேடி வருகிறார், பிசாசும் அந்த இருதயம் தான் வேணும். நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். எப்போதும் போய் என்னுடைய ஆஃபீஸ் அறையில் லெட்ஜர்லாம் வரவு செலவு இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கிற மாத்திரத்திலே எனக்கு அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்ப்பதுக்கு ஒரு வாஞ்சை இல்லை எனக்குள்ளே. முன்னமும் ஒரு அழுத்தம் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு சமாதானம் இருக்கு, ஆனால் இப்பவும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. உடனே யாரோ ஒருவர் இருதயத்துக்குள்ளே தனி அறைக்கு போ, தனி அறைக்கு போ அப்படி என்று பேசுகிற ஒரு சத்தம் எனக்குள்ளே துணிக்க ஆரம்பித்தது. உடனடியாக நான் என்னுடைய ஒரு அறையிலே போனேன். ஒரு நாளும் நான் அப்படி ஜபித்ததே கிடையாது. தேம்பி தேம்பி ஒரு குழந்தையை போல அழுது ஜபிக்கிறேன். ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று உண்டு. அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அது சில பாவ காரியங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நேரம் நான் பார்த்த காட்சி என்ன என்றால், எனக்கு கர்த்தருடைய கிருபையினால தேசத்திலே நடக்கிற சில காரியங்கள், இல்லைன்னா நடக்க போற காரியங்களை அப்படியே கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் ஒரு ஓரினை சேர்க்கை பாவத்தினாலே வருகிற ஒரு வியாகுலத்தை குறித்து எனக்கு காட்டுகிறார் கர்த்தர். எனக்கு மிகுந்த பாரம் கொள்ளுகிறது. எனக்கென்று நான் ஜபிக்கவில்லை. என்னுடைய இருதயம் யாரையோ நாடுகிறதை எனக்குள்ளே உணரப்படுகிறது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு வசனம் வந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு வீட்டிலே நீங்கள் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 19 அதிகாரம். எல்லாருக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக எனக்கு 2 வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19:19-20. அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இப்ப இந்த வசனம் கொடுத்தோடனே எனக்கு இதோட அர்த்தம் தெரியவில்லை. ஆனா நான் அப்படியே கண்களை மூடி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பாவத்திலும் சாபத்திலும் நீ இருந்தாய், நீ என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். இதே போல எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ என்னை அறிவித்து அவர்களை என் அண்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். இன்னொன்று, என்னை பின்பற்றி வா அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. இன்னொன்று, சாலோம் விடுதலையின் ஊழியங்கள் அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக வசனங்கள் எனக்கு நேராய் வர தொடங்கினது. எந்த பகுதியிலே இந்த வசனம் இருக்கென்று தெரியாது. நான் சொன்ன போனால் ஒரு சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள் ஜாக்சன் என்று என்கிட்ட ஒருவர் அந்த நாட்களில் சொன்னால், நான் நேரே அட்டவணையை திருப்புவேன். எந்த நம்பரில் சங்கீதம் வரும் என்று. அதுதான் என்னுடைய பைபிள் ஸ்டாண்ட். சச் எ புவர் ஸ்டாண்டர்ட். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் அழகாய் ஊழியத்துக்கு அழைத்தார். அழகாய் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஐயா கேட்டதற்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன். 3 நாட்கள் என் சமூகத்திலே கடந்து வா அப்படி என்று ஒரு இருதயத்தில் ஒரு சத்தம். நான் மிகுந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவன். எனக்கு உபாசம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆண்டவர் என்னை அழைத்தார். உடனடியாக நான் என் வாகனத்தை எடுத்து விட்டு, நான் சொல்வதிலே ஒரு இம்மி கூட பொய்யோ கூட்டி குறைத்தோ பேசவில்லை. நான் என் வாகனத்தை எடுத்து கொண்டு கிளம்பும்போது இதை நீங்க நம்புகிறவர்கள் நம்புங்கள், நம்ப முடியாதவர்களுக்கு நான் பாத்திரன் இல்லை, இது நம்பிதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு சம்பவம், என் ஸ்டியரிங் தன்னால லெப்ட் பக்கம் திரும்புகிறது, என் பிரேக் யாரோ அப்ளை பண்ணுகிற, நான் போக நினைத்த திசை வேறு, அது திரும்புகிற திசை வேறு. நான் வண்டியிலே ஏதோ ரிப்பேர் ஆயிட்டோன்னு பயந்து விட்டேன். கர்த்தர் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்திற்கு போ அப்படி என்று சொன்னார். அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல கண்ணீர் வடித்து ஜபித்த நிமித்தமா இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன் என்று சொல்லி. முதல் முதலாக அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை சென்னை பட்டணத்திலே தந்தார். அது ஒரு பெரிய ஒரு காரியமா, இப்படி ஆண்டவர் தன்னுடைய அனுபவங்களை சில எனக்கு உள்ளே வைத்து சில ஊழியத்தின் பாதையிலே. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு வயிற்று வலி இருக்கென்றால் எனக்குள்ளே ஒரு சில செகண்ட் அதே போல ஒரு வயிற்று வலியை தருவார். பாண்டவர் சொல்லுவார், இதுதான் இவனுக்கு ப்ராப்ளம், இதை சொல்லி ஜபி, இப்படி என்றெல்லாம் சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி என்னை தெளிவாக அழைத்து வந்தார். முழு நேர ஊழியம், சில பேர் என்று கேட்பாங்க, தொழிலும் செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். அப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், நீ உலக ஆசையிலே மூழ்கி இருந்தவன், இன்னும் நீ தொழில் செய்வாயானால் என்னை விட்டு போய்விடுவாய், அதனாலே என்னை நீ பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி என்னை அழைத்தார். இதுதான் நான் ஊழியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு பெரிய காரியம்.
3: நல்ல ஒரு சாட்சி. இப்போ நீங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்திருக்கிறத ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம அப்படி சேர்.
0: இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதானமான ஊழியம் என்றால், பில்லி சூனிய மாந்திரிக கட்டில் இருக்கிற குடும்பங்கள், எனக்கு யாரென்றே தெரியாது, யார் மூலமாவது யார் வீட்டுக்கோ ஜோம் பண்ண வருவோம், அங்கே யாரோது வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே வாங்க மார்த்தாண்டத்துக்கு வாங்க, அங்கே கருங்கல் வாங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். சாலோம் விடுதலையின், ரட்சிப்பின் விடுதலையின் கூட்டங்கள் என்று சொல்லி மணலிக்கரை வாழவளை முக்கு பகுதியிலே ஒவ்வொரு நாலாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடத்துகிறோம். அந்த கூட்டங்கள் எதற்கென்றால், அந்த கூட்டங்களில் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர்களை சபைகளிலே போகும்படி அவர்களை நீ அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் காரியமாக இருந்தது. இப்படி நாங்கள் சென்னை பட்டணத்திலே செய்கிறோம், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே செய்கிறோம், இன்னும் பல கிராமங்கள்லாம் போய் கூட்டங்களை நடத்தி பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் நடத்தி தெரு பிரசங்கங்கள் மூலமாக. இதில் இன்னொரு காரியம், முத்தான ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் அன்றைக்கு நைட் மரணம், தற்கொலை பண்ணி மரிக்க வேண்டும் என்றிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவருடைய பேர் ரமேஷ், நேராவளை பகுதியிலே இருக்கிறார். அவர் இன்னைக்கு சமாதானத்தோடு திருமணம் பண்ணி பிள்ளை. இது என்னுடைய என்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இன்னைக்கு செத்து போயிடலான்னு கூட நீங்கள் முடிவெடுக்கலாம். செத்து போய் விடாதீங்க, உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது, அது வீணாவதற்காக அல்ல. உங்களுக்கு என்ன, நாங்கள் துணை செய்கிறோம், உங்களுக்கு ஒரு ஜபம் வேண்டுமென்றாலோ ஒரு கவுன்சிலிங் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்காக ஜபித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் வழி நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதுதான் உண்மை.
3: அருமையான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க
0: கண்டிப்பாக.
3: அநேகர் உங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்வாங்க, ஜெயிப்பதற்காக பல காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ உங்களை கேட்குற ஜனங்களுக்கு உங்களுடைய சாட்சியின் அடிப்படையில் ஒரு ரெண்டு நிமிஷம் சின்ன ஆலோசனையாக.
0: ஆமாம், ஷார்ட். என்னை கேட்கிற என் விசுவாச பிள்ளைகளே, முதல்ல கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரியணும். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் இதை கேட்கலாம், இல்லைன்னா கர்த்தரை அறிந்த ரெண்டு வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இயேசு யார்? இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டு, அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏதோ இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியத்திற்காக இல்லை, இயேசு கிறிஸ்து வரவில்லை. நம்ம இருத்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்திலேயும் நாம் சமாதானமாக இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும். என்னை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:19 இப்படி சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படுத்தக்கூடலா இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள், அது கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி. ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பலகீனமா இருக்கலாம், நீங்க கேட்கலாம், உனக்கும் ஒரு சமாதானத்துக்காக தானே தேடி போனேன். உண்மை, சமாதானத்துக்கு தேடி போனேன், ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன். இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மெய்யாக உலக காரியத்தை தேடாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க பரலோகத்தின் காரியத்தை தேடி இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை தேடும் போது உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியை தருவார். கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு சிறு ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கிறீர்களா, ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்களா, என்னை தாராளம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தருகிறேன் இறுதியிலே. நீங்க இப்ப என்னோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது, எங்கே ஒன்றோ ரெண்டோ பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறோம் அங்கே நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே இருக்கிறேன், என் நாமம் பிரஸ்தாப பண்ணப்படுகிற எந்த ஸ்தலத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி அப்படியே இருக்கிறாரே. ஒருவேளை ஒரு தற்கொலை நாவி, என்னை போல ஒரு தற்கொலை நாவின் போராட்டத்திலே நீங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், பல போராட்டத்தில இருக்கலாம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறையிலையும் கர்த்தர் கடந்து போவீராக, ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜபிக்கிறேன், பொல்லாத சத்ருவின் கையை எடு, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும், சமாதானத்தோடு இருக்க செய்யுங்க. கர்த்தர் நல்ல சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.
4: ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுடைய பாதிப்பு சினிமாவினால் ஏற்பட்டதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக கேட்டோம். சிறு வயது முதல்லே அந்த சினிமா பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நாளைக்கு பல காட்சிகள் வீட்டில், அதனுடைய சிந்தனை எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை இதுதான் ஆளுகை செய்து கொண்டது. இது நம்ம அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகளே பாழாய் போய்விட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அப்படி இருந்த நம்முடைய மகனை ஆண்டவர் வேறு பிரித்து இன்றைக்கு தவறு சினிமா பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றியிருக்கிறார். அநேகருக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் சவுலை கூட பவுலாக மாற்றின கர்த்தர் மகனை மாற்றி இன்று தம்முடைய பணியிலே ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை, நீங்களும் ஒருவேளை சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு வேண்டும். சிலரெல்லாம் வீடுகளில் ரூம்ல எல்லாம் சினிமா நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு ஃபோட்டோ தான், தன்னுடைய தகப்பனுக்கு தாயாருக்க ஃபோட்டோ இருக்கிறதோ இல்லையோ, சினிமா ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவும் பெண்களுடைய ஃபோட்டோக்களும் தான் இருக்கும். பாருங்க, அப்போ யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு வேளை ஒரு சிட்டியாக இருந்தால் அப்படி ஆண்டவர் அந்த தெருவோரமாக நடந்து போய் கொண்டிருக்காருன்னு வைத்துக்கணும். ஒரு கற்பனையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். எல்லா வீட்டிலிருந்தும் நான் நினைக்கிறேன் எல்லா வீட்டிலிருந்தும் சினிமா ஓடுகிற சத்தம் தான் அவர் கேட்டுட்டு போவார். எங்கேயாவது ஒரு வீட்டிலேருந்தாவது எஸ்எப்பா பாடுகிற பாட்டோ ஆரதனும் பார்க்கும்போது மிகவும் குறைவாகத்தன்று என்ன சொன்ன, அப்படி உலகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படியான நானும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்காக, உலகத்தின் சுற்றின்பங்களுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
5: இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: சில ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு இளம் மருத்துவர் இருந்தார். அந்த நாட்களில் மூளையில் கட்டி வந்துவிட்டால் அதை குணமாக்க முடியவில்லை. இதனால் இவ்வாறு பல நோயாளிகள் மரித்து போய்விட்டார்கள். இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று அவர் மிகவும் கவலைப்பட்டார். ஒரு நாளில் அதற்கு சரியான மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு நோயாளிகளை காப்பாற்றுவது நிச்சயம் என்ற நம்பிக்கையும் அவருக்குள்ளே ஏற்பட்டது. அதற்கான தீர்வை என்றாவது ஒரு டாக்டர் கண்டுபிடிப்பார் என்றுதான் முதலாவதாக நம்பிக்கொண்டிருந்தார். பின்பு அந்த இளம் டாக்டர் சாக்ஸ் என்பவரை அதை சவாலாக ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் மூளையை பற்றி நன்றாக ஆராய்ச்சி செய்தவர் விக்டர் ஹார்லி என்ற மருத்துவர். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள சாக்ஸ் அனுமதி பெற்றார். ஆனால் அதற்கு முன்பே ஜெர்மனியில் உள்ள சிறந்த மருத்துவரிடம் அறுவை சிகிச்சைக்குரிய பயிற்சி பெற விரும்பினார். திட்டமிட்டபடியே அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட பின் இங்கிலாந்து சென்று டாக்டர் விக்டரிடம் 2 ஆண்டுகள் உதவியாளராக இருந்தார். அப்பொழுது அவர்கள் குரங்குகளின் மூளையை வைத்து பலவிதமான ஆய்வுகளை செய்தார்கள். டாக்டர் சாக்ஸ் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே மூளையில் ஏற்படும் கட்டியை அப்புறப்படுத்த வாய்ப்பு கேட்டதற்கு பலர் அவரை கேலி செய்தார்கள். மூளையில் கட்டி உண்டானால் அதை சுகப்படுத்தவே முடியாது என்பதுதான் அவர்களுடைய வாதம். பல ஆண்டுகளாக இவருடைய முயற்சிக்கு தடைகள் பல ஏற்பட்டன. பலர் அவரை அதைரியப்படுத்தினார்கள். ஆனால் டாக்டர் சாக்ஸ் தன்னுடைய குறிக்கோளில் வெற்றி பெற அடங்காத ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த நாட்களில் டாக்டர் சாக்ஸ் எடுத்த இடைவிடாத முயற்சியால் தான் இந்த நாட்களிலே மூளையில் உள்ள கட்டிகள் எளிதாக அகற்றப்படுகின்றன. அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதனுடைய பெயர் மூளை கட்டியை கண்டறிந்து சிகிச்சை செய்யும் முறை என்பதாகும். அந்த புத்தகமே இன்று வரையிலும் மூளை சம்பந்தமான கட்டிகள் பற்றிய சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது. இன்று நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாவிட்டால் அதை ஒரு நாளும் முடியாது என்பது அர்த்தம் அல்ல. ஒருவேளை நாமே அதை குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்க முடியும். வழிநடத்தும் பாதையை மட்டும் பின்பற்றாதீர்கள். பாதையே இல்லாவிட்டாலும் அதில் புதிய பாதையை உண்டாக்குங்கள். கடவுளை நம்பி கரிசனையோடு முயற்சி எடுக்கும் பொழுது மனுக்குலத்தின் மேல் அன்பு செலுத்தும் ஆண்டவர் திட்டமாய் உங்களுக்கும் வழிநடத்துதலை கொடுக்கிறார். இது வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை தைரியப்படுத்துகிறது. உற்சாகமாக முன் செல்வோமா?

0: ஊழிய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கடந்த வாரத்தில் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்தோம். நான் விசேஷமானவன் என்கிற ஒரு செய்தியை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் விசேஷமானவன், நான் ஏன் விசேஷமானவன், என்னை படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நீர் எங்களோடு இருப்பதினால் நானும் உம்முடைய ஜனங்களும் இந்த பூமியில் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். பழைய ஏற்பாட்டிலே நம்மோடு கூட இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வாசம் பண்ணுகிற தேவன், அவருக்குள் சகல பரிபூரணமும் இருக்கிறது. அந்த பரிபூரணம் உள்ள தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் நமக்கும் எந்த குறைவும் இல்லாமல் பரிபூரணத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தேவன் அவர். ஞானம், கிருபை, இரக்கம், அவர் தான் நம்முடைய அட்வொகேட், அவர் தான் நம்முடைய ஃபேமிலி டாக்டர், அவர் தான் நம்முடைய ஜட்ஜு, அவர் தான் நம்முடைய வாரியர். எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர் எனக்குள் இருக்கும் பொழுது நான் விசேஷமானவனாக இருக்கிறேன். இது கற்பனை கதை அல்ல, வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டிய நிஜம். ப்ராக்டிக்கலாக இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நான் விசேஷமானவன் என்பதை சொல்லிக்கொள்வதற்காக அல்ல, விசேஷமானவர்களாக வாழ்ந்து காட்டுவதற்காக தேவன் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் எதினால் விசேஷித்தவர்கள் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்ல போகிறேன். கடந்த வாரத்தில் சொன்னேன், நான் முழுமையும் செய்தி கொடுக்கவில்லை, அடுத்த வாரம் தொடரும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமத்தின் புத்தகம் 23:3. எண்ணாகமம் 23:20 நான் வாசிக்கிறேன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள் உண்டு. இந்த 3 வசனங்களிலும் ஆண்டவர் சில சத்தியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பிலையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அவன் யாரையாவது ஆசீர்வதித்தால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரையாவது அவன் சபித்தால் சபிக்கப்படுவார்கள். இது அந்த நாட்களில் அவனை கொண்டு நடந்து வந்த ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். வரும்போது மோவாபின் சமவெளியிலே திரளான லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறதை அந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பார்த்தபோது பயந்து போய்விட்டான். எப்படியாவது இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பீலையாமை கூலி கொடுத்து அழைக்கிறான். கூலி கொடுத்து அழைத்து நீ வந்து சபி என்று சொல்லும்போது அந்த பீலையாம் வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். என்ன, நீ போய் அந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது, அவர்கள் யார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, தங்களுக்கு விரோதமாக ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது என்று தெய்வ பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆனால் அவர்களை அழைத்த தேவனுக்கு தெரியும், அதை தடுத்து நிறுத்துவார். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தால் எவ்வளவு வல்லமையுள்ள ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் நாம் அறியாமலே அவைகளை தடுத்து நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே நடக்கிற எதுவும் தெரியாது, அப்பாவி ஜனங்கள் போல் இருக்கிறார்கள். ஆனால் அழைத்த தேவன் அவர்களுக்கு வருகிற ஆபத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிற தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு வருகிற ஆபத்தை ஆரம்பத்திலேயே தேவன் கிள்ளி எறிவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. இந்த பிலேயாம் என்ன சொல்லுகிறான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இவன் எதற்காக வந்தான், சபிப்பதான் வந்தான், சபிப்பதற்காக வந்தான். சபிப்பதற்காக வந்தவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது, முதல்ல வந்தது கட்டளை அல்ல, ஒரு ரெக்வஸ்ட். யாரு? பாலாக் ராஜா, நீ வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்கணும், நான் உனக்கு ஏராளமான பொன்னும் வெள்ளியும் கொடுக்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட் கிடைக்குது. ஆனால் வரும்பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணல, பாப்பா வேணாம்ப்பா என் பிள்ளைங்களை சபிச்சிடாத, நீ சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டு போவாங்க, தயவு செய்து என் பிள்ளைய சபிச்சிடாதன்னு சொல்ல, டே படுவார் ஆஸ்கல், என் பிள்ளைய நீ ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு இப்படி நமக்கு விரோதமாக எழும்பும் போதெல்லாம் கர்த்தர் அவனுடைய சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவனெல்லாம் சபிக்க வருகிறானோ அவன் வாயை ஆசீர்வாதத்தின் வாயாய் மாற்ற என் தேவனால் முடியும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்புகிறார்களோ அவர்களை உங்களுக்கு சாதகமான ஆட்களாக மாற்ற என் தேவனால் முடியும். ஏன்? நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. கட்டளை பெற்றேன். அவர் யாக்கோபில அக்கிரமத்தை, குறருக்கு குற்றம் இருக்கு, ஆனா நீ யாரும் அடுத்தவனை குற்றப்படுத்தாத. தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது, குறையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் யாரை நீங்கள் குறை சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கை இருக்க கிருப போயிடும். எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான், எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. ஆனால் நீங்கள் குற்றப்படுத்தி விடக்கூடாது, ஏன்னால் தேவன் அதை பார்ப்பதில்லை. அடுத்து உள்ள வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். நான் ஏன் விசேஷமானவன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லணும். எங்கே வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன் விசேஷமானவங்க? தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்க. அதனால என்ன நடக்குது தெரியுமா? ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள். அந்த கூட்டத்தில் யாராவது ராஜா இருந்தாங்களா? இல்லை. அவங்கெல்லாம் யாரு? அடிமைகளாக இருந்து மீட்கப்பட்டவர்கள், எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள். அவங்க அந்த சாந்து செய்கிற வேலை அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கஷ்டப்படுற வேலை, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிமைக்கு கம்பீரம் இருக்காது, அடிமைக்குள்ளே சோர்வு இருக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு ஏக்கம் இருக்கும். என்றைக்கு எனக்கு விடிவு காலம் வரும் என்கிற ஏக்கத்தோடு தான் அடிமைகள் வாழ்வார்கள். அப்படி அடிமைகளாய் வாழ்ந்தவர்களை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான், அவர்களுக்குள்ளே ஒரு ராஜாவுக்குரிய கம்பீரம் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அதான் இருக்கணும், அதான் இருக்கு. நமக்கு தெரியல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, இன்னைக்கு நீ ராஜாவா இல்லாம இருக்கலாம், செல்வ சீமானா இருக்கலாம், ஆனா உன் சந்ததியில யார் தோன்றுவார்கள் தெரியுமா? ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதல்ல, நீங்கள் கர்த்தருடைய சிநேகிதர்களை வாழ்ந்தால் உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் கர்த்தருக்குள்ளே பலமா இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள் பலமா இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ராஜாவா? ஆகவில்லை. ஆனால் ஒன்னு மறைவா நடந்துச்சு. அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமேலேக்கு வந்து சொல்றான், நீ எங்களை பார்க்கலும் அதிகமாய் வளர்ந்து விட்டாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்புறம் யாக்கோபு ராஜாவா மாறினா? அவன் ராஜாவா மாறல, ஆனா பார்வோனையே ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் இருப்பது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருந்தால் உங்களை விட பெரியவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக் கூடாது. நான் பரதேசியாய்த்தான் வாழ்கிறேன், ஆனால் என் கரங்கள் ராஜாக்களையே ஆசீர்வதிக்க கூடியது. அல்லேலூயா. யாக்கோபுடைய பிள்ளைகள் ராஜாக்களானார்களா? இல்லை, அடிமைகளாகி விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். சபிக்க வந்தவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்களுக்குள் அவன் பார்த்தது ராஜாவின் ஜெய கம்பீரம். அல்லேலூயா. கர்த்தர் சொத்துறா. இங்க உட்கார்ந்து இருக்க எத்தனை பேரு எனக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குன்னு சொல்றீங்க? எப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். பணம் கையில் இல்லாட்டா அந்த கம்பீரம் போயிடுது. கொஞ்சம் பலவீனம் வந்துருச்சுன்னா கம்பீரம் போயிடுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கம்பீரம் போயிடுது. அந்த நல்லா கவனிங்க. ஒரு ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்களேன், இது யாருக்குரிய கம்பீரம்? ரவுடிக்குரிய கம்பீரம் அல்ல, ராஜாவுக்குரிய கம்பீரம். இந்த ராஜாவுக்குரிய கம்பீரம், இந்த ரவுடிக்குரிய கம்பீரம் அல்லன்னு ஏன் சொன்னா, இந்த ரவுடியை போலீஸ் பிடிச்சிட்டா கம்பீரம் எல்லாம் போயிடும். சார் சார் சார் இனிமேல் செய்ய மாட்டேன் சார்ம்பா. ஆனால் என் ஆண்டவர் எந்த இடத்துலையும் யாருக்கும் வணங்கக்கூடியவர் அல்ல, அவர் வணக்கத்துக்குரியவர். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஏன் இருக்குன்னா, ராஜா அவங்களோட இருக்கார். ராஜா அவங்களோட இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ள ஏன் தெரியுமா ராஜாவின் ஜெய கம்பீரம்? நான் யார் தெரியுமா? எனக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்கிறது, அது ராஜாவின் ஜெய கம்பீரம். எனவே தான் நான் விசேஷமானவன். எப்படி அந்த கம்பீரம் வரும்? வெளிப்படுத்தின விசேஷம் 5 திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அங்கே உள்ள வசனத்தை பாருங்கள். 10 எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கி நீர் ஆக்குவீரா ஆக்கி நீரா ஆக்கு நீர். அப்போ இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் ராஜாக்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அத்தனை பேரையும் தேவன் ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. சரி பாஸ்டர், நான் எப்படி ராஜான்னு தெரிஞ்சுக்கிறது? இப்போ நல்லா கவனிங்க. கம்பீரம் யாருக்கு வரும்? ஒரு அரண்மனையை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டைம் டிராவல் பண்ண போகிறோம். அந்த ஏன்சியன்ட் டேஸ், ஆதி நாட்களுக்கு நம்ம போகிறோம். ராஜாக்கள் இருக்கிற ஒரு அரண்மனைக்குள்ளே இப்போ டிராவல் பண்ணுவோம். அங்கே பெரிய தர்பார் இருக்கு. என்ன தர்பார்? ராஜ தர்பார். அங்கே யார் உட்காந்துருக்கிறது சிங்காசனத்தில்? ஒரு ராஜா. எப்படி உட்காந்துருப்பாரு? லுங்கி கட்டிட்டு பனியன் போட்டு உட்காந்துருப்பாரா? எப்படி உட்காந்துருப்பாரு? அந்த உடையே அவருக்கு கம்பீரத்தை கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் எப்பவும் டிப்டாப்பாக இருக்கணும். அமேன் சொல். யார் நீங்கள்? யாருடைய பிள்ளைங்க? அதை மறந்துடக்கூடாது. சர்ச்சுக்கு தானே போகிறோம், கல்யாணத்துக்கு தானே போகிறோம்னு போகிறீங்களா? ஐயோ, கல்யாணத்துக்கு போகிறோம், தேவனுடைய சபைக்கு வரும். பாருங்கள், ராஜாக்கள் மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அண்ணன் தம்பி, ஆ கத்திருக்கு சோத்திரம். ஒரு கம்பீரத்தோடு வர வேண்டும். இப்போ ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கு. ராஜா உட்காந்துருக்கார் அந்த அரண்மனையில். அந்த அரண்மனையில் ராஜா உட்காந்துருக்கும் போது எல்லாரையும் விட நிமிந்து யார் உட்காருவா? ராஜா தான் உட்காருவார். ஏன்னா ராஜாட்ட என்ன இருக்குது? கம்பீரம் இருக்குது. காரணம், அதிகாரம் இருக்குது, ராஜாவுடைய அதிகாரம். அங்கே பக்கத்தில் ராணி உட்காந்துருக்கலாம். ராணி பக்கத்து சேரில் உட்காருவாளா, ராஜாவுடைய மடியில் உட்காருவாளா? சொல்லுங்களேன், பக்கத்து சேரில் தானே. 1000 இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடியே மடியில் உட்கார வைப்பான்? உட்கார வைக்க மாட்டான். அப்போ ராணிக்கு பக்கத்தில், அவன் மனைவியாக இருந்தாலும் பக்கத்தில் தான் சேரு, மடியில் உட்கார வைக்க முடியாது. இப்போ பக்கத்தில் மந்திரிகள்லாம் இருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, அந்த பக்கத்தில் மந்திரி மட்டும் இல்லை, அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் இருக்காங்க, அப்புறம் விருந்தினர்கள் இருக்காங்க, அந்த அரசவையில் சேவிக்கிறவங்க இருக்காங்க, அதே அரண்மனையில் வெங்காயம் வெட்டுறவனு இருக்கான், அதே அரண்மனையில் சாப்பாடு சமைக்கிறவனு இருக்கான், அந்த ராஜாவுக்கு மயில் தொகையினால் செய்யப்பட்ட விசிறியில் வீசுகிறவனு இருக்கான், அங்கே நடன நங்கைகள் இருக்கார்கள், ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் கம்பீரம் யாருக்கு தான்? ராஜா மட்டும்தான் கம்பீரமாக இருப்பார். ராஜா பிள்ளைங்க வந்தால் கூட அங்கே எப்படி இருக்க முடியாது கம்பீரமாக? அங்கே வந்தால் அரசே அப்படி. சில நேரத்தில் பாஸ்டர் பிள்ளைங்க சர்ச்சில் எல்லோரும் முன்னாடி வரும்பொழுது பாஸ்டர்ன்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறக்காக. இப்போ நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைங்க? ராஜாவுடைய பிள்ளையா? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையா? ராஜாதி ராஜாவோட பிள்ளை. இப்போ இந்த ராஜாதி ராஜா எங்கே இருக்கார் இப்போ? இப்போ எங்கே இருக்கார்? ஹலோ, இப்போ எங்கே இருக்கார் அவர்? லிட்டரலா பரலோகத்தில் எதில் உட்காந்துருக்காரு? ஏசையா 6 ஒரு தரிசனத்தை காண்கும் பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை அந்த உன்னதர் உட்கார்ந்துருக்கார். இப்போ அந்த உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறாரே, இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், உன்னதத்தில் போய் தேவனுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்தார்னு போட்டிருக்குன்னா அந்த சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துட்டார். எபேசியர் 2:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவருக்கு பக்கத்திலே உட்கார செய்தார். நான் வாசது சரியா? சத்தமா சொல்லுங்களேன். அட, சத்தமா சொல்லுங்களேன். இங்கே பழைய பிள்ளைங்கலாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அவருக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார். அப்படியா போட்டிருக்கு? நல்ல சத்தமாக வாசிங்க, ரைட்டாக வாசிங்க. ஆ, இப்போ தான் அவரோடு இருக்க மாதிரி சொல்கிறீங்க. அவரோடு இருக்கனா ராஜாவோட பிள்ளையா இருந்தாலும் அரண்மனைக்குள்ள ராஜா மடியில உட்கார வைக்க மாட்டான். ஆனா என் சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா அவர் எந்த சேர்ல உட்கார்ந்து இருக்காரோ அதே சேர்ல அவரோட அவருக்கு ஈக்குவலா அவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய அந்த கம்பீரத்தை பெற்றுக்கொள்ள அவரோடையே என்ன உட்கார வச்சிருக்கேன். நான் யாரு இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன வரணும்? ராஜாவின் ஜெய கம்பீரம். நான் ராஜா விட்டு பிள்ள, என்ன ராஜாவா மாத்திருக்கார். ஹலேலூயா. அந்த உன்னதத்தில் என்ன உட்கார வச்சுரு. சரிங்க, இப்ப சொல்லுங்க பாஸ்டர், அதெல்லாம் அப்ப நடக்கும் பாஸ்டர். இல்ல ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கு பாஸ்டர். இப்ப நான் கூஜாதானே பாஸ்டர், என்னை பார்த்தா ராஜா மாதிரி தெரியல. இப்ப இயேசு கிறிஸ்து உன்னதத்தில் உட்கார்ந்துருக்காரு, அவரோடு நம்மளை உட்கார வச்சிட்டாருன்னு சொல்றோம். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியல இல்லையா? புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும், வேத வசனத்தில் வளரணும். இப்போ கொஞ்சம் திருப்புவோமா, சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:3 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடனே பேசக்கூடாமல். இப்போ சொல்ற கவனிங்க, உங்களை ஆவிக்குரியவங்களாக நினச்சி என்னால் பேச முடியலை. ஆனா யார் தான் நீங்க? சகோதரரு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. சகோதரரேன்னு எப்பெல்லாம் வருதோ அது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறிக்கும். அதை நல்லா தெரிஞ்சுங்க. சகோதரரேன்னு பைபிள்ல வர்றது பவுல் எழுதுற நிருபம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறிக்குது. இப்ப இவங்க பாவிகளேன்னு அவர் அழைக்கல, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. என்னது? சகோதரரே, உங்க மேல இருக்க அன்பு எனக்கு குறையல, உங்களை மதிப்பு குறையல, ஆனா உங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடிய சத்தியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் கொடுக்க முடியல. நிறைய சத்தியம் இருக்கு, நிறைய ஆழமான சத்தியங்கள் இருக்கு, நிறைய ஆச்சரியமான காரியம் இருக்கு, அதெல்லாம் கொடுக்க நினைக்கிறேன் ஆனா கொடுக்க முடியல. ஏன்னா நீங்க மாம்சத்துக்குரியவள் என்றும் கிறிஸ்துக்குள்ள இன்னும் குழந்தையாத்தான் இருக்கீங்கன்னு நான் என்ன வேண்டியதாயிற்று. வருஷம் 20 இருந்தாலும் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு? ஒரு பிறந்த குழந்தைக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்க ஒழிய, நான் 20 விசுவாசியா 30 விசுவாசியாங்கிறது முக்கியம் இல்லை. நான் குழந்தையா மாம்சத்துக்குரியவனா இருக்கனா ஆவிக்குரியவனா இருக்கங்கிறது தான். இப்ப பவுல் ஏன் சொல்ற தெரியுமா? உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? 2:9 எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது தேவன் இனித்தான் எனக்கு எதையும் ஆயத்தம் பண்ண தேவையில்லை, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகங்கிற வார்த்தையே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் நீங்கள் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப ஆசீர்வாதத்தை கெஞ்சி கேட்க வேண்டியவன் அல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவன். இருக்கு, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்க இருக்கு? எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டார். ஏவாளை படைப்பதற்கு முன்பாக ஏவாளுக்குரிய ஆதாமை கர்த்தர் படைத்தார். பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவங்க அங்க போய் இங்க போய் மாப்பிள்ளை தேடணுமா? கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பிறக்க வச்சிட்டார். அலையலூயா. நீங்க போய் செட் பண்ணிக்கிட்டு அலையாதீங்க, அது தேடி வரும். பிள்ளைகளுங்க வணிங்க, பையனுங்க வணிங்க, உங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். நீ அதை பார்த்து இதை பார்த்து அழகை பார்த்து அந்தஸ்தை பார்த்து எங்கேயாவது போய் முட்டி மோதி ஏமாந்துடாத. சரியா? இப்போ வர்ற பிள்ளைங்கெல்லாம் காதலிச்சு கல்யாணம் முடிக்கிற பிள்ளைங்கெல்லாம் புருஷனை ரொம்ப மரியாதையை கொடுங்க, டே வாடா அப்படின்ட்டு கேட்டீங்களா? தேவ பிள்ளைகள் யாராவது அப்படி செஞ்சீங்கன்னா கத்தை தொலைச்சி போடுவார். புருஷனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் போட்டிருக்கு பைபிளில். அமைன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடக்கூடாது. கவனிங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தமை. என் ஆவிக்குரியது, என் சரீரத்துக்குரியது, என் பொருளாதாரத்துக்குரியது, என் மனநிலைக்குரியது எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் கண்ணு காணலை. இப்போ நான் உன்னதத்தில் இருக்கிறத என்ன செய்யலை? என் கண்ணு, அதனால நம்மளால் விசுவாசிக்க முடியல. ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, இருதயத்தில் தோன்றலை இல்லையா? கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தின, ரெவலேஷன். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது இந்த ஆவியானவர் என் ஆவியிலே எப்ப என்ன நடக்குங்கிறதெல்லாம் என்ன செய்யறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப ஆவியானவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் சரியா இருந்தா நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், பிரசங்கத்தை கேட்குறோம், வீட்டுக்கு போகிறோம், வேலையில் இருக்க பிரச்சனை, வேலையில் இருக்க போராட்டம், எப்படியோ வாழ்கிறோம், அடுத்த வாரம் வர்றோம், ஆவியில் குதிக்கிறோம். இது குழந்தைத்தனமானது. ஒவ்வொரு நாளும் வளரணும். வளர்ச்சி என்பது தேவனுடைய உறவில் இருக்கிற வளர்ச்சி. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ரெண்டு நண்பர்கள் ஒரு அலுவலகத்தில் பழகுகிறார்கள். நண்பர்கள் பழகவில்லை, அங்கே வேலை பார்க்கிறவர்கள் நண்பர்களாக பழகுகிறார்கள். காலப்போக்கிலே அவர்களுடைய நட்பு நெருக்கமாகிறது. முதல்ல எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஆரம்பித்தவர், சார் நல்லா இருக்கீங்களா, அந்த எக்ஸ்கியூஸ் மீங்கிறது போயிடுச்சு, இப்போ சார் சார் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் திக்காக திக்காக, ஏ மச்சி என்ன சாப்பாடு கொண்டு வந்தேன்னு கூப்பிடுவான் இல்லையா. அப்போ எப்படி ஆகிடுது, எக்ஸ்கியூஸ் மீ சாருங்கிறது பாப்பிளான்ட்டு. இப்போ மரியாதை குறைஞ்சிருக்கா, உறவு கூடியிருக்கா? எதையுமே இந்த கிணத்துக்குள்ளேருந்து சொல்கிறது எனக்கு பிடிக்காது, ஜீவனோடு சொல்லுங்கள். மரியாதை குறைஞ்சிருக்கா, உறவு கூடியிருக்கா? உறவு கூடியிருக்கு. இப்ப முதல்ல பேசினதை விட அதிகமா பேசுவாங்களா, குறைச்சு பேசுவாங்களா? இப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டுமே வரும்போது பயபக்தியோடு, என் ஆண்டவர், ஐயோ பரிசுத்தரே பரிசுத்தரே, ஐயோ என் ஆண்டவர், இப்படி பழகணும். வர வர அப்பா ஆமாவா இல்லையா, அப்பாட்ட வரும்போது எப்படி வரணும், அந்த க்ளோஸ். இதுல வளர்ந்துருக்கியானதான் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரோடு பழகிறத இன்னும் ஐயோ அடிச்சு போடுவாரோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோன்னு தூரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறத விட, இந்த உறவில் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா இந்த ஆவியானவர் அப்பப்போ உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளரணுங்கிறதான் மூணாம் அதிகாரத்தில் சொல்கிறார். நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் பாருங்கள், 13 நாங்கள் அவைகளை மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளில் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி. மனுஷன் பேசுகிற மாதிரி பேசினா உனக்கு ஈஸியாக புரியும்பா, ஆனால் நாங்கள் மற்ற மனுஷன் பேசுகிற மாதிரி பேசலை, ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை பேசுறதுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஆவியில் பலன் வேணும். அம்மாவா இல்லையா? அப்போ ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆமாம், இதெல்லாம் நடக்குமா? அவர் வாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா? இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் பரிசுத்த ஆவியின் மூலமாய் சொல்லுகிறதை கேட்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆவிக்குரியவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இது செய்கிறதுனா என்ன நடக்கும், சரி ஆவியானவர் வெளிப்படும். இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்குறவங்க ஆவிக்குரியவங்க, யோசிச்சு பார்க்காம உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறவங்க யார், மாம்சத்துக்குரியவங்க. நீங்கள் யாராக இருக்கீங்க அதுக்கேற்றபடி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். இதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்களானபடினால் உங்களுக்கு 3:2 உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பிறந்த பிள்ளைக்கு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்க முடியாது, அது ஐசியூ வார்டில் தான் பார்க்க முடியும் இல்லையா. பிறந்த குழந்தைக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தா எங்கே தான் போகும், ஐசியூ வார்டில் தான் போய் பார்க்க முடியும். ஆனால் வாலிபனானதுக்கப்புறம் ஒரு பிரியாணினா ரெண்டு பிரியாணி கூட சாப்பிடுவான். அப்போ என்ன இருக்குது, வளர்ச்சி இருக்குது. இது சரீரம். அதை போல் சொல்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரசங்கம் இருக்குது, தெய்வ மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, ஆண்டவருடைய வருகை, இப்படி நிறைய ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு விளங்காது, ஏன்னா அது விளங்கக்கூடிய அளவுக்கு நீ வளரலையப்பா. அதனால் இன்னும் என்ன பிரசங்கம் வந்துக்கிட்டு இருக்கு, இதை செய்யாத, குறை சொல்லாத, குற்றப்படுத்தாத, நீ என்ன செய்யாத, பிரிவினை உண்டாக்காத, அதை உண்டாக்காத, நீ எதிராக செயல்படாத, அப்படி இப்படின்னு ஏன் பேச வேண்டியிருக்கு? நீங்கள் அந்த லெவலில் இருக்கீங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, இன்னமும் அப்படின்னு என்ன சொல்றாரு, எந்த எப்பயோ மாறி இருக்க வேண்டியவங்க, ஆனால் இன்னும் மாம்சத்துக்குரியதை விட்டு விட மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னும் நீ அப்படி தான் இருக்கியா சொல்கிறாங்கல்ல, சொல்கிறாங்கல்ல, ஏய் நீ மாறவே இல்லையா. ஒரு முறை பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் பாஸ்டர்ஸுங்கெல்லாம் தனியாக சாப்பாட்டு நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும் போதில் ஒரு பாஸ்டர் கொஞ்சம் ஜோக் அடித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசினாலே ஜோக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவருடைய நண்பர் வந்து சொல்கிறாரு, ஏ நீ பாஸ்டாயும் திருந்தலையாடா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் ஜோபியலாக பேசுறது அவருடைய வழக்கம். நீ பாஸ்டாயும் திருந்தலையாடா அப்படின்னு கேட்டார். நான் பக்கத்துலன்னு சொன்னேன், வாய்ப்பே இல்லை ராஜா. என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அவருடைய சுபாவம், அது அவருடைய சுபாவம். அப்போ அந்த ஜோக் அடித்து சிரித்து பேசுறது அவருடைய வாழ்க்கையில் ஒன்றிவிட்ட ஒரு காரியமாக இருக்கிறதுனால அவரால் மாற்ற முடியாது. இது நல்ல காரியம். ஆனால் சில காரியம் நம்ம கூடயே பிறந்திருக்கும் பார்த்தீங்களா, மாம்சத்தின் சுபாவங்கள்னு. இது மாற்றப்படுவதற்கு தான் ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்குறார். இது உள்ள இந்த ஆவியானவர் வந்துட்டார்னா நம்முடைய ஜென்ம சுபாவமான மனுஷனை மாற்றி ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றிக்கிட்டே இருக்காரு. இதுதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசு புதுசாக மாறணும். இப்போ சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு நீ இன்னும் மாறலை, அதனால் இப்போ வரைக்கும் உனக்கு பலன் இல்லை, எதையுமே தாங்க முடியலை, சின்ன காரியத்துக்கு டென்ஷன் ஆகிற ஒரு பொறுமை இல்லை, படபடபடன்னு வெடிக்கிற. ஏன், இத்தனை வருஷம் நீ விசுவாசி தான், ஆனால் இன்னும் அப்படியே இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் உனக்கு பலன் இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது, புரியுதா? இப்போ வரைக்கும் பலன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் குழந்தையா இருக்கீங்கிறதுக்கு எப்படி வாழ்கிறீங்கிறத சொல்கிறாரு. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருந்தபடியாலா இருக்கிறபடியாலா? எப்பயோ விசுவாசியாக மாறிட்டீங்க, எப்பயோ ரட்சிக்கப்பட்டீங்க, எப்பயோ அபிஷேகம் பெற்றீங்க, ஆனால் இது மூணு எங்கே தான் இருக்குது இன்னும்? பொறாமைன்னா என்ன தெரியுமா, அடுத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது. நான் சொல்கிறேன், ஒருத்தர் சொன்னார், எங்கள் பாஸ்ட் வரும்பொழுது சைக்கிளில் வந்தார், இன்றைக்கி பாரியா அவருக்கு வந்த வாழ்க்கையை, அவர் போய்கிட்டே இருக்காரு, நீ அப்படியே தான் இருக்க. என்ன நடக்குது தெரியுமா, சகிக்க முடியல. அடுத்தவங்க முன்னேற்றத்தை நான் சொல்கிறது, என்னை குறித்து சொன்னதை சொல்லலை, பாஸ்டர் மோகனை குறித்து சொன்னதை சொன்னேன். அந்த சர்ச்சில் ஒரு விசுவாசி, எங்கள் பாஸ்ட் சைக்கிளில் வந்தார் அப்படி சொல்கிறவர் இன்றைக்கு வரைக்கும் சைக்கிளில் தான் இருக்கார். அவர் இன்னைக்கு உலக தலைவராக மாறிட்டார். யோசிச்சு பாருங்க, அடுத்தவங்க நல்லா இருந்தால் என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது, பொறாம. ஆ, எப்படி அவன் மேலே வந்தான் தெரியுமா, சும்மாவா, எனக்கு தெரியும். எப்படியோ வந்துட்டானே சந்தோஷப்படுறதில்ல, அவன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு அடுத்தவங்கள போட்டு போட்டு பொறாம. இந்த பொறாம இருக்க வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனால் அதே சமயத்தில் தெரிஞ்சுக்க, நீங்கள் ஸ்பெஷல் பீப்புள், விசேஷமானவங்களுக்குள்ள என்ன இருக்காது, பொறாம இருக்காது. அடுத்து என்னது, வாக்குவாதம். ஏதாவது சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுறது. கேள்வி கேட்டு, ரெண்டு கேள்வி கேட்டால் தான் மனசு என்ன செய்யுது, ஆர் இருக்குதா இல்லையா. யாராவது உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது சொல்லிட்டாங்க, முதல் நாள் நைட்டு இன்னொருத்தர் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாரு, ஏ உன்னை பற்றி இப்படி சொன்னார்ன்னு, மறுநாள் போய் கேட்குற வரைக்கும் உள்ளம் கொதிக்குது. வாக்குவாதம் ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ கூட பாருங்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் ரெண்டு சர்வீஸில் இருக்குன்னு இதுக்குரிய ஒரு கோஷ்டி சேர்ந்து வாக்குவாதம் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவங்களாக தான் இருப்பீங்க. எங்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க, டிஸ்கஸ் பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளணும் அப்படியே, ஆமீன் சொல்லுவோமா? எதுக்காக சொல்கிறாங்க, பாஸ்ட் விட்டு வேலையா இல்லை, உங்கள் பிள்ளைகள் வளர்றதுக்குரிய வேலை. எதையுமே

ஆனா வரம் பயங்கரமா செயல்படுது. ஆனா உள்ள சரி, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் இது அல்ல. நம்ம ஏன் நம்மளால அறிஞ்சிக்கிற முடியல, கத்தர் வச்சிருக்கிறத ஏன் அறிய முடியலன்னா வளரல, வளர முடியாம தடுக்கிறது இது. பாருங்க 4:3, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒரு வேறொருவன் நான் அப்பொல்லவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நீங்கள், ஏ நான் பவுலை சேர்ந்தவன், நீ என்ன அப்பொல்லோடைய கோஷ்டி தானே, நாங்கள்லாம் ஏசிஏ சர்ச்சு, நாங்கள்லாம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு, நாங்கள்லாம் அந்த டினாமினேஷன், நாங்கள்லாம் லிட்டில் மவுண்ட், லிட்டில் மவுண்ட் இவங்க தான் போய் அஸ்திபாரம் போட்டு கட்டின மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு நிறைய பேர் அப்படி தான், நாங்கள்லாம் பெரிய சர்ச்சுக்கு போகிறோம். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாத விசுவாசி அங்கே போய் ஒட்டிக்கிட்டு என்ன சொல்லும், நாங்கள் யாரு, இவங்க தான் போய் சர்ச்சை கட்டின மாதிரி பெருமை, நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறோம், இந்த சர்ச்சுக்கு போகிறோம். அதான் சொல்ல நான் பவுலை, பவுல் யாரு, மூணாவது வானம் வரைக்கும் போனவர், எங்கள் பாஸ்டர்லாம் மூணாவது வானம் வரைக்கும் போயிருக்காரு, உங்கள் பாஸ்டருக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒருமே இல்லையே, பத்த வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் நமக்குள்ள பத்திக்கிட்டு எரியும், உங்கள் பாஸ்டருக்கு என்ன இல்லை, அவர் வானத்துக்கு போயிருக்காரா, மூணாவது வானத்து வரைக்கும் போயிருக்காரு, எங்கள் பாஸ்டர் எங்கே போயிருக்காரு, மூணாவது வானம் வரைக்கும், இங்கே பிரிவினை வந்துடும். அடுத்து அப்பல்ல என்ன லேசானாலா, பவுலுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர், எங்க பாஸ்டர் எத்தனை வருஷம் ஊழியம் செய்யறாரு தெரியுமா, அவருக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா, அவர் பவுலுக்கு முன்னாடியே அனலோடு பிரசங்கம் பண்ணவர். இன்னொருத்தன் சொல்லுவான், ஹே நான் வந்து இயேசு பார்த்து கேபாவா இருக்கிற உன் மேல சபையை கட்டுவேன்னு சொன்னாரு அந்த பேதருடைய கோஷ்டி, இப்படிதான் அன்னைக்கு பிரச்சனை இருந்துச்சு, புரியுதா, பிரிவினைகள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப பவுல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு, கவனிங்க, இங்கேதான் நம்ம எப்படி விசேஷமானவங்கிறத சொல்ல வர்றேன். பவுல் யார், அப்பல்லோ யார், கத்தர் அவனவனுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர்கள், எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் எதுக்கு ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துறாருன்னா, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்காக, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் அவனவனுக்கு அருள் அளிக்கிறார். இந்த பில்டிங்க கட்டின எல்லாருமே கொத்தனாரா இருந்தா இரும்பு வேலை யாரு செய்யறதுங்க, மர வேலை யாரு செய்யறதுங்க, எலக்ட்ரிக்கல் வேலை யாரு செய்யறது, அவனவனுக்கு அருள் அளிக்கிறார். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எப்படி செய்யணும், ஞானத்தை கொடுக்கிறார். சாந்து வேலை எப்படி செய்யணும், ஞானத்தை கொடுக்கிறார். மர வேலை எப்படி செய்யணும், ஞானத்தை கொடுக்கிறார். அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் நாங்கள், அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். இப்ப எத்தனை பேர் இதுல பயன்படுறாங்க, இதுல எத்தனை பேரை பத்தி போட்டிருக்கு, நானு அப்பல்லோ தேவன், சொல்லுங்க பார்க்கலாம், நானு அப்பல்லோ தேவன். யாருடைய வேலை முக்கியம், நடுகிறவருடைய வேலை முக்கியமா, நடாட்டி எப்படி தண்ணி ஊத்துறவனுக்கு வேலை வரும் இல்லையா, வெறும் தண்ணியை ஊத்த முடியுமா, அப்ப நடணும். நடுகிறவனுக்கு நாத்துங்கிற ஒண்ண ஒருத்தர் கொடுக்கட்டா எப்படி நடுவான், நட முடியாது. அப்ப ஒருத்தர் நட்டு ஒருத்தர் தண்ணி ஊத்தினாலும் எவ்வளவு தண்ணி ஊத்தணுங்கிற ஞானம் இல்லாட்டா வேறு அழுகி போகும். இப்ப பவுல் என்ன சொல்ற தெரியுமா, நான் நடுகிற வேலையை செய்யும் போது என்னோடு வேலையை ஆரம்பித்தவர், எனக்கு பின்பு தண்ணி ஊத்துறவனும் கூட அவர் தான் இருக்காரு, அறுவடை செய்கிறவங்க கூட அவர் தான் இருக்காரு, அவருடைய வேலையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை யார் யார் எந்தெந்த நிலையில் செய்கிறார்களோ அத்தனை பேரோடும் இணைந்து செயல்படுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நான் என்ன ஊழியம் செய்யறேன், நோ நோ நோ நோ நோ, என் கூட யார் ஊழியம் செய்கிறா, சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், கேர்சல் லீடரா இருக்கலாம், அல்ல சர்ச்சை பெருக்கி துடைக்கலாம், பாத்ரூமை கிளீன் பண்ணலாம், நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் அந்த வேலையை திறம்பட செய்ய வைக்கிறதுக்கு கத்தர் கூட இருந்து கிரியை செய்கிறார். அதனாலதான் சொல்றேன், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், நீங்க கத்தரோட இணைஞ்சு கதை சொல்லி கொடுக்கணும், கத்தரோட இணைஞ்சு செயல்படணும், அந்த புள்ள வளரும். அப்ப கத்தரோடு நீங்க ஒன்னா இணைஞ்சு வந்து பாடம் எடுக்கணும், கத்தருடைய பாரத்தோடு வந்து எடுக்கணும். உங்களோட வேலை செய்ய யார் வர்றது, கத்தர் வருகிறார். அப்ப நம்ம ஏன் தெரியுமா ஸ்பெஷல் பீப்புள் இல்லையா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கைத்து கேட்டுங்க பார்க்கலாம். ஆ பிரதர், ராஜ் மோட்டார்ஸுங்கிற கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என்ன என்ன பொறுப்பு உங்களுக்கு, சூப்பர்வைசர் மாதிரி, சூப்பர்வைசர் ரைட், ஆ சூப்பர்வைசர் உட்காரு, ராஜ் மோட்டார்ஸில் அவர் சூப்பர்வைசர்.

தான் இருக்கார். இவர் ஒரு வேலை செய்கிறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூட வேலை செய்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு சூப்பர்வைசருக்கு கூப்பிடுறாரு, ஆ அதெல்லாம் ஓன் வேலை, நான்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சரி, கூட இருக்க சூப்பர்வைசரே வரல, மேலே இருக்கிற மேனேஜரை கூப்பிட்றாரு, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். வருவாரா? வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. தனக்கு கீழே வேலை செய்கிறவனோட சேர்ந்து செயல்படுறதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எண்ணம் வராது, நான் யார், நான் மேனேஜர். சரி, இந்த மேனேஜர் அப்படி இருக்கா, ஜென்ரல் மேனேஜர் வருவாரா? வரமாட்டார். இப்போ அந்த கம்பெனி ஓனரே வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, சார் இல்லாட்டி தம்பின்னு கூப்பிட்றாருன்னு சொல்லுங்க, தம்பி உனக்கு முடியல, நான் ஹெல்ப் பண்ணுறேப்பா வாப்பானுமே. ஐயோ, என் முதலாளியே என் கூட சேர்ந்து என்ன செஞ்சார், என் வேலையில் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இங்கே முதலாளி வரல, அந்த ராஜாதி ராஜா அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ தன்னுடைய கௌரவத்தை பார்க்காம இறங்கி வந்து உங்களோட ஜாயின் பண்ணி உங்கள் வேலையை சிறக்க பண்ணுகிறவர், உங்கள் வேலையில் வெற்றி தருகிறவர், உங்கள் வேலையில் நல்ல கனிகளை தருகிறவர். அதனால் சொல்கிறாரு, எல்லா ஊழியமும் முக்கியம், எல்லா ஊழியத்தை செய்கிற ஆட்களும் முக்கியம், ஏன்னா எல்லாருமே விசேஷித்தவர்கள். அடுத்து பாருங்கள், முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், ஏழாம் வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இப்போ முக்கியம் யாரு? ஹலோ, ஊழியத்தில், சர்ச்சு ஊழியத்தில், இங்கே வீடியோ எடுக்கும்போது இங்கே நின்று பாட்டு பாடுறாங்க அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா? கீபோர்டு வாசிக்கிறாங்க முக்கியமானவங்களா? இல்லை, இங்கே வருகிற அத்தனை பேர் முக்கியமானவர்கள். ஆமின்னு சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானவர் யார்? தேவன். விளைய செய்யாவிட்டால் புயல் வந்து அழித்து விடலாம், வெள்ளம் வந்து பயிர் அழுகி போகலாம், பூச்சி பிடித்து செத்து போகலாம். விதைக்கிறவன் அல்லது நடுகிறவன், கடைசியில் அறுக்கிறவன், இதுவரைக்கும் அவர்களோடு இருந்து எல்லா வேளையிலும் எல்லா காலங்களிலும் எல்லாரோடும் இருந்து வேலை செய்கிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். நான் சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா வேளையிலும் எல்லா காலத்திலும் எல்லாரோடும் இருக்கிறவர். அல்லேலூயா. சண்டே ஸ்கூலில் ஆரம்பிக்கிறோம், சண்டே ஸ்கூல் டீச்சரோடு கர்த்தர் இருப்பார். டீனேஜ் பிள்ளைகளுக்கு காதோஷன் வைக்கிறாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருப்பார். அதற்கு பின்பு வாலிபர்களுக்கு வைக்கிறாங்க, கர்த்தர் அவர்களோடு இருந்து செயல்படுவார். ஆண்கள் பெண்கள் குடும்பம் எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். பிரசித்தி பெற்ற ஊழியர், பிரசித்தி பெற்ற ஊழியர் நோ, வரம் பெற்றவர்கள் இல்லை இல்லை இல்லை, எல்லா வரத்தையும் உடைய தேவன் உங்களோடு இணைந்து செயல்படுகிறார். இதாங்க ஸ்பெஷல். எனக்கு வேலை கொடுத்த எஜமானே என் கூட வந்து அந்த வேலையில் உதவி செய்கிறார். இனிமேல் துணைக்கு யார் வர்றான்னு கேட்காதீங்க, கூட அவர் வர்றார். ஊழியத்து போனால் துணைக்கே இல்லை பாஸ்டர், அவர் சார் கர்த்தராகிய தேவன் எனக்கு துணை நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படவே மாட்டேன். இப்போ பாருங்க, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இப்போ எட்டாம் வசனம் வாசிங்க, மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சனும். அப்பா நீ தான், நான் பவுளை சேர்ந்தவன், அப்பள்ள வச்சேன், நீ பிரிவினை உண்டு பண்ணுற, ஆனால் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஹலோ, இந்த சபை விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை பாராட்டுவாங்க, நாங்கள்லாம் எங்கள் சர்ச்சில் எல்லாரும் ஒயிட் தான் போடுவாங்க, வெள்ளை அடித்த சவர் மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒயிட்டே போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு ரசனை இல்லாத ஆட்கள் ஆகிடும் இல்லையா. ஆண்டவர் அழகாக அவங்களுக்கு ரசிக்கிறதுக்குரிய திறமையை கொடுத்துருக்காரு. ஒருத்தர் சொன்னார், ரசனையை அங்கே வச்சுட்டு ரசிக்கிறதுக்குரிய கண்களை இங்கே வச்சுருக்கார். ஆமாவா இல்லையா? அழகான மரத்தில் பூக்களை பாருங்கள், ரசனை அங்கே இருக்குது, ஆனால் ரசிக்கிறதுக்கு கண் இல்லாட்டி, ரசிக்கிறதுக்கு கண்ணை வச்சுருக்காரு. சாப்பாட்டில் டேஸ்ட் இருக்குது, அந்த டேஸ்ட்டை பார்க்குறதுக்கு நாக்கை எனக்குள்ளே வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு மனுஷனை வச்சுருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர், நான் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன், நான் சாமியாராக போயிடுறேன், போ இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துருக்கேன். ஆண்டவர் நம்மளை பாவத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண தான் அழைச்சிருக்கார். நான் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? பாவத்தை தவிர. சரி, இப்போ இவங்க தான், நாங்கள் ஏசியை சர்ச்சும், நாங்கள் ஏஜி சர்ச்சாக்கும், நாங்கள் வந்து மெதடிஸ்ட் சர்ச்சாக்கும், நாங்கள் வந்து அந்த நாட்களில் தோமா வழி வந்த சர்ச்சாக்கும், யார் வழி வந்த சர்ச்சா என்ன? அவர் சிலர், எல்லா டினாமினேஷனுடைய லீடர்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஆமீன் சொல்லுவோமா? ஒவ்வொரு டினாமினேஷனுடைய லீடர்கள்லாம் ஒன்றா கூடி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, கீழே இருக்கிறதுங்க தான் பெருமை பாராட்டுது. அதை தான் பவுல் சொல்கிறாரு,
ஏ நான் பவுல் யாரு அப்பா நட்டது யாரு நட்டது யாரு இதெல்லாம் நீ பார்க்காத, நாங்கெல்லாம் ஒன்னாத்தான் இருக்கோம். ஆமென். என்ன சொல்றாரு, நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்னா இருக்கிறான். அவன் தன் வேலைக்கு கூலிய மர வேலை செய்யறவன் அவன் வேலைக்கு கூலியா வாங்குவான். பா எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறவன் அவன் வேலைக்கு கூலியா வாங்குவான். அவனவனுக்கு கூலி இருக்கு, நீ பிரிவினையா இருக்காத. நாங்க தேவனுக்கு உடன் வேலையாளா இருக்கோம். என்னப்பா என்ன அர்த்தம், தேவனும் ஒரு வேலையாளாக எங்களோடு செயல்படுகிறா. சொல்லுங்க பார்க்கலாம், தேவனும் உடன் வேலையால் என்ன அர்த்தம், அவரும் வேலையால், நான் உடன் வேலையால். ஸோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்து பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே அவனவனுக்கு கிருபை கொடுத்துருக்காரு, எனக்கும் ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. அவர்தான் உங்க பாஸ்டுக்கு கர்த்தர் என்ன கிருபை கொடுத்துருக்காரு, திருத்தர் முடிக்கிற கிருபையா? நீங்க முடிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்ன கிருபை கொடுத்துருக்காரு சொல்லுங்க, வசனத்தை போதிக்கிற கிருபையை கொடுத்துருக்காரு. இன்னொருத்தருக்கு வெளிப்பாட்டு வர, இன்னைக்கு ரெண்டு ஆராதனையில ரெண்டு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். உட்காந்து ஜபிக்கும் போதே கர்த்தர் காட்சிகளை காட்டுவார் எங்களுக்கு. அந்த காட்சிகளை அது எப்படி பேசணுங்கிற வார்த்தைகளை மனசுல கொடுப்பார், அதைத்தான் வெளியே வந்து நாங்கள் சொல்றோம். அப்ப அந்தந்த நேரத்தில் எல்லா கிருபைகளையும் ஒரு போதகருக்கு கர்த்தர் கொடுத்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருப்பார் இல்லையா, அதுல வசனத்தை போதி. அதே மாதிரி பவுல் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேற ஒருவன் அது மேல் கட்டுகிறான். இப்ப அஸ்திபாரம் போட்டது நானு, ஆனா கட்டுறது யாரு? புரியுது அவருக்கு சொல்றது, ஊழியம் தனித்து அல்ல, எல்லாரும் இணைந்தால்தான் ஊழியம். இது என்ன, முன்னாடி எல்லாம் ஊழியம் கர்த்தருடையது, இப்ப எல்லாம் பென்ஹின் மினிஸ்ட்ரிஸ், அவங்கவுங்க பேரில் மினிஸ்ட்ரிஸ்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஊழியம் யாருடையதாக மாறிடுச்சு, மனுஷனுடையதாக மாறிடுச்சு. ஊழியம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, நான் அஸ்திபாரம், எனக்கு கொடுத்த புத்தியின்படி ஒரு அஸ்திபாரத்தை போட்டேன், அது மேலே தான் வருத்தங்க. அவன் தனியாக இன்னொரு அஸ்திபாரத்தை போடலை. ஒரு அஸ்திபாரம் போட்டாச்சுன்னா நல்ல கவனிங்க, அது என்ன தெரியுமா, அதை விளங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் வேணும். போடப்பட்ட அஸ்திபாரம் என்ன தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் முதல்ல நாலு புஸ்தகம் இயேசு கிறிஸ்து வந்ததையும் செய்ததையும் குறிக்குது இல்லையா. இயேசு வந்தார், மரிச்சார், பரலோகத்துக்கு போனார். சபைக்குரிய செய்திகள் அங்கே இல்லை, ஒன்று ரெண்டு இடத்த தவிர. புறஜாதிகள்லேருந்து உலகம் முழுசுலேருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. யூதன் ரட்சிக்கப்பட்டான்னா அவனுக்கு பிரமாணங்கள் இருக்குது, ஆனால் வெளியிருந்து ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியாது இல்லையா. ஸோ ஒரு சபையில் வருகிற தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்கிற உபதேசத்தை கர்த்தர் பவுலுக்கு தான் கொடுத்தார். 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கார். அதைத்தான் சொல்றாரு, இனி வரக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் எப்படி வாழணுங்கிற அஸ்திபாரத்தை கர்த்தர் என்ன கொண்டு போட்டாருப்பா, இதுக்கு மேலதான் கட்டிக்கிறோம். இப்ப பவுல் போட்ட அஸ்திபாரத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எல்லாரும் ஊழியம் செஞ்சாலும் அஸ்திபாரம் ஒண்ணுதான். அந்த அஸ்திபாரம் பவுல் அல்ல. கீழே வாசிங்க, அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறன் பார்க்க கிடவன், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நம்ம அஸ்திபாரம் யாரு? ஊழியத்தினுடைய அஸ்திபாரம் இயேசு, வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் இயேசு, உபதேசத்தினுடைய அஸ்திபாரம் இயேசு. இப்ப சொல்லிட்டு சொல்றாரு கேட்டீங்களா, 22 வசனம், பவுல் ஆகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும், யார் இந்த கேபா? பேதுரு. இப்போ பேதுருவாகிலும் அப்படின்னு சொல்லாம பவுல் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா, ஆண்டவர் பேதுருவை எப்படி மாற்றினாரோ அந்த மாற்றத்துக்குரிய மேன்மையை தான் அக்செப்ட் பண்ணிட்டார். அடுத்தவங்களை கர்த்தர் உயர்த்தினா அந்த உயர்வோடு அவங்கள பார்க்க கற்றுக்கறணும். இவன் எப்படி இருந்தான் தெரியுமா, ஒரு காலத்தில் அவன் எப்படி நடந்தான் தெரியுமா, இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்வு, ஆனால் அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். இல்லை இல்லை, அதை பார்க்காதீங்க, இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா. அந்த காலத்தில் அவங்க எந்த ரூட்டில் வந்தாங்க தெரியுமா, எந்த ரூட்டில் வந்தாலும் சரி ஒரு ரூட்டை கர்த்தர் போட்டு கொடுத்தாருல்ல. கேபா ஆண்டவர் சொன்னார், சீமோனே இனி நீ யாரு? கேபா. கேபானா உறுதியான கல். அப்போ சொல்கிறாரு, நானாக இருக்கட்டும் அப்பள்ளவா இருக்கட்டும் பேதுருவா இருக்கட்டும் சொல்ல, இல்லாட்டி சீமோன்னு சொல்லலை, என்ன சொல்றாரு, தேவன் ஒருவரை எப்படி உயர்த்தினாரோ அந்த உயர்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறாமப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நிகழ்காரியங்களான வருங்காரியங்கள் எல்லாம் உங்களுடையது. சரி, இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
கொலோசியர் முதலாம் அதிகாரம் 27 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த, போன வாரத்தில் சொன்னேன், சகலத்தையும் உடைய நிறைவுள்ளவராக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய நிறைவு அத்தனையும் உங்களுக்குள்ள இருக்கு. புரிஞ்சவங்க கைதட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணம்லாம் அவருக்குள்ள இருக்கு. அவர் எனக்குள்ள வந்தார்னா அவருக்குரியதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. இப்ப புரிஞ்சவங்க கைதட்டுங்க பார்க்கலாம். சரி, இப்ப அவர் எனக்குள்ள எப்படி இருக்காரு? மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இயேசு எனக்குள்ள வந்துட்டார்னா சந்தேகம் வராது. எனக்குள்ள என்ன வரும்? மகிமை, நம்பிக்கை. என்ன அதான் பவுல் சொல்றாரு, என்ன ரகசியம்? பழைய ஏற்பாட்டில் கடவுள் உள்ள வாழ்வாருங்கிற சத்தியமே கிடையாது, உன் கூட வருவாருங்கிற சத்தியம்தான். ஆனால் இந்த சத்தியம் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு ரகசியம் ரகசியமாக இருந்துச்சு. இப்போ பவுல் ஓப்பனாக உடைக்கிறார். என்ன தெரியுமா? எப்போ அந்த கடவுளே உனக்குள்ள உனக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதுவும் அந்த மகிமைக்குரிய நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி உள்ள இருக்காரே, இதுதான் ரகசியம். இதை விட மேன்மை என்ன வேண்டி இருக்கிறது? அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இயேசு இருக்காருனா அவர் மகிமையும் எனக்கு காட்டுறாரு, எனக்கு மகிமையான நம்பிக்கையும் கொடுக்குறாரு. என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோ? யாருக்கோ தீர்க்க தரிசனம் வந்துச்சு, வானத்தை பார்த்து முகட்டை பார்த்துக்கிட்டே இருக்காத, நீ அவரை பாருன்னு. ஏன்னா அவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது உன் நம்பிக்கையை தூண்டிக்கிட்டே இருப்பார். கவலைப்படாத. ஏன் கவலைப்படுற? இந்த வசனத்தை பாரு, இப்படி நடக்குமா இல்லையா? பிசாசு குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான், நீ ஒன்றுக்கு லாய்க்கில், ஒன்றுக்கு லாய்க்கில், உனக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அது நடக்கும், இப்படி நடந்துரும்ன்ட்டு. ஆனால் அப்படி சொல்ல ஒன்றும் நடக்காது, இப்படி தான் நடக்கும். போ, உங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை. வெளியிருந்து பிசாசு ஓதுறான் பாருங்க காதில், அது உண்மை இல்லை. எனக்குள் வசிப்பவர், எனக்குள் வாழ்பவர், எனக்குள்ளே தங்கி இருக்கிறவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கைக்குரிய காரியங்களை சொல்லுகிறார். அப்போ ரெண்டு சத்தம் கேட்குது. ஒன்று என்னை சோர்வுபடுத்துகிறது, என்னை அதேரியப்படுத்துறது, இப்படி இருக்கு உனக்கே அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது, அது மிஸ்டர் சாத்தான். ஆனால் இன்னொன்று கேட்குது,

என்ன வந்தாலும் கவலை இல்லை. ஏன் தெரியுமா, உள்ள இருக்கிறவரு ஒரு மகிமையை நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கார். எதை மறக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஒரு கம்பீரத்தை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் இது ரெண்டு தான் இல்லை, கம்பீரம் இல்லை. ஒரு சின்ன காரியத்தில் சோர்ந்து போயிடுறாங்க, தளர்ந்து போயிடுறாங்க, தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. ஆனால் என்ன வந்தாலும் தில்லா நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த ராஜாதி ராஜா நீங்க அங்க போய் உட்கார்ந்துருக்கிறத கற்பனை பண்ண முடியல, ஆனா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத உணர முடியல. அவர் ராஜாவாக இருக்கிறார், நம்பிக்கையாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? தேவனை நோக்கி பார்ப்போம். கேட்ட வார்த்தைகளை உங்க மனசுல கொண்டு வாங்க பார்க்கலாம். நீங்க விசேஷித்தவர்கள் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே டக்குன்னு முழங்கால் போடுவாங்க. வேகமாக வேகமாக சுறுசுறுப்பாக எல்லாரும் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்த முடிஞ்ச உயர்த்தி ரெண்டு வாரத்தை அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். பிசாசுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ தான் பிசாசு மறைஞ்சிருந்து வருவான். இந்த கேட்ட செய்திக்கு ராங்கா அப்படியே நேர் மாறா ஒரு எண்ணத்தை அவன் மனசில் விதைக்க பார்ப்பான். இடம் கொடுக்காத இடம் கொடுக்காத கொடுத்த வசனத்தை பொறுக்கி போடுறதுக்கு வந்திருக்கான். அவன் பேரே பொறுக்கி, ஏன் தெரியுமா, வசனத்தை பொறுக்கி பொறுக்கி போடுவான். கத்தர் உனக்குள்ள விதைத்திருக்கிற நம்பிக்கையின் வசனத்தை பெருக்கி பொறுக்கி போடுவான். ஒரு அவநம்பிக்கையை கொடுப்பான். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி, ஓ நம்பிக்கையின் நங்கூரம் எனக்குள் இருக்கிறார், நம்பிக்கையின் நங்கூரம் எனக்குள் இருக்கிறார், எஸ் எஸ் எஸ் மகிமையின் நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள் இருக்கிறது. அவனவனுக்கு நான் கொடுத்த அந்த காரியங்கள் செயல்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. அவனவனுக்கு நான் அளித்த கிருபையின்படி பெரிய சிலாக்கியம் பாருங்க. உங்களுக்கு வேலை கொடுத்த எஜமானே உங்களோட சேர்ந்து வேலை செய்யறார். ஏன் நீங்க கலங்கணும்? இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. உங்க கையில வல்லமை புறப்படும். ஓ நீங்க பேசும்போது வல்லமை புறப்படும். நீங்க சண்டே ஸ்கூல் எடுத்தா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பிள்ளைங்க தலையில கை வச்சா அபிஷேகம் பெறுவாங்க. கத்தர் உங்களோடு இருந்து செயல்படுகிறார். சும்மா இருந்து நாட்களை வீணாக்கிறாதீங்க. கத்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. கத்தருக்காக எழுப்புங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரேகமாஷியா தூரமே மௌல ஹத்தீர பௌலபா ரிக்கே நிஷி தூன மாந்தி அந்தரா ரேகே பஹாத்தியா லபோஷம் திரி மகுத பலகர தூரபல ஹரதரபா ஏக்கே ரக்காலரபா ரீமா லக்காரபா. உனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. உன்னை ஹெல்ப் பண்றதுக்குன்னா கத்தர் இருக்கிறா. கத்தராகிய தேவன் துணை செய்கிறா. பவுல் சொல்றாரு, என்னாலே பிரசங்கம் நிறைவேறதுக்கு கத்தர் எனக்கு துணை நின்றார், கத்தர் எனக்கு உதவி செய்தார். ரே பேஹாராதியா பலபா. தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்துற விசேஷம் 14:13 சொல்லுது, கத்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். என்ன பிரயாசம் தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க செய்யற வேலை. ஆனா வேலை கண்டிப்பா வேணும். நீங்க பதவி உயரணும், நீங்க சம்பளம் நிறைய வாங்கணும். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அது பரலோகத்துக்கு வராது. வீடு வராது, காரு வராது, சொத்து வராது, நகை வராது. ஆனால் நீங்கள் தேவனுக்காக என்ன செலவழிக்கிறீங்களோ, தேவனுக்காக என்ன செய்கிறீங்களோ, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுடைய கிரியை அவர்களோடு பரலோகத்துக்கு போகும். எதில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்க, எதில் உங்கள் கவனத்தை செலுத்த விரும்புகிறீங்க, இந்த உலகத்தில் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பதில் பெருமை அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்கிறார். அந்த கிரியை பரலோகம் வரைக்கும் போகணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும் ஐயா, உம்முடைய சேவையை செய்யணும் ஐயா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு உங்கள் கண்ணை கர்த்தர் திறந்திருக்காரு. உங்களால் முடியாதான், உங்களுக்கு பலவீனம் இருக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, என் பலவீனத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என் கூட சேர்ந்ததுனால என் பலவீனம் பலமாய் மாறிற்று. என் பலவீனம் பலமா மாறிற்று. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ரிக்குமாலா சத்துர பலஹெரிவியா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனால் என்னோடு இருக்கிறவர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுல் சொல்லுகிறார், சாரி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள் தான்.
ஆனால் அற்பமான எதையும் உங்களால் செய்ய முடியாது. லூக்கா 12:26 சொல்றாரு, நீங்கள் விசேஷமானவர்கள் ஆனால் அற்பமான காரியத்தை கூட உன்னால செய்ய முடியாது. எப்ப செய்ய முடியும்? யோவான் 15 சொல்லும்போது, 15 சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஏன் கூட இணைஞ்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் செய்வீங்க. நான் செய்கிறதையும் செய்வீங்க, என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வீங்க. இன்னையிலிருந்து புறப்படுங்க, கர்த்தருக்காக பேசுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்க மூலம் ஆத்மாக்கள் வரும், சுகம் உண்டாகும், பேய்கள் ஓடும், அற்புதம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வரம் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, அனைத்து வரங்களையும் உடைய தேவன் உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். நல்ல பிதாவே, கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு இந்த இடத்துல வெறும் உணர்ச்சிகளை மட்டும் அனுபவித்து விட்டு போய்விடாதபடி இந்த வசனம் உள்ளுக்குள் ஆண்டவரே இவர்களுக்குள் நடப்பட்ட மரமாக கனி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிசாசு வசனத்தை பொறுக்கி போடக்கூடாது. இந்த மகிமை நம்பிக்கையான கர்த்தர் இருக்கிறேன், ராஜ கம்பீரத்தை உண்டு பண்ணக்கூடிய ராஜாதி ராஜா எங்களுக்குள் இருக்கிறேன். எங்களால் செய்ய முடியாத காரியங்களை எங்களை கொண்டே செய்ய வைக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறேன். எங்களை விட யாரப்பா விசேஷமானவர்கள்? இந்த விசேஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரம், ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

தலையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். நீர் சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இனிமேல் கேட்க போவது சட்டைகளை அடித்து எலும்பு என்ற தலையங்கத்தில் இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை Esaiah 40:28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இதனே அறியாயோ? உலகம் முழுவதுமா கடந்த நாட்களில் இப்படி கூறி கலங்கியவர்கள் பலர். எல்லோரும் திகைத்தனர், பலருக்கு பல கேள்விகளை எழுப்பினர். ஏராளமான ஜபங்கள், ஏனோ தானோ என்று வாழ்ந்தவர்கள் கூட தேவனை முழு மனதோடு தேடிய சந்தர்ப்பங்கள் என்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் மனச்சோர்வு பலரை வாட்டியது. ஊரடங்குகள், கண்ணுக்கு தெரியாத எதிரியை குறித்த பயங்கள் இருந்தாலும் கர்த்தரே பாதுகாப்பு என்று அவரை சார்ந்திருக்க தேவனே கிருபை செய்தார். உண்மைதான், தேவனே தான் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு. ஆனால் அதிலும் மேலாக நமது தேவன் சர்வ வல்லவர், அவரே சிருஷ்டிகர். அவர் தமது சிருஷ்டிகளை கைவிடுபவர் அல்ல. அவர் நம்மை அழிப்பதற்கு அல்ல, மாறாக உருவாக்குவதற்கே நீடிய பொறுமையோடு எல்லா நிலைகளிலும் கிரியை செய்கிறவர். ஆக இனிவரும் காலங்களில் என்ன செய்ய போகிறோம் என்பது மிக முக்கியம். இன்றைய தியான பகுதி நமக்கு பரிச்சயமானதா இருக்கலாம். ஆம், கர்த்தர் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் நமது தேவையை பொறுத்து நமது பார்வை அவரது கொடைகளுக்கு ஒரு எல்லையை வகுத்து விடுகிறது. கர்த்தருடைய சித்தத்துக்கும் வேலைக்கும் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இன்னமும் ஒரு காரியத்தை அதிகமாக தந்திருக்கிறார். அதுதான் செட்டுகள். அவை அழகுக்காக அல்ல, அடித்து உயர எழும்புவதற்காகவே. அதிலும் கழுகுகளின் அதீத பலம் வாய்ந்த செட்டைகளை போன்ற செட்டைகள் இவை. இவற்றை கொண்டு உயர எழும்பும் போது நமது பார்வை தூரச் செல்லும். உயர எழும்பாவிட்டால் பார்வை குறுகியதாகவே இருக்கும். குறுகிய பார்வையில் துன்பம் மிக பெரிதாகவே தெரியும். உயர எழும்பும் போது அதே துன்பம் சிறிதாக போய் ஒரு கட்டத்தில் அது ஒரு புள்ளியாக மாறிவிடும். பின்னர் மேன்மையான மகிமையை நாம் காண முடியும். சங்கீதம் 91 நாம் இதனையே காண்கிறோம். வாழ்வில் என்னதான் நேர்ந்தாலும் தேவன் தம்முடைய வாக்குகளை நிறைவேற்றுவார் என்று காத்திருப்பதில் தான் நமது பெலன் தங்கி இருக்கிறது. தேவன் நம்மை நேசிக்கிறார், நமக்கு சிறந்ததையே தருகிறார் என்று நம்மால் அமைதலாக இருக்க முடிகிறதா? அவர் நம்மீது வைத்திருக்கிற நோக்கம் சிறந்தது, சரியானது என்று நம்பிக்கையுடன் காத்திருக்க முடிகிறதா? உலகின் சகலத்தை நம்மையும் தமது கட்டுப்பாட்டில் தேவன் வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு அவசியம். இன்றைய நாளுக்கான உங்கள் சிந்தனைக்கு, என் விசுவாசம் சோர்ந்து போனாலும் காத்திருந்து களைத்தாலும் கூட தேவன் தந்த செட்டைகளை அடித்து மேலெழும்பிய அனுபவம் எனக்கு உண்டா? சிந்திப்போம், செயல்படுவோம். இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரத்தில் நீங்கள் பலனடைய பங்கு பெற நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

0: இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனையோ பேருக்கு செய்யாததை அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காததை தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காததை தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. இன்ஸ்டிடியூட் ஃபார் சைல்ட் பிஹேவியர் ரிசர்ச்சின் டைரக்டராக இருந்தவர் பெர்னார்ட் ட்ரிம்லேண்ட் என்பவர் உன்னை போல பிறரை நேசி என்ற கோல்டன் ரூலை குறித்து ஒரு சிறிய ஆய்வை அவர் மேற்கொண்டார். அந்த ஆய்வின் முடிவில் பிறருக்கு உதவி செய்பவர்கள்தான் மிகவும் சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார். அந்த ஆய்வுக்காக அவர் பயன்படுத்திய நபர்களிடம் தங்களுக்கு மிகவும் அறிமுகமான 10 நபர்களின் பெயரை எழுதும்படி சொன்னார். மேலும் அவர்களின் பெயருக்கு நேராக அவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்றால் சந்தோஷமானவர்கள் என்றும், வாழ்வில் சந்தோஷத்தை இழந்தவர்கள் என்றால் சந்தோஷமற்றவர்கள் என்றும் எழுதும்படி சொன்னார். பின்பு சுயநலத்திற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். தன்னுடைய நேரத்தையும் தன் ஆசீர்வாதங்களையும் தன் நலனுக்காக மட்டும் பயன்படுத்துகிறவர்களும் பிறருக்காக ஒரு சில அசௌகரியங்களை கூட சகிக்க முடியாதவர்களும் சுயநலவாதிகள் என்று அவர் சுயநலத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் எழுதிய 10 பேரும் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா என்று எழுத சொன்னார். அந்த ஆய்வுக்கு வந்தவர்கள் அவர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் தாங்கள் எழுதிய நபர்கள் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா என்று குறித்து கொண்டனர். பின்பு ரிம்லேண்ட் அந்த பெயர் பட்டியலை வாங்கி பார்த்தார். இதற்கு முன்பு யார் யார் பெயர்களுக்கு எதிரே சந்தோஷமானவர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு அருகில்தான் இப்பொழுது பொதுநலவாதிகள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆய்வின்படி பிறரை நேசித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்பவர்கள்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதான கட்டளைகள் இரண்டில் இரண்டாவது கற்பனை உன்னை போல பிறனை நேசி என்பதுதான். இதைத்தான் கோல்டன் ரூல் என்று சொல்கிறார்கள். வேதத்திலே எஸ்தரை குறித்து நாம் வாசிக்க முடியும். எஸ்தர் ராஜாத்தியாக ஏற்படுத்தப்பட்ட போதிலும் யூதர்களுக்கு அழிவு அறிவிக்கப்பட்ட போது எனக்கென்ன வந்தது என்று எஸ்தர் இருக்கவில்லை. மொர்தெக்காயின் ஆலோசனைப்படி யூதர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தானும் தன்னுடைய தாதிமார்களும் இரவும் பகலும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்தார்கள். தன்னுடைய தூக்கத்தை மறந்து அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் ஏன் தன் ஜீவனையும் பெரிதாக நினைக்காமல் யூதர்களுக்காக அகாஸ்வேறு ராஜாவிடம் பரிந்து பேசுவதற்காக போய் நின்றார்கள். தேவன் யூதர்களுடைய சூழ்நிலையை மாற்றினார். எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் சகல யூதருக்கும் களிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. எஸ்தரின் மகிழ்ச்சியும் பல மடங்காக பெருகியது. ஆம் நாம் பிரியமானவர்களே, பிறருடைய சந்தோஷத்தை நாம் அதிகமாய் விரும்பினால் தேவன் நம்மை அதிகமாய் சந்தோஷப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்மை போல பிறரையும் நேசிக்க தேவன் நமக்கும் உதவி செய்வாராக.

வெளிப்படுத்துதல் 3 அதிகாரம். சர்தேஸ் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கின்றேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கின்றாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகின்றவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கின்றவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கின்றேன். உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகின்றவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கின்றதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கின்றவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகின்ற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகின்றேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகின்றவனவனோ அவனை நான் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகின்ற புதிய ஜெருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கின்ற ஆமேன் என்பவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கின்றேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கின்ற படியினாலே உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கின்றதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானென்றும் திரவிய சம்பனென்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகின்றபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகின்றேன். நான் நேசிக்கின்றவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கின்றேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகின்றேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்.
அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகின்றவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார்.

நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

தேவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். அன்பால் இந்த நெகேமியாவினுடைய பாவ அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்முடைய பாவ அறிக்கை எப்படி இருக்குது, நெகேமியினுடைய பாவ அறிக்கை எப்படி இருக்குது, கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். இன்றைக்கி நான் பாவம் செஞ்சேன் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நெகேமியா இங்கே என்ன செய்கிறாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எப்படியா எப்படி சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம ஜபத்தில் இதை திருத்திக்கணும். நான் பாவம் செஞ்சாண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நெகேமியாவினுடைய ஜபம் மைனூட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. என்னென்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்னு ஏன் தகப்பன் வீட்டாருடைய பாவத்தை இவர் சேர்த்து அறிக்கிறார். தகப்பன் வீட்டார்னா யார், தகப்பன் வீட்டார்னா யார், பரம்பரை பரம்பரையாக அப்பா வீட்டாருங்க இல்லையா. அப்பாவுக்கு யாரெல்லாம் பங்காளி இருக்கிறாங்களோ, அப்பாவினுடைய சொந்தக்காரங்க, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பான்ற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஏன் அறிக்கையிடணும் அன்பாவில்ல. இன்றைக்கி அறிக்கையிட்டு ஜபிக்கும்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நம்ம பாவத்தை மட்டும் அறிக்கையிட்டு ஜபிக்கிறதில்ல, நாமும் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்மை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் அல்லது அடுத்தவர்களுடைய பாவத்தையும் நம்ம அறிக்கையிட்டு ஜபிக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியமாக இருக்கிறது. அதனால் இதை இன்றைக்கி காலையில் கொஞ்சம் காலை வேலையில் நான் சற்று தியானித்தேன். ஏன் நெகேமியா இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஜெபம் பண்ணார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாவம் செய்தோன்னு அழகாக சொல்கிறார் பாரு. உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எப்படி ஒத்துக்கிறார் பார், நம்ம இன்றைக்கி ஒத்துக்குமா, உன்ன மாதிரி ஒரு கெட்டவ உலகத்தில் இல்லைன்னாக்கா நீ தாண்டி கெட்டவா, உங்கள் அம்மா கெட்டவா, ஆத்தா கெட்டவன்னு உன் மாமியாரை சொல்லுவேன். மருமலை பார்த்து மாமியார் சொல்லிச்சுன்னா மாமியார் ஏற்று அது பேசும், நீ உன் குடும்பம் தான்டா கெட்ட குடும்பம் அப்படின்னு. உன் குடும்பம் ஏதோ பெரிய நல்ல குடும்பமாக வந்த நீதிமான் குடும்பம் மாதிரி நம்ம பேசுவோம். அன்பாவில் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே தகராறே இதுதான். அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி பேசுனா உடனே கணவன்மாருக்கும் மனைவிமாருக்கும் என்ன செய்யுது, கோபம் வருது. எங்கள் அம்மாவை பற்றி இருக்காத, எங்கள் அப்பாவை பற்றி இருக்காத, உனக்கு தெரியுமா எங்கள் அம்மாவை பற்றி அப்படின்னு. ஆ தெரியும், இப்போடி உங்கள் அம்மாவுக்கு இதை இருக்குதுன்னுவான். ஆ உங்கள் அம்மானுலாம் சொல்ல மாட்டாங்க, அது கொச்சையில் சொல்லுவாங்க. உங்கள் ஆத்தாவை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்வான். உடனே இதுக்கு சொருன்னு ஏறும், உங்கள் ஆத்தாவை பற்றி எனக்கு தெரியாதா, என்னத்தை தெரியும், எல்லாரை பற்றி எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு. ஆனால் இன்றைக்கி நீ சண்டை போட்டுட்டு இருக்காத, இன்றைக்கி நாம் என்ன செய்யணும், எல்லா ஆத்தாவை பற்றி அப்பனை பற்றி நம்ம அறிக்கையிடணும். அதுதான் இன்றைக்கி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீ சண்டை போட்டுட்டு இருந்தனாக்கா நீ தான் சமாதானத்தை இழந்து போவேன். ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என் தகப்பன் வீட்டாரும் என் தாய் வீட்டாரும் என்ன செஞ்சோம், பாவம் செஞ்சோம். எப்படி செஞ்சோம்யா, நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தது கெட்டவர்களாய் நடந்தோம். அழகாக சொல்கிறார் பார், ஒத்துக்கிறார் பார். இன்றைக்கி உனக்கு பார்த்து கெட்டவன்னா நம்ம ஒத்துக்க முடியுமா, கெட்டவர்களாய் நடந்தோம். அடுத்து என்ன சொல்கிறார்னா, உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் என்ன செய்யுமா, கை கொள்ளாதே போனோம். கெட்டவர்கள் அடுத்தது கை கொள்ளாதே போகணும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கை கொள்கிறோமா, இன்றைக்கி நம்முடைய முன்னோர்கள் கை கொண்டிருக்கிறார்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் அதை கை கொள்ளவே இல்லை. அதனால்தான் இந்த நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்றார். அன்பாவில்லே, இதை சொல்லும்போது எனக்கு புலம்பலில் ஒரு புலம்பல் என்ற பகுதியில் 5:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். எப்படியா, அவங்க மாண்டு போனாங்க, ஆனால் அவர்கள் செய்து போன பாவத்தினுடைய விளைவை நாங்கள் சுமக்கிறோம் என்று ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறார். அவங்க பாவம் செய்து மாண்டு போனார்கள், பாஸ்ட் டென்ஸு, நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அந்த பாவத்தினால் வந்த அக்கிரமம், பாவத்தினால் வந்த சாபம் இன்றைக்கி நாம் சுமந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லி இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்பாவில்லையா, அப்பா அந்த பாவத்தினுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி சாபமாக அக்கிரமமாக உருவெடுக்கிறது. அப்போ அதனுடைய காரியத்தை நாங்கள் சுமக்கிறோன்னு சொல்கிறார். அன்பாவில், இது உண்மை. நிறையா வீட்டில் நான் கவுன்சிலிங் வரும்போது நான் அதிகமாக என்ன செய்வேன்னாக்கா, உங்கள் முன்னோர்களை பற்றி சொல்லுங்கன்னு கொஞ்சம் ஆரம்பிப்பேன்.
என்ன காரணம்னா, அங்கிருந்து தான் என்ன வருது.

பாவம் நம்மளை கண்டினியூவாக தொடர்ந்துட்டு வருது. நீங்கள் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், உங்கள் உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நான் என்ன செய்வேன், விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ ஏன் அந்த பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் விசாரிக்கிறாரு? அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கே நம்மளை விசாரிக்கிறாருன்னா அதுதான் ஆண்டவருடைய நீதி. ஆண்டவருடைய நீதி அதுதான். அந்த நீதியின் பிரகாரம் நாம் அறிந்தவர்களாக இருந்தோம்னா நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். இன்றைக்கி அதுதான் இந்த அந்த தேவ நீதியை அந்த எசேக்கியா அந்த நம்ம நெகேமியா அறிஞ்சதுனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உம்முடைய கற்பனைகளை தவறி நடந்திருக்கிறோம், நாங்கள் கெட்டவர்களாக நடந்திருக்கிறோம், இப்படி பல காரியத்தை அவர் அறிக்கிறார். அன்பாலே இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? உண்மையிலே நல்லா ஆரம்ப காலத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை மன்னிங்க, அவங்க அப்பா இருக்கிறார்ல அவர் செஞ்ச பாவத்தை மன்னிங்க, அதேபோல் எங்கள் அம்மா செய்யல அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை மன்னிங்க, இப்படி 10 தலைமுறை பாவத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. ஏன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்ற. எத்தனை தலைமுறை? நான் 10 தலைமுறை பாவத்தையும் எங்களை விசாரிக்காத மன்னிச்சிரு அப்படின்னு. அப்போ 10 தலைமுறை பாவத்தையும் நாம் மன்னிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும், அதை அறிக்கையிடணும். அப்போ தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். அதை அறிக்கையிடும்போது தான் மன்னிக்கிறார். அன்பாலே இன்றைக்கி நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் போக்கிட்டார், நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் சாபங்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார். உண்மைதான். ஆனால் அது எப்போ நடக்கும், அது எப்போ நம்ம கிளைம் பண்ண முடியும்னா நம்ம அறிக்கையிடும்போது தான் அதை கிளைம் பண்ண முடியும். அறிக்கை நம்ம அறிக்கையிடாத எல்லாத்தையும் அவர்கிட்ட மோடா மொத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் கம்முன் தான் இருக்கிறார். அநேகர் பாவங்கள் அநேக சாபங்கள் நீக்கப்படவே இல்லை. அன்பாவில்லே இன்றைக்கி உண்மையிலே நானும் என் மனைவியும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், பிள்ளைகளுக்காக ஒரு கிழமை பாஸ்டிங் செவ்வாய்க்கிழமை. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வோம்னா, ஆண்டவரை எங்களுடைய மீறுதல்கள் நானும் என் மனைவி செய்த மீறுதல் என்ன, பெற்றோருக்கு பிஷ்டம் இல்லாமல் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், லவ் மேரேஜ், அந்த பாவம் என் பிள்ளைகள் மேலேயோ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயோ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயோ 4 தலைமுறையாக இருந்தாலும் 10 தலைமுறையாக இருந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எல்லாம் ஒழுக்கமான பிள்ளைகளாக வளரணும், ஒழுக்கமான பிள்ளைகளாக வளரணும். ஆண்டவர் என்ன சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன்னா எங்கள் பாவத்தையும் எங்களுடைய பிதாக்களுடைய பாவத்தையும் நம்ம அறிக்கையிடும் பொழுது அது பிள்ளைகள் மேலே என்ன செய்யாது, அது சுமரவே சுமராது. அன்பாவில்லை இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோமா? இதை தான் வேதம் நமக்கு சொல்லித்தருது. இன்றைக்கி முன்னோர்களுடைய பாவங்களை எனக்கு இந்த புலம்பல் வந்து மறக்கவே மறக்காது. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். என்ன செஞ்சாங்களாம், மாண்டு போனாருன்னா என்ன அர்த்தம், அவன் செத்து எப்பயோ போயிருப்பான், அட்ரஸ் இல்லாதான் இருப்பான், ஆனால் நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அன்பாவில்லை இதை நான் நிறைய சொல்லலாம் சாட்சியாக. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மாவினுடைய வயல் விலகத்தில் எது போட்டாலும் விளையாது, எது போட்டாலும் அவங்களும் எவ்வளோ எவ்வளோ பாடுபடுறாங்க, கடனை வாங்கி போட்டு அதில் பயிர் வைக்கணும்னு என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. அப்போ தான் உக்காந்து அவங்க வந்து ஓன் அழுகுறாங்க, எது வச்சாலும் எங்கள் பயிர் எனக்கு வரலை, எல்லாமே நஷ்டம் கஷ்டம்தான், ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் விவசாயத்தினால நஷ்டப்படுறோன்னு சொல்லும்போது உக்காந்து கேட்டேன், சரி உக்காருங்க உங்கள் நிலம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எப்படி தாத்தா, அது 3 தலைமுறை 4 தலைமுறையாக எங்களுக்கு அந்த நிலம் எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள் அப்பா சம்பாரிச்சு வாங்கலது, எங்கள் அப்பாவுடைய அப்பாவும் சம்பாரிச்சு வாங்கலை, அவங்க அப்பா என்ன செஞ்சார், சம்பாரித்து வாங்கினா அந்த சொத்து இது அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வந்தேன். கேட்டு வரும்பொழுது அவங்க சொன்னது என்னன்னாக்கா, எனக்கு அதிர்ச்சியை விட்டு வந்து, இவங்க அப்பாவினுடைய முப்பாட்டன், இவங்க அப்பாவுக்கு அப்பா இல்லை அவங்க தாத்தா அப்படி வச்சுக்கோ, அப்பாவுக்கு தாத்தா, அவர் அந்த ஊரில் ஒரு பெரிய போக்கடாவும், ஆனால் அவர் தான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறார், அவர்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறார். அவங்க அப்பா ரொம்ப அந்த அந்த அந்த இவங்க அப்பாவுடைய தாத்தான்னு வச்சுக்கோ, தாத்தா வந்து மிகவும் போக்கடா, அவர் தான் சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு, அவருடைய சொத்தை தான் இவங்க அனுபவிக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சாராம், ஒரு வாலிப பெண்ணை கற்பழித்து கெடுத்து அவருடைய கிணத்துல போட்டு சாவடிச்சிட்டாராம். அது பரம்பரை பரம்பரையாக எல்லோரும் சொல்லி இவங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆள் செஞ்ச ஒரு பாவம், அந்த ஆள் செஞ்சுட்டு செத்துப்பிட்டான் எப்பயோ, ஆனால் அந்த சாபம் அந்த நிலத்தை என்ன செஞ்சுது,
ஆக்குபை பண்ணிட்டு அங்கே எது போட்டாலும் உருப்படாத இருந்து எதுவுமே விளையலைங்க. அந்த அந்த நிலம் ஃபுல்லாகவே அப்படியே கரம்பாயிடுச்சு. இது ஒரு காரியம். அதுக்கப்புறம் தான் அந்த சாபத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணி நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அது ஒன்று. அடுத்தது நான் இங்கே வள்ளலார் வடலூர் இதில் போயிட்டு வள்ளலாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க ஒரு நிலத்தை காட்டினாங்க, ஒரு 10 ஏக்கர் ஒரு 15 ஏக்கர்கிட்ட மேலே இருக்கும், அது அப்படியே கரம்பாகவே கிடக்குது. இந்த இடம் வந்து ஒரு செட்டியார் இடங்க, இது வள்ளலார் கலந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி கலந்த சம்மந்தம் சொல்கிறாங்க அவங்க. இது வந்து செட்டியார் இடம். இந்த இடத்துல போய் வள்ளலார் கேட்டார், இந்த இடத்துல ஒரு நான் வந்து சத்தியஞான சபையை கட்டுறதுக்கு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த அந்த ஆள் அவர் கேட்ட அந்த அன்னைக்கு ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் என்ன சொன்னாரா, ஒரு கொக்கு ஒரு வெள்ளைக்கொக்குக்கு நான் இடம் கொடுத்தனா 1000 வெள்ளைக்கொக்கு இந்த இடத்துக்கு வரும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன், போ எங்கேயாவதுக்கு வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டார். அவர் வெள்ளைக்கொக்குன்னு சொல்லி யாரை வெறியேற்றுறாரு, வள்ளலார். அவர் எப்பயுமே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு தலையை முக்காடு போட்டுட்டு தான் வருவார். அப்போ ஒரு வெள்ளைக்கோக்குக்கு நான் இடம் கொடுத்தனா உன்ன மாதிரி உன் பக்தர்கள் 1000 வெள்ளைக்கோக்கு இங்கே என்ன செய்யும் கூடும், அதனால் எனக்கு அது இஷ்டம் இல்லை, அதனால் நீ என்ன செய் எனக்கு நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். அன்பாலே அப்படி சொன்ன பிறகு அவர் ரொம்ப மனசு கஷ்டமாகி என்ன செஞ்சாராம், சரி ஓகே உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படியே இந்த இடம் இப்படியே கிடக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டாரோம், இந்த இடம் இப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு போயிட்டாரோம். அவர் எப்போ இப்படியே கிடக்கட்டும்னு போனாரோ அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பல நூற்றாண்டுகள் அந்த அந்த நிலம் எப்படி தான் கிடக்குதான், அப்படியே கரம்பாக தான் கிடக்குதுன்னா. இப்போ பாருங்கள் அந்த சாபங்கள் அந்த அந்த காரியம் எப்படி பின்தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பாலே இன்றைக்கி அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏதாவது பாவம் செஞ்சனா உன் பாவத்தை நான் யார்கிட்ட விசாரிப்பேன்றாரு, 3ம் 4ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கு. யாத்ராம் 20வது வசனத்தை நீங்கள் 20வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த வசனத்தை நம்ம மறக்கவே கூடாது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். அன்பாலே யாத்ராமம் 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 5வது வசனத்தை பாருங்கள், 20:25, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் ஆகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, யாருடைய அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ம் 4ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அழகாக வேதத்தில் சொல்கிறார் பார், 3ம் 4ம் தலைமுறை மட்டும். இன்றைக்கி அதனால் தான் நான் சொல்கிறேன், நெகேமியா என்ன செஞ்சார், நானும் என் தகப்பன் விட்டாரும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிறார். அப்போ 3ம் 4ம் தலைமுறை மட்டும் இன்றைக்கி சில பாவங்கள் நம்மளை என்ன செய்யுமா தொடர்ந்து பிடித்து கொண்டு வரும். அதனால் நாம் நம்மளுடைய வாயால், ஆண்டவரே என்னுடைய வாயால் நான் என்ன செய்கிறேன், அறிக்கையிடுறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நான் அறிந்து கொண்ட சத்தியத்துக்காக நன்றி. நீரை ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நாம தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ மான்லே.

வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.

எல்லா நாமத்திற்கும் மேலான உடைய நாமத்தை, எல்லா முழங்கால்களும் முடங்குகிற உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. ஒருவரை ஆராதனைக்கும் கனமகிமைக்கும் பார்த்தினர். We lift your holy name, O God. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, தேவ மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, வியாதிகள் சுகமாகத்தக்கதாய், கொல்லாத வல்லமைகள் அதமாகத்தக்கதாய், என் தேவ பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக. சேர்ந்து அந்த தேவன் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க ஆண்டவரே, you alone.

கன மகிமைக்கு பார்த்திடு, ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்த்திடு, எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்த்திடு, எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்த்திடு, எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்த்திடு, எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள நீர் பார்த்திடு. என் மகிமை உள்ளவர், என் மகத்துவமானவர், என் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறு ஒரு ரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. இவ்வொருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேல, ஒவ்வொருவரும் மேல நிறைவாய் நிறைவாய்.

0: காட்டினமோ.
1: எஸ் இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக. தொடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும்.

மகிழ்ச்சியை மாற்றுகிற பரிசுத்தர் மகத்துவம் உள்ளவர் உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. நிறைவாய் நிறைவாய் இறங்குவதாக. சரீரங்கள் மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரை சுதமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றியப்பா. இப்பொழுது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தில்.

0: சத்தமா சொல்லுங்களை பார்த்திரு
1: பார்த்திர
0: எஸ் ஹல்லேலூயா இவ்வளவு வேண்டிய
1: இயேசுவே நீ பாத்திரரே
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை அந்த பரிசுத்தம் உள்ளவரை அந்த மேன்மை உள்ளவரை ஆச்சரியமானவரை நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம் எஸ் ஜீசஸ் வி தேங்க் யூ லார்ட் வி தேங்க் யூ லார்ட் நீ ஒருவரே பாத்திரர் பாத்திரர் பாத்திரர் மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உம்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உம்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழிநடத்த உம்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு கொம்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம், உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவா, அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரர்களால், தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுகிறது இல்லை. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டா, இவன் என் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய வீட்டில் தன் மகன் ஒருத்தனை ராஜாவை மாற்ற போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்ற, என் தகப்பனும் என் தாயுமே கைவிட்டாலும் கத்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா, ஈசாயின் வீட்டுல ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே, ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆனா தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரர்ல யாரோ, யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க. சொந்த சகோதரனுக்கு, பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ, உங்களுக்கு போறாம். நீங்க ஒண்ணு சாமியில் 17 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவர் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ, அவர் சொல்றான், தாவீது இங்க வராம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியே சாப்பிடலாம், வேற ஒருத்தன் அங்க சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் கை வச்சா தான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ, கையை தட்டு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா, ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு ஒரு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால புறத்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்கள் காண, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக் கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பிடிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா எந்த இடத்துல நீங்க தலை குனிவை சந்திச்சீங்களோ அதே இடத்துல கத்த ஒரு தலை உயர்வை, ஒரு தலை நிமிர்வை உண்டாக்குகிறவர். எந்த சொந்தக்காரன் தூக்கி எரிஞ்சானோ, எந்த உறவுகள் தூக்கி எரிஞ்சாங்களோ, யார் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டான்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

அவரே நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறவர், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே நம்மை நிரப்புகிறவர், அவரே நம்மோடு கூட இருக்கிறவர். நல்லா கரங்களை தட்டி எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே. நல்லா கை தட்டி, நல்லா கரங்களை தட்டி

0: நீங்க மட்டும்தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும்தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம்

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சில ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு இளம் மருத்துவர் இருந்தார். அந்த நாட்களில் மூளையில் கட்டி வந்துவிட்டால் அதை குணமாக்க முடியவில்லை. இதனால் இவ்வாறு பல நோயாளிகள் மரித்து போய்விட்டார்கள். இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று அவர் மிகவும் கவலைப்பட்டார். ஒரு நாளில் அதற்கு சரியான மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு நோயாளிகளை காப்பாற்றுவது நிச்சயம் என்ற நம்பிக்கையும் அவருக்குள்ளே ஏற்பட்டது. அதற்கான தீர்வை என்றாவது ஒரு டாக்டர் கண்டுபிடிப்பார் என்றுதான் முதலாவதாக நம்பிக்கொண்டிருந்தார். பின்பு அந்த இளம் டாக்டர் சாக்ஸ் என்பவரை அதை சவாலாக ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் மூளையை பற்றி நன்றாக ஆராய்ச்சி செய்தவர் விக்டர் ஹார்லி என்ற மருத்துவர். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள சாக்ஸ் அனுமதி பெற்றார். ஆனால் அதற்கு முன்பே ஜெர்மனியில் உள்ள சிறந்த மருத்துவரிடம் அறுவை சிகிச்சைக்குரிய பயிற்சி பெற விரும்பினார். திட்டமிட்டபடியே அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட பின் இங்கிலாந்து சென்று டாக்டர் விக்டரிடம் 2 ஆண்டுகள் உதவியாளராக இருந்தார். அப்பொழுது அவர்கள் குரங்குகளின் மூளையை வைத்து பலவிதமான ஆய்வுகளை செய்தார்கள். டாக்டர் சாக்ஸ் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே மூளையில் ஏற்படும் கட்டியை அப்புறப்படுத்த வாய்ப்பு கேட்டதற்கு பலர் அவரை கேலி செய்தார்கள். மூளையில் கட்டி உண்டானால் அதை சுகப்படுத்தவே முடியாது என்பதுதான் அவர்களுடைய வாதம். பல ஆண்டுகளாக இவருடைய முயற்சிக்கு தடைகள் பல ஏற்பட்டன. பலர் அவரை அதைரியப்படுத்தினார்கள். ஆனால் டாக்டர் சாக்ஸ் தன்னுடைய குறிக்கோளில் வெற்றி பெற அடங்காத ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த நாட்களில் டாக்டர் சாக்ஸ் எடுத்த இடைவிடாத முயற்சியால் தான் இந்த நாட்களிலே மூளையில் உள்ள கட்டிகள் எளிதாக அகற்றப்படுகின்றன. அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதனுடைய பெயர் மூளை கட்டியை கண்டறிந்து சிகிச்சை செய்யும் முறை என்பதாகும். அந்த புத்தகமே இன்று வரையிலும் மூளை சம்பந்தமான கட்டிகள் பற்றிய சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது. இன்று நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாவிட்டால் அதை ஒரு நாளும் முடியாது என்பது அர்த்தம் அல்ல. ஒருவேளை நாமே அதை குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்க முடியும். வழிநடத்தும் பாதையை மட்டும் பின்பற்றாதீர்கள். பாதையே இல்லாவிட்டாலும் அதில் புதிய பாதையை உண்டாக்குங்கள். கடவுளை நம்பி கரிசனையோடு முயற்சி எடுக்கும் பொழுது மனுக்குலத்தின் மேல் அன்பு செலுத்தும் ஆண்டவர் திட்டமாய் உங்களுக்கும் வழிநடத்துதலை கொடுக்கிறார். இது வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை தைரியப்படுத்துகிறது. உற்சாகமாக முன் செல்வோமா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தண்ணீரில் தாமரை, செப்பரேஷன் ஆர் செக்ளூஷன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 9:9-13. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒருவனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவரது சீடரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னது என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் நமக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு வசனம், சங்கீதம் 1:1. தீயவருடைய ஆலோசனையில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் நிந்திப்பவர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பவன் பாக்கியவான். Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று பல பிரசங்கங்களில் சொல்ல கேட்டிருக்கிறோம். அவிசுவாசிகளிடமிருந்து பிரிந்து வாழ்தலை அளவுக்கு மீறி வலியுறுத்துவோர் பொதுவாக கையாளும் சில வசனங்களை கவனிப்போம். யாக்கோபு 4:4, உலக நட்பு தேவனுக்கு விரோதமான பகை. முதல் 3 வசனங்களை நாம் கவனித்தால், இது இச்சை, கொலை, பொருளாசை, சண்டை ஆகியவைகளை தான் குறிக்கிறதே ஒழிய, ரட்சிக்கப்படாத எவரும் நமக்கு நண்பராக இருக்கக்கூடாது என்று இவ்வசனம் போதிக்கவில்லை. இன்னொரு வசனம் 2 Corinthians 6:17, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள். 16 வசனத்தை கவனித்தால், இது சிலை வணக்கத்தை விட்டு விக்கிரகாராதனையை விட்டு முழுவதுமாய் விலகுவதற்கு வந்ததோர் அழைப்பு. இன்னொரு வசனம் 1 Corinthians 15:33, தீய நட்பு நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இது உலகப் பொருள் மீது தேவையற்ற அளவுக்கு மீறிய பற்று கொண்டு உயிர்த்தெழுதலை மறுதளிக்கும் விவாதங்களுக்கு எதிரான எச்சரிப்பு என்பதை அதற்கு முந்தைய 32 வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, படைப்பின்படி எல்லா மனிதரும் அவர்கள் நல்லவரோ தீயவரோ கடவுளுக்கு சொந்தமானவர்கள்தான். அவர் அவர்கள் எல்லாரையும் சமமாய் நேசித்து சூரிய ஒளியையும் மழையையும் அருளுகிறார் என்று மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். மனுக்குலம் அனைத்தும் கடவுளின் பிள்ளைகளாக அவருக்குள் பிழைக்கிறது, அசைகிறது, இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் 17:27-28 வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பவுல் அத்தேனே நகர் மக்களுக்கு அருளுரையாற்றினார். இவ்வுண்மையை புரிந்து கொள்ளாமல் இயேசுவின் நாட்களில் இருந்த மதவாதிகள் மற்றவர்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் இயேசுவோ பாவிகளுடன் தாராளமாக பழகி பாவிகளின் நண்பன் என்று பெயர் பெற்றார். உண்மையான ஆன்மீகம் என்பது சமூக உறவுக்கு எதிரானதல்ல. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ஆன்டி சோசியாலிட்டி. உண்மையான ஆன்மீகம் என்பது உலகின் ஊழல் மற்றும் பொல்லாத வழிகளை மட்டும் கற்றுக்கொள்ளாதிருப்பதாகும். தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீரால் நனைந்து விடாமல் இருக்கிறதல்லவா? We are in the world, but we are not of the world. நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல. மக்களோடு பழகாமல் மக்களை நாம் எப்படித்தான் பிடிக்க முடியும்? பாவியை அல்ல, பாவத்தையே நாம் வெறுக்க வேண்டும். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று ஒரு சில ஆலோசனைகளை சொல்கிறேன். மறுபடி பிறந்தோர் இன்னும் மனந்திரும்பாத தங்கள் பெற்றோரை அலட்சியம் பண்ணக்கூடாது. வாழ்க்கை துணை அவிசுவாசியா இருந்தாலும் மன வாழ்வில் இணைந்து வாழ வேண்டும். இதைத்தான் நேற்று 1 பேதுரு 3:2 திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் பக்தியுள்ள தங்கள் மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்று நேற்று வாசித்தேன், நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். நெறிக்கடுத்த தத்துவம் எதுவும் மீறப்படாதிருக்கும் வரை கிறிஸ்தவர்கள் இதயபூர்வமாக தங்கள் உடன் பணியாட்களோடு ஒத்துழைத்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் பேதுரு தன்னுடைய 2:18 வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மட்டுமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். சீர்கேடான செயல்முறைகள் இல்லாத பட்சத்தில் அவிசுவாசிகளை தொழிலில் பங்காளிகளாய் வைத்துக் கொள்ளலாம். வளாகம் மற்றும் அயலக நற்செய்தி பணிக்கு முதற்படியே நட்பை ஏற்படுத்துவதுதான். ஆகவே விசுவாச வாலிபர் நங்கையர் பொது வாசக அறைக்கோ விளையாட்டு மைதானத்திற்கோ போவதை நிறுத்த வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்திற்குள் இருப்பவர்களையே பொதுவாக எளிதில் ஃபெலோஷிப் ஐக்கியம் என்ற கட்டத்திற்குள் கொண்டு வர முடியும். பாவியை தள்ளாது பாவத்தை வெறுத்த கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி. மனிதரை பிடிப்போருக்கு மனிதரை பிடிக்க வேண்டும். வின்னர்ஸ் ஆஃப் சோல்ஸ் மஸ்ட் பி லவர்ஸ் ஆஃப் சோல்ஸ். தீயவருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் நிந்திப்பவர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பவன் பாக்கியவான். தண்ணீரில் இருக்கும் தாமரை போல் இருங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த நாளின் நல்ல ஆலோசனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கென்பதை மறந்து, உலகத்திற்காகவே சபை இருக்கிறது என்பதை மறந்து, எங்களுக்கென்று ஒரு தனி வட்டத்தையும் கட்டத்தையும் போட்டுக்கொண்டு ஒதுங்கி வாழ்கிற இந்த பாவத்தை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்கள் எல்லாருக்கும் குறிப்பாக எங்களிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, பாவிகளின் சிநேகிதன் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் என்கிற பட்டப்பெயர் எப்படியாவது எங்கள் வாழ்நாளிலே கிடைத்துவிட, நாங்கள் அந்த அளவிற்கு பாவிகளோடு பழக, ரட்சிக்கப்படாதவர்களோடு நாங்கள் உரையாட, அவர்களிடத்திலே அன்பு செலுத்த ஈடுபாடு கொள்ள கர்த்தரை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்த உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நடைமுறையில் எங்களுடைய சமூக வாழ்க்கையில் மாதிரியாக்கிக் கொள்ள உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.

Kalalı bu podadı, burundal alıbı podadı. நீச்சல் ஆழத்து குளங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதி குளங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமை

உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை மாற்கின் புஸ்தகம் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைய நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களால் எவையெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அவைகளையெல்லாம் தேவன் உங்களுக்காய் முடித்து தரப்போகிறார். தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்து உங்களுக்கான அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து 2 வித்தியாசமான மனிதர்கள் மூலமாக அவர்களின் விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக மார்க்கின் புஸ்தகம் 10:17-22 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், ஒரு பணக்கார மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் வருகிறதை வாசிக்கின்றோம். மார்க் 10:18-19 வசனங்களில் இயேசு அவனிடம், 10 கட்டளைகளை அறிந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். 21 வசனத்தில் இயேசு அவனை பார்த்து, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்கிறார். இயேசு அவனை பார்த்து, உன் ஆஸ்திகளை விற்று ஏழைக்கு கொடு என்றவுடன் அவன் துக்கமுகமாய் சென்று விடுகிறான். அவனிடத்தில் விசுவாச குறைவு காணப்படுகிறது. இயேசு கொடுக்க சொன்னால் திரும்ப கொடுப்பார் என்ற நம்பிக்கை இல்லை. மற்றொன்று, தேவன் கொடுத்த செல்வத்தை அவரே கொடுக்க சொல்கிறார் என்ற பார்வை இல்லை. பரலோக தேவன் எல்லாவற்றையும் உடையவராய் எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். பெரிய ஆசீர்வாதமான, நன்மையான, பொக்கிஷமான இயேசுவை அருகிலேயே வைத்து கொண்டு அவரை பார்க்க கூடாதவனாய் தன் ஆஸ்தியின் மேல் இருதயத்தை வைத்து திரும்பி போய்விட்டான். இவன் பார்வையிழந்த பணக்காரன் ஆவான். இரண்டாவது மனிதன் மார்க்கின் புஸ்தகம் 10:46-52 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவனை குறித்து வாசிக்கின்றோம். பணக்காரனின் பெயர் சொல்லப்படவில்லை, பிச்சைக்காரனின் பெயர் சொல்லப்பட்டுள்ளது, பர்திமேயு என்று. இயேசுவை கூப்பிடாதே என்று உலகம் அவனை தடை பண்ணினாலும் அவன் விடாது முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஏனென்றால் அவனுக்கு இருந்ததோ விசுவாச பார்வை. தூரத்திலே இயேசுவை கண்டு அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் மாத்திரமே தனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தான். அதோடு மட்டுமல்லாமல் தான் குருடன் என்பதையும் பலவீனன் என்பதையும் அடையாளப்படுத்த உலகம் கொடுத்த வஸ்திரத்தையும் தூக்கி எறிந்தான். அற்புதம் பெற்றான். இயேசுவின் பின் சென்றான். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் விசுவாசம் பெருகும்படிக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாமல், மனிதனால் கூடாதது இயேசுவால் கூடும் என்று உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாச பாதையில் பலவீனங்கள், சோர்வுகள், மனக்காயங்கள், உலகம் பேசுகிற பேச்சுகள் யாவற்றையும் பரதிமேவை போல களைந்து போட்டு இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்கள் விசுவாசம் பெருகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:13-14 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்து கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதை எப்படி கொடுக்கிறார் என்றால் ஆணையிட்டு கொடுக்கிறார். எதின் பேரில் ஆணையிட்டாராம்? தம்முடைய பேரிலே ஆணையிட்டார். ஏன் தம் பேரில் ஆணையிட்டார் என்றால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நாம் ஆராதிக்கிற தேவன், நமக்கு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்த நம் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? அவரிலும் பெரியவர் ஒருவரும் கிடையாது. ஆமென். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர், எல்லோரிலும் பெரியவர். ஆமென். அவர் இன்னொன்றின் மேல ஆணையிட்டு சொல்ல முடியாது. காரணம், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், எல்லாமே அவரால் அவர் மூலமாய் அவருக்காய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமா, எல்லா அதிகாரங்களுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக அது கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை, இயேசுவுக்கு மேல ஒரு வல்லமை கிடையாது, இயேசுவுக்கு மேல ஒரு ஆளுகையும் இல்லை. எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. எனவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தரும்போது தமது பேரிலே தானே ஆணையிட்டு கொடுத்தார். அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. அப்படி இருக்க அந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுப்பது மாத்திரமல்லாமல் அதை தம் பேரிலே ஆணையிட்டு கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகும்? அவர் மிகவும் பெரியவர். அவர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தத்தை அவர் தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்தார். அதன் பலன்தான் இன்று உலகம் முழுவதும் ஆபிரகாமின் சந்ததி பெருகி இருக்கிறதை நம் கண்களால் பார்க்கிறோம், நம் காதுகளில் அதை கேட்கிறோம். ஆமென். ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமுக்கு சந்ததி கொடுக்கும் போது ஆபிரகாம் 100 கிழவன், சாராள் 90 கிழவி. ஆமேன். அவர்கள் முதிர் வயதில், ஆமேன், சாராளின் கற்பம்

என்றால் இது கர்த்தருடைய வாக்கு தத்தம், இது அவர் பேரில் ஆணையிட்டு சொன்ன வாக்கு தத்தம். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நம் தேவனுக்கு மேல ஒரு வல்லமை கிடையாது. தேவன் ஒன்றை செய்வதை தடுக்க தேவனுக்கு மேல ஒரு வல்லமை கிடையாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்தையும் உடையவர். நமக்கு ஒரு வார்த்தையை வாக்கு தத்தமாய் தந்திருப்பார் என்றால் அதை எப்படி தந்திருக்கிறார் தெரியுமா? தமது பேரில் ஆணையிட்டு. உங்க சூழ்நிலை மாறலாம், சரீர நிலைமை மாறலாம், எல்லாமே எதிராக இருக்கலாம், சொன்ன வார்த்தை நிறைவேறும். நம்புங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்பீடமாக உடையவரே, அப்போ உம்மை தியானிக்கும் போது எவ்வளவு பலனாண்டவரே. கர்த்தாவ, நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தை அதை நிச்சயம் நிறைவேற்றுவீர். இந்த நம்பிக்கையோடுமை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5:10. இங்கிலாந்து நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்த டிஸ்ரேலி ஒருநாள் பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் எந்தவித ஆயத்தமுமின்றி திடீரென ஒரு சொற்பொழிவாற்றினார். ஆனால் அது திடீரென பேசப்பட்டது என்றாலும் மிகவும் அருமையாக இருந்தது. அன்று அவருடைய பேச்சை கேட்ட ஒரு பெண் அவரிடம், ஆயத்தமின்றி திடீரென்று நீங்கள் பேசிய அந்த பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது, நாள் முழுவதும் அது என் மனதை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னார்கள். அதை கேட்ட பிரதமர், மேடம், திடீரென நான் பேசியதாக நீங்கள் சொன்ன அந்த சொற்பொழிவு என்னுடைய மனதில் 20 வருடங்களாக இருந்தது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அநேகரை பார்த்து இவர்கள் எவ்வாறு இவ்வளவு நேர்த்தியாக பிரசங்கிக்கிறார்கள், நேர்த்தியாக விளையாடுகிறார்கள், நேர்த்தியாக பேசுகிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவை ஒரே இரவில் வந்தவை அல்ல. படிப்படியாக அவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டபடியால் வந்தவை. ஏமி கார்மைக்கேல் அம்மையார், வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை அடைந்தவர்களை பார்த்து அதுபோல வாழ முடியவில்லையே என்று நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அவர்கள் படிப்படியாக தங்கள் சுயத்தை வெறுத்து சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க பழகி தங்கள் சுய நம்பிக்கையை வளர்த்து கொண்டதால் தான் இன்று அநேகர் போற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றனர் என்றார். ஆம்பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் பூர்ணமான முதிர்ச்சி நிலையை சனப்பொழுதிலே பெற்றுவிடுவதில்லை. படிப்படியாகத்தான் அதை அடைந்து கொள்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்த பின்பு அவர்களுடைய வெற்றியைத்தான் மனிதர்கள் பார்க்கிறார்களே ஒழிய அவர்கள் அந்த முதிர்ச்சி நிலைக்கு வர எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. மேய்ப்பனாய் இருந்த தாவீது ஒரே நாளில் அரசனாகிவிடவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவன் தாவீதுக்கு பல பயிற்சிகளை கொடுத்தார். சிங்கத்தையும் கரடியையும் கொல்ல தாவீது கற்றுக்கொண்டார். வாத்திய கருவிகளை வாசிப்பதில் கைதேர்ந்தவனாக மாறினார். தாவீது இவற்றை தீவிரமாக பயிற்சி செய்ததால் சவுலின் சமூகத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மேலும் தாவீது தேவனோடு நெருங்கிய உறவையும் வளர்த்து கொண்டார். ஆகவேதான் தேவன் தாவீதை வர வர பலத்து போகச் செய்தார், நாளுக்கு நாள் விருத்தியடையச் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கலாம். அதற்கேற்ற பயிற்சியை ஜபத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்ந்து போய் இடையிலேயே நிறுத்திவிடாதிருங்கள். அப்பொழுது தேவன் நம்மையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுவார்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:12-15 வரைக்கும் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 6 verses 12 to 15.
1: பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடிதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான்.
2: A worthless person, a wicked man, walks with a perverse mouth. He winks with his eyes, he shuffles his feet, he points with his fingers. Perversity is in heart. He devises evil continually, he sows discord. Therefore, his calamity shall come suddenly, suddenly he shall be broken without remedy.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த வேத பகுதியை நான் வாசித்த போது நேற்றையிலிருந்து என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் தொடர்ந்து அப்படியே நின்றது, நிலைத்து நின்றது.
2: When I read the scripture portion, there was only one question which was continually staying in my heart.
1: அந்த கேள்வியே இன்றைக்கு தியானத்திற்கு தலைப்பாகவே நான் வைத்து விட்டேன்.
2: And I have set that question as the title of today's devotion.
1: இதை வாசித்த பின்பு என் மனதில் வந்த கேள்வி, இது சாத்தியமா?
2: After I read this, the question that came into my heart is this possible?
1: இது சாத்தியமா?
2: Is this possible?
1: ஏன் அப்படி நான் கேட்டேன் அப்படின்னா,
2: Why did I ask that?
1: ஏதோ மனுஷன் ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில தப்பு செய்யலாம்.
2: So a person, a human being can commit sin in his life in one part of his life.
1: ஆனா இங்க போட்டிருக்கிற பட்டியலை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு.
2: But when you look at the list that is mentioned here, it is really scary.
1: இது சாத்தியமா அப்படி நான் கேட்கும்போது, ஒவ்வொரு அவயவமும் ஒரு தீங்கை வந்து செய்கிற ஒரு பட்டியலை
2: When I ask, is this possible, we can see that the preacher here speaks about each and every organs of the body that scheme some evil here.
1: ஆகவே நான் இன்றைக்கு ஆரம்பத்துல ஒரு 3 கேள்வியை நான் வைக்க விரும்புறேன்.
2: So today, as I start, I want to give 3 questions in the beginning.
1: முதலாவது கேள்வி என்னன்னா,
2: The first question.
1: ஒருவரால முழுவதுமாகவே தீமையாக அல்லது துன்மார்க்கனாக வாழ முடியுமா?
2: Is it possible for someone to be totally evil?
1: அதாவது முழுவதும் சொல்லும்போது அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கனா, எதிலெல்லாம் தீங்கு பிரவேசிச்சிருக்கின்றதுக்கு விதிவிலக்கே கிடையாது.
2: So when you read here, when you say totally, you can see the parts where the evil is present, there is no exemption in any part here.
1: அதாவது ஒரு மனுஷனுடைய வார்த்தையிலிருந்து, அவனுடைய செய்கையிலிருந்து, அவனுடைய சிந்தனையிலிருந்து எல்லாமே ஒரு மனுஷனால துன்மார்க்கமா தீமையா அவன் வாழ முடியுமா?
2: Can a person be totally evil right from his words to actions to thoughts?
1: இவ்வளவு தீங்கை செய்ய முடியுமா?
2: So can he commit evil in such a way?
1: முழுவதுமாக தீங்கா இருக்க முடியுமா?
2: Can he be totally evil?
1: அப்படின்னு கேட்டா இருக்க முடியும் போல இருக்கு.
2: So if we ask, it is possible, I think.
1: ஏன்னா நீங்க பாருங்க, வாயை பாருங்க.
2: Because when you look at his mouth,
1: வேதம் சொல்லுகிறது அவன் வாயினால ஆகடியம் பேசுகிறானா?
2: He says his mouth speaks perverseness.
1: கண்ண பாருங்க.
2: Look at his eyes.
1: அது சைகை காட்டுதான்.
2: It is winking.
1: காலு பேசுதான்.
2: His feet shuffles.
1: விரல்களால் போதிகிறானா?
2: And through his fingers he points.
1: அதுக்கப்புறம் இருதயத்துல திரியா வரம் உண்டான்.
2: And his heart is filled with perversity.
1: இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைக்கிறான்.
2: He is devising evil continually.
1: வழக்குகளை உண்டாக்குகிறான்.
2: He sows discord.
1: ஒருவரால் இவ்வளவு தூரம் முழுவதுமாகவே பொல்லாப்பாரவர்களாக இருக்க முடியுமான்னு கேட்டா, இருக்க முடியும்னு தான் வேதம் சொல்லுது.
2: If you ask, it is possible for someone to be totally evil, the Bible says yes, it is possible.
1: ஒரு இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா,
2: The second question.
1: ஒருவரால இவ்வளவு தீங்கு செய்ய முடியுமா?
2: Is it possible for someone to commit so much evil?
1: இவ்வளவு தீங்கு செய்ய முடியுமா?
2: Can someone commit so much evil?
1: நம்ம சரீரம் வந்து இந்த மாம்சத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு தப்பு பண்ண முடியுமா?
2: So having a mortal body, can someone commit so much evil?
1: நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் இவ்வளவு அதிகமாக துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்க முடியுமா?
2: So can even all the organs of our body be filled with such kind of corruption?
1: நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் அநீதத்திற்கு அவயவங்களாக மாற முடியுமா?
2: So is it possible that even little organs of our body can become instruments of unrighteousness?
1: அதாவது சிறிய ஆயுதங்கள்ல இருந்து சிறிய உறுப்புகள்ல இருந்து எல்லா உறுப்புகளுமே இங்க பாத்தீங்கன்னா தீங்கினால் நிறைஞ்சிருக்கு.
2: Right from little organs to every organs here, you can see it is present with evil.
1: வேதம் சொல்லுகிறது சரீரத்திலே சிறிய உறுப்பாகிய நாவுன்னு சொல்லுது.
2: The Bible says the little organ of the body tongue.
1: அங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க பிரச்சனை.
2: It starts from there.
1: அதுக்கப்புறமா மென்மையான பலவீனமான பகுதிகள் இருக்கு பாருங்க கண் அங்க கூட தீங்கு வந்திருக்கு.
2: And also we have the softer and very weaker parts of the body which is eyes. There also we can see evil present.
1: கால் கை விரல் இருதயம் மனம் எல்லாமே தீங்கு செய்வதற்கு இங்கே ஆயத்தமா நிக்குது.
2: Feet, hands, fingers, heart and mind, everything is scheming evil now.
1: எனக்கு வந்த மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா?
2: You know what is the third question I had?
1: ஒருவரால தொடர்ந்து தீங்கு செய்ய முடியுமா?
2: Is it possible that someone can be continually evil?
1: முதலாவது கேட்டேன் முழுசுமா தீங்கா இருக்க முடியுமா?
2: First I asked, it is possible for someone to be totally evil?
1: இரண்டாவது இவ்வளவு தீங்கு செய்ய முடியுமா?
2: Second, is it possible for someone to commit so much evil?
1: மூன்றாவது தொடர்ந்தே ஒரு துன்மார்க்கத்திலே வாழ முடியுமா?
2: Number 3, is it possible that someone can be continually evil?
1: பார்த்தா முடியும்னு தான் போட்டிருக்காங்க.
2: Yeah, when you see, it is possible.
1: ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 வசனத்துல இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைக்கிறான்னு போட்டிருக்கு.
2: In verse 14 he says he devises evil continually.
1: இடைவிடாமல்
2: continually.
1: நாம எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த பகுதி வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு மணி.
2: This scripture portion is really a warning bell for us that we should be very careful about our life.
1: நாம் மனிதர்களோடு பழகும் போது கூட நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது கூட இது ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கை.
2: So this is also warning for us to say that when we move and acquaint with people, we should be very careful with that.
1: எவ்வளவு நம்ம எச்சரிப்போடு பழகணும்.
2: How much we should be very careful and acquainting with others.
1: படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது.
2: When I read this, I was really surprised.
1: நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாம் ஜாக்கிரதையாக நம்ம வைத்துக் கொள்ளணும்.
2: How much carefully we have to handle our life.
1: நம்முடைய மாம்சத்தை குறித்து இந்த மாம்ச உறுப்புகள் நம்முடைய மாமிசம் நம்முடைய சரீரம் இவ்வளவு தீங்கை பிணைப்பதற்கு இந்த மாம்சத்தை குறித்த மூன்று சத்தியங்களை நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்ல விரும்புகிறேன்.
2: I want to tell about the reality and truth of our body and flesh and this body organs so that you can know what is the reality of our body.
1: நாம நிறைய வேளை நம்முடைய சரீரத்தை பத்தி ரொம்ப மேன்மையா நினைக்கிறோம்.
2: We most of the time we think great about our body.
1: நம்முடைய சரீரத்தை வந்து நாம ரொம்ப பெருமையா நினைக்கிறோம்.
2: We feel proud about our body.
1: சில வேளை நம்முடைய மாம்சத்தை குறித்து நாம ரொம்ப உயர்வாக நம்ம எண்ணங்களை வைத்து அதை ரொம்ப உயர்த்தி வச்சு நினைக்கிறோம்.
2: And also we have higher thoughts about our flesh and we also boast it up.
1: ஆனா நம்முடைய மாம்சத்தின் உண்மை நிலைமை என்ன அப்படின்றத விளக்க மூன்று வசனங்கள் இருக்கிறது.
2: But there are 3 verses to explain the reality of our flesh.
1: சங்கீதம் 51:5 வாசிப்பீர்களானால்
2: If you read Psalm 51:5
1: அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு
2: Psalmist says
1: இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்.
2: Behold, I was brought forth in iniquity and in sin my mother conceived me.
1: முதலாவது சத்தியம் நீங்க எழுதி கொள்ளுங்க.
2: The first reality,
1: நம்முடைய மாமிசத்தில் துன்மார்க்கம் உண்டு.
2: We have wickedness in the flesh.
1: தாவீது சொல்லும்போது இது எப்பத்திலிருந்து துன்மார்க்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா
2: When David says, right from when this iniquity is present,
1: அவர் சொல்றாரு நான் உருவாகும் போதே துர்க்குணத்துல தான் உருவாயிருக்கேன்.
2: He says, I was brought forth or was conceived, formed in wickedness.
1: கர்ப்பம் தரிக்கும் போதே நான் வந்து பாவத்துல தான் கர்ப்பம் தரித்தேன்.
2: So only in sin my mother conceived me.
1: இதைதானே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளானதுன்னு சொல்றார்ல.
2: This is what when apostle Paul writes in Romans because of disobedience of one man the entire earth that the entire world became sin.
1: நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்சத்தை குறித்து நம்ம எவ்வளவு வேணா பெருசா நினைக்கலாம் பட் ஒண்ணும் மறந்துடாதீங்க நம்முடைய மேன்மை பாராட்டும் இந்த அழகிய தோற்றமுள்ள இந்த மாம்சத்திற்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா துர்குணம் இருக்குன்றத மறந்துடக்கூடாது.
2: So we might brag or boast and feel proud about our flesh and body, but don't ever forget there is wickedness present in this flesh.
1: அதனால தான் நம்ம நீதிமொழிகள் கூட வாசித்தோம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்.
2: That's what we read in Proverbs, beauty is vain and it is deceitful, and the woman who fears the Lord shall be blessed.
1: ஆகவே தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், புறம்பான அலங்கரிப்பாகிய அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல், இருதயத்தில் மறைந்திருக்கும் சாந்தமும் அமைதலும் உள்ள குணமே தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றது.
2: That's what we read in the Bible. The outer beauty may not be, the outer appearance may not be your beauty, but the hidden godliness, the gentle spirit and meekness might be the good beauty of your life.
1: நான் சொல்வேன், நம்ம வாழ்க்கையில வெளியில இருக்கிற அழகை வைத்துக்கொண்டு நான் உள்ளே ரொம்ப அழகா இருக்கேன் நம்ம நினைச்சிடக்கூடாது.
2: So based upon our outer beauty, we should never consider we are beautiful even inside.
1: வெளியில இருக்கிற தோற்றத்தை வைத்து என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது.
2: You should never think that you have no problem in your life based up on your outer beauty.
1: மாம்சத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பிறவியிலிருந்து என்ன இருக்குன்னா துர்குணம் இருக்கு.
2: Every man born in flesh, he has this wickedness right from his birth.
1: இரண்டாவது உண்மையை நீங்க விளங்கிக்கொள்ளணும் மாம்சத்தை குறித்து.
2: The second reality of our flesh.
1: மத்தேயு 26:41 வாசிக்கும் போது,
2: If you read Matthew 26:41,
1: இயேசு சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து,
2: Jesus said unto his disciples,
1: ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளதுன்னு சொன்னார்.
2: He said, the spirit indeed is willing, but the flesh is weak.
1: மாமிசம் எப்படிப்பட்டது?
2: How is the flesh?
1: பலவீனம் உள்ளது.
2: It is weak.
1: புருஷனுடைய மாமிசமும் சரி, மனைவியினுடைய மாம்சமும் சரி, பலவீனம் உள்ளது.
2: No matter whether it is the flesh of husband or wife, both are weak.
1: என்றைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம போனானோ அண்டையிலிருந்து அவனுக்குள்ளே இருந்த தேவ பலனற்றவனாக அவன் பலவீனமா இருக்கிறான்.
2: The day when man fell into sin, right, because of disobedience, right from the day he lost that strength of God and he became weak.
1: நாம ஒவ்வொருவரும் பலவீனர் அப்படின்றத மறந்துட கூடாது.
2: Don't ever forget that we are all weak.
1: நம்முடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு நம்ம சரீரத்துல பலமுள்ளவர்களா இருந்தாலும் நம்முடைய மாமிசம் வந்து பலவீனம் உள்ளது.
2: No matter how much we are strong in our body, but our flesh is always weak.
1: அது எந்த நேரமும் எந்த பகுதியும் கரைபடலாம்.
2: And any part of your body can be defiled at any point.
1: இந்த கோவிட் வந்தபோது அவங்க கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு பலவீனம், ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஒருத்தருக்கு இருக்குமானால் இந்த கோவிட் என்ன செய்யும்னா அவர்களை முழுவதுமாக தாக்கி அந்த பகுதியை முற்றிலும் பாழாக்கி விடும்.
2: So during this COVID season, they found out that if a person have pre-existing condition, then this COVID will affect them and totally destroy their body.
1: அதாவது ஏற்கனவே ஹார்ட்ல ஒரு வீக்னஸ் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த கோவிட் உள்ள வந்ததுன்னா அந்த ஹார்ட்டை என்ன பண்ணிடும்னா ஃபங்க்ஷன் பண்ண விடாம பண்ணிடும்.
2: So if a person has some weakness in his heart, when he is affected with this COVID, then that will make his heart non-functional.
1: அவர்களுடைய சிறுநீரகம் கிட்னிஸ்ல வந்து ஏற்கனவே அவங்க வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கோவிட் உள்ள வந்துச்சுன்னா போதும் அந்த வீக்கா இருக்கிற கிட்னியை அது இன்னும் பழுதாக்கி அது முழுவதும் செயலிழந்து போக பண்ணும்.
2: So if a person is weak in his kidney, then this COVID will, when he is affected with this COVID, it will totally spoil and spoil his kidneys, that it becomes totally non-functional.
1: அதே போல ஒருவருடைய லங்ஸ் ஏற்கனவே பழுதுபட்டு ஏற்கனவே பலவீனமா இருக்குன்னா இந்த கோவிட் என்ன பண்ணும்னா அந்த லங்ஸ் முழுவதுமாக செயலிழக்க பண்ணிடும்.
2: So similarly, if the lungs of a person is weak and is affected already, and if when he is affected with this COVID, it will totally destroy and affect his lungs.
1: பாருங்க, அதே போல தான் பாவம் நம்மள வந்து சந்திக்கும் போது ஒன்ன நம்ம மறந்துடவே கூடாது, மாமிசம் பலவீனம் உள்ளது.
2: Similarly, when sin encounters us, we should never forget our flesh is weak.
1: ஏன் ஒரு மனுஷன் ரொம்ப துரிதமாக பாவத்துல விழ முடியும் அப்படின்னு சொன்னா அதற்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு பலவீனம் இருக்கு.
2: The reason why a person can easily and hastily fall into sin, it's because there's a weakness present in it.
1: அதனால தான் பாருங்க, நம்ம கோவிட் வரும்போது சொல்றாங்க நீங்க மாஸ்க் போட்டுக்கிடுங்க, கையை சானிடைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, வந்ததுக்கு அப்புறமா ட்ரீட் பண்றதை விட வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது.
2: So that's the reason why they ask us to wear mask and wash your hands with sanitizer. It's because prevention is always better than cure.
1: ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லி பாதிப்படைஞ்ச பிறகுதான் தெரியும் இந்த பகுதி உங்க லைஃப்ல எவ்வளவு வீக்கா இருக்குன்னு
2: சொல்லி. Only after you are affected, you will know that this part of your body is so weak.
1: அப்பதான் கண்டுபிடிப்பாங்க.
2: Only then they will diagnose.
1: அப்பதான் அது வெளியே தெரியும்.
2: Only then it is revealed.
1: பாவம் கூட அதே போல தான்.
2: Sin is also similar.
1: இதை அறிந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி எழுதுவாரு, பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடுன்னு.
2: Having known this, Apostle Paul writes very often, flee away from youthful lust.
1: விலகி ஓடு,
2: flee away.
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க.
2: Resist evil.
1: துன்மார்க்கமாய் தோன்ற எது பக்கத்துல நிக்காதீங்க.
2: Don't stay with anything that appears wicked.
1: முதலாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்க, பாவியினுடைய வழியில நிக்காதீங்க, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராதீங்கன்னு
2: போட்டிருக்கு. As we read in Psalm 1, do not walk in the counsel of the ungodly, don't stand in the way of sinner, nor sit in the seat of the scornful.
1: ஏன் அப்படி எழுதி இருக்கு?
2: Why it is written so?
1: Because your flesh is weak. உன்னுடைய மாம்சம் பலவீனம் உள்ளது.
2: It's because your flesh is weak.
1: நீ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு என்விரான்மெண்ட்ல உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நீ உட்காருவாயானால், நீ நினைச்சு பார்க்கறதுக்கு முன்பாக உனக்குள்ள இருக்கிற பலவீனம் அந்த பாவத்தை அட்ராக்ட் பண்ணிடும்.
2: If you sit in that such a kind of environment, if you expose yourself to such a kind of environment, in a fraction of time before you can understand, you will be affected with that sin.
1: எனக்குள்ளே துர்க்குணம் இருக்கு.
2: I have wickedness present in me.
1: இரண்டாவது, என்னுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது.
2: Number 2, we have a weak flesh.
1: நிறைய பேர் இத புரிஞ்சுக்காம என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒண்ணும் பண்ணாது.
2: Many people don't understand this and they say nothing, it will not affect me at all.
1: சில பேர் சொல்வாங்க, நான்லாம் அப்படி விழுந்துற மாட்டேன்.
2: Some people will say I will not fall into sin.
1: எனக்குள்ள ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு.
2: I have self confidence.
1: பாவம் என்னெல்லாம் ஒண்ணும் பண்ணாது.
2: Sin cannot affect me at all.
1: நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், நான்லாம் விழவே மாட்டேன்.
2: I have seen so many things, I will never fall into it.
1: உங்களுக்கு தெரியுமா?
2: Do you know?
1: இந்த கோவிட் சீசன்ல வந்து அநேகர் கோவிட்னால பாதிக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருந்த அதீத தைரியம், எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு தைரியம்.
2: The reason why many people were affected during this COVID season is because of their overconfidence that it cannot affect me.
1: மாஸ்க் போடுங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது.
2: When people were asked to wear mask, they said they were very confident that it will not affect them.
1: சானிடைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது.
2: When people were asked to sanitize, they said it will not affect me.
1: ரொம்ப தைரியசாலிகளாக, ரொம்ப தைரியமா இந்த பிரச்சனையை சந்திச்சவங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு உயிரோடே இல்ல.
2: People who are overconfident, people who are very bold enough to encounter the situation are not alive even today.
1: அவங்களுக்கு ஒண்ணு புரியல, எனக்குள்ள இருக்கிற பலவீனம் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா என் மாமிசம் பலவீனம் உள்ளது.
2: They did not understand the weakness that is present in me is not evident to my eyes, but my flesh is weak.
1: So முதல் சத்தியம் என்னன்னா, முதலாவது எனக்குள்ள உள்ள மாமிசத்துல ஏற்கனவே துர்க்குணம் குடியிருக்கு.
2: So the first reality is we have wickedness in our flesh.
1: இரண்டாவது, என் மாமிசம் பலவீனம் உள்ளது.
2: Number 2, we have a weak flesh.
1: மூன்றாவது ஒரு சத்தியம் நம்முடைய மாம்சத்தை குறித்து உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 7:22-24.
2: The third reality, Romans chapter 7 verses 22-24.
1: உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
2: For I delight in the law of God according to the inward man, but I see another law in my members, warring against the law of my mind and bringing me into captivity to the law of sin which is in my members.
1: 24 வசனம்.
2: Verse 24.
1: நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்?
2: Oh wretched man that I am, who will deliver me from this body of death?
1: நம்முடைய மாம்சத்தை குறித்த மூன்றாவது சத்தியம் என்ன தெரியுமா?
2: What is the third truth about our flesh?
1: நம்முடைய மாம்சத்திற்குள்ளே ஒரு பெரும் போராட்டம், ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது.
2: We have a warring in the flesh.
1: மறந்துடாதீங்க அத.
2: Don't forget that.
1: நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கு.
2: We have a war in the flesh.
1: சொல்லுகிறார் பாருங்க, என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக வேறு ஒரு பிரமாணம் என்னுடைய அவயவங்களில் இருக்க காண்கிறேன்.
2: He says, I see another law in my members, warring against the law of my mind.
1: என் மனம் சொல்லுது இதை செய்யலாம்னு, மாமிசம் சொல்லுது செய்யக்கூடாதுன்னு சொல்லி.
2: My mind says you have to do this, but my flesh says you should not do this.
1: என் மனசு சொல்லுது இதை செய்யக்கூடாதுன்னு, மாம்சம் சொல்லுது செய்ய அப்படின்னு.
2: My mind says you should not do this, but my flesh says you should do this.
1: மனம் சொல்லுது வேண்டாம், ஆனா மாம்சம் சொல்லுது வேணும்.
2: My mind says no need, but my flesh says you need it.
1: மனம் சொல்லுது வேணும்னு, மாம்சம் சொல்லுது வேணாம்.
2: Mind says yes you need, but your flesh says no you don't need it.
1: உள்ள ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு.
2: There's a great war happening in the flesh.
1: இதை நாம் உணர்ந்து நம்முடைய மாம்சத்தை குறித்து நாம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: Having realized this we should be very careful about our flesh.
1: எந்த அளவுக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும்னா, நம்முடைய மாம்சத்தில் உள்ள மிக சிறிய அவயவம் கூட நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பு நமக்கு எப்பவுமே இருக்கணும்.
2: We should be careful to the extent having known that even the small and little organ of a body can scheme evil.
1: இதை தான் யாக்கோபு எழுதும்போது,
2: This is what when James writes.
1: அவர் சொல்வாரு, நம்முடைய சரீரத்துல வந்து நாவு ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு உறுப்பு.
2: So he says this tongue is a very small organ in the body.
1: நீங்கள் அதான் யாக்கோபு 3 பாருங்க.
2: Look at James chapter 3.
1: நாவானது 5 வசனம், சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது.
2: Even so the tongue is a little member and boasteth great things, behold how great a matter a little fire kindleth.
1: நாவும் நெருப்பு தான். 6 வசனம்,
2: Verse 6, and the tongue is a fire.
1: அது அநீதி நிறைந்த உலகம்,
2: a world of iniquity.
1: நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
2: So is the tongue among our members that it defileth the whole body and setteth on fire the course of nature.
1: இதை விளக்குறதுக்கு அவர் வந்து சொல்றாரு, சின்ன காரியங்கள்ல எவ்வளவு ஸ்ட்ரெங்த் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து 3 வசனம் 4 வசனத்தை வாசித்தீங்க, ரெண்டு உதாரணம் கொடுக்கிறாரு.
2: So if you read verses 3 and 4 he gives examples about how small things have great strength.
1: அது சொல்றாரு 3 வசனத்துல, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம்.
2: Here he says we put bits in the horse mouth that they may obey us and we turn about their whole body.
1: எப்படி?
2: How?
1: பெரிய ஒரு குதிரை.
2: It's a big horse.
1: வலிமை நிறைந்த குதிரை.
2: A powerful horse.
1: அதோட ஒரு உதைக்கு மனுஷன் தாங்க மாட்டான்.
2: A person cannot bear its one kick.
1: அது எந்த மனுஷனால அடக்க முடியாது.
2: No person can control it.
1: பிடிச்சலாம் நிறுத்த முடியாது.
2: If someone catches they cannot hold it.
1: எந்த மனுஷனை தள்ளிட்டு ஓடிரும் அது.
2: It can just drag any person.
1: ஆனா அவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய குதிரையை அந்த சின்ன ஒரு கடிவாளம் என்ன பண்ணுதுன்னா பிடிச்சி நிறுத்திடுதான்.
2: பட் ஹியர் திஸ் என்டையர் கிரேட் பவர்ஃபுல் ஹார்ஸ் இஸ் பீங் கண்ட்ரோல் பை ஒன் பிரிடல்.
1: மனுஷனுக்குரிய அந்த கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கடிவாளம் வந்து அவ்வளோ பெரிய மிருகத்தை அடக்க முடியுது.
2: தி ஸ்மால் பிரிடல் விச் இஸ் பீங் இன்வென்டட் பை மேன் கேன் கண்ட்ரோல் அண்ட் ஹோல்ட் திஸ் கிரேட் பவர்ஃபுல் ஹார்ஸ்.
1: முழு குதிரையையும் எப்படி வேணாலும் திருப்ப வைக்குது.
2: ஸோ இட் கேன் ஹெல்ப் அஸ் டு டேர்ன் தி ஹோல் பாடி ஆஃப் தி ஹார்ஸ் இன் எனி வே வி வாண்ட்.
1: 4 வசனத்துல சொல்றாரு,
2: வெர்ஸ் 4 ஹி சேஸ்,
1: கப்பல்களை கூட போய் பாருங்க.
2: Even look at the ships.
1: எவ்வளவு மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அதை திருப்பிடுறான்.
2: So which though they be so great and are driven of fierce winds, yet they are turned about with a very small helm, whatsoever the governor listeth.
1: ஒரு சின்ன ரட்டர், ஒரு சின்ன ஒரு ஒரு சுக்கான வச்சுட்டு பெரிய கப்பலை திருப்பி விட்டுறான்.
2: So using a small rudder you can turn the big ship.
1: இத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்க சரீரத்துல சிறிய அவயவம் நாவு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. முழு சரீரத்தை கரப்படுத்தக்கூடிய வல்லம் அதுகிட்ட இருக்கு.
2: After saying this he says don't consider your tongue is a little organ whereas it defile your own body.
1: அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு 6 மனுஷனை கொல்றதுக்கு ஒரு 6 இருக்கிற ஒரு சின்ன தோட்டா இருக்கு பாருங்க, அது அவனை காலி பண்ணிடும்.
2: So it is like a 6 bullet which kills a 6-foot man.
1: உண்மையா இல்லையா?
2: Is it true, right?
1: ஒரு 6 உயரமா வளர்ந்த ஒரு வலிமையான மனுஷனை ஒரு 6 ml கூட சொல்லக்கூடாது, அவ்வளவு சின்ன ஒரு விஷம் அவன் முழு உடம்பையும் மரணத்தை கொண்டு போய்டும்.
2: Not even 6 ml of poison can totally kill a person who has grown up to 6 feet height.
1: நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன உறுப்பை கூட நாம் வந்து சாதாரணமாக நாம் கவலை இல்லாமல் கவனம் இல்லாமல் விட்டுறவே கூடாது.
2: We should never underestimate or leave careless even a small organ present in our body.
1: இந்த நீதிமொழிகளில் பெரிய பட்டியல் சொல்கிறார் பார்த்தீங்களா?
2: Here in Proverbs he gives a big list.
1: நான் சொன்னேன் பாருங்கள், இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் முழுசா துன்மார்க்கமாக இருக்க முடியுமா?
2: Is it possible for someone to be totally evil?
1: ஒரு மனுஷன் இவ்வளவு துன்மார்க்கம் செய்ய முடியுமா?
2: So is it possible for a person to commit so much evil?
1: தொடர்ந்து துன்மார்க்கத்தில் இருக்க முடியுமா?
2: Is it possible that someone can be continually evil?
1: இதெல்லாம் ஆரம்பிச்ச லிஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாயில இருந்து ஆரம்பிச்சிருக்கு.
2: All this list starts just from mouth.
1: பேச்சில ஆரம்பிச்சது எங்க போய் முடிஞ்சதுன்னா செய்கையில முடிஞ்சது.
2: The thing that started from words it ended in actions.
1: ஏதோ பேச்சா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா மனமெல்லாம் அதுல தான் நிறைஞ்சிருக்கு.
2: So we thought just they are words that are uttered but his mind and flesh is totally involved in it.
1: ஏதோ பேச்சில ஆரம்பிச்சா நினைச்சா பார்த்தா அநேகருக்கு அவன் பாதகமாய் மாறி விட்டான்.
2: So we thought it is just words that are uttered but he became evil for everyone.
1: வாய் பேச்சில ஆரம்பிச்சது அநேகருக்கு பெரிய தீங்கை பிணைக்கிற ஒரு மனுஷனாக அவன் மாறிட்டான்.
2: Things that started as words became him a person.
1: இதை நான் பேசும்போது நீ கொஞ்சம் நீங்க ஹிஸ்டரியை திரும்பி பாருங்களேன், நம்முடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்களேன்.
2: So just look at the history now.
1: இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீங்கை விளைவித்த கொடூரமான சர்வாதிகாரிகளை பாருங்களேன்.
2: Look at the great dictators in this world who did great evil to this world.
1: அவங்க எல்லாம் எதில ஆரம்பிச்சாங்க தெரியுமா? வெறும் பேச்சில தான்.
2: They just started from words.
1: பல லட்சம் பேரை கொன்று குவித்ததற்கு காரணமாக இருந்த ஹிட்லர் பேச்சில தான் ஆரம்பிச்சான்.
2: Hitler who was a reason to kill many thousands he just started with words.
1: அவனோட வஞ்சனையான பேச்சில கவரப்பட்ட ஜனங்கள் அவனை தலைவனாக்கி கடைசியில தங்கள் நாட்டுக்கு அழிவுக்கே காரணமாக மாறினாங்க.
2: People who were attracted by his deceiving words made him leader of his nation and they were killed by his own words.
1: ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் துன்மார்க்கமா பேசுகிறான்னு சொன்னா நீங்க சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது.
2: So if a person starts continually speaking evil you cannot take it so easy.
1: அந்த பேச்சு பார்த்தா பலவீனமா தெரியும். இத வச்சு என்ன பண்ண போறாங்க, இத வச்சு என்ன சாதிக்க போறாங்க நீ நினைச்சிட்டு இருக்கலாம்.
2: That words may appear weak you may think what is going to achieve using these words.
1: ஆனா இந்த பேச்சு எவ்வளவு பெரிய தீமையில போய் முடிய போகுதுன்னு நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது.
2: But we can never imagine how evil it will end.
1: பெரிய பெரிய துன்மார்க்கத்துல நாட்டையும் தங்கள் ஜனத்தையும் நடத்தினவர்கள் எல்லாருமே வார்த்தைகளால தான் ஆரம்பிச்சிருக்காங்க.
2: People who led their nations in evil and wickedness just started from words.
1: இன்னும் மாடர்ன் ஹிஸ்டரி போனீங்கன்னா ஒரு சுவாசகம் இருக்கும் பாத்தீங்களா, பென் இஸ் மைட்டியர் தென் த சோர்டுன்னு சொல்லுவாங்க. ஈட்டியை பார்க்கிலும் பட்டயத்தை பார்க்கிலும் பேனா முனை ரொம்ப வலிமை உள்ளதுன்னு சொல்லுவாங்க.
2: There is a statement which says pen is mightier than sword.
1: நிறைய பேர் பேச கூட இல்லைங்க, அவங்க சிந்தனைகளை வார்த்தைகளால புஸ்தகமா எழுதி வெளியே விட்டு அநேகரை கரைப்படுத்தி ஒரு பெரிய நாட்டுக்கு சமுதாயத்துக்கு ஒரு வம்சத்துக்கு ஒரு சந்ததிக்கு பெரிய அழிவை அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
2: So people they did not even speak words but they just wrote using their pen whatever they had in a mind and released as books and thereby they resulted in destruction of the entire nation or generations.
1: நம்முடைய மாமிசம் முதலாவது நீங்க பார்க்கணும், அதற்குள்ள துர்க்குணம் இருக்கு.
2: First you have to look at your flesh that there is a wickedness in the flesh.
1: இரண்டாவது இந்த மாமிசம் எந்த துர்க்குணத்தையும் கவர்ந்து இழுத்து கரைபடுத்தக்கூடிய பலவீனம் உள்ளதாக இருக்கிறது.
2: Number 2 this flesh is weak which can easily attract any evil and sin.
1: மூன்றாவது இந்த மாம்சத்திற்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது.
2: Number 3 we have a great warring in this flesh.
1: அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்?
2: Even apostle Paul says oh wretched man that I am who will deliver me from this body of death.
1: நான் விரும்பனத நான் செய்றதில்ல, நான் விரும்பாததே நான் செய்றேன்.
2: I don't do what I desire to do but I do which I don't desire.
1: அப்ப இந்த துன்மார்க்கம் இந்த மாம்சத்திலிருந்து எழும்பி வரும்போது இது சாத்தியமா அப்படினு கேட்டுட்டு ஆம் இவ்ளோ பெரிய துன்மார்க்கம் செய்யவும் சாத்தியம் தான் அப்படின்னு நம்ம யோசித்த பிறகு இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது?
2: So after coming to know that this kind of evil is possible from our body and flesh, so how to come out of this?
1: இதற்கு ஒரு அருமையான வேத பகுதி ஒன்று இருக்கு.
2: There's a very beautiful scripture portion for this.
1: அதை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரத்துக்கு வரணும்.
2: If you want to read that you have to come to Romans chapter 6.
1: ரொம்ப அழகாக இந்த மாம்சத்தை

0: not something that where you clean your outer body, but it is a covenant that you make with the Lord.
1: Of with a pure conscience sutta manasaachiyodu seyra or nalla udanpadikai.
0: It's a covenant with a pure conscience.
1: Indha gnanasthana anubavam enbadu நம்முடைய மாம்சத்தோடு எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்குன்னு அவர் காமிக்கிறாரு.
0: So here he says this experience of baptism is how far connected with your flesh.
1: மூன்று காரியங்களை அவர் சொல்லுகிறாரு.
0: He says three things here.
1: முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க.
0: Look at the first word.
1: நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் முதல்ல படிக்கலாம்.
0: From verses 4 to 6.
1: பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
0: Therefore we were buried with him through baptism into death, that just as Christ was raised from dead by the glory of the Father, even so we also should walk in newness of life.
1: அதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
0: For if we have been united together in the likeness of his death, certainly we also shall be in the likeness of his resurrection.
1: ரொம்ப அழகா இருக்கு.
0: It is very beautiful.
1: அவர் என்ன சொல்றாரு அப்படிን கேட்டா, ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் என்ன பண்றோம்னா அடக்கம் பண்ணப்படுறோம்.
0: So he says when we are baptized we bury ourselves.
1: எதில அடக்கம் பண்ணப்படுறோம்?
0: We bury ourselves in what?
1: வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
0: So he says we are buried with Christ.
1: எப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம்?
0: How we are buried?
1: அவர் சொல்றது வேதம் சொல்லுகிறது நாம வந்து பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
0: That an old man was crucified with him, that the body of sin might be done away with, that we should no longer be slaves of sin.
1: அப்போ நான் பாவத்திற்கு மரிச்சேன்.
0: So I died for sin.
1: இயேசுவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன்.
0: And I was buried with Jesus.
1: இந்த இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதுனால நான் என்ன செய்யப்படுறேன்னா, எப்படி இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்ட நான், எப்படி இயேசு வந்து உயிரோடு எழுமினாரோ புதிய சாயலோடு, நானும் ஒரு புதிதான சாயலோடு கிறிஸ்துவை போல நானும் எழும்புறேன்.
0: I who is buried with Jesus, like how Jesus resurrected in the new like newness, I will also rise up and resurrect in the likeness of Jesus.
1: எப்படி அவருடைய மரணத்திலே நான் பங்குள்ளவனா இருந்தேனோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்குள்ளவனா மாறுறேன்.
0: Like how I was a partaker of his death, I also become a partaker of his resurrection.
1: நல்ல கவனிங்க, மூன்று காரியம் இருக்குங்க.
0: There are three things mentioned here.
1: முதலாவது நான் மரிக்கிறேன்.
0: First I die.
1: அப்போ ரெண்டாவது அடக்கம் பண்ணப்படுறேன்.
0: நம்பர் 2 ஐ அம் பரீட்.
1: மூன்றாவது உயிரோடு எழும்புறேன்.
0: நம்பர் 3 ஐ ரிசரக்ட்.
1: விளங்கிருச்சா உங்களுக்கு?
0: Can you understand?
1: ஞானஸ்தானத்துல நடக்கிறது என்னது?
0: What happens in baptism?
1: கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறேன்.
0: I die in Jesus Christ.
1: கிறிஸ்துவோடு
0: மரிக்கிறேன். I die with Christ.
1: அப்பமா கிறிஸ்துவோடு நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அடக்கம் பண்ணப்படுறேன்.
0: And I'm buried in Christ.
1: மூன்றாவது கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயல்ல நான் உயிரோடு எழும்புறேன்.
0: And I also rise and resurrect in the likeness of Christ.
1: நல்ல கவனிங்க.
0: இது
1: மூன்றும் நடக்கணும்னா அது எங்க ஆரம்பிக்கணும்?
0: If these three things ought to happen, where it should start?
1: ஆறாம் வசனம் பாருங்க.
0: Verse 6.
1: வேதம் சொல்கிறது நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
0: That an old man was crucified or should be crucified with him.
1: சிலுவையில் அறையப்படாம மரிக்க முடியாது. சிலுவையில் அறையப்படாம அடக்கம் பண்ணப்பட முடியாது. சிலுவையில் அறையப்படாம நீங்க உயிரோடு எழும்ப முடியாது.
0: Without crucifying you cannot die, without crucifying you cannot be buried, without crucifying you cannot resurrect.
1: அப்போ நம்முடைய மாம்சத்துல உண்டாகும் தீங்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முதல் சத்தியம் என்னன்னு கேட்டா, முதலாவது நான் கிறிஸ்துவோடு என்னுடைய பழைய மனுஷனை நான் சிலுவையிலே அறைய வேண்டும்.
0: So the first truth to be delivered out of this evil is crucify the old man.
1: பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்படணும் இயேசுவோட.
0: Crucify the old man with Christ.
1: நான் சொல்லுவேன், இயேசுவோடு நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில அறையாம நம்முடைய மாம்சத்துல புதிய சாயல் உள்ளவர்களாய் பரிசுத்தத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்மால வாழவே முடியாது.
0: Without crucifying our old man of flesh with Christ, we cannot become new man and we cannot live a holy life.
1: நான் பழைய வைகளை கிறிஸ்துவின் மரணத்தோடு சேர்த்து நான் ஒழிக்காமல் என்னால் புதிய ஜீவன் உள்ளவனா வாழவே முடியாது.
0: Without destroying my old things of flesh with Christ, I cannot live a new life.
1: இந்த ஆண்டவரை நம்ம சொல்லணும்.
0: Today we have to say to the
1: ஞானஸ்தானம் பெற்ற நான்,
0: I who is baptized.
1: ஆண்டவரே என்னோட

0: பழைய மனுஷனை உம்மோடு நான் சிலுவையில் அரஞ்சிடுறேன்.
1: Lord, I crucify my old man with you in Christ.
0: நான் சிலுவையில் அரஞ்சிடுறேன்.
1: I just crucify on the cross.
0: நான் அறையப்படுவேன் ஆனால்
1: If I am crucified,
0: நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் மரிப்பேன்.
1: Then I will die in Christ.
0: நான் கிறிஸ்துவோடு நான் அடக்கம் பண்ணப்படுவேன்.
1: I will be buried with Christ.
0: நான் கிறிஸ்துவை போல உயிரோடு எழுப்புவேன்.
1: And I will resurrect like Christ.
0: So முதலாவது தேவை என்னன்னா என்னுடைய மாம்சத்தை சிலுவையில அறையணும்.
1: First need is we have to crucify the old man that is our flesh.
0: என் மாம்சத்தை இஷ்டத்துக்கு அலைய கூடாது.
1: I should not let my flesh wander around.
0: அங்கே நான் விடுபட முடியாதபடி முழுவதுமாக என்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவருடைய சிலுவையில நான் என்னை அறைய வேண்டும்.
1: I have to completely crucify my old man, my entire flesh on the cross with Christ.
0: இரண்டாவது அவர் சொல்ற சத்தியம் என்ன தெரியுமா?
1: The second truth that he mentioned.
0: முதலாவது சொன்னேன் சிலுவையில அறையப்படணும்.
1: Number 1, crucify the old man.
0: மாம்சம் சிலுவையில அறையப்படணும்.
1: Our flesh should be crucified on the cross.
0: இரண்டாவது நம்முடைய மாம்சத்துல ஜெயம் வேண்டுமானால்
1: Number 2, in order to have a success of victory in our flesh.
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை நீங்க வாசிக்கணும்.
1: Romans chapter 6 verse 7 to 11.
0: அது 11 வசனம் முதல்ல வாசிக்கிறேன்.
1: I'll read verse 11 first.
0: உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்.
1: Likewise, you also reckon yourself to be dead indeed to sin, but alive to God in Christ Jesus our Lord.
0: எண்ணிக்கொள்ளுங்கள்.
1: You have to reckon.
0: அப்பனா அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: முதலாவது சிலுவையில அரஞ்சிருங்க மாம்சத்தை.
1: First crucify your flesh on the cross.
0: இரண்டாவது நீங்க இனி நீங்க பழைய பாவ மாம்சத்துல தொடர்ந்து வாழ்றீங்கன்னு எண்ணாம நீங்க கிறிஸ்துவுக்கென்று தேவனுக்கென்று இயேசுவுக்குள் நீங்க பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணுங்க.
1: So number 2, consider to be dead to sin and consider that you are alive in Christ.
0: பழைய மனுஷனுக்கு நான் இறந்துட்டேன்.
1: I am considered to be dead to sin.
0: பழைய பாவத்துக்கு நான் இறந்துட்டேன்.
1: Considered to be dead to sin.
0: இனி பழைய பாவம் என்னில் வாழ முடியாது.
1: So I cannot live in old sin again.
0: முழுவதுமாக என் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழுகிறேன் என்கிற நிலைக்கு திருப்புங்க.
1: Just turn your focus and your mind, your thoughts totally that you live in Christ.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: வேதம் சொல்லுகிறது நீங்கள் 9 வசனம் வாசித்தீங்கனா,
1: if you read verse 9,
0: மரித்த கிறிஸ்து இனி மரிக்க மாட்டாரு.
1: So knowing that Christ, having been raised from the dead, dies no more.
0: இயேசு உயிரோடு எழுந்ததனால மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது.
1: Jesus, since he has resurrected, death no longer has dominion over him.
0: 10 வசனத்துல பாவத்திற்கு இயேசு ஒரு முறையா மரித்தார்.
1: So in verse 10, he died to sin once for all.
0: அவர் பிழைத்திருக்கிறதும் தேவனுக்கென்று என்றென்றும் அவர் பிழைத்திருக்கிறார்.
1: But the life that he lives, he lives to God.
0: நான் ஞானஸ்தானம் பெறும்போது ஒன்று நடந்தது என் லைஃப்ல.
1: When I was baptized, one thing happened in my life.
0: என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன்.
1: I crucified my flesh on the cross.
0: கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணிட்டேன்.
1: And I was buried along with Christ.
0: நான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல மறுபடி நான் புதிய மனுஷனாக நான் உருப்பெற்று நான் வந்திருக்கேன்.
1: And I also resurrected in the likeness of Christ as a new man.
0: உயிரோடு எழுந்த இயேசு இனி எப்படி மரிக்க மாட்டாரோ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஜீவன் உள்ளவனாய் எழுந்த நானும் திருப்பி மரணத்துக்கு போக மாட்டேன்றதை நான் எண்ணணும்.
1: Like Jesus Christ who raised from the dead will not die again, similarly I who rose up in Christ will not die to sin again.
0: ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கணும்.
1: We should have this thought in our life every day.
0: நான் பழைய மாம்சத்தின் மனுஷன் அல்ல.
1: I'm not a man of old sin.
0: அந்த மனுஷனை நான் கிறிஸ்துவுக்குள்ளே சிலுவையில் அறைஞ்சிட்டேன்.
1: I have crucified that man on cross.
0: நான் என்னதான் யோசித்து கொண்டே இருக்கிறேன் எண்ணிக் கொண்டே இருக்கிறேன்னு சொன்னா,
1: what I keep on consider and think about,
0: இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்காக நான் பிழைச்சிருக்கேன்.
1: So I am alive to God in Christ Jesus our Lord.
0: இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உள்ள ஜீவன் எனக்குள்ள இருக்கு.
1: So the life that is present in Jesus is present in me.
0: அவருக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து.
1: The power of resurrection which is present in Christ is working in me.
0: அதனால தான் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்து எனக்கு ஜீவன்.
1: That's why we read Christ is my life.
0: இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார்.
1: It is not I but Jesus who lives in me.
0: அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யுது.
1: His power of resurrection is working in me.
0: ஒவ்வொரு நாளும் நீ அதை சொல்லிக் கொள்ளணும்.
1: You have to see this every day.
0: ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணத்திலே இருக்கணும்.
1: You have to stay in the thoughts every day.
0: நம்முடைய எண்ணங்களை வந்து பழைய வாழ்க்கைக்கு திருப்பிட கூடாது.
1: We should never turn our thoughts and focus to the old man.
0: ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது நாம நம்மளை பற்றியே ஒரு எண்ணம் இருக்கணும்.
1: As we rise up every day we should have a thought about ourselves.
0: நான் இன்னைக்கு வாழ்றது என் பழைய வாழ்க்கை இல்ல.
1: Today I am living it is not my old life.
0: நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஜீவன் உள்ளவனாய் எழும்பி இருக்கேன்.
1: But today I have rose up as a new man in Christ Jesus.
0: ஒவ்வொரு நாளும் நான் திரும்பி பார்க்கணும்.
1: Every day I have to look back and see.
0: ஒரு நாள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என் பழைய மனுஷன் நான் அடக்கம் பண்ணிட்டேன் ஞானஸ்தானத்தில்.
1: One day I crucified my old man of flesh in Christ through baptism.
0: நான் ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணிட்டேன்.
1: I crucified and buried myself through baptism.
0: இனி அந்த பழைய மாமிசம் எனக்குள்ள கிரியை செய்ய கூடாது.
1: So henceforth this old man and flesh should not work in me.
0: எனக்கு முன்பாக கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு.
1: And now I have Christ The first thing I do
0: என் மாம்சத்தை சிலுவையில அறையறேன்.
1: Number 1 I crucify my flesh on the cross.
0: இரண்டாவது நான் பாவத்திற்கென்று நான் மரித்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன்.
1: Number 2 I consider to be dead to sin.
0: மூன்றாவது ஒன்றை செய்றேன்.
1: Number 3
0: ரோமர் எழுதின நிருபம் 6 அதிகாரம் 12 ல இருந்து 13 பாருங்களே.
1: Romans chapter 6 verses 12 to 13.
0: அழகா இருக்கு. ஆகையால் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆழாதிருப்பதாக.
1: And he says after saying this he says therefore do not let sin reign in your mortal body that you should obey it in its lust.
0: இப்படி நீங்க பாவம் உங்களிலே ஆளுகை செய்யாதபடி நீங்க காக்கணும்னா என்ன செய்யணும்?
1: So what you are supposed to do that this sin may not have dominion over you?
0: 13th வசனம்.
1: Verse 13.
0: நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவராக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை அநீதிக்குரிய ஆயுதங் சாரி உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள்.
1: And do not present your members as instruments of unrighteousness to sin, but present yourselves to God as being alive from the dead and your members as instruments of righteousness to God.
0: நான் திரும்ப முதல்ல இருந்து வரேன்.
1: I come again from the start.
0: முதல்ல உங்கள் மாமிசத்தை சிலுவையில அறையுங்க.
1: First crucify your flesh on the cross.
0: நீங்க சிலுவையில அறைஞ்சிட்டீங்கனா அதுல நடக்க போறது என்னன்னா அறையப்பட்ட சரீரம் மரிச்சு போயிடும்.
1: So when you crucify the flesh then that flesh will die.
0: மரித்து போன சரீரம் அடக்கம் பண்ணப்படும்.
1: This dead flesh will be buried.
0: அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் உயிரோடு எழும்பும்.
1: And that buried body will again resurrect.
0: விளங்கிச்சவங்களுக்கு?
1: Did you understand?
0: கிறிஸ்துவோடு கூட நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்கனா கிறிஸ்துவோடு நீங்க மரிச்சிருவீங்க.
1: When you are crucified with Christ on the cross then you will die with Christ.
0: கிறிஸ்துவோடு நீங்க மரிப்பீர்களானா நீங்க கிறிஸ்துவை போல அடக்கம் பண்ணப்படுவீங்க.
1: So if you die with Christ then you will also be buried like Christ.
0: நீங்க கிறிஸ்துவை போல அடக்கம் பண்ணப்படுவீர்களானா கிறிஸ்துவை போல நீங்க உயிரோடு எழும்புவீங்க.
1: And if you are buried like Christ then you will also resurrect like Christ.
0: நீங்க கிறிஸ்துவோடு எழுந்திரு பீர்லானா ஒரு புதிய ஜீவன் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும்.
1: And if you resurrect like Christ then there will be a new life in you.
0: அதுக்கு தேவை வந்து நீங்க சிலுவையில் அறையப்படணும்.
1: And for that purpose you need to be crucified on the cross.
0: இரண்டாவது என்ன செய்யணும்?
1: Number 2 what is supposed to
0: do? வேதம் சொல்லுகிறது நீங்க இப்ப புதிய ஜீவன் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளணும்.
1: Now you have to consider yourself that you have a new life.
0: ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும்.
1: You have to remind yourself every day.
0: நான் பழைய வாழ்க்கையில வாழல.
1: I don't live in my old life.
0: நான் புது வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன்.
1: I am living in a new life.
0: பழைய காரியங்கள் எம்மேல மேற்கொள்ள முடியாது.
1: All things cannot overcome me.
0: பழைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது.
1: I cannot live the old life.
0: மாம்சம் எனக்கு பழைய மாம்சத்தின்படி நான் கிரியை செய்ய முடியாது.
1: I cannot work according to the old flesh.
0: அது எனக்குள்ள வேலை செய்யாது.
1: It cannot work in me.
0: நான் இப்பொழுது புதிய ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன்.
1: Now I am a man of new life.
0: அதையே எண்ணிக் கொண்டிருக்கிறேன்.
1: And you have to consider that.
0: மூன்றாவது
1: Number 3
0: என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்காக நான் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கணும்.
1: I have to commit the members of my body as instruments of righteousness.
0: தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும்.
1: I have to commit my body to God.
0: ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும்.
1: I have to commit every day.
0: ஆண்டவரே இத முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் படைக்கிறேன்.
1: Lord I commit completely at your presence.
0: என்னுடைய வாயை படைக்கிறேன்.
1: Lord I commit my mouth.
0: என்னுடைய கை கால்கள் என்னுடைய எல்லா பகுதிகளையும் நான் படைக்கிறேன்.
1: I commit my hands and feet and all the part of my body.
0: சிறிய பகுதியோ பெரிய பகுதியோ படைக்கிறேன்.
1: No matter whether it's a little or a great organ I committed, Lord.
0: இனிமேலும் நான் என்னுடைய பலத்தின்படி நான் வாழ்வேன் நம்பல.
1: Henceforth I don't believe that I will live upon my own strength.
0: எப்படி ஞானஸ்தானத்திற்குள்ளாக உமக்குள்ள மரித்து உமக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு உமோடு உயிரோடு எழும்பி புதிய சாயல் உள்ளவனாய் நான் இருந்தேனோ.
1: Like how I died with you, I was buried in you, and I also resurrected like you in Christ through baptism.
0: நான் சொல்லுவேன், இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என் கிறிஸ்துவ வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழுவேன்.
1: Until today, every day I will commit my Christian life to God.
0: அதாவது திரும்ப கோவிடுக்கே வரேன், அது நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு ஈஸியா புரியும்.
1: I will again return to that COVID example.
0: இந்த கோவிட்ல என்னாச்சுன்னா, சில பேர் வந்து இந்த தங்க மாம்சத்துல தங்க சரீரத்துல வந்து இன்ஃபெக்ட் ஆனவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நியர் டெத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க.
1: So people who were infected by this COVID, those people actually almost went to the near death and returned back.
0: ஒரு சகோதரன் சந்திக்க வந்திருந்தாரு.
1: A brother came to meet me.
0: அவர் சொன்னாரு, எனக்கு செகண்ட் லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு
1: சொன்னாரு. He said, I got a second life.
0: செகண்ட் லைஃப், எனக்கு ரெண்டாவது வாழ்க்கை, மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன்.
1: He said, it is a second life.
0: மறுபிறவி எடுத்தவர் வந்தார், உண்மைதான்.
1: அது
0: கிட்ட ஞானஸ்தானத்துக்கு
1: ஒப்பனையானது. என்ன,
0: அவர் மரிச்சு உயிரோடு வந்தது மாதிரி தான் கணக்குது.
1: It is almost like he died and he was resurrected.
0: ஆனா இப்போ அவர் சொல்றாரு,
1: But now he says,
0: Pastor, நான் கோவிட்ல இருந்து வெளியே வந்து 1 year ஆயிடுச்சு.
1: Pastor, it's been 1 year since I came out of COVID.
0: நான் இன்னும் கூட என்ன பண்றேன், பீரியாடிக்கலா போய் என்னுடைய டாக்டரை போய் நான் அப்பப்போ நான் கன்சல்ட் பண்றேன்.
1: பட் ஈவன் நவ் ஐ கோ அண்ட் கன்சல்ட் மை டாக்டர் பீரியாடிக்கலி.
0: அப்பப்போ நான் செக்அப் பண்றேன்.
1: ஐ ஜஸ்ட் செக் அப் ஒகேஷனலி.
0: அவர் வந்து அப்பப்போ எனக்கு சில மருந்துகளை கொடுத்து என்ன ஸ்ட்ரெங்தன் பண்றாரு.
1: அண்ட் ஹி ஆல்சோ பிரிஸ்கிரைப்ஸ் மீ சர்டன் மெடிசன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ.
0: ஏன் இதை சொன்னேன்னா, அதுதான் இது.
1: So I said this because it is the same here.
0: ஒரு நாள் நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஞானஸ்தான அனுபவம்.
1: One day I was crucified with Christ on the cross, it's a baptism experience.
0: அந்த ஞானஸ்தானம் பெற்ற பிறகு எண்ணம் எல்லாம் நான் என்ன யோசித்துட்டே இருக்கிறேன்னா, நான் பழைய வாழ்க்கையில நான் புதிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே எண்ணத்தை வந்து அதுக்கு நேராகவே நான் டியூன் பண்றேன்.
1: So after that baptism I just tune my thoughts entirely that I don't live the old life but I live a new life now.
0: ஞானஸ்தானம் பெற்றுட்டேன்னு எல்லாத்தையும் முடிச்சிடறது இல்ல.
1: So after baptism I don't finish everything.
0: நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தின் அவயவங்களை நீதிக்காக நான் அர்ப்பணித்து தேவனுக்காக வாழ்கிறேன்.
1: பட் நவ் ஐ கம்மிட் தி மெம்பர்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் மை பாடி ஃபார் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஐ லிவ் ஃபார் காட்.
0: தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன்.
1: ஐ கம்மிட் மை செல்ஃப் டு காட்.
0: அவர் என்னை ஆண்டு கொள்ளும்படி தினந்தோறும் அவரை சார்ந்து கொள்கிறேன்.
1: ஐ டிபெண்ட் அப்பான் ஹிம் தட் ஹி மே ரெயின் ஓவர் மீ.
0: எப்படி ஒருத்தர் வந்து அடிக்கடி போய் டாக்டர்கிட்ட போய் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப தங்களுக்கு வேண்டிய பலத்திற்கு வேண்டிய காரியங்களை அவங்க பெற்று பெற்று பெற்று அவங்க தொடர்ந்து அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்களோ, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்து அவருடைய கண்காணிப்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்.
1: லைக் ஹவ் அ பர்சன் பீரியாடிக்கலி விசிட்ஸ் அ டாக்டர் அண்ட் ரிசீவ்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் அண்டர் தி கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் தி டாக்டர். சிமிலர்லி ஆஃப்டர் மை பேப்டிசம் ஐ ஆல்சோ கம்ப்ளீட்லி கமிட் டு கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் காட்.
0: இதை தான் ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம்.
1: திஸ் வாட் வி ரீட் இன் ரோமன்ஸ் சாப்டர் 12:1-2.
0: சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
1: I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service.
0: நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய முடியாது.
1: Without committing yourself to God, the Lord cannot reign over you.
0: கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு நாள் அனுபவம் இல்ல.
1: Christian life is not a one day experience.
0: இன்னைக்கு ஒரு நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், அதோட என் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது.
1: It's not that I accepted Jesus one day, was baptized and my life ended then.
0: ஞானஸ்தானத்துக்குள்ள நான் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவோடு அறையப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு புதிதான ஜீவனுள்ள மறுபடி உயிரோடு எழும்பினேன்.
1: I was crucified with Christ, I died with him, I was buried with him and I also rose up with him.
0: அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் நான் புதிய ஜீவன் உள்ளவன் என்ற எண்ணத்தை மாத்திரம் என்னை விட்டு எடுத்து விடுறதே இல்லை.
1: And then I don't take away this thought that I'm a man with new life.
0: நான் பறக்காம மறக்காம அதை நினைச்சுக்கிட்டே இருக்கேன்.
1: I considered and remember it again and again.
0: மூன்றாவது,
1: Number 3,
0: ஒவ்வொரு நாளும் என் சரீரத்தின் அவயவங்கள், எது ஒரு காலத்துல பாவத்திற்காக விற்று போட்ட அந்த சரீரத்தின் அவயவங்களை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
1: And I commit this instrument, this members of my body, which once I sold for this flesh, but now I commit to Jesus.
0: ஒரு முறை நான் வந்து சாவிலிருந்து பிழைச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல நான் நம்பிக்கை வைக்கிறது இல்ல.
1: So just because I came back to life from death, I don't believe and trust myself now.
0: என் மேல நான் நம்பிக்கை வைக்கல.
1: I don't have hope upon myself.
0: நான் என்ன பண்றேன்னா, இனிமேலும் என் மாமிசம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தேவனையே சார்ந்து கொள்றேன்.
1: I just depend on God so that my flesh may not be defiled.
0: ஜீவ பலியாக நான் அர்ப்பணிக்கிறேன்.
1: I commit myself as a living sacrifice.
0: அப்படி நாம் ஒப்பு கொடுப்போமானால்,
1: if we commit ourselves so way,
0: கர்த்தர் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து மேற்கொண்டு கர்த்தருக்குள்ளே நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்வார்.
1: The Lord will help us to overcome the things of our evil that is present in our flesh, and Lord will help us to be holy.
0: எங்கள் மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து நாங்கள் மேற்கொண்டு உமக்காக வாழ கிருபை தாரோன்னு கேட்போம்.
1: Let us ask God, give us grace to overcome the works of our flesh and live for you, Lord.
0: பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே,
1: our holy and merciful God,
0: எங்களோடு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காய் நன்றி.
1: Lord, thank you for the truth that you revealed to us.
0: ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு மேற்கொண்டு ஆண்டவரே எங்கள் சரீரத்திலே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு மறுரூப சாயலை எங்களுக்கு தாரும்.
1: Lord, give us a transformable body that we might, Lord, come out of our flesh and evil things and Lord, glorify you through our body, Lord.
0: ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பார்களானால் இன்றைக்கு தங்களை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்க கிருபை தாரும்.
1: Lord, is there someone listening to this word who have not committed themselves to baptism? Lord, help them to commit to baptism today, Father.
0: ஆண்டவரே, உமக்குள்ளே மரித்து உமக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு உமோடு புதிய சாயலாய் எழும்புவதற்கு உமோடு சிலுவையில் அறையப்படுகிற ஆண்டவரே ஞானஸ்தான அனுபவத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்களாக.
1: Lord, let them commit to that experience of baptism, which is the crucifixion on the cross, where they die with you, where they are crucified with you, where they are buried with you, and where they resurrect with you, Lord.
0: ஆண்டவரே, ஞானஸ்தானம் பெற்றதோடு மாத்திரமல்ல,
1: Lord, not only people who are baptized,
0: ஒவ்வொரு நாளும் நான் ஒரு புதிய ஜீவனுக்குள்ளே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு வாழுகிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார் என்கிற எண்ணத்தை விட்டு அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் விலகாமல் இருக்க ஆண்டவரே அந்த எண்ணத்திலேயே தரித்திருக்க கிருபை தார்.
1: Lord, help those people to continue remind the thought that they are new in the Christ, they have a new life and Jesus is their life, Lord.
0: ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் எங்கள் சரீரத்தின் அவயவங்களை உமக்கு முன்பாக ஜீவ பலியாக அர்ப்பணித்து நீர் ஆளுகை செய்யும்படி உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தா.
1: And above all, Lord, help us and give us grace that we may commit the members of our body as a living sacrifice, that you may reign over the members of our body, Lord.
0: நாமத்தை மகிமைப்படுத்து.
1: Glorify your name, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

நானு குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

சிந்திப்போம் செயல்படுவோம். நீங்க எந்த குடியில பிறந்தாலும், என்ன தொழில் செஞ்சாலும், எத்தனை புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், தனிமைய உணர்ந்திருப்பீங்க, ஏமாற்றத்தை சந்திச்சிருந்திருப்பீங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. ஏன் இப்போ கூட நீங்க இப்படிப்பட்ட துக்ககரமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். உங்க குடும்பம், தொழில், அறிவு, பணம், அதிகாரம் உங்க தனிமைய போக்காது, உங்க ஏமாற்றத்தை மாற்றாது, உங்களுக்கு நம்பிக்கை அளிக்காது. இந்த நேரத்துல நீங்க வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாம பிறந்து, எல்லாம் வேணும்னு அலைஞ்சி, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு, உயிரும் சொந்தம் இல்லைன்னு உணர்ந்து இந்த உலகத்தை விட்டு பறந்து போறதுதான் வாழ்க்கை. இதை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிரந்தரம் இல்லாத இந்த உலக பொருட்கள் மேல நாம பற்று வைக்க மாட்டோம். நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது கடவுள் மட்டும்தான். உங்க மனசுல இருக்கும் கடவுள்கிட்ட நம்பிக்கை வைங்க. ஐயோ நான் தனியா இருக்கேனே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க தனியா இல்ல, உங்க பக்கத்துல உங்க நிழலா எப்பவும் உங்களுடனேயே கடவுள் இருக்கிறாரு. எனக்கு உதவ யாருமே இல்ல, என்னைய புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு எண்ணி மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்க நிற்கதியா இல்ல, கடவுள் உங்க கரங்களை இறுக பற்றிக்கிட்டு உங்க பக்கத்துல நிக்கிறாரு. இரவுக்கு பின் பகலை தரும் கடவுள், குளிருக்கு பின் வெயிலை தரும் கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின் இன்பத்தை தருவாரு. கர்த்தர் சொல்லும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உங்களை சந்தோஷப்படுத்தும் இன்னொரு வசனத்தை சொல்லவா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 136:4 சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அவர் ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தை உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை திரட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். வாருங்கள்.

காற்றை அனுப்பி கரியை கொடுக்கிறவர், கல்லை பிளந்து பிடிக்க தண்ணீர் தருகிறவர். எஸ், அப்படி அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காற்றை வீச பண்ணட்டும். ஓ, சாத்தியம் இல்லாத இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படிக்கு காடுகளை வரவழைத்த தேவன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சாத்தியமற்ற சூழ்நிலையில உன் நிலைமையை மாற்ற அற்புதங்களை செய்வதற்கு தேவன் நல்லவர். சேர்ந்த தேவனை பாடி

வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரமாய் ஓடி போகும். இந்த நல்ல ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறட்டும். உம்முடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. இந்த அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர் உம்முடைய ஒரு வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. உம்முடைய ஒரு

அற்புதம் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தை, என் தேவனுடைய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது, உன் சூழ்நிலையை மாற்ற போகிறது. ஏனென்றால் உனக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. அவர் சர்வ வல்லவர்,

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ, வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை தருகிறவரே, மேலான நாமமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு மனித உதவிகள் தேவையில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க தகுதியுள்ளவர். உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ, நீ நல்லவர், நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அற்புதமானவர், மேலான நாமம் உடையவர், உயர்ந்த நாமம் உடையவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். எல்லாம் முழங்கார்கள் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அறிக்கை செய்யும். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கார்கள் முழங்கத்தக்கதான மேலான நாமம் உடைய பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். நீ பரிசுத்தர். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், மேலான நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே, மேலானவரே, பரிசுத்தரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பட்ட

உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால் படியுண்டு. முற்றுமுடி தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க மட்டும்தான் நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர், சாவாமையுள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், அற்புதமானவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட அந்த மேலான நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், மேலான நாமமுடைய தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். நல்லவர்.

0: உயர்த்தி ஆராதிக்கிறாண்டவர்.
1: யோபு 42:2 யோபு இப்படி சொல்லுகிறார், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்து விட்டேன். எஸ், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. வாருங்கள்.

சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு நிகரான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எங்க வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில நீ செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறவைகள் தடைபடாது என்பது அறிந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, நீ சக வல்லவர், தடைகளை உடைக்கிறவர், எங்களுக்காய் புதிய வாசலை திறக்கிறவர், புதிய பாதையை உண்டாக்குகிறவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே. நல்லவர், ஒரே ஒரு விஷய கரங்களை உயர்த்தி சொல்லுவான்னு பார்த்து

இதுல பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என் நெருக்கத்தில் என்னை தேடி வந்து என்னை மீட்டு கொண்ட தேவன் நீர் அல்லவா. நான் திசை கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக சீக்கிரமாய் வந்து எனக்கு உதவி செய்த தேவன் நீர் அல்லவா. உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் புகழ்வேன், உண்மை அன்றி வேறு யாரையும் பாட மாட்டேன். ஆண்டவரே எத்தனை பேர் தீர்மானத்தோடு சொல்ல போறீங்க, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.

நல்ல கரங்களை தட்டி கத்திரிப்பாக சொல்லலாமா. ஆண்டவரே, உம்மாக நாங்கள் பணித்தோம், உண்மையே தொழுவோம், உண்மை அன்றி வேறு யாரையும் பாட மாட்டோம். ஆண்டவரே, நெருக்கத்தில் எங்களை சேர்த்து கொண்டவர், மீட்டு கொண்டவர், அரவணைத்தவர், உண்மை மாத்திரம் பாடி மகிமைப்படுத்துவோம். கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம் ஏசு.

எஸ்ட்ராவின் புஸ்தகம் அதிகாரம் 7. இந்த வர்த்தக மானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ட்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் தல்லூமின் குமாரன், இவன் சாதோக்கின் குமாரன், இவன் அகிதூவின் குமாரன், இவன் அமரியாவின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் மெராயோதின் குமாரன், இவன் சேராகியாவின் குமாரன், இவன் ஊசியின் குமாரன், இவன் புக்கியின் குமாரன், இவன் அபிசுவாவின் குமாரன், இவன் பெனகாசின் குமாரன், இவன் எலாயாசாரின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன். இந்த எஸ்ட்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனீமியரிலும் சிலர் அர்தசஷ்டா ராஜாவின் 7 வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5 மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7 வருஷமானது. 1 மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5 மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ட்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ட்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது. ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம தேவ பாரகனாகிய எஸ்ட்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானமுண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ஆகையால் அந்த திரவியங்களினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது இன்ன என்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக
உனக்கு கொடுக்கப்பட்ட பணி முட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டியிருப்பதை நீ ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ட்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும். பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருவானேன். பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனீமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவுடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ட்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவனெவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படக்கடவன் என்று எழுதி இருந்தது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:15 நாம் வாசிக்கும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 9:2 தீர்க்க தரிசன நிறைவேறுதலை இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தது எல்லா ஜனங்களுடைய உள்ளத்தில் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி வெளிச்சம் கொடுப்பதற்காக. பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுடைய உள்ளத்திலே இருளை கொண்டு வந்து வைத்து விட்டான். பாவ இருள், வியாதி என்கிற இருள், போராட்டம் என்கிற இருள் அவர்களை சூழ வைத்து விட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தார். ஒரு சகோதரன் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாய் குடித்து கொண்டே இருப்பார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் குடித்து கொண்டே இருப்பார். அவரை திருத்துவதற்கு அவருடைய குடும்பத்தார் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தது. அவர் குடிக்காவிட்டால் கை காலெல்லாம் அப்படியே ஷேக் ஆகி ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு அந்த சகோதரனுடைய சரீரம் கெட்டு போய்விட்டது. யாராலும் திருத்த முடியவில்லை. குடும்பம் வறுமையில் வாடியது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியவில்லை, படிக்க முடியவில்லை. கண்ணீரோடு அந்த குடும்பம் கடந்து சென்றது. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அந்த சகோனுடைய உள்ளத்தை தொட்டார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாவ இருள், வியாதி என்கிற இருளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆண்டவர் சுகமாக்கினது நிமித்தமாய் இந்த சகோதரன் அவருடைய வாழ்க்கையே மாறிற்று. எப்பொழுதும் வேத வசனத்தையும் ஜபத்திலும் ஆண்டவர் அவரை கொண்டு போக ஆரம்பித்தார். தேவனை தேட ஆரம்பித்தார். பாருங்கள், ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாத அந்த சகோதரனை ஆண்டவர் இயேசு மாற்றினார். அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். பாருங்கள், ஆண்டவர் அநேகருடைய பாவ இருளை நீக்குகிறார். ஒரு முறை ஒரு சகோதரி வெளியேற பெற்ற நல்ல பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி தன் தலைமையினால் தொடைப்பார்கள். அங்கிருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவள் பாவையான ஸ்திரீ. ஆனால் ஆண்டவர் இயேசு அவள் பாவத்தை மன்னித்து அற்புதம் செய்கிறார். இன்னொரு சகோதரியை பிடித்து கொண்டு வந்து இவள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்டாள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறியற்றும். எல்லாரும் இருதயம் குத்தப்பட்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் இயேசுவும் சொல்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாது என்று அனுப்பிவிடுகிறார். அவளை மன்னித்து விடுகிறார். இப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே பாவ என்னும் இருள் சூழ்ந்த நேரத்தில், இருள் சூழ்ந்த உள்ளத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார், வாழ்க்கை மாற்றுகிறார். வியாதி என்கிற இருளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். எத்தனையோ பேருடைய வியாதியை ஆண்டவர் சுகமாக்கி அற்புதமாய் அவருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். பாருங்கள், 38 ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தருகே உட்கார்ந்து குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கிடக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை தேடி சென்று, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவன் நடந்து போகிறார். அவன் வாழ்க்கையினுடைய இருள் மாறுகிறது. 18 ஒரு சகோதரி ஜப ஆலயத்தில் இருக்கிறாள். எவ்வளவும் நிமிடக்கூடாத கூணியாயிருக்கிறாள். பிசாஸ் அவளை இருளுக்குள் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவளை விடுதலையாக்குகிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலையாகிறார்கள். ஜபாலய தலைவனுடைய மகள் சுகமடைந்து உயிர் தெழுகிறார்கள். லாசரு உயிர் தெழுகிறான். குஷ்டரோகிகள் சுகமாக்குகிறார்கள். பார்வை இல்லாதவர்கள் பர்த்திமேய் குருடன் பார்வை அடைகிறான். எத்தனை பேருடைய வியாதியை அந்த வியாதி என்கிற இருளை சுகமாக்கி வெளிச்சம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், வெளிச்சம் கொடுக்கிற ஆண்டவர், வெளிச்சம் கொடுக்கிற இரட்சகர். நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னவர். நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ விதமான போராட்டங்கள் சஞ்சலங்கள் இருந்த போது வெளிச்சம் கொடுத்தார் அல்லவா, தூக்கி எடுத்தார் அல்லவா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இருளில் இருந்தது, எனக்கு நீங்க வெளிச்சம் கொடுத்தீங்க. பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்தது, வெளிச்சம் கொடுத்தீங்க. நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒருவேளை சகோதரா சகோதரி, உங்க உள்ளத்தில ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்கா, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், எனக்கு வெளிச்சம் தாரும்,
என் சரீரத்திற்கு, என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் தந்து உங்களை பிரகாசிக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கை மாறும். அவர் அற்புதங்களின் தேவன். இந்த நாளில் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது போல, எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து சாதாரண மனிதனாய் பிறந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தீரே. இந்த பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இன்றைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் செய்து அவர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி வெளிச்சம் கொடுப்பீராக. பாபம் என்கிற இருளிலிருந்து, சாபம் என்கிற இருளிலிருந்து, வியாதி என்கிற இருளிலிருந்து தூக்கி எடுத்து கர்த்தர் அற்புதம் செய்து அவளை ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இனிமேல் கேட்க போவது சட்டைகளை அடித்து எலும்பு என்ற தலையங்கத்தில் இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை Esaiah 40:28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இதனே அறியாயோ? உலகம் முழுவதுமா கடந்த நாட்களில் இப்படி கூறி கலங்கியவர்கள் பலர். எல்லோரும் திகைத்தனர், பலர் பல கேள்விகளை எழுப்பினர். ஏராளமான ஜபங்கள், ஏனோ தானோ என்று வாழ்ந்தவர்கள் கூட தேவனை முழு மனதோடு தேடிய சந்தர்ப்பங்கள் என்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு கட்டத்தில் மனச்சோர்வு பலரை வாட்டியது. ஊரடங்குகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிய குறித்த பயங்கள் இருந்தாலும் கத்தரே பாதுகாப்பு என்று அவரை சார்ந்திருக்க தேவனே கிருபை செய்தார். உண்மைதான், தேவனே தான் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு. ஆனால் அதிலும் மேலாக நமது தேவன் சர்வ வல்லவர், அவரே சிருஷ்டிகர். அவர் தமது சிருஷ்டிகளை கைவிடுபவர் அல்ல. அவர் நம்மை அழிப்பதற்கு அல்ல, மாறாக உருவாக்குவதற்கே நீடிய பொறுமையோட எல்லா நிலைகளிலும் கிரியை செய்கிறவர். ஆக இனிவரும் காலங்களில் என்ன செய்ய போகிறோம் என்பது மிக முக்கியம். இன்றைய தியான பகுதி நமக்கு பரிச்சயமானதா இருக்கலாம். ஆம், கர்த்தர் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் நமது தேவையை பொறுத்து நமது பார்வை அவரது கொடைகளுக்கு ஒரு எல்லையை வகுத்து விடுகிறது. கர்த்தருடைய சித்தத்துக்கும் வேலைக்கும் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் இன்னமும் ஒரு காரியத்தை அதிகமாக தந்திருக்கிறார். அதுதான் செட்டுகள். அவை அழகுக்காக அல்ல, அடித்து உயர எழும்புவதற்காகவே. அதிலும் கழுகுகளின் அதீத பலம் வாய்ந்த செட்டைகளை போன்ற செட்டைகள் இவை. இவற்றை கொண்டு உயர எழும்பும் போது நமது பார்வை தூரச் செல்லும். உயர எழும்பாவிட்டால் பார்வை குறுகியதாகவே இருக்கும். குறுகிய பார்வையில் துன்பம் மிக பெரிதாகவே தெரியும். உயர எழும்பும் போது அதே துன்பம் சிறிதாக போய் ஒரு கட்டத்தில் அது ஒரு புள்ளியாக மாறிவிடும். பின்னர் மேன்மையான மகிமையை நாம் காண முடியும். Psalm 91 நாம் இதனையே காண்கிறோம். வாழ்வில் என்னதான் நேர்ந்தாலும் தேவன் தம்முடைய வாக்குகளை நிறைவேற்றுவார் என்று காத்திருப்பதில் தான் நமது பெலன் தங்கி இருக்கிறது. தேவன் நம்மை நேசிக்கிறார், நமக்கு சிறந்ததையே தருகிறார் என்று நம்மால் அமைதலாக இருக்க முடிகிறதா? அவர் நம்மீது வைத்திருக்கிற நோக்கம் சிறந்தது, சரியானது என்று நம்பிக்கையுடன் காத்திருக்க முடிகிறதா? உலகின் சகலத்தை நம்மையும் தமது கட்டுப்பாட்டில் தேவன் வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு அவசியம். இன்றைய நாளுக்கான உங்கள் சிந்தனைக்கு, என் விசுவாசம் சோர்ந்து போனாலும் காத்திருந்து களைத்தாலும் கூட தேவன் தந்த செட்டைகளை அடித்து மேலெழும்பிய அனுபவம் எனக்கு உண்டா? சிந்திப்போம், செயல்படுவோம். இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரத்தில் நீங்கள் பலனடைய பங்கு பெற நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: அறியாமை என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் வாசிக்கலாம். லூக்காளுதின சுவிசேஷம் 19 அதிகாரம். இந்த கழுதை குட்டியின் மேலே பவனியாக வந்த இயேசு அங்கு என்ன செய்வதற்காக கடந்து செல்கிறார் என்பதை நாம் 4 சுவிசேஷங்களிலும் பார்த்தாலும் நமக்கு விளங்கும்படியாக நாம் லூக்காளுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே 45-46 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2: பின்பு அவர்
1: தேவாலயத்தில் பிரவேசித்து
2: அதிலே விற்கிறவர்களையும்
1: கொள்ளுகிறவர்களையும்
2: புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு
1: ஜெபவீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது.
2: நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர் என்றார்.
1: அதை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள் என்று அவர்களை விரட்டி எடுத்த தேவாலயத்தை சுத்திகரித்த காரியத்தை இயேசு உடனடியாக செய்கிற ஒரு ராஜாவாக காட்சியளிக்கிறார். ஆகையினால் தான் அங்கு இருக்கிற வேத பாரகரும் பரிசேயரும் அவளத்தில் வந்து எந்த அதிகாரத்தினால் நீர் இதை செய்கிறீர் என்று கேட்டார். அதிகாரம் உள்ள ஆண்டவர் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எல்லா வசனங்களையும் காண்பிப்பதற்கு நேரமில்லை. ஆனால் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் கேட்ட ஒரு பெரிய கேள்வி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியை நீங்கள் அங்கே காண முடியும். என்ன கேட்கிறார்கள்? எந்த அதிகாரத்தினாலே நீர் இதை செய்கிறீர்? ஐயா, இந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதற்கும் நாங்கள் செய்கிற இந்த வியாபார முறைகளை நீர் மாற்றுவதற்கும் இங்கே நீர் வந்து இந்த காரியங்களை செய்கிறீரே, இதற்கு உமக்கு அதிகாரம் உண்டோ என்று கேட்கிற ஒரு பெரிய காரியத்தில் இயேசுவை அதிகாரமுடைய ஒரு ராஜாவாகத்தான் வேத பாரகரும் பரிசேயரும் பார்க்கிறார்கள். என் ராஜா பணிவிடை செய்கிறவர் தான். என் இயேசு ராஜா குஷ்டரோகியும் தொட்டு அவனுக்கு சுகம் கொடுக்கிறவர் தான். என் ராஜா கூப்பிடாத குருடனுக்கும் அருகில் சென்று அவனை சுகப்படுத்துகிறவர் தான். தேடாத திமிர்வாத காரணையும் அவர் தேடி போய் சுகம் கொடுக்கிறவர் தான். ஆனால் அதற்காக அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய கரங்களிலே பலத்த அதிகாரம் இருந்தது. என் இயேசு இறுதியாக சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதிகாரமுடையவராகிய இந்த ராஜா இப்பொழுது ஒரு பெரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதைத்தான் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கையில் வைத்திருக்கிற அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் செய்யவில்லை, மாறாக தன்னுடைய தேவ ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு அங்கே அதிகாரமுடையவராக காட்சியளிக்கிற ஒரு காட்சியை வேதம் நமக்கு அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் தேவனுக்கு சொந்தமாக இருக்கும் போது அவன் தேவாலயத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறான், தேவனுடைய மக்களை எப்படி உபயோகப்படுத்துகிறான் என்பதை வைத்து அவனுடைய உள்ளான நிலையை நீங்கள் பார்க்க முடியும். Listen to me very carefully. நன்றாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். ஒரு மனிதன் தேவனுடைய அதிகாரத்தை உடையவன் என்பதை எப்படி ஐயா பார்க்க முடியும்? தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய மக்களையும் அவன் எதற்காக உபயோகப்படுத்துகிறான் என்று நீங்கள் சோதித்து அறிந்தால், ஒரு மனிதன் தேவ அதிகாரத்தில் காரியங்களை செய்கிறானா அல்லது வேறு காரியத்திலே அவன் ஈடுபட்டிருக்கிறானா என்பதை கண்டுகொள்ள முடியும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்வதாக அல்லது அநேகரை விழத்தட்டுகிறவர்களாக நீங்கள் டிவியில பார்க்கலாம், கூட்டங்களில பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பகுதிக்கு வர முடியும். அவர்கள் சொல்வார்கள், We have power. எங்களுக்கு வல்லமை இருக்கிறது, We have authority. எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான உண்மையை மறுபடியும் அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற மனிதன் அந்த அதிகாரத்தை தேவன் வாசம் செய்கிற சபையிலே தேவ மக்களை உபயோகப்படுத்துகிற முறையிலே எப்படி செய்கிறான் என்பதை வைத்து நீங்கள் அழகாக கணித்து விடலாம். இயேசுவினுடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிகாரம் பெற்றிருந்த இந்த இயேசு முதலாவது ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு முன்னதாகவே அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர் 40 நாள் தேவனோடு கூட உபவாசித்து ஜெபித்து சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:5-6 வாசிக்கலாம்.
2: அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய்,
1: நன்றாய் கவனியுங்கள், ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இயேசுவை பிசாசு வாசிக்கலாம்,
2: அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய்,
1: அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய்
2: தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி,
1: தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே நிறுத்தி,
2: நீர் தேவனுடைய குமாரனே ஆனார்,
1: அதாவது உமக்கு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்களே, உன்னுடைய பிதா சொன்னாரே, அந்த அதிகாரம் உமக்கு இருக்குமானால் ஒன்று செய்யும்,
2: தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார்,
1: உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு
2: அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
1: என்று பிசாசு அவரை முதலாவது தேவாலயத்தின் உப்பரிகையிலே, முதலாவது எருசலேமிலே அவர் ஊழியத்திற்கு வந்த உடனே கொண்டு போகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த கவனியுங்கள், ஐயா இந்த காரியத்திலிருந்து நீர் எங்களுக்கு என்னையா கற்றுக் கொடுக்க போகிறீர் என்று சொல்கிறீர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவன் ஒரு பெரிய தேவாலயத்தின் உப்பரியையில் இருந்து குதித்தால் யாருக்கு லாபம் சொல்லுங்க, யாருக்கு லாபம்? ஒருவேளை தேவ தூதர்களே வந்து தூக்கி விட்டார்களும் என்றாலும் அதனால் யாருக்கு பிரயோஜனம்? என் ஆண்டவர் அதிகாரம் உடையவர், ஆனால் அதிகாரத்தை அவர் எவருக்கும் பிரயோஜனப்படாத ஒன்றுக்காக செலவழிப்பது இல்லை. எவருக்கும் எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் பாராட்டும்படியாக மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவான் என்றால் அவன் பிசாசினால் நடத்தப்படுகிறான் என்று தைரியமாக சொல்லுவேன். கவனியுங்கள், அநேக கூட்டங்கள் தமிழகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை கேலி செய்வது போல் நடந்து கொண்டிருக்கின்றன. 10 பேரை மேடையில் நிறுத்துவார்கள், இயேசுவின் நாமத்தில் நீ விழு என்று சொல்லுவார்கள், அவர்கள் உடனே சீட்டு கட்டு விழுந்தது போல விழுவார்கள். அல்லது அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒருவர் ஒரு செமினார் நடத்துகிறார், ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார், இந்த சர்டிபிகேட்டிலேயே பவர் இருக்கிறது, பார் எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கார் என்று சொல்லி அந்த சர்டிபிகேட்டை பண்ணிதான் ஜன்னி வந்தது மாதிரி வெட்டி வெட்டி கீழே விழுகிறான். இதனால் யாருக்கு பிரயோஜனம்? பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, 10 பேர் விழுந்து கிடந்தா யாருக்கு பிரயோஜனங்க? கேட்டு பாருங்க, 10 பேருக்கு இடுப்பு உடைஞ்சதுதான் மிச்சமா இருக்கும். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்றைக்கு சபைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? நான் அதிகாரம் உடையவன், பிசாசு என்னை உப்பரிகையிலே கொண்டு போய் கீழே குதியும் என்று சொன்னால், தேவ தூதர்கள் என்னை ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்னால், ஒருவேளை பார்க்கிறவர்கள் என்னை பாராட்டுவார்கள். என்னை அதிகாரம் என்னை பாராட்டுவதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல, என்னுடைய அதிகாரம் மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கும் ஆண்டவருடைய மக்களுக்கு நன்மை செய்வதற்கும் இது கொடுக்கப்படுகிறது என்பதை என் ஆண்டவர் நன்றாக அறிந்தார். ஆகையினால் தான் இந்த காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய அதிகாரத்தை தவறாக உபயோகப்படுத்துகிற ஏராளமான ஊழியங்களையும் ஊழியர்களையும் நான் பார்க்கிறபடியினால மிகுந்த கண்ணீரோடும் மனத்தாழ்மையோடும் மனத்தாக்கத்தோடு நான் இதை சொல்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கும் போது ஒன்று தேவன் மகிமைப்பட்டாக வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக மனிதனை மகிமைப்படுத்துவதற்கு அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்க விரும்புகிறவர் அல்ல. ஆனால் இன்றைக்கு நடக்கிற அநேக ஒரு மனிதர் இருக்கிறார், மேடையில் ஒரு 10 பேரை விட்டுவிட்டு ஒரு கோடு போடுகிறார், இதை தாண்டி வா பார்க்கலாம், நான் கோடு போட்டுட்டேன், இதை தாண்டி வரான் என்று அந்த 10 பேர் வாடகைக்கு வந்த ஆட்கள் அவர்கள் வந்தவுடனே பல்ட்டி அடித்து விடுகிறான். யாருக்கு லாபம், யாருக்கு ஐயா லாபம்? நான் சொன்னேன், அதை பார்த்துவிட்டு அந்த காட்சியை பார்த்துவிட்டு எங்கள் ஊரில் வந்து எங்கள் மிஷினரிகளை அடித்து காயப்படுத்துகிற அங்கே வந்து கோடு போட்டுட்டு இதை தாண்டி வான்னு சொல்லியிருந்தால் நான் உன்னை நம்புவேன். நீ மேடையில் வாடகை கூட்டி வந்த ஆட்கள், இவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதோ, உனக்குள்ளே என்ன ஆவி இருக்குதோ, நீ இந்த கோமாளித்தனத்தை சொல்லி என்ன ஐயா பிரயோஜனம்? ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக மனிதனை மகிமைப்படுத்துவதற்கு அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்க விரும்புகிறவர் அல்ல. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக என்ன செய்வார்களாம், வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் என் ஆண்டவரே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், வாசிக்கலாம் 4வது வசனம்.
2: ஏனெனில்
1: கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி
2: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும்
2: வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும்
2: அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: அம்மா ஏமாந்துறாதீங்க, அடையாளங்களையும் அற்புதங்களையும் சம்பூர்ணமாக நம்புகிறவன் நான். நான் உங்களுக்கு என்னுடைய மொபைலில் ஒரு பிள்ளையினுடைய படத்தை காண்பிக்க முடியும். நாங்கள் வேலை செய்கிற பகாஹா என்கிற இடத்துல சமீபத்தில் நடந்த கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அங்கே பகாஹா என்கிற பகுதிகளிலே நாங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக அங்கே 54 பேர் ஞானஸ்தானம் கொண்ட ஒரு சின்ன சபை இருக்கிறது. அந்த பட்டணத்தில் 3 இடங்களிலே சபைகளை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். நான் இந்த காரியத்தை மறுபடியும் சொல்வதற்கு வாஞ்சிக்கிறேன் என்றால், அதிகாரத்தை ஆண்டவர் எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்பதையும் அற்புதங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்பதையும் நான் சொல்வதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கவனியுங்கள். அந்த பகுதிகளிலே எங்களுக்கு மிகுந்த எதிர்ப்பு இருந்தது. ஒரு மைதானத்தில் கூட்டத்தை நடத்துவதற்கு நானும் என்னோடு கூட சேர்ந்தவர்கள் போதும் போது கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் ஃப்ரெஷ் டாய்லெட் என்று சொல்லி அந்த டாய்லெட்டில் இருக்கிற அவலத்தையும் கொண்டு மைதானத்தை நிரப்பி இருந்தார்கள். அந்த இடத்தை சுத்திகரித்து நாங்கள் அதிலே கூட்டம் நடத்தினோம். தேவன் மகிமையாய் கிரியை செய்தபடினால் இன்றைக்கு அந்த பட்டணத்தில் 3 இடங்களிலே சபைகள் உண்டு. அதில் ஒரு சபையில் மிகவும் ஏழை மக்கள், மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறவர்கள், அவர்கள் 54 பேர் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அவர்கள் தாங்களாகவே ஒரு குடிசை மாதிரி ஒன்றை போட்டு அதில் ஆராதித்துக் கொண்டிருந்த போது கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் அவர்களை அடித்து, ஊழியக்காரனை அடித்து அதை தள்ளி மிதித்து போட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க நினைத்தவர் ஒன்று செய்தார். அந்த பகுதியில் ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது, ஆனால் செத்து பிறந்தது. 6 மணி நேரம் பிள்ளை செத்துதான் இருந்தது. தாய் ஓ என்று அழ, கிறிஸ்துவை அறியாத அந்த தாய் அழ. இந்த ஞானஸ்தானம் பெற்ற அதிகம் படிப்பறியாத, அதிகம் ஆண்டவருக்குள் இன்னமும் வேர் விடாத, புதிதாக விசுவாசத்தில் வந்திருக்கிற இந்த மக்கள் அங்கே போய், எங்கள் ஆண்டவர் அதிகாரமுடையவர், மரணத்தின் மேலும் அதிகாரமுடையவர் என்று சொல்லி அவர்கள் அந்த பிள்ளையை சுற்றிலும் வட்டமாக நின்று ஜெபித்தார்கள். ஜெபித்த நேரத்தில் 6 மணி நேரம் செத்து கிடந்த குழந்தை அங்கே உயிர் பெற ஆரம்பித்ததை பார்த்து இன்றைக்கு அந்த கூடாரத்தை தள்ளிவிட்டவர்கள் மன்னிப்பு கேட்டு எங்களுடைய ஊழியக்காரிடத்தில், ஐயா உங்கள் ஆண்டவர் மரணத்தையும் ஜெயித்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அவரே ஆண்டவர் என்று இன்றைக்கு மகிமைப்படுத்துவதற்கு அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கரங்களை தாட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அற்புதங்களை நம்புகிறவன் நான். நான் ஜபித்ததாக சொல்லவில்லை, அல்லது அங்கே இருக்கிற ஊழியக்காரர் ஜபித்து உயிர் வந்ததாகவும் சொல்லவில்லை. அங்கே இருக்கிற சாதாரண படிப்பறியாத மக்கள் குழுவாக கூடி ஜபித்த அந்த போட்டோவை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அற்புதங்களை நம்புகிறவன் நான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அருமையான தம்பிமார் சொன்னார்களே, இறுதியின் காலத்தில் வந்திருக்கிற நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என்கிற வார்த்தை ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் அல்லது தெசலோனிக்கே நிருபத்திலேயும் இவைகளை குறித்து தெளிவான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகையினாலே ஒரு கூட்டத்தில் அற்புதம் நடக்கும் என்றால் அல்லது ஆவியானுடைய கிரியை நீங்கள் பார்க்கிறது என்றால் அதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இதில் தேவனிடத்தில் ஜனங்கள் வருவதற்கும் தேவன் நாம மகிமைப்படுவதற்கும் அற்புதங்கள் நடக்கிறதா, இல்லை ஏதாயிலும் ஒரு மனிதனை மகிமைப்படுத்துவதற்காக பத்து பேரை கீழே விழுவதை விழ வைக்கிறதற்கு காரியங்கள் நடக்கிறதா என்று நன்றை கவனியுங்கள். தமிழக மக்களே, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். என் ஆண்டவர் அதிகாரமுடையவராக பிசாசினாலே ஆலயத்தின் உப்பரி கொண்டு போனவரை அடையாளம் காட்டி கொடுக்கிறவர். அதற்கு மாத்திரமல்ல, உலகம் அவரை ஆலயத்திற்குள் தள்ளும். அப்பொழுது அந்த உலகத்தின் நோக்கம் என்ன என்பதையும் நான் காட்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2-3 வசனங்களையும் 3-5வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி
1: இவ்விடம்
2: விட்டு யூதேயாவுக்கு போவோம். அவருடைய சகோதரரும்
1: அவரை
2: விசுவாசியாதபடியால்,
1: விசுவாசிக்காத அவிசுவாசிகளாக இருக்கிற சகோதரர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிறவர்கள், பிரதிபலிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது வாசியுங்கள்,
2: பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான்.
1: அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் ஆண்டவரை கிரியை செய்ய சொல்லுகிறார்கள். நீர் கிரியையை நீர் நடப்பியும், எல்லாரும் பார்க்கும்படியான கிரியைகளை நடப்பியும், அப்போதான் நீர் ஃபேமஸ் ஆக மாறிவிடுவீர். சத்ரு சொல்வான், நீர் காட்சி பொருளாக மிகவும் பெரிய சூப்பர்மேனாக காட்சி அளித்து விடுவீர் என்று சொல்லுவான். உலகம் சொல்லும், நீ ஃபேமஸ் ஆகி விடுவாய், உன் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி உன் கிரியைகளை மக்கள் காணட்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
1: உங்கள் வெளிச்சம்
2: அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்கிறது.
1: மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசித்து இருட்டை அகற்றும்படியாக, அவர்களுக்கு வழியை காட்டும்படியாக உங்கள் கிரியை இருக்கட்டும் என்பது என் இயேசு. இவன் ஊழியங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு தேவை, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை, நம்முடைய தனி வாழ்க்கைக்கு தேவை, வியாதிப்பட்டவர்களுக்கு தேவை, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவை. ஆனால் அந்த கிரியைகள், நாம் நடப்பிக்கின்ற கிரியைகள் அல்லது ஊழியர்கள் நடப்பிக்கின்ற கிரியைகள் மனுஷருக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி பாதையை காட்டி இடராமல் நடப்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாம், பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவாலயத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தேவாலயத்திலே பலி செலுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தின் முறையிலே எதற்காக பலி செலுத்தப்பட்டது? பாவர் நிவாரண பலி செலுத்தப்பட்டது, குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டது, பான பலிகள் செலுத்தப்பட்டன, சோஸ்திர பலிகள் செலுத்தப்பட்டன என்கிற பலியிடுகிற காரியம் பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே நடந்தது. அங்கு ஒரு ஏழையும் சென்று பலி செலுத்த முடியும். அவனுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறதுனால அவன் ரெண்டு புறா குஞ்சுகளை வாங்கி, அவனுடைய சக்திக்கு ஏத்தால் போல் புறா குஞ்சுகளை வாங்கி அவன் பலி செலுத்த முடியும். பணம் படைத்தவன் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அவன் பலி செலுத்த முடியும். கவனியுங்கள், நான் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவாலயத்துக்கு மக்களை வரவழைப்பதற்குரிய பெரிய நோக்கம், ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகிவிட வேண்டும். ஏனென்றால் ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகாத பட்சத்திலே அவர்களுக்கு வர வேண்டிய நன்மை வராது. ஏனென்றால் வேதம் சொல்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: உங்கள் அக்கிரமங்கள்,
1: நன்றாய் கவனியுங்கள், உங்கள் அக்கிரமங்கள்
2: இவைகளை விளக்கி.
1: அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 24வது வசனத்தை வாசியுங்கள்.
2: அந்த பருவத்திலே,
1: அந்தந்த பருவத்திலே
2: எங்களுக்கு மழையையும்,
1: எங்களுக்கு மழையையும்,
2: முன்மாரியையும்,
1: முன்மாரியையும்,
2: பின்மாரியையும் கொடுத்து,
1: பின்மாரியையும் கொடுத்து,
2: அறுப்புக்கு நியமித்த வாரங்களை,
1: அறுப்புக்கு நியமித்த வாரங்களை
2: எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர்,
1: எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு போதுமான விளைச்சல் உண்டாக, போதுமான கையின் பலன்கள் உண்டாக, அதை தற்காப்பதற்கும் எங்களுக்கு தருவதற்கும் காரணமாயிருக்கிற ஆண்டவர் இவைகளை, இந்த நன்மைகளை, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, உங்கள் குடும்பம் சேமமாய் இருப்பதற்கு தருகிற நன்மைகளை. இப்பொழுது அடுத்த வசனத்தை, 25வது வசனத்தை வாசிங்கள்.
2: உங்கள் அக்கிரமங்கள்,
1: உங்கள் அக்கிரமங்கள்
2: இவைகளை விளக்கி,
1: இவைகளை விளக்கி,
2: உங்கள் பாவங்கள்,
1: உங்கள் பாவங்கள்
2: உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது,
1: உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்க வல்லமை உள்ளவைகள். ஆண்டவர் எதை டீல் பண்ண விரும்புகிறார், எதை செயல்படுத்த விரும்புகிறார்? பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை வரவிடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறதற்கு வல்லமை பெற்றதாக இருக்கிறது. என் அருமை சகோதரன் சங்கர் சொன்னாரே, நான் அடிதிடியிலே இளங்கினவன் அல்ல, குடித்து வெறித்தவன் அல்ல, வாலிபத்தின் நிச்சயங்களிலே இருந்ததுதான் தெரியும், அதுவும் எனக்கு தெரியாது. பக்தி காட்டினேன், கோயிலுக்கு போனேன், என்னுடைய தந்தையே கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார், ஆனால் எனக்கு பாவத்தை குறித்து ரெண்டு சகோதரர்கள் சொன்னபோது நான் ஏங்கி ஏங்கி அழுதேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் ஒருவேளை வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், அந்தரங்க பாவங்கள் உன்னை அசைத்து கொண்டிருக்கலாம். ஊருக்கும் உலகத்துக்கும் நீ பெரிய மனிதனாய் இருக்கலாம், உன் குடும்பத்தில் உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கும் நீ பெரியவளாக பெரியவனாக இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பாவம் ஒரு அரி பிளவையை போல அரித்து கொண்டே இருக்கிறது. மாத்திரமல்ல, தேவனிடத்தில் உனக்கு வர வேண்டிய நன்மை அனைத்தையும் நீ பெற்றுக் கொள்ளாதபடி தள்ளி வைக்கிறதா இருக்கிறது. கவனியுங்கள், கவனியுங்கள், என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வரவிடாதபடி தடுத்துக்கொண்டதா இருக்கிறது. ஆகையினால்தான் தன்னை ஆராதிக்க வருகிற ஜனம் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றார் போலாகிலும் என்னோடு ஒப்புரவாவதற்கு அவர்கள் புறா குஞ்சுகளை ஆகிலும் அல்லது ஆட்டுக்குட்டியாயிலும் பலியாக செலுத்த வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் வைத்திருந்தார் தேவாலயத்தில் நியமத்தை. ஆனால் அந்த பாவ நிவாரணத்தை கூட வியாபாரமாக்கி விட்டதை என் இயேசு கழு காண்கிறார். கொஞ்சம் கவனியுங்கள், தேவாலயம் உண்டாக்கப்பட்டது ஜனங்கள் பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தேடி வந்து தங்களை உண்டாக்கின ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முதலாவது இடம். பின்னதாக அது ஒரு ஜபிக்கிற இடம், என் வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று எழுதுகிறான். மூன்றாவதாக என்னுடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிற இடம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமில்லை. ஆனால் முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் மனதில் கொண்டவனாக, பலிகளினால் அல்லாமல், பலியினாலே அல்லாமல், மனுஷனுடைய பாவம் தீரப்போவதில்லை என்பதை மனிதனுக்கு உணர்த்துவிக்கும்படியாகத்தான் தேவாலயத்திலே பலிபீடத்தை உண்டாக்கினார். ஆனால் தேவாலயத்துக்கு சொந்தக்காரர்களோ, அல்லது அது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று நினைக்கிறவர்களோ ஒரு காரியத்தை செய்திருந்தார்கள். ரெண்டு சந்தர்ப்பத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலேயே அதை பார்க்கிறார். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்த கானா ஊருக்கு சென்று அங்கிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு வந்தபோது அங்கே நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
2: பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது
1: இயேசு எருசலேமுக்கு போய்
2: தேவாலயத்திலே
1: ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய
2: இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி
1: அவர்கள் யாவரையும்
2: ஆடு மாடுகளையும்
1: தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு
2: காசுக்காரருடைய காசுகளை கொட்டி
1: பலகைகளை கவிழ்த்து போட்டு
2: புறாவிற்கிறவர்களை நோக்கி
1: இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்
2: என் பிதாவின் வீடு வியாபார வீடாக்காதிருங்க.
1: நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் எருசலேமுக்கு போன போது அங்க வீடு வியாபார வீடாக மாற்றப்பட்டிருக்கிறதை கண்டார். அங்கே பார்க்கிறீர்களா, புறா விற்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏழையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார்கள். காசுக்காரர்கள் இருக்கிறார்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து உள்நாட்டு பணத்தை மாற்றுவதற்கு ஏராளமான பணத்தை வசூல் செய்து தங்களுக்கு லாபம் சேர்க்கிற ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. பணக்காரர்களுக்கென்று ஆடுகளை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மாடுகளை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என் ஆண்டவர் ஆரம்பத்திலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை விரட்டி அடித்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசு சொல்கிறதை பார்க்கலாம். என் ஆண்டவருக்கு பொறுக்கவில்லை. ஐயோ, இந்த இடம் மனிதர்களை ஒப்புரவாக்குவதற்காக உண்டாக்கப்பட்டதல்லவோ, இந்த பலிகள் மனித தேவனிடத்தில் சேருவதற்கல்லவோ உண்டாக்கப்பட்டது, இவர்களோ அதையே வியாபாரமாக்கி விட்டார்கள் என்று அங்கலாய்த்து அலைமோதுகிற ஒரு இயேசுவை நீங்கள் பார்க்கலாம். இந்த ராஜாவுக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை எதற்கு உபயோகப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். தன்னுடைய வீட்டை சுத்திகரிப்பதற்கே. ஏனென்றால் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. எல்லாரும் என் பிதாவாகிய தேவனை தரிசிக்கணும்னு வாஞ்சிக்கிற ஒரு ஆண்டவர் முதலாவது ஜனத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். தேவாலயத்தில் அவர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த கவனிங்கள், ஒரு பிள்ளை குற்றம் செய்யும் போது கோபமுள்ள தந்தை என்ன சொல்கிறார்? என் முகத்தை அவன் பார்க்க வேண்டாம். அப்சலோம் என்று ஒரு மனிதன் இருந்தான், தாவீதுக்கு குமாரன். எல்லாவற்றையும் விளக்க நேரமில்லை. அப்சலோம் என்கிற மனிதன் தாவீதுக்கு குமாரனாய் இருந்தாலும், இன்னொரு குமாரனாகி அம்னோன் தாவீதினுடைய இன்னொரு மனைவியினுடைய மகளாய தாமார், அதாவது அப்சலோமின் தங்கையை கற்பழித்து விட்டான். கற்பழித்த அவனை இந்த அப்சலோம் கொலை செய்து போட்டு விட்டான். ஆட்களை அடி வைத்து அடித்து கொன்று போட்டு விட்டு ஊரை விட்டு ஓடிவிட்டான். இறுதியாக அதை நீங்கள் வாசித்து பார்த்தால், 2 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால், யோவாப் என்கிற தலகர்த்தனின் மூலமாக அந்த அப்சலோம் மறுபடியும் அங்கே எருசலேமுக்குள் வருகிறான். ஆனால் தாவீது எருசலேமுக்குள் வருவதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கினாலும் அவன் என் முகத்தை பார்க்கவே கூடாது என்கிற கட்டளை. என் சத்திய வேதம் சொல்கிறது, ரெண்டு வருடங்கள் தாவீது என்கிற தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை தரிசிக்க கூடாதவனாகவே அப்சலோம் இருந்தான் என்று. என் அருமையானவர்களே, நீ ஆண்டவருடைய காரியத்திற்குள் வந்த பின்பும் நீ பரிசுத்தமாகத்தான் அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே என் ராஜாவாகிய இயேசு உனக்குள்ளே பரிசுத்தத்தை உருவாக்கத்தான் முதலாவது விரும்புகிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி அவரே தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தருவதற்கு காரணம் என்னை இன்னமும் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏத்த பரிசுத்தவானாக நான் மாறி அவரோடு பிதாவை தரிசிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தப்படுவது என்று என் சத்தியவேதம் அழகாக போதிக்கிறது. சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் நான் பிதாவை ஒருவனும் தரிசிக்க முடியாது இப்பொழுது என்று நான் சொல்லி பிரசங்கம் பண்ணினேன். அப்படி பிதாவை தரிசிப்பதாக சொல்லுகிறவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துவதற்கு தான் சொல்லுகிறார்கள், அவர்கள் பொய்யர்கள் என்று நான் தைரியமாக சொன்னேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலிருந்து காண்பித்தேன். 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கலாம்.
2: ஒருவராய்
1: சாவாமை உள்ளவரும்
2: சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவருமாயிருக்கிற அவருக்கே கனமும்
1: நித்திய மகிமை உண்டாவதாக என்று பவுல் எழுதின இந்த வார்த்தையை காண்பித்து ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய பிதாவாய தேவனை நான் சொல்லி கண்டேன் என்று சொல்லுகிற எந்த மனிதனும் அவன் பொய்யன் என்று நான் சொன்னதை தன்னுடைய கடத்தில் எடுத்து தனக்கு டிவி பலம் இருக்கிறபடினாலே நான் தேவ மனிதன் அல்ல, அவர்தான் தேவ மனிதன். மனிதர்கள் பார்க்க முடியாது, தேவ மனிதர்கள் பார்ப்பார்கள். நான் தேவ மனிதன், அதனால் எனக்கு பிதா காட்சி அளிக்கிறார் என்று அவர் டிவியிலே சொல்லி என்னை மிரட்டினார். பேர் சொல்லாமல் மிரட்டினார். நல்லா கவனிங்க, இதை நீங்கள்லாம் பார்ப்பீங்க, அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாயிருக்குது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. அப்போ அவர் பொய்யரா நான் பொய்யரா இப்போ தெரியணும். அவர் போய் சொல்றாரா நான் போய் சொல்றேனா? நானும் ஊழியத்தை செய்கிறேன், அவரும் ஊழியத்தை செய்கிறார். அவருக்கு தர கொடுத்த கிருபையின்படி அவர் செய்கிறார், நான் எனக்கு. ஆனால் வேத வசனத்துக்கு விகற்பமான காரியங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, எதிர்த்து நிற்கிறவன். நன்றாய் கவனிங்கள். அவர் அதற்காக பழைய ஏற்பாட்டுக்கு போய் ஒரு வசனத்தை தேடி எடுத்து 70 பேர் தரிசித்தார்கள், அவர்களெல்லாம் தரிசித்தார்கள் என்று வேதம் போட்டிருக்கிறது, நான் தரிசிக்க கூடாதா என்பதை போல பேசியிருக்கிறார். ஆனால் நான் 3 பேரை சாட்சியாக கூப்பிடுகிறேன். 3 பேரிடத்தில் கேட்கலாம். அவங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம். முதலாவது, இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இந்த யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:18 வாசிக்கலாம்.
2: தேவனை
1: ஒருவனும்
2: ஒரு காலம் கண்டதில்லை.
1: ஹலோ, யார் சொல்றான்? ஹலோ சொல்லுங்க, யார் சொல்றான்? யோவான் ஸ்நானன். அம்மா வயிற்றுல இருக்கும்போதே பரிசுத்தாவியில் நிறைஞ்சு தூள்றாள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அம்மா வயிற்றுல இருக்கும்போதே ஆவியில் நிறைஞ்சு துள்ளுகிற அந்த யோவான் சொல்கிறான், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று புதிய ஏற்பாட்டில் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் மோசே கூட இந்த 70 பேர் தரிசித்தார்கள் என்று நீர் சொல்லுகிறீரே, அதை யோவானுக்கு தெரியாதோ? ஐயா, அவர் அதில் சொல்லியிருக்கிறார், இவருக்கு வசனம் தெரியவில்லை, வசனத்தை பகுத்து போதிக்க தெரியவில்லை என்று வேற சொல்லியிருக்கிறார். வசனத்தை கற்றுக்கொண்டதினால்தான் இந்த வைராக்கியம் வந்துவிட்டது. அல்லேலூயா. சரி, இயேசுவின் மார்பில் சார்ந்திருந்த யோவானை கேட்டு பார்க்கலாம். இந்த ஆள் தான் கொஞ்சம் அறகுறன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆள் இயேசுவின் மார்பில் சார்ந்திருந்த யோவானை பார்க்கலாம். 1 யோவான் 4:16, இயேசு உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை விட்டு போன பின்பு இவர் எழுதியிருக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். 12 வசனத்தை வாசிக்கலாம்.
2: தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை.
1: யோவானே,
3: உனக்கு வேதமே தெரியல, உனக்கு பகுத்து போதிக்கு தெரியல, நீ தேவ மனுஷனும் இல்லை அவருடைய கால்குலேஷன்ல. யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான், அவன் பேர் யோவான்னு சொன்னதையும் இவர் நம்பலை. யோ இயேசுவின் மார்பில் சாய்ந்து இயேசு அன்பாயிருந்த சீஷனு சொல்கிற யோவானுடைய காரியம் சொல்லு. சரி, இயேசு விட்டத்தில் டைரக்டாக கேட்டலாம், என்ன கேட்டலாம், வாசிக்கலாம். யோவான் 6:46
2: தேவனிடத்தில் நின்று வந்தவரை தவிர,
3: தேவனிடத்தில் இருந்து வந்தவரை தவிர
2: வேறொருவரும்,
3: வேறொருவரும்
2: பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர்.
3: ஹலோ, உங்க பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கான், ஏசு இவரே பிதா. அங்க எல்லாத்துக்கும் ஃபைனல், வேற ஒருத்தரும் பார்த்ததில்லை, பிதாவாகிய தேவனை ஒருத்தரும் பார்த்ததில்லை, இந்த இயேசுவே. அப்போ மோசேயும் அபியூவும் நாதாபும் ஆரோனும் 70 தரிசித்தார்கள்னு போட்டிருக்குது, இது இல்லையா? ஐயா, உங்கள் பைபிளை திறந்து படித்து பாருங்கன்னு நீங்கள் அவருக்கு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆமாம் ஆமாம், இவர் தேவனை தரிசித்தேனா? அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தன்னுடைய பத்திரிக்கையில் எழுதியிருக்காரு, எப்பவும் இயேசு தான் வருவார், இப்போ பிதாவே வந்துட்டாராம். என்ன நடக்குது, எதுக்கு சொல்கிறாரு? ஆனால் ஒரு நாள் முகமுகமாய் நாம் பிதாவை தரிசிக்கிற நாள் வருகிறது. நல்ல கவனிங்க, ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்து எனக்குள்ளே அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உண்டாகும்படியாக என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ஆகையினால் தான் என் சத்திய வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எதற்கு சீக்கிரமாய் வருகிறேன்? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சீக்கிரமாய் வந்து நான் உன்னை கூட்டிக் கொண்டு போய் என் பிதாவை உனக்கு காண்பித்துக் கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். அன்றைக்கு தரிசிப்போம், அன்றைக்கு தரிசிப்போம், அன்றைக்கு தரிசிப்போம். அதற்கு ரத்தம் சிந்தத்தான் இந்த ராஜா வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 ஆண்டவருடைய வார்த்தை என்ன அழகாக சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை மாத்திரம் நான் வாசித்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 4 வசனம்,
2: அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து

0: ஆனால் உன் பிதாவின் முகம் உனக்கு மறைக்கப்படுகிறது, காணக்கூடாது என்று. ஆனால்
1: அதை போல நான் வாழக்கூடாது. ஆலயத்துக்கு போகலாம், நீங்கள் சபைக்கு செல்லலாம், அங்கு நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு தான் போயிருக்கிறீர்கள் என்பதையும், அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் செய்யும் என்பதையும், அந்த ஒப்புரவாகுதலுக்கு பின்புதான் நீங்கள் தேவனை ஆராதிக்க தகுதி உள்ளவர்கள் என்பதைத்தான் சபை இந்த நாளிலே காண்பித்து கொடுக்க வேண்டும். மாறாக சபை வியாபார ஸ்தலமாக மாறிவிட்ட காரியத்தை ஆண்டவர் பார்த்து ஒரு நாளிலே சவுக்கடி எடுத்து எல்லாரையும் வெளியே அனுப்பினார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஊழியத்தின் இறுதி பாதைக்கு வருகிறார். சிலுவையில் அடிக்கப்பட போகிறதுக்கு முன்னதாக வருகிறார். கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிற ஆண்டவர் மீண்டும் எவைகளை அகற்றினாரோ, எந்த புறாக்களை வெளியே தள்ளினாரோ, எந்த காசு பலகைகளை தள்ளிவிட்டாரோ, அவைகள் திரும்பவும் வந்துவிட்டது. ஐயா, சுத்திகரித்தார் ஒரு நாளிலே. வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியத்தையும் சொல்லுங்க, நீங்கள் எந்த ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற நீங்களே அந்த ஆலயம். இங்க இருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் தெளிவாக பேசுகிறபடி நான் சொல்லுகிறேன், ஒரு நாளில இயேசுவிடத்திலே வந்தீர்கள். இயேசுவிடத்திலே வந்து அவருடைய உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி எல்லா சுத்தத்துக்கும் நீங்களாகிற ஒரு சுத்திகரிப்பை அவர் உங்களுக்குள்ளே கட்டளையிட்டார். நாட்கள் செல்ல செல்ல செல்ல எவைகள் வெளியே போனதோ அவைகள் உள்ளே வந்துவிட்ட ஒரு சிலர் இங்கே உண்டு. நிரட்சிக்கப்பட்டது உண்மை, அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றது உண்மை, நீ அபிஷேகிக்கப்பட்டது உண்மை. ஆனால் சில வருடங்கள் கழிந்து எவைக்கெல்லாம் விலகியிருந்தாய், அந்த வேசித்தனம், அந்த விபச்சாரம், அந்த பொருள் ஆசை உன்னை பற்றி பிடித்து உன் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதை இயேசு திரும்பவும் பார்க்கிறார். அதிகாரத்தோடு வந்திருக்கிற ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை சுத்திகரிக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல வியாபார வீடா இருந்தது, நான் சுத்திகரிச்சுட்டு போன பிறகு மறுபடியும் பின்வாங்கி போனா நீ கள்ளர் கொகையாக்கிட்டேன்னு சொல்றார். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் பழைய பாவங்களுக்கு மறுபடியும் அடிமையான இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு மனம் நொந்து உன் ஜெப வாழ்க்கை இழந்து போனபடியினால், நீ ஆண்டவரோடு வைக்க வேண்டிய ஐக்கியத்தை வைக்காமல் போனபடியினால், எவைகளெல்லாம் உன்னை விட்டு போயிட்டதோ அவைகளெல்லாம் மறுபடியும் உள்ள வந்து விட்டது. மகனே மகளே, பொறாமை இல்லாமல் வாழ்ந்தாய், மற்றவர்கள் மேல் அன்பு குருகளாய் வாழ்ந்தாய், பொருள் எனக்கு வேண்டாம், இயேசு போதும் என்று சொன்னாய், இன்றைக்கு பொருளுக்காக இயேசுவை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டாய். தேவன் உன்னோடு கூட பேசியிருக்கிறார், திரும்பி வா.
0: ஏனென்றால் நான் உன் ஆண்டவர். நான் நேசிக்கிறது ஆசீர்வாதங்களை அல்ல, நான் நேசிக்கிறது பரிசுத்தத்தையே.
1: நம்புறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? என் ஆண்டவராகிய ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிற ஒரு பெரிய காரியம் பரிசுத்தமே. ஆகையினால் தான் அவர் தைரியமாக சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எந்த தெய்வமாவது சொல்ல முடியுமா? உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த தெய்வமாவது சொல்ல முடியுமா? நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த கோடை பட்டணத்தில் இருக்கிற அனைத்து பேருக்குடைய காதுகளிலும் தொழிக்கட்டும், எந்த ஒரு தெய்வமாகிலும் நான் பரிசுத்தமாயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு தைரியம் உண்டோ? என் ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்த.
0: அந்த பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்துகிறவர். எதுக்கையா சுவிசேஷம் இந்தியாவுக்கு வேணும்? எதுக்கையா எல்லா மனிதருக்கும் வேணும்? எதுக்கையா இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கும், இந்த தேசத்தை நடத்துகிறவர்களுக்கும், இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இயேசு வேண்டும்?
1: ஒரே ஒரு காரியம், என் ஜனத்துக்கு வர வேண்டிய நன்மை, வராமல் தடுக்கிற பாவம் அகற்றப்படுகிறது மாத்திரமல்ல, என் ஜனம் தேவனை தரிசிக்க வேண்டும், அவர்களை உண்டாக்கினவரை தரிசிக்க வேண்டும்,

0: ஜனம் தரிசிக்க வேண்டும் என்று எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறது. நாங்கள் இருக்கிற வட இந்தியாவுக்கு ஓடி வருகிறாள் ஒருவர், அங்கே இருக்கிறவள் இங்கே ஓடி வருகிறாள். தேவ தரிசனம் கிடைத்து விடாதா என்று மலைகளுக்கு ஓடுகிறார்கள், நதிகளுக்கு ஓடுகிறார்களே. ஆண்டவரே, ஆண்டவரே, மலைக்கும் நதிக்கும் ஓடுகிற என் ஜனத்துக்கு உம்மை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு காரியங்கள், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு இந்த உலகத்தில் இயேசுவின் நாமமும் இயேசு சிந்தின இரத்தமும் இயேசு தந்தருடைய பரிசுத்தாவியை தவிர வேற ஒன்றுக்கும் சக்தி இல்லை என்பதை பூரணமாக நம்புகிறதுனால தான் நான் மிஷினரியாக இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாமா? ஐ எம் எ மிஷினரி. வாய் ஏனையா, நான் தேவ பிள்ளையாய் உலகமெங்கிலும் என்று கற்றுகிறேன். எனக்கு தெரிந்திருக்கிற ஒரே ஒன்று காரியம், என் ஜனத்துக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிற பாவத்தை உடை தெரிந்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனை தரிசிப்பதற்கு பல ஆயிரங்களையும் கோடிகளையும் செலவழித்து கோயில்களுக்கும் இடங்களுக்கும் சென்று எப்படியாவது தேவ தரிசனம் கிடைக்காதா என்று அலைந்து திரிகிற என் பாரத மக்களுக்கு, இமயமலையிலே பார்த்தால் பனி காலத்திலே பனி விழுந்து விழுந்து ஒரு உருவம் உண்டானால் அதையும் தரிசிக்கிறதற்கு புறப்பட்டு தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிற கோடி ஜனம் இருக்கிறதே. நான் வாழ்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய புண்ணிய நகரங்கள் என்று சொல்கிறவர்களிலே நிர்வாண சாமிகளை கழுவி குடிக்கிறது தேவ தரிசனம் என்று நம்புகிற ஜனம் இருக்கிறதே. என்னோடு கூட வாருங்கள், வட இந்தியாவில் நிர்வாணமாய் திரிகிற சாமிகளுடைய கால்களை கழுவி, ஒரு சட்டையும் போடாதவனை மேலே இருந்து கீழே வரைக்கும் கழுவி அந்த தண்ணீரை குடிக்கிற பெண்களை நீங்கள் பார்த்தால் கண்ணீர் விடுவீர்கள். அவன் குளித்து எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது. கேட்டா தரிசனம், சாமியை தரிசிக்கிறேன் என் ஜனம் அறியாமை மாட்டிக்கொண்டிருக்கிறதே. அவர்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அவர்களுக்கு தெரியவில்லையே. அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்க பரிசுத்தாவி என்கிற நன்மை வைக்க தெரியவில்லையே. என் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவளாய் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நன்மையானதை பிதா தருவார் என்று அந்த நன்மையை அறியவில்லையே. அபிஷேகத்தின் மேன்மையை புரியவில்லையே. அதற்காக தனியா இந்தியாவுக்கு இயேசு வேணும். பக்கத்தில் சொல்லுங்க, இந்தியாவுக்கு இயேசு தான் வேணும்.
1: இந்தியாவுக்கு இயேசு தான் வேணும்.
0: அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும்.
1: அவர் தான் பாவத்தை,
0: அவர் தான் சுத்திகரிக்க முடியும். அவர் தான் பரிசுத்தப்படுத்த முடியும்.
1: அவர் தான் பரிசுத்தப்படுத்த
0: முடியும். அவர் தான் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த முடியும். வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த ராஜா நம்ம நாட்டுக்கு வேணுமே வேண்டாமா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா வேணும். இதுக்கு தயா பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? அனுப்புகிறவர் இல்லாவிட்டால் எப்படி புறப்பட்டு போவார்கள் என்று பவுல் கெஞ்சுகிற அந்த அங்கலாய்ப்பின் சத்தம் உங்களை தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ரெண்டு காரியங்களை வேகமாக சொல்லிவிட்டு என்னென்றால் என் பிரசங்கத்தை முடிக்க வேணும். இந்த ஒருவரும் ஏறியிராத மரியை கண்டு இந்த ராஜா சுத்திகரிக்கிறதுக்காக கடந்து செல்கிறவ அந்த கழுதக்குட்டியில் என்ன நடந்துன்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் எந்த ரோட்டில் போகிறதுன்னு இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்த கழுதக்குட்டி இப்போ இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டதுனால ஒருவரும் ஏறாத அது மேல இயேசு அமர்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு புது கண்ணுக்குட்டிய நீங்க கொண்டு வந்து அது மேல நீங்க கலப்ப வைக்கிறதுக்கு பதிலா அந்த உளுறதுக்கு அதுக்கு மேல ஒரு சின்ன கம்பை வச்சு பாருங்க, அது ஒரு எத்து கொடுக்கறதில்ல, நீங்க உங்க பல்லு போயிடும். ஏன்னா அதுக்கு மேல ஒன்னையும் வைக்கிறதுக்கு அது அனுமதிக்காது. அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், டலாஸ்ன்னு ஒரு இடத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கும் போது அந்த டெக்சாஸ் மாநிலத்தில் குதிரை ஓட்டுறது பெரிய ஃபேமஸ். அமெரிக்காவிலேயே டெக்சாஸ் மாநிலம் முழுதும் குதிரை வைத்திருப்பார்கள். வேகமாக ஓடுகிற குதிரைகளை அங்கே குதிரையினுடைய சாகசங்களை காண்பிப்பதற்கு எங்களை அழைத்து கொண்டு போனார்கள் நடத்தினவர்கள். அங்கே போய் பார்த்தபோது 14-15 வயது பிள்ளைகள் அந்த குதிரையை மேலே எவ்வளோ வேகமாக அவர்கள் செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தபோது திடீரென்று அனௌன்ஸ் பண்ணுகிறோம் சொன்னார், இப்பொழுது ஒரு புது குதிரை, இதன் மேலே யாரும் ஏறினதில்லை என்று சொல்லி ஒரு குதிரையை கொண்டு வந்தார்கள். ஒரு 14 வயது பிள்ளை, அவள் அதற்கு முன்னதாக பழைய குதிரைகள் எல்லாவற்றையும் ஏறி அவள் அதில் பயங்கரமாக வேகமாக ஓடி அதை தாண்ட வைத்து என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தவள், அவள் தான் இப்பொழுது இவள் இதை நடத்தப் போகிறாள் என்று சொன்னார்கள். புது குதிரைக்குட்டி வந்தது. அவ அதில் ஏறினதா மிச்சம், தூக்கி போட்டுது பாருங்க 50 அடி தள்ளி போட்டு. எங்களுக்கே மனசு ஐயோயோ பிள்ளை செத்து போகாம அப்படின்னு யோசித்தேன். ஒருத்தரும் ஏற விடாது. யாரும் ஏறாததில் ஏறுறதுன்னா அது ஈஸி அல்ல. பழக்க வைக்கப்பட்டதில் ஏற்றலாம், பழக்க வைக்கப்படாததில் ஏற முடியாது. ஆனால் ஏசி ஏறின போது இந்த கழுதைக்குட்டியினுடைய ஜென்ம சுவாவம் ஒளிஞ்சு போச்சுது. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? ஏசு ஏறினா, என் மேலே ஏறினா எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் அனைத்தும் அழிந்து போகும். நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து ஆண்டவருக்கு நன்மை சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ யாரோ எங்கேயோ சொல்கிற சத்தம் கேட்குது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இயேசு கூட தானே போகிறேன், இயேசு கூட, இயேசு கூட போவார், இயேசு மேலே ஏற்ற மாட்டார். இயேசு கூட போகிறவங்க நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு சுபாவம் மாறினதே இல்லை. அதனால தான் முன்னால் கோவப்பட்ட மாதிரி தான் இப்போவும் கோவப்படுறான். ஞானஸ்தானம் எடுக்க முன்னால புருன்னு கோவம் வரும், இப்போ ரெண்டு புர்ரு புர்ருன்னு வருது. வீட்டுக்காரமாக தான் சொல்கிறாங்க, இவர் ஆண்டவருக்குள்ளே வர முன்னாலையாவது வீட்டுக்கு பூ வாங்கிட்டு வருவார், இப்போ கோல் வாங்கிட்டு வராரு. இவர் ரசிக்கப்பட முன்னால வாமா சினிமாவுக்கு போகலான்னு பூவோட கூட தான் வருவார் ஐயா. இப்போ என்னடா பூ போச்சுது, அது போனாலும் பரவாயில்ல, அவர் கோலையோடு வர்றாரு. வரும்போது எவன்டா அப்படின்னு வர்றாரு, ஏண்டா ரசிக்கப்பட்டேன்னு இருக்குது. பிரதர் இவர் ஏத்தலையா ஆண்டவரை? இவர் ஆண்டவர் கூட தான் நடக்கிறாரு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்கிறாங்களோ,
2: உங்களை பற்றி சொல்கிறாங்களோ.
0: அப்போ ஆண்டவர் என்கிற அந்த இயேசுவை தன் மேலே ஏத்துனா என்னுடைய ஜன்ம சுபாவம் ஒழியும். எங்கள் அப்பாவுக்கு இருந்த கோபம், எங்கள் தாத்தாவுக்கு இருந்த கோபம், எங்கள் அம்மாவுக்கு இருந்த கோபம், எங்கள் பாட்டியம்மாவுக்கு இருந்த பொறாமை, எங்கள் பாட்டியம்மாவுக்கு எல்லாம் வா வா. எங்கள் பாட்டியம்மா 94 வயசுலேயும் நல்ல ஒரு கோழியை சாப்பிட்டுட்டு யாராவது மீதி வைக்கலையாடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெருந்திண்டியின் சுபாவம் என்னையும் விட மாட்டேங்குது. அது ஜென்ம சுபாவம், அது ஜென்ம சுபாவம். பெருந்திண்டிக்காரன் ஆண்டவர் வசனத்தின்படி இருதயத்தை பாரமாக்கி தூங்குவான்னு தான் சொல்லியிருக்குது. எங்கள் பாட்டியம்மா 94 வயசில் இந்த எபனேசர் சின்ன குட்டி பையனாக இருக்கும்போது பார்த்துருப்பாங்கள, அவங்க கூன் போட்டு தான் நடப்பாங்க, அவங்க எல் வடிவில் தான் நடப்பாங்க. நான் கேட்பேன், வயிறு எங்கே போகுது? ஒரு கோழியை தின்னுட்டு, அதுவும் ராத்திரி மத்தியானம் வச்ச கோழி குழம்பு மீதி இல்லையாடா. பெருந்திண்டி நல்லா கவனிங்க, அது எங்கள் பாட்டிய மட்டும்தான் எனக்கு வந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஏசு ராஜா என் மேலே ஏறின போது என் அப்பாவிடத்தில் இருந்த பிடிவாதம், எங்கள் தாத்தாவிடத்தில் இருந்த முன்கோபம், எங்கள் பாட்டியிடத்தில் இருந்த பெருந்திண்டி எல்லாம் போயிடுச்சு என்றால் இப்படி ஏசு என் மேலே பவனி வருகிறார். ராஜா என் ராஜா வருகிறார், என் ராஜா வருகிறார், என் மேலே பவனி வருகிறதுனால. ரெண்டாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், உங்களை அதிகமாக காத்திருக்க விரும்பலை. இதுக்கு முன்னால் ரெண்டு வழி சந்தில கட்டியிருந்தது, எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தது. கட்டி வச்சதுனால போகவும் முடியலை. இப்போ அதுக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் எந்த திசைக்கு நேராக என்னை நடத்த விரும்புகிறார் என்கிற அந்த காரியத்தை இந்த கழுதைக்குட்டி புரிஞ்சுக்கிட்டதுனால்தான் நேர தேவாலயத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. நல்லா கவனிங்க, பவுல் சொல்லுகிற சில வசனங்களை மாத்திரம் காண்பித்து கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் புலிப்பியிருக்கிறது என்ன நிருபம் 3வது அதிகாரம், புலிப்பியிருக்கிறது என்ன நிருபம் 3வது அதிகாரத்தில் பவுல் என்கிற ஒருவனும் ஏறக்கூடாத அடக்கக்கூடாத ஒரு கழுதை குட்டியாகி இருந்த அந்த சவுலை ஒரு நாளிலே இந்த தேவன் பிடித்தார். அவர் மேலே அவர் சவாரி பண்ணுவதற்கு அவன் இடம் கொடுத்த போது அவன் நடந்ததை 12வது வசனத்தில் இருந்து அவன் சொல்லுகிறான். 14வது வசனம் வரை வாசிக்கலாம்.
1: நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று,
0: அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று
1: எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
0: இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று என்னை குறித்து சொல்லப்பட்டதோ நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
1: அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி,
0: அதை பிடித்துக் கொள்ளும்படி
1: ஆசையாய் தொடர்கிறேன்,
0: ஆசையாய் தொடர்கிறேன்.
1: சகோதரரே,
0: சகோதரரே,
1: அதை பிடித்துக் கொண்டேன் என்று,
0: அதை பிடித்துக் கொண்டேன் என்று
1: நான் எண்ணுகிறதில்லை,
0: நான் எண்ணுகிறதில்லை.
1: ஒன்று செய்கிறேன்,
0: ஒன்று செய்கிறேன்.
1: பின்னானவைகளை மறந்து,
0: பின்னானவைகளை மறந்து
1: முன்னானவைகளை நாடி,
0: முன்னானவைகளை நாடி
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்,
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்
1: தேவன் அழைத்த,
0: தேவன் அழைத்த
1: பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக,
0: அழைப்பின் பந்தய பொருளுக்காக
1: இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
0: கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இப்ப என் மேலே இயேசு இன்றைக்கு அமர வேண்டும். இவ்வளவு நாளும் இயேசுக்கு பின்னால போனேன், பேதுர் கூட பின்னால போனார். ஆமா, யாராவது வேலைக்காரி கேட்டா, யோ நீரு கூட பின்னால போறவங்க கதை இப்படித்தான். சிலர் கூட போவாரு, அவனுடைய கதையானதான். ஆனால் ஏசு என் மேலே ஏறி போ, பாரினில் கழுதையாய் சுமந்துமை சென்று பாதத்தில் விடுவேன் ஜீவனையே என்று சொல்கிற மனுஷன், என் ஜனமன்ம சுபாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவன் என்னை பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆசையாய் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுவான். இங்கே வந்திருக்கிறவர்களும் என் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் நான் ஒரு பெரிய வேண்டுதல் வைப்பேன். பல தேசங்களிலே என் சத்தத்தை கேட்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் தைரியமாக சொல்வேன், இயேசுவோடு அல்ல, இயேசுவை மேலேற்றி அவரை சுமந்து சென்று உங்களுடைய இலக்குக்கு நேராக ஓடுகிற ஒரு சின்ன கழுதை குட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார். இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். ஒரு பெரிய வேலை இருக்கிறதையா, அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு. அதற்கு பவுல் சொல்கிற ஒரு காரியம், எனக்கு லாபமாயிருந்தவைகளையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு முன்னதாக சாட்சி சொன்ன சங்கருக்கு அரசாங்க வேலை இருந்தது, அவருடைய மனைவி சிஎம்சியிலே ஒரு நர்ஸாக இருந்தவர்கள், ரெண்டு பேருக்கும் நல்ல சம்பளம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தனக்கு காண்பித்த இலக்கை காண்பிக்க போது வேலை அவர்களுக்கு குப்பையாக தெரிந்தது, வேலை அவர்களுக்கு உப்பையாக தெரிந்து ரெண்டு குட்டி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பீகாருக்கு என்னோடு கூட வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை, ஆண்டவருக்காக நிற்கிறவர்களை கைவிடவில்லை. அவருடைய மூத்த மகள் இன்றைக்கு டாக்டர் ஆகும்படியாக பிடிஎஸ்ல படிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு வழி திறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம். அவர்களை அறியாதவர்கள், அவர்களை தெரியாதவர்கள், உங்கள் பிள்ளை டாக்டர் ஆவதற்குரிய படிப்பு செலவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று எங்கேயோ இருந்து எழுதினதுனால அவர்களை பார்த்ததில்லை, அவருடைய பெயரை கேட்டதில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கு இன்றைக்கு டாக்டர் ஆகிறதற்கான உதவித்தொகை ஏதோ ஒரு குடும்பம், அறியாத குடும்பம் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்து நிமித்தம் தன் வீட்டையாவது, தன் சுகத்தையாவது, தன் நிலத்தையாவது, தன் வேலையாவது விட்டவனுக்கு நூறத்தனையாக சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு என்று என் இயேசு சொன்னதை அவர் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பம் அவரவை ஒருவேளை கேலி பண்ணினது, சொந்தக்காரர் சொன்னார், ஆனால் அவைகள் அல்ல. இயேசுவுக்காக இழந்தவர்களுக்கு உலகமெங்கிலும் சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், பிதாக்கள் இருக்கிறார்கள். எத்தனை அருமையான பாக்கியம். இன்றைய சாயங்கால வேளையில் என்னை அழைத்த ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் எனக்கு வைத்திருக்கிற லக்குக்கு ஓடி முடிப்பதற்கும் நான் இயேசுவையின் மேலே ஏற்றிக்கொண்டுகிற ஒரு கழுதை குட்டியாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதுவரை இயேசுவோடு கூட நடந்தது நல்லதுதான், இயேசுவோடு கூட நடக்க பயிற்சிப்பிக்கப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இயேசுவை என் மேலே ஏற்றிக்கொண்டு நான் எனக்கு அழைத்த அழைப்பை காண்பிப்பதற்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவர் சத்தத்தை கேட்கிறேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை நான் சுமந்து செல்கிற கொடைக்கானலில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்தின் பல எல்லைகளுக்கும் என்னை ஆண்டவர் எடுத்து செல்வாரனால் லக்கை நோக்கி ஆசையாய் தொடுவதற்கு எனக்கு லாபமாக இருந்தவைகளையும் நஷ்டமாக எண்ணி குப்பையுமாக எண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு சிலரை ஆயிலும் தேடி தேவன் வந்திருக்கிறார். இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம், நான் உன்மேல் சவாரி செய்து உன்னுடைய ஜென்ம சுபாவங்களை அழித்து லக்கற்று ஓடிக்கொண்டிருக்கிற, நோக்கமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை பிடித்து, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னதினால உன்னை இலக்குக்கு நேராக அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த பாக்கியமான சேவையை செய்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படி இயேசுவை என் மேலே ஏற்றி பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தத்தான் நடந்து பிதாவை தரிசிக்கும்படியாக ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதையிலே அவருக்கு புரோஜனமாக நான் நடக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த காரியத்தை நான் பாடுகிற வேளையில் ஆண்டவர் என் மேலே ஏறி இருக்க வேண்டும். நான் கடந்து செல்கிற இடங்களெல்லாம் நாம் இயேசுவை பார்த்து ஓசன்னா எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று ஜனத வேண்டும். ஓசன்னா என்றால் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். ஜனங்கள் நான் போகிற இடங்களில் கதற வேண்டும், எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று கதற வேண்டும். இயேசுவை சுமந்த கழுதை குட்டியாய் நான் போகும் போது என்னை பார்க்கிறவர்கள் ஓசன்னா என்று கதறும்படியான ஒரு இடத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை மேலே ஏற்றி கொண்டு இலக்கை நோக்கி ஓடுவதற்கு, லாபமான அனைத்தையும் குப்பையாக எண்ணுவதற்கு, ராஜாவே எங்கள் மேலே பவனி வருவீராக, இந்த பட்டணத்திலே பவனி வருவீராக, எங்கள் தமிழகத்திலே பவனி வருவீராக, எங்கள் தேசத்திலே பவனி வருவீராக, இங்க இருக்கிற சில பிள்ளைகளை தேசங்களிலே ராஜாவை சுமக்கிற கழுதை குட்டிகளாக, சுபாவம் மாற்றப்பட்டவர்களாக, லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக, லாபமானவைகளை குப்பையாக எண்ணுகிறவர்களாக சுமந்து செல்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்க இந்த அன்பு பாத்திரங்கள் மேலே தேவ ஊழியக்காரன் என்கிற தைரியத்திலேயும் நீர் தந்த அதிகாரத்தின் பேரில் இவர்கள் மேலே என் கரங்களை ஆண்டவரே நான் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணம், இந்த மாவட்டம், இந்த மாநிலம், இந்த தேசம் இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டதினால், வார்த்தை மாற்றப்பட்டபடியினால், வாழ்க்கை மாறினபடியினாலே அசைவு உண்டாகட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என் சகோதரன் சொன்னது போல அவருடைய பாவத்தை ரெண்டு பேர் சொன்ன போது அவர் ஏங்கி ஏங்கி அழுது இயேசுவுக்கு இடம் கொடுத்தது போல இந்த மக்கள் போய் இயேசுவை காண்பித்து பாவத்துக்கு பலிகாரியாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய பலியை காண்பிக்கும் போது அவர்கள் பாவ உணர்வடைந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இருதயங்கள் திறக்கப்படுவதற்கு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அதோடு கூட மாத்திரமல்ல ஆண்டவரே, இவர்கள் போகிற இடங்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, தெருக்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஜனங்கள் ஓசன்னா இயேசுவே ரட்சியும் என்று கத்துவார்களாக. பெந்தேகோஸ்தே நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறின சொத்தது போல உடைய பிள்ளைகள் நடந்து போகிற இடங்களிலே ஓசன்னா என்கிற பெரிய தொனி, ஆர்ப்பரிப்பின் தொனியாக இந்த பட்டணத்தில் தொனிக்கும்படியாய் கேட்கிறேன். கழுதை குட்டிதானே என்று சொல்லி எங்களை யாரும் கேவலமாய் பேசினாலும் பரவாயில்லை, நாங்கள் பாடினது போல அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து உண்மை அடைவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டங்களில் பல இடைஞ்சல்கள் வந்த போதிலும் வசனத்தை வாஞ்சித்து கர்த்தரின் வார்த்தையை தலைமையில் கொண்டு அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைய காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வாதமும், இன்றைய காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியான கிருபையும் பெருகும்படியாக அடியான் வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: சில ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு இளம் மருத்துவர் இருந்தார். அந்த நாட்களில் மூளையில் கட்டி வந்துவிட்டால் அதை குணமாக்க முடியவில்லை. இதனால் இவ்வாறு பல நோயாளிகள் மரித்து போய்விட்டார்கள். இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று அவர் மிகவும் கவலைப்பட்டார். ஒரு நாளில் அதற்கு சரியான மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு நோயாளிகளை காப்பாற்றுவது நிச்சயம் என்ற நம்பிக்கையும் அவருக்குள்ளே ஏற்பட்டது. அதற்கான தீர்வை என்றாவது ஒரு டாக்டர் கண்டுபிடிப்பார் என்றுதான் முதலாவதாக நம்பிக்கொண்டிருந்தார். பின்பு அந்த இளம் டாக்டர் சாக்ஸ் என்பவரை அதை சவாலாக ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் மூளையை பற்றி நன்றாக ஆராய்ச்சி செய்தவர் விக்டர் ஹார்லி என்ற மருத்துவர். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள சாக்ஸ் அனுமதி பெற்றார். ஆனால் அதற்கு முன்பே ஜெர்மனியில் உள்ள சிறந்த மருத்துவரிடம் அறுவை சிகிச்சைக்குரிய பயிற்சி பெற விரும்பினார். திட்டமிட்டபடியே அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட பின் இங்கிலாந்து சென்று டாக்டர் விக்டரிடம் 2 ஆண்டுகள் உதவியாளராக இருந்தார். அப்பொழுது அவர்கள் குரங்குகளின் மூளையை வைத்து பலவிதமான ஆய்வுகளை செய்தார்கள். டாக்டர் சாக்ஸ் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே மூளையில் ஏற்படும் கட்டியை அப்புறப்படுத்த வாய்ப்பு கேட்டதற்கு பலர் அவரை கேலி செய்தார்கள். மூளையில் கட்டி உண்டானால் அதை சுகப்படுத்தவே முடியாது என்பதுதான் அவர்களுடைய வாதம். பல ஆண்டுகளாக இவருடைய முயற்சிக்கு தடைகள் பல ஏற்பட்டன. பலர் அவரை அதைரியப்படுத்தினார்கள். ஆனால் டாக்டர் சாக்ஸ் தன்னுடைய குறிக்கோளில் வெற்றி பெற அடங்காத ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த நாட்களில் டாக்டர் சாக்ஸ் எடுத்த இடைவிடாத முயற்சியால் தான் இந்த நாட்களிலே மூளையில் உள்ள கட்டிகள் எளிதாக அகற்றப்படுகின்றன. அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதனுடைய பெயர் மூளை கட்டியை கண்டறிந்து சிகிச்சை செய்யும் முறை என்பதாகும். அந்த புத்தகமே இன்று வரையிலும் மூளை சம்பந்தமான கட்டிகள் பற்றிய சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது. இன்று நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாவிட்டால் அதை ஒரு நாளும் முடியாது என்பது அர்த்தம் அல்ல. ஒருவேளை நாமே அதை குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்க முடியும். வழிநடத்தும் பாதையை மட்டும் பின்பற்றாதீர்கள். பாதையே இல்லாவிட்டாலும் அதில் புதிய பாதையை உண்டாக்குங்கள். கடவுளை நம்பி கரிசனையோடு முயற்சி எடுக்கும் பொழுது மனுக்குலத்தின் மேல் அன்பு செலுத்தும் ஆண்டவர் திட்டமாய் உங்களுக்கும் வழிநடத்துதலை கொடுக்கிறார். இது வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை தைரியப்படுத்துகிறது. உற்சாகமாக முன் செல்வோமா?

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் ஆவி சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவனியாவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன்? நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹலலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே, நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர், தேங்க்யூ லார்ட். சமூக

அறியாத எல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the

உம்முடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியா நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு அந்த நூயர் நான் உண்மையில் வைத்திருக்கிற நினைவை

நினைச்ச காரியம் எல்லாம் தோற்று போகும். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவரே, எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படுவதற்கு

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்கார பார்த்ததெல்லாம் எதிரானுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. ஓபன் தி ஐஸ் ஆஃப் மை சர்வன்ட் ஓ காட். அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி

ஹல்லேலூயா. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலவில முடிந்தது, இனி எழும்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக, அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்ட

yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் பேர் அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலர் துளிர் விடாமல் போனான், திராட்சை செடி பழம் கொடாமல் போனான், தொழுவத்த ஆடுகள் முந்தையில் மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழி கூறுவேன். என் ஆத்துமா அவருக்குள் கழி கூறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. Hallelujah. Yet we will rejoice. Yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகின. ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க்கின் புஸ்தகம் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைய நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களால் எவையெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ

அவைகளையெல்லாம் தேவன் உங்களுக்காய் முடித்து தரப்போகிறார். தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்து உங்களுக்கான அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து இரண்டு வித்தியாசமான மனிதர்கள் மூலமாக அவர்களின் விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக மார்க்கின் புஸ்தகம் 10:17-22 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், ஒரு பணக்கார மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் வருகிறதை வாசிக்கின்றோம். மார்க் 10:18-19 வசனங்களில் இயேசு அவனிடம், 10 கட்டளைகளை அறிந்திருக்கிறாயா என்று கேட்கிறார். 21 வசனத்தில் இயேசு அவனை பார்த்து, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்கிறார். இயேசு அவனை பார்த்து, உன் ஆஸ்திகளை விற்று ஏழைக்கு கொடு என்றவுடன் அவன் துக்கமுகமாய் சென்று விடுகிறான். அவனிடத்தில் விசுவாச குறைவு காணப்படுகிறது. இயேசு கொடுக்கச் சொன்னால் திரும்ப கொடுப்பார் என்ற நம்பிக்கை இல்லை. மற்றொன்று, தேவன் கொடுத்த செல்வத்தை அவரே கொடுக்க சொல்கிறார் என்ற பார்வை இல்லை. பரலோக தேவன் எல்லாவற்றையும் உடையவராய் எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். பெரிய ஆசீர்வாதமான, நன்மையான, பொக்கிஷமான இயேசுவை அருகிலேயே வைத்து கொண்டு அவரை பார்க்க கூடாதவனாய் தன் ஆஸ்தியின் மேல் இருதயத்தை வைத்து திரும்பி போய்விட்டான். இவன் பார்வையிழந்த பணக்காரன் ஆவான். இரண்டாவது மனிதன் மார்க்கின் புஸ்தகம் 10:46-52 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவனை குறித்து வாசிக்கின்றோம். பணக்காரனின் பெயர் சொல்லப்படவில்லை, பிச்சைக்காரனின் பெயர் சொல்லப்பட்டுள்ளது, பர்திமேயு என்று. இயேசுவை கூப்பிடாதே என்று உலகம் அவனை தடை பண்ணினாலும் அவன் விடாது முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஏனென்றால் அவனுக்கு இருந்ததோ விசுவாச பார்வை. தூரத்திலே இயேசுவை கண்டு அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் மாத்திரமே தனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தான். அதோடு மட்டுமல்லாமல் தான் குருடன் என்பதையும் பெலவீனன் என்பதையும் அடையாளப்படுத்த உலகம் கொடுத்த வஸ்திரத்தையும் தூக்கி எறிந்தான். அற்புதம் பெற்றான், இயேசுவின் பின் சென்றான். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் விசுவாசம் பெருகும்படிக்கு இயேசு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து போகாமல், மனிதனால் கூடாதது இயேசுவால் கூடும் என்று உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாச பாதையில் பலவீனங்கள், சோர்வுகள், மனக்காயங்கள், உலகம் பேசுகிற பேச்சுகள் யாவற்றையும் பரதிமேவை போல களைந்து போட்டு இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்கள் விசுவாசம் பெருகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வெளிப்படுத்துதல் 3 அதிகாரம். சர்வே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கின்றேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கின்றாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகின்றவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கின்றவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கின்றேன். உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகின்றவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கின்றதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கின்றவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகின்ற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகின்றேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகின்றவன் எவனோ அவனை நான் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதில் நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகின்ற புதிய ஜெருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கின்ற ஆமேன் என்பவர் சொல்லுகின்றதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கின்றேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கின்றபடியினாலே உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கின்றதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானென்றும் திரவிய சம்பனென்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகின்றபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையிடும் படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகின்றேன். நான் நேசிக்கின்றவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கின்றேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகின்றேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்.
அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகின்றவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. இன்ஸ்டிடியூட் ஃபார் சைல்டு பிஹேவியர் ரிசர்ச்சின் டைரக்டராக இருந்தவர் பெர்னார்ட் ட்ரிம்லேண்ட் என்பவர் உன்னை போல பிறரை நேசி என்ற கோல்டன் ரூலை குறித்து ஒரு சிறிய ஆய்வை அவர் மேற்கொண்டார். அந்த ஆய்வின் முடிவில் பிறருக்கு உதவி செய்பவர்கள்தான் மிகவும் சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார். அந்த ஆய்வுக்காக அவர் பயன்படுத்திய நபர்களிடம் தங்களுக்கு மிகவும் அறிமுகமான 10 நபர்களின் பெயரை எழுதும்படி சொன்னார். மேலும் அவர்களின் பெயருக்கு நேராக அவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்றால் சந்தோஷமானவர்கள் என்றும், வாழ்வில் சந்தோஷத்தை இழந்தவர்கள் என்றால் சந்தோஷமற்றவர்கள் என்றும் எழுதும்படி சொன்னார். பின்பு சுயநலத்திற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். தன்னுடைய நேரத்தையும் தன் ஆசீர்வாதங்களையும் தன் நலனுக்காக மட்டும் பயன்படுத்துகிறவர்களும், பிறருக்காக ஒரு சில அசௌகரியங்களை கூட சகிக்க முடியாதவர்களும் சுயநலவாதிகள் என்று அவர் சுயநலத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் எழுதிய 10 பேரும் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா என்று எழுத சொன்னார். அந்த ஆய்வுக்கு வந்தவர்கள் அவர் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் தாங்கள் எழுதிய நபர்கள் சுயநலவாதிகளா பொதுநலவாதிகளா என்று குறித்து கொண்டனர். பின்பு ரிம்லேண்ட் அந்த பெயர் பட்டியலை வாங்கி பார்த்தார். இதற்கு முன்பு யார் யார் பெயர்களுக்கு எதிரே சந்தோஷமானவர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு அருகில்தான் இப்பொழுது பொதுநலவாதிகள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆய்வின்படி பிறரை நேசித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்பவர்கள்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமானவர்கள் என்று அவர் கண்டறிந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதான கட்டளைகள் 2ல் 2வது கற்பனை உன்னை போல பிறனை நேசி என்பதுதான். இதைத்தான் கோல்டன் ரூல் என்று சொல்கிறார்கள். வேதத்திலே எஸ்தரை குறித்து நாம் வாசிக்க முடியும். எஸ்தர் ராஜாத்தியாக ஏற்படுத்தப்பட்ட போதிலும், யூதர்களுக்கு அழிவு அறிவிக்கப்பட்ட போது எனக்கென்ன வந்தது என்று எஸ்தர் இருக்கவில்லை. மொர்தெக்காயின் ஆலோசனைப்படி யூதர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தானும் தன்னுடைய தாதிமார்களும் இரவும் பகலும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்தார்கள். தன்னுடைய தூக்கத்தை மறந்து அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல், ஏன் தன் ஜீவனையும் பெரிதாக நினைக்காமல், யூதர்களுக்காக அகாஸ்வேறு ராஜாவிடம் பரிந்து பேசுவதற்காக போய் நின்றார்கள். தேவன் யூதர்களுடைய சூழ்நிலையை மாற்றினார். எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் சகல யூதருக்கும் களிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. எஸ்தரின் மகிழ்ச்சியும் பல மடங்காக பெருகியது. ஆம் பிரியமானவர்களே, பிறருடைய சந்தோஷத்தை நாம் அதிகமாய் விரும்பினால் தேவன் நம்மை அதிகமாய் சந்தோஷப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்மை போல பிறரையும் நேசிக்க தேவன் நமக்கும் உதவி செய்வாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலே நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புத்தகம் 1:6-7 நாம் வாசித்து நாம் அதை தியானிப்போமாக. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். அன்பால் இந்த நெகேமியாவினுடைய பாவ அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்முடைய பாவ அறிக்கை எப்படி இருக்குது, நெகேமியனுடைய பாவ அறிக்கை எப்படி இருக்குது, கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். இன்றைக்கி நான் பாவம் செஞ்சேன் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நெகேமியா எங்கே என்ன செய்கிறாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எப்படியா எப்படி சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம ஜபத்தில் இதை திருத்திக்கணும். நான் பாவம் செஞ்சாண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நெகேமியாவினுடைய ஜபம் மைனூட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. என்னென்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்னு ஏன் தகப்பன் வீட்டாருடைய பாவத்தை இவர் சேர்த்து அறிக்கிறார். தகப்பன் வீட்டார்னால் யார், தகப்பன் வீட்டார்னால் யார், பரம்பரை பரம்பரையாக அப்பா வீட்டாருங்க இல்லையா. அப்பாவுக்கு யாரெல்லாம் பங்காளி இருக்கிறாங்களோ, அப்பாவினுடைய சொந்தக்காரங்க, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பான்ற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஏன் அறிக்கையிடணும் அன்பா இல்லையா. இன்றைக்கி அறிக்கையிட்டு ஜபிக்கும்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நம்ம பாவத்தை மட்டும் அறிக்கையிட்டு ஜபிக்கிறது இல்லை, நாமும் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்மை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் அல்லது அடுத்தவர்களுடைய பாவத்தையும் நம்ம அறிக்கையிட்டு ஜபிக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியமாக இருக்கிறது. அதனால் இதை இன்றைக்கி காலையில் கொஞ்சம் காலை வேளையில் நான் சற்று தியானித்தேன். ஏன் நெகேமியா இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஜெபம் பண்ணார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாவம் செய்தோம்னு அழகாக சொல்கிறார் பாரு. உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எப்படி ஒத்துக்கிறார் பார், நம்ம இன்றைக்கி ஒத்துக்குமா?

சொல்லுவாங்க, உங்கள் ஆத்தாவை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்வான். உடனே இதுக்கு சொருன்னு ஏறும், உங்கள் ஆத்தாவை பற்றி எனக்கு தெரியாதா, என்னத்தை தெரியும், எல்லாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவருக்கு. ஆனால் இன்றைக்கி நீ சண்டை போட்டுட்டு இருக்காத, இன்றைக்கி நாம் என்ன செய்யணும், எல்லா ஆத்தாவை பற்றி அப்பனை பற்றி நம்ம அறிக்கையிடணும். அதுதான் இன்றைக்கி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீ சண்டை போட்டுட்டு இருந்தனாக்கா நீ தான் சமாதானத்தை இழந்து போவேன். ஆனால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என் தகப்பன் வீட்டாரும் என் தாய் வீட்டாரும் என்ன செஞ்சோம், பாவம் செஞ்சோம். எப்படி செஞ்சோம்யா, நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தது கெட்டவர்களாய் நடந்தோம். அழகாக சொல்கிறார் பார், ஒத்துக்கிறார் பார், இன்றைக்கி உனக்கு பார்த்து கெட்டவன்னா நம்ம ஒத்துக்க முடியுமா, கெட்டவர்களாய் நடந்தோம். அடுத்து என்ன சொல்கிறார்னா, உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் என்ன செய்யுமா, கை கொள்ளாதே போனோம். கெட்டவர்கள் அடுத்தது கை கொள்ளாதே போகணும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கை கொள்கிறோமா, இன்றைக்கி நம்முடைய முன்னோர்கள் கை கொண்டிருக்கிறார்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாம் அதை கை கொள்ளவே இல்லை. அதனால்தான் இந்த நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்றார். அன்பவன்லே, இதை சொல்லும்போது எனக்கு புலம்பலில் ஒரு அதிக புலம்பல் என்ற பகுதியில் 5:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். எப்படியா, அவங்க மாண்டு போனாங்க, ஆனால் அவர்கள் செய்து போன பாவத்தினுடைய விளைவை நாங்கள் சுமக்கிறோம் என்று ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறார். அவங்க பாவம் செய்து மாண்டு போனார்கள், பாஸ்ட் டென்ஸு, நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அந்த பாவத்தினால் வந்த அக்கிரமம், பாவத்தினால் வந்த சாபம் இன்றைக்கி நாம் சுமந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லி இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்பாலே, அப்பா அந்த பாவத்தினுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி சாபமாக அக்கிரமமாக உருவெடுக்கிறது. அப்போ அதனுடைய காரியத்தை நாங்கள் சுமக்கிறோன்னு சொல்கிறார். அன்பாலே, இது உண்மை. நிறையா வீட்டில் நான் கவுன்சிலிங் வரும்போது நான் அதிகமாக என்ன செய்வேன்னாக்கா, உங்கள் முன்னோர்களை பற்றி சொல்லுங்கன்னு கொஞ்சம் ஆரம்பிப்பேன். என்ன காரணம்னா, அங்கிருந்து தான் என்ன வருது, பாவம் நம்மளை கண்டினியூவாக தொடர்ந்துட்டு வருது. நீங்கள் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் மேலும் நான் என்ன செய்வேன், விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ ஏன் அந்த பிள்ளைகள் மேலும் பிள்ளைகள் மேலும் விசாரிக்கிறாரு, அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கே நம்மளை விசாரிக்கிறாருன்னா, அதுதான் ஆண்டுடைய நீதி. ஆண்டுடைய நீதி அதுதான். அந்த நீதியின் பிரகாரம் நாம் அறிந்தவர்களாக இருந்தோம்னா நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். இன்றைக்கி அதுதான் இந்த அந்த தேவ நீதியை அந்த எசேக்கே அந்த நம்ம நெகேமியா அறிஞ்சதுனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உம்முடைய கற்பனைகளை தவறி நடந்திருக்கிறோம், நாங்கள் கெட்டவர்களாக நடந்திருக்கிறோம், இப்படி பல காரியத்தை அவர் அறிக்கைறார். அன்பாலே, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், உண்மையிலே நல்லா ஆரம்ப காலத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை மன்னிங்க, அவங்க அப்பா இருக்கிறார்ல அவர் செஞ்ச பாவத்தை மன்னிங்க, அதேபோல் எங்கள் அம்மா செய்யல அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை மன்னிங்க, இப்படி 10 தலைமுறை பாவத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. ஏன்னா 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்ற. எத்தனை தலைமுறை, நான் 10 தலைமுறை பாவத்தையும் எங்களை விசாரிக்காத மன்னிச்சிடு அப்படின்னு. அப்போ 10 தலைமுறை பாவத்தையும் நாம் மன்னிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும், அதை அறிக்கையிடணும். அப்போ தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். அதை அறிக்கையிடும்போது தான் மன்னிக்கிறார். அன்பா இல்லை, இன்றைக்கி நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் போக்கிட்டார், நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் சாபங்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார், உண்மைதான். ஆனால் அது எப்போ நடக்கும், அது எப்போ நம்ம கிளைம் பண்ண முடியும்னா, நம்ம அறிக்கையிடும்போது தான் அதை கிளைம் பண்ண முடியும். நம்ம அறிக்கையிடாத எல்லாத்தையும் அவர்கிட்ட மோடா மொத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் கம்முன் தான் இருக்கிறார். அநேகர் பாவங்கள் அநேக சாபங்கள் நீக்கப்படவே இல்லை. அன்பாவில்லே, இன்றைக்கி உண்மையிலே நானும் என் மனைவியும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை எங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், பிள்ளைகளுக்காக ஒரு கிழமை பாஸ்டிங் செவ்வாய்க்கிழமை. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வோம்னா, ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள், நானும் என் மனைவி செய்த மீறுதல் என்ன, பெற்றோருக்கு பிஷ்டம் இல்லாமல் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், லவ் மேரேஜ், அந்த பாவம் என் பிள்ளைகள் மேலேயோ பிள்ளைகளுடைய

மேலேயோ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயோ நான்கு தலைமுறையாக இருந்தாலும் பத்து தலைமுறையாக இருந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எல்லாம் ஒழுக்கமான பிள்ளைகளாக வளரணும், ஒழுக்கமான பிள்ளைகளாக வளரணும். ஆண்டவர் என்ன சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன்னா எங்கள் பாவத்தையும் எங்களுடைய பிதாக்களுடைய பாவத்தையும் நம்ம அறிக்கையிடும் பொழுது அது பிள்ளைகள் மேலே என்ன செய்யாது, அது சுமரவே சுமராது. அன்பாவே இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணுமா, இதை தான் வேதம் நமக்கு சொல்லித்தருது. இன்றைக்கி முன்னோர்களுடைய பாவங்களை எனக்கு இந்த புலம்பல் வந்து மறக்கவே மறக்காது. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். என்ன செஞ்சாங்களாம், மாண்டு போனாருன்னா என்ன அர்த்தம், அவன் செத்து எப்பயோ போயிருப்பான், அட்ரஸ் இல்லாதான் இருப்பான், ஆனால் நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அன்பாவே இதை நான் நிறையா சொல்லலாம் சாட்சியாக. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மாவினுடைய வயல் விலகத்தில் எது போட்டாலும் விளையாது, எது போட்டாலும். அவங்களும் எவ்வளோ எவ்வளோ பாடுபடுறாங்க, கடனை வாங்கி போட்டு அதில் பயிர் வைக்கணும்னு என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க. அப்போ தான் உக்காந்து அவங்க வந்து ஓன் அழுகுறாங்க, எது வச்சாலும் எங்கள் பயிர் எனக்கு வரலை, எல்லாமே நஷ்டம் கஷ்டம்தான், ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் விவசாயத்தினால நஷ்டப்படுறோன்னு சொல்லும்பொழுது உக்காந்து கேட்டேன், சரி உக்காருங்க, உங்கள் நிலம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எப்படி தாத்தா, அது மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக எங்களுக்கு அந்த நிலம் எங்கள்கிட்ட இருக்குது, எங்கள் அப்பா சம்பாரிச்சு வாங்கலை, அது எங்கள் அப்பாவுடைய அப்பாவும் சம்பாரிச்சு வாங்கலை, அவங்க அப்பா என்ன செஞ்சார், சம்பாரித்து வாங்கினா அந்த சொத்து இது அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வந்தேன். கேட்டு வரும்பொழுது அவங்க சொன்னது என்னன்னாக்கா, எனக்கு அதிர்ச்சியை விட்டு வந்து, இவங்க அப்பாவினுடைய முப்பாட்டன், இவங்க அப்பாவுக்கு அப்பா இல்லை அவங்க தாத்தா அப்படி வச்சுக்கோ, அப்பாவுக்கு தாத்தா, அவர் அந்த ஊரில் ஒரு பெரிய போக்கடாவும், ஆனால் அவர் தான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறார், அவர்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறார். அவங்க அப்பா ரொம்ப அந்த அந்த அந்த இவங்க அப்பாவுடைய தாத்தான்னு வச்சுக்கோ, தாத்தா வந்து மிகவும் போக்கடா, அவர் தான் சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு, அவருடைய சொத்தை தான் இவங்க அனுபவிக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சாராம், ஒரு வாலிப பெண்ணை கற்பழித்து கெடுத்து அவருடைய கிணத்துல போட்டு சாவடிச்சிட்டாராம். அது பரம்பரை பரம்பரையாக எல்லோரும் சொல்லி இவங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆள் செஞ்ச ஒரு பாவம், அந்த ஆள் செஞ்சுட்டு செத்துப்பிட்டான் எப்பயோ, ஆனால் அந்த சாபம் அந்த நிலத்தை என்ன செஞ்சுது, ஆக்குபை பண்ணிட்டு அங்கே எது போட்டாலும் உருப்படாத இருந்து எதுவுமே விளையலைங்க, அந்த அந்த நிலம் ஃபுல்லாகவே அப்படியே கரம்பாயிடுச்சு. இது ஒரு காரியம். அதுக்கப்புறம் தான் அந்த சாபத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணி நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அது ஒன்று. அடுத்தது நான் இங்கே வள்ளலார் வடலூர் இதில் போயிட்டு வள்ளலாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க ஒரு நிலத்தை காட்டினாங்க, ஒரு 10 ஏக்கர் ஒரு 15 ஏக்கர்கிட்ட மேலே இருக்கும், அது அப்படியே கரம்பாகவே கிடக்குது. இந்த இடம் வந்து ஒரு செட்டியார் இடங்க, இது வள்ளலார் கலந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி கலந்த சம்மந்த சொல்கிறாங்க அவங்க, இது வந்து செட்டியார் இடம். இந்த இடத்துல போய் வள்ளலார் கேட்டார், இந்த இடத்துல ஒரு நான் வந்து சத்தியஞான சபையை கட்டுறதுக்கு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த அந்த ஆள் அவர் கேட்ட அந்த அன்னைக்கு ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் என்ன சொன்னாராம், ஒரு கொக்கு ஒரு வெள்ளைக்கொக்குக்கு நான் இடம் கொடுத்தேனா 1000 வெள்ளைக்கொக்கு இந்த இடத்துக்கு வரும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன், போ எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டார். அவர் வெள்ளைக்கொக்குன்னு சொல்லி யாரை வெறியேற்றுறாரு, வள்ளலார். அவர் எப்பயுமே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு தலையை முக்காடு போட்டுட்டு தான் வருவார். அப்போ ஒரு வெள்ளைக்கொக்குக்கு நான் இடம் கொடுத்தேனா ஒன்றை மாதிரி உன் பக்தர்கள் 1000 வெள்ளைக்கொக்கு இங்கே என்ன செய்யும் கூடும், அதனால் எனக்கு அது இஷ்டம் இல்லை, அதனால் நீ என்ன செய், எனக்கு நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். அன்பாலே அப்படி சொன்ன பிறகு அவர் ரொம்ப மனசு கஷ்டமாகி என்ன செஞ்சாராம், சரி ஓகே உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அப்படியே இந்த இடம் இப்படியே கிடக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டாரோம், இந்த இடம் இப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு போயிட்டாரோம். அவர் எப்போ இப்படியே கிடக்கட்டும்னு போனாரோ அதுலேருந்து இன்னைய வரைக்கும் பல நூற்றாண்டுகள் அந்த அந்த நிலம் எப்படி தான் கிடக்குதான், அப்படியே கரம்பாக தான் கிடக்குதுன்னா. இப்போ பாருங்கள், அந்த சாபங்கள் அந்த அந்த காரியம் எப்படி பின்தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பாலே இன்னைக்கு அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏதாவது பாவம் செஞ்சனா உன் பாவத்தை நான் யார்கிட்ட விசாரிப்பேன்றாரு, 3ம் 4ம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்குது. யாத்ராம் 20வது வசனத்தை நீங்கள் 20வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அந்த வசனத்தை நம்ம மறக்கவே கூடாது, நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். அன்பாவிலே யாத்ராமம் 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 5வது வசனத்தை பாருங்கள், 20:25, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் ஆகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, யாருடைய அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ம்
நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அழகாக வேதத்தில் சொல்கிறார் பார், மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும். இன்றைக்கி ஆனால்தான் நான் சொல்கிறேன், நெகேமியா என்ன செஞ்சார், நானும் என் தகப்பன் விட்டாரும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிறார். அப்போ மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இன்றைக்கி சில பாவங்கள் நம்மளை என்ன செய்யுமா, தொடர்ந்து பிடித்து கொண்டு வரும். அதனால் நாம் நம்மளுடைய வாயால், ஆண்டவரே என்னுடைய வாயால் நான் என்ன செய்கிறேன், அறிக்கையிடுறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நான் அறிந்து கொண்ட சத்தியத்துக்காக நன்றி. நீரை ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள். நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ மான்லே.

0: தேவனுடைய கரத்திலே அஸ்துராயுதமாய் எங்களை பயன்படுத்தும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord.
1: ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, உங்கள் இளமை பருவம், சிறு பிறந்த சூழ்நிலைகள், உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய பெற்றோர், இப்படிப்பட்ட காரியங்களை சிறிதளவு சொல்லுங்கள்.
2: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்துகிற ஐயாவையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நான் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்கரை கருங்கல் பகுதியில், கருங்கல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கிற மாங்கரை என்பது என்னுடைய சொந்த ஊர், என் அப்பாவுடைய ஊர். என்னுடைய அம்மாவுடைய சொந்த இடம் கண்ணனூர், வேர்க்கிளம்பி பக்கத்திலே இருக்கிறது. நான் 1975 செப்டம்பர் 29 பிறந்தீங்க.
1: உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்களா? எப்படி உங்களுடைய கல்வி துவக்கங்கள் எப்படி இருந்தது? உங்களுடைய தெய்வீக காரியங்கள்லாம் எப்படி இருந்தது என்பதை ஸ்டார்டிங்கில் சொல்லுங்க.
2: என்னுடைய தகப்பனாருடைய பேர் லார்சன், என் தாயாருடைய பேர் ஃப்ளாரன்ஸ். அவர்கள் இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருந்தவர்கள் என்று நான் குறிப்பிட மாட்டேன். நல்ல ஒரு பெற்றோராக இருந்தார்கள் என்று நான் சொல்லுவேன். என் தாயார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சில தொண்டுகள் செய்து அப்படி இருந்தவர்கள். நான் சிறு வயதிலே என்னுடைய ஆரம்ப கால கல்வியை NVKS ஆற்றூர் அந்த ஸ்கூல்லே ஆரம்பித்தேன். நான் சிறு வயது முதலே ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜோடு கீழே தான் இருந்தேன் என்று சொல்லலாம். இங்கே பல பள்ளிகள், NVKS, அமலா கான்வென்ட், நாகர்கோயில், CSI மெட்ரிகுலேஷன், இந்த பள்ளிகள்லாம் படித்து பின் நாட்களில் சென்னை பட்டணத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போனோம்.
1: அப்போ இந்த ஸ்கூல் பருவத்தில் உங்களை எப்படி வளர்த்தாங்க? சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? நீங்கள் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்தீங்களா? அப்படிப்பட்ட இதெல்லாம்
2: இப்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பேரிலே கிறிஸ்தவனாக இருப்பதினால், நாம் ஒரு சபைக்கு போகிறதுனால் கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை. கிறிஸ்துவை எப்பொழுது நாம் தரித்து கொள்ளுகிறோமோ அப்போ தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவர் ஆகிறோம். சிறு வயதிலே என்னுடைய பாட்டியுடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். அதான் LKG, UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், 4 வருடம். இந்த 4 ஆண்டுகளும் ஒரு ஆலயத்திற்கு கிரயமாய் போகிற ஒரு பழக்கம் உண்டு. அதுலேயும் சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட், அந்த வீட்டுக்குடைய கண்டிப்புக்கு போனது தான் மெயின். ஆனாலும் அப்படி போனது உண்டு. ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போனது நாட்கள் உண்டு. ஆனால் பின் நாட்களில் என் தாய் தகப்பனோடு சென்னை பட்டணத்துக்கு போன பின்பாக ஒழுங்காக நான் போனவன் என்று நான் சொல்ல மாட்டேன்.
1: சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
2: சண்டே கிளாஸ் சின்ன வயசுலே நான் போனது உண்டு. நான் வந்து அதை சொல்லணுன்னா, சின்னதில் 4 வருடங்கள் இந்த கண்ணனூர் பகுதியிலே பாஞ்ச விளை என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கே பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை, ஃபுல் காஸ்பல் சபையில் நான் சண்டே கிளாஸ் ஒழுங்காய் படித்து நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கி நல்ல அந்த நாட்கள்லே படித்தது உண்டு. ஆனால் பின்னாடி சென்னைக்கு போன பிறகு அவ்வளோ கரெக்டாக நான் போனேன் என்று சொல்ல மாட்டேன்.
1: சரி, இப்போது அந்த சிறு பருவத்தில் உங்களுக்கு ஆண்டவர் மேலே பற்றிருந்ததா, அல்லது பிசாசுடைய மேலே பற்றிருந்ததா, ஏதாவது பிசாசினால் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா, அது நமக்கு நீங்கள் திசை திருப்பப்பட்டீங்களா?
2: சின்ன வயசுலே ஆலயங்களுக்கு போனதினாலே ஆண்டவரை குறித்த ஒரு தாக்கம் கொஞ்சம் உண்டு. ஆண்டவரை முற்றிலுமாய் தெரியாது, இல்லைன்னா டோட்டலாய் கர்த்தரை மறந்தவன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன நாலெட்ஜ் உண்டு. ஆனால் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்த நாட்கள் தான் அதிகம். அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு என் தாயார் வந்து ஒரு ஆலயத்திலே சிறு வயதிலே வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆனால் அந்த ஆலயத்திலே வளர்க்கப்பட்டதை அவர்கள் கொஞ்சம் மறந்து உலகத்தின் பின்னாலே கொஞ்சம் போனாங்க. வேலை இருந்தது, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தா. சிறு வயதிலே நாங்கள் குடும்பத்தோடு திரைப்படம் தியேட்டர்களே போய் பார்த்தது, இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உண்டு. இதன் மூலமாய் நான் உலக பிரகாரமாய் போனேன் என்று தான் சொல்ல முடியுமே அன்றி ஆண்டோருக்குள்ளேயெல்லாம் நான் வந்தேன்னு என்னாலே அதை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை.
1: சரி, நீங்கள் சிறு வயதிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சில பாவப்பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எந்தெந்த பாவப்பழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தது அப்படிங்கிறதில்
2: பாவப்பழக்கம், ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாவ பழக்கம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு வைக்க முடியாது. அதனாலே ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு பாவம் செய்ய வைப்பான். எனக்கு பாவ பழக்கம் என்று மேலோங்கி இருந்ததென்றால் அதிகமாய் சினிமா பார்ப்பது. சினிமா பல கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களாவது நான் மினிமம் பார்த்துருப்பேன் என்று சொல்ல முடியும். பல இடையே குமரி மாவட்டத்திலே பல தியேட்டர்களுக்கு நான் போய் பார்த்துருக்கிறேன். இப்படியெல்லாம் பல விதமான திரைப்படங்களை பார்த்து அந்த பாவ பழக்கத்திலே இப்படியாக, அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஒழுங்காய் செல்லாமல் பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு ஊர் சுற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு வழி விலகி போகிற ஒரு அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே இருந்தது.
1: சினிமா பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய விருப்பமான ஒரு காரியம்?
2: ஆமாம், கண்டிப்பாக பணம் சினிமா பார்ப்பது ஒரு மிகுந்த ஒரு பிரியமான காரியம் என்று என்னாலே சொல்ல முடியும்.
1: இப்போ சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம அதில் நம்ம உந்தப்படுவோம், அதை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த சினிமாக்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது அதே போல மாற வேண்டும், அல்ல அதே போல தவறுகள் செய்ய வேண்டும். சில வேளையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகம் சினிமாவை பார்த்து கொண்டு வீட்டில் வந்து அதே அப்படிப்படுத்து தூங்குவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட
2: சம்பவம் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன்,
1: சொல்லுங்கள்.
2: ஒரு மனிதனுடைய வாலிப பிரயாயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பிரயாயத்தை, அந்த காலத்தை ஒருவன் இழந்தானால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தோற்று போய்விடும். என் சரீர பிரகாரமாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நான் கெடுத்து விட்டேன் என்று சொல்வேன். சினிமா படங்களை பார்த்து அந்த நடிகைகளை போ மூல ஒரு இச்சை, அதை வந்து உறங்கும் போது தவறான சிந்தனைகள், சிந்தனையிலே நிறைய பாவம் செய்து பல கெட்ட காரியங்கள். அதே மாதிரி சினிமாவில் இப்போ ஐயா அழகாக கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, சினிமா பார்த்ததுனால உங்களுக்குள்ள என்ன எஃபெக்ட் வந்ததுன்னு சொல்லி. சிறு வயதிலேயே இந்த ஒரு மாதிரி இந்த காதல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் ஒரு உணர்வு, அப்படி ஒரு உந்துதல் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலைகளில் ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிக்கவில்லை என்று நான் சொல்வேன். ஆனால் அது என்னை நிறைய கேடுகளுக்குள்ளே கொண்டு போனது. மெயினாக ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்த வாழ்க்கை இல்லாதபடி ஒரு சிற்றின்ப பிரியனாய் என்னை மாற்றினது என்று சொல்ல முடியும்.
1: பிறகு இந்த ஸ்கூல் படிப்பு முடிச்சு அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கெல்லாம் போனீங்க. அப்போ எப்பமாவது ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் ஆராதிக்க போகணுங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாச்சா?
2: ஆண்டவரை தேடுவது என்று சொன்னால் நான் தேடுவேன், அது ஒரு சுயநலமான தேடுதல். எப்படி என்று சொன்னால், பயம் உண்டு எனக்குள்ளே, பயங்கரமான பயம். மெயினாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறை குழிகள் நிறைய இருக்கும். அதை பார்க்கும்போது அது வரைக்கும் நான் சினிமா பாட்டு பாடிட்டு வருவேன், அந்த கல்லறை பகுதி வந்தோடனே ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடிட்டு கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுவேன். அப்படி வந்து இப்படி ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை தேடின ஒரு காரியம்தான் உண்டு. அதான் அது ஒரு ஒழுங்கான தேடுதல் இல்லை.
1: சரி, இப்போ சத்ருடைய சில போராட்டங்கள் இருந்து நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அதனால் என்ன பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது, திருமணத்துக்கு முன்னால் உள்ளது முதல்ல சொல்லுங்க.
2: சத்ருடைய போராட்டம் என்னதோ உடனே வந்து அப்படி ஏதோ போனது என்று நான் சொல்ல மாட்டேன். சிறு வயது முதலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருடைய போராட்டம் வந்தது. அதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்வது பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது என்று சொல்லி. அப்போ பாருங்கள், என்னுடைய சிறு பிள்ளையிலேயே பிசாஸ் என்னை கெடுக்க பார்த்தான். நான் இந்த என்விகே ஸ்கூல்ல படிக்கும்போது 1979 என்று நினைக்கிறேன், கரெக்டான அந்த ஆண்டு ஞாபகத்துக்கு வரல, 79-80 அந்த காலகட்டங்களில் யூகேஜி படித்திருக்கிறேன். 18 ரூபாய் அன்றைக்கு ஃபீஸ். இந்த 18 ரூபாயை கொண்டு செலுத்தும்படியாக சின்ன பையனாக எனக்கிட்ட என்னுடைய பாட்டி, என் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணினேன்னா அந்த 18 ரூபாய்க்கும் வடை வாங்கி, வடைன்னா இன்னைக்கு உள்ளது மாதிரி இல்லை, அன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஒரு பெரிய டப்பா நிறைய வடை, அதை நானும் என்னுடைய ரெண்டு நண்பர்களுமாய் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவதுன்னு தெரியல, மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு அடைத்து வைத்து இப்படியெல்லாம் ஒரு அதை வீட்டிலே மறைத்து, இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு பிள்ளையிலிருந்தே அந்த சாத்தான் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அன்னைக்கு அப்படி பாவம் என்றால் ஒரு வாலிப வயது வரும்போது தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், இப்படி சினிமா பார்க்க வைத்து இப்படிப்பட்ட பல தவறான காரியங்களை செய்ய வைத்தான். இன்னும் ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல முடியும், பெரிய திருடனாகாமல் இருந்ததே கர்த்தருடைய கிருபை. ஒரு தடவை நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே கொஞ்சம் இரும்பு பொருட்கள் எல்லாம் இருந்தது, அதை என் பேக்கிலே வைத்து வெளியிலே கொண்டு அதை விற்று இப்படி பணத்தை வாங்கி அதை வைத்து படம் பார்த்தது, இப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று நான் சொல்ல முடியும். அதுதான் யதார்த்தமான உண்மை.
1: சரி,
3: அப்புறமா எப்படி ஆண்டவரால் தொடப்பட்டீங்க?
2: இப்போ இப்படி போனதினால் நான் எந்த ஒரு உலக பிரகாரமான கல்வியும் நான் சரியாக கற்றுத்தேரவில்லை. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போனேன், அதை பாதியிலே விட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று போனேன், அதை பாதியிலே விட்டேன். இப்படியாக தொழிற்கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசி மெக்கானிக் படிக்க போனேன், அதுவும் ஒழுங்காக படிக்கவில்லை. இப்படி எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஒரு ஒழுங்கில்லை. ஏன், மியூசிக், கிட்டார் வாசிக்கலாம் என்று, கிட்டார் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டார் கற்று கிட்டாரோடு சினிமா தியேட்டருக்கு போய்விட்டேன். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அந்த உலகத்தரமான இந்த சினிமா, யாருமே நினைத்து விடாதீர்கள் சினிமா பார்ப்பதினால நன்மை என்று சொல்லி, அதனால ஒரு நன்மையும் ஒரு நாளும் வர முடியாது, அது கெடதான் செய்யும். இப்படியாக என்னுடைய 28 வயது வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து வீட்டுக்கும் ஒரு பாரமாக இருந்தேன். கிட்டத்தட்ட 28-29 வயது வரைக்கும் தகப்பனார் தா வீட்டின் பெற்றோர்களுடைய கையை நோக்கி தான் இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் ஆண்டோருடைய இரக்கத்தினாலே 29 வயதிலே ஒரு தொழிலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது, அவருடைய இரக்கம் அவ்வளோதான். அப்போ நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன், துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது.
1: எப்பொழுது திருமணமானது? திருமணமான பிறகு
2: எனக்கு 2005 டிசம்பர் 29ஆம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியுடைய பெயர் ஜின்னி பெர்ஷியா, அவளுடைய சொந்த ஊர் மணலிக்கரை பகுதியிலே வாழை விளைவுக்கு என்று சொல்லுகிற பகுதி. எங்கள் இந்த நாகரிக காலத்திலே என் மனைவியுடைய ஃபோட்டோகிராஃப் நான் பார்க்கவே இல்லை திருமணத்தில். எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் நான் என் மனைவியை பார்க்கிறேன். அப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை டிசம்பர் 29ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு நடந்தது. திருமண வாழ்க்கை என்றால் எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நான் திருமணத்தை குறித்து ஒரு கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். இந்த அதுவும் திரைப்படம் தான் காரணம். அப்படியே திரைப்படத்தில் ஏதோ பயங்கர அந்யோன்யமாய் போகிறதாக காட்டுவார்கள், ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. நித்தமும் சண்டையும், புரிந்து கொள்வதிலே பிரச்சனை, போராட்டம், பலவிதமான போராட்டம். அதில் ஒரு சம்பவம், இப்படியும் சண்டை வருமா என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி தன்னுடைய கல்லூரியை படித்தது மதுரையிலே. அப்போ அவள் பேசும்போது சில மதுரை வார்த்தைகளும் கலந்து விடும். ஒரு நாளைக்கு என் மனைவி என்னிடம் கேட்டால், ஏன் இப்படி நிற்கிறீங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க? நான் சொன்னேன், நீ கன்னியாகுமாரிக்காரி, ஏன் நிக்கிதியேன்னு கேள். அவள் சொல்றா, நிக்கிதியேன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு. இதனாலே நான் அவளை அடித்து, இது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருவேளை இருக்கலாம், இப்படிதான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல குடும்பத்திலே வருது. அதை தவிர்த்திருக்கு, நீங்க என்ன கேட்கலாம், இதை தவிர்த்திருக்கலாமே நீங்க என்று சொல்லி. அதுதான் பிசாசு. இப்படிப்பட்ட சின்ன காரியங்கள் மூலமாக அவன் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்து விடுவான். அன்னைக்கு எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லாததுனால அது அதை பற்றி ஒரு உணர்வில்லை, பயங்கர சண்டை போட்டோம். இப்படி தான் சண்டை தான் எங்கள் வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் வசிக்கிற வீடு சென்னையிலே கோயம்பேடு, அங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பூந்தமல்லி என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நானும் என் தகப்பனாரும் ஒரு வியாபார காரியமாய் சென்றிருக்கிறோம். அப்பொழுது என் மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, இன்னும் 10 நிமிடத்திலே வீட்டுக்கு வரவில்லை என்றால் நான் மரணமாய் என் சடலத்தை பார்க்க நேரிடும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பயம், பயம் என்னை ஆளுகை செய்கிறது. 10 நிமிஷத்தில் எப்படி போக முடியும்? என் தகப்பனார் இருக்கிறார், அவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா, என் மனைவி செத்து போயிடுவேன் சொல்றா, போகணும். ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உருட்டி விட்டு நான் வேகமாக நான் என் வீட்டுக்கு போனா, என் மனைவி ஐயோ இவர் வந்து எங்கேயாவது ஆபத்திலே மாட்டி விடுவாரே, இப்படி வேகமாய் வருவாரே என்று. வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. அந்த நிமிடமே என் உள்ளமும் உடைக்கப்பட்டது. ஐயோ ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையில இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லி. ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை, இதை போல ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப கஷ்டமும் வேதனையும் நிறைந்த முட்கள் படுக்கையாக தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது என்று சொல்ல முடியும்.
1: இந்த குடும்ப வாழ்க்கையில வேற பெரிய பிரச்சனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா?
2: பார்த்துட்டுருக்கிறவங்களே, பிசாஸ் என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. அது அவரோருக்கு வந்தாதான் தெரியும். அந்த வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு. ஒரு மனைவியை கொல்லுவதற்காக திருமணம் நடக்கவில்லை. தேவ திட்டம் என்னவென்றால் பலுகி பெருக வேண்டும், நல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது குடும்ப வாழ்க்கை. எங்கள் குடும்ப வாழ்க்கையை அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி சிதைக்க பார்த்தான். அவளை கொல்லாமல் விட்டது கர்த்தருடைய கிருபை. அவளும் இப்படி கொல்ல வேண்டும். இப்படி பிசாசு எங்களை எப்போதும் போராடுவான். என் மனைவி எத்தனையோ நாள் கதவை பூட்டி விட்டு எலி விஷத்தை சாப்பிட்டு செத்து போக வேண்டும். நான் கதவை தள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே போன நாட்கள் உண்டு. இன்னொரு நாள் நான் என் வீட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி பல கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி ஆண்டவரே என்னை கொண்டு வந்த நாட்கள் உண்டு. இப்படி பல காரியங்களை அவ்வளவு அந்த காரியங்களை சொல்லும் போதே வேதனையா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம்.
1: சரி, அதுக்கு பிறகு எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாக சமாதான கேடலாக மாறி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சமாதானமாக சந்தோஷமாக இருந்ததா?
2: இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று ஒன்று உண்டு. இயேசு சந்திக்கிறது, அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்னேன், ஆலயங்களுக்கு அப்போ இப்போ போவேன் என்று சொல்லி. எல்லாருக்கும் ஆலயங்களுக்கு போகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நான் விரும்பியோ விரும்பாமலோ போய் ஆலயங்களில் போய் தூங்கிட்டு வந்தது உண்டு, பாதியில் எழும்பி வந்தது உண்டு, ஆலயத்துக்கு போய் பாதி ஆலயம் சர்ச்சு முடிஞ்சு சினிமாவுக்கு போனது உண்டு, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது உண்டு. ஆலயத்துக்கு காணிக்கை போட கொடுக்குற காசிலே படம் போன நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருந்த எனக்கு என் குடும்பத்தில் சமாதான மின்மையாக தான் இருந்தது. எப்போதும் சண்டை பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2014 December 27 என்னுடைய அறையிலே என்னை வந்து சந்தித்தார். இது ஒருவேளை உங்களுக்கு கேட்பதற்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். நம் தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். வேதத்திலே எத்தனையோ அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. எப்படி சந்தித்தார் என்றால், என்னை எந்த இடத்துல பிசாசு அடிமை பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை சுட்டி காட்டி, என்னவென்றால் உலகமும் அதன் ஆச இச்சையிலும் உழன்று கிடக்கிறாயே, உனக்கு பரலோகத்திலே இடம் உண்டா? உழன்று கிடப்பது என்பது பன்றி குட்டிகள் சேற்றிலே உழன்று கிடக்கும், அசுத்தத்திலே உழன்று கிடக்கும். அப்படி இந்த உலகத்தின் காரியங்களே நான் உழன்று கிடந்ததை சொல்லி என் அறையிலே அவருடைய சத்தம் கேட்டது, கேட்டு என்னை விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணி வேலை ஆகும்போது என் அறையிலே எனக்கு சமாதானத்தை கெடுத்து விடுவான் பிசாசு. பல நேரம் நாங்கள் படுத்து கிடக்கும் போதே சண்டையிடுவோம், நானும் என் மனைவியும். அன்னைக்கு நல்லா காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கி எழும்பினேன். எழும்பின உடனே எனக்கு உடம்பிலேருந்து ஏதோ போனது போல இருந்தது. அது நீங்கள் கேட்கலாம், என்னது போச்சுதுங்க அப்படின்னு. இருதய பாரம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோ தெரியல பிரதர், அழுத்தமாக இருக்குது, டென்ஷனாக இருக்கு, டிப்ரெஷனா? டிப்ரெஷன் என்று ஒன்றே இல்லை, சாத்தான் தான் டிப்ரெஷனை கொண்டு வருகிறவன். மன அழுத்தத்தை கொண்டு, பணம் இருந்தா மன அழுத்தம் போயிருமா? அப்படின்னா என்ன பாருங்க, எனக்குள்ள பணம் இருந்தது, எனக்கிட்ட எந்த கவலையும் இல்லை. பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள்ல. ஆனா சமாதானம் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது என்றால், எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்து ஒரு காற்றிலே நடக்கிறது போல இருந்தது, நல்ல சமாதானமா இருந்தது. யாரோ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. அன்னைக்கு நைட், அடுத்த நாள் நைட்ல ஒரு காரியம் நடந்தது. என்னைக்கும் என்னை சந்தித்து என்னை பிரச்சனைக்குள்ளே ஆழ்த்துகிற சர்ப்பத்தின் ஆவி எனக்கு, அது ஒரு ஏவல் ஆவி, பில்லி சூன்யத்தின் ஆவி, என்னை கொன்று போட வேண்டும் என்று செய்வனை பண்ணி வைக்கப்பட்ட ஆவி. அதே அதனுடைய திட்டம் என்னன்னா, இருதயத்தை பாரப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வந்து சாக வேண்டும் என்பது. அது என்னை அட்டாக் பண்ண வருகிறது. என்னை சுற்றிலும் ஒரு அக்னி வேலி போடப்பட்டிருக்கிறது, அதுல நான் இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு பட்டியத்தை வைத்து ஒருவர் அந்த சர்ப்பத்தை 2 துண்டாய் வெட்டி போடுவதை நான் பார்த்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் என்னை அழகாய் ஆச்சரியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தி வருகிறார்.
4: ஓகே, நீங்கள் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது சினிமா.
2: ஆமாம், கண்டிப்பாக
4: வந்த ஸ்டார்டிங்லேருந்தே சினிமா தான் உங்களை பாதிக்கும்.
2: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
4: அதனால தான் உங்களுடைய பாதைகள் ஆண்டவருக்கு வர முடியும்.
2: கண்டிப்பாக.
4: இப்போ சினிமா பொறுத்த மட்டும் இப்போ நாடு எடுத்துகிட்டா பார்க்காதவங்களே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, நல்லது எடுத்துட்டு கெட்டதை நம்ம விட்டு விடலாம், அதில் என்ன பாவம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க.
2: போதகர் ஐயா, சினிமா என்பது இன்னைக்கு எல்லாரும் பாக்குறாங்களே, இதை இதை இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா, சில போதகர்கள் கூட சினிமா பார்ப்பது தவறில்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சினிமா ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. மாம்ச இச்சையை தூண்டுகிற யாவுமே பாவம்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை சுகந்தரிப்பான் என்று இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். என்ன, நாம் பாதிக்கப்பட்டதுனாலே சினிமாவில் என்ன பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய ஒரு சரீரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. இந்த உலகத்திலே திருமண பந்தம் மாத்திரம்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. மற்ற ஒரு ஆண்மகன் இன்னொரு ஸ்திரீயுடைய சரீரத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஆணின் ஒரு அந்தரங்கத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. இது ரெண்டையும் இதை செய்ய தூண்டுகிறது தான் மெயினா சினிமா. அடுத்தது காதல். காதல் என்றால் வேதம் அங்கீகரிப்பதில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காதல், வன்முறை. பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கத்தி எடுத்து விரட்டி கொல்லுகிறது. அவர்களை கேட்டால் சொல்லுகிறார்கள், இந்த திரைப்படத்தின் பாணியிலே நான் இதை செய்தேன். அது மாதிரி களவு செய்யறது, அடுத்தவர் மனைவியை கொள்கிறது, இப்படிப்பட்ட அடுத்த மனைவியை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிறது தான் அந்த சினிமா. அடுத்தது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். அதை கொஞ்சம் அதை விளக்குவது அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாலிபத்தில் ஒரு சிறைவு திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று. சினிமாலே ரொம்ப மோசமான காட்சிகளை காட்டப்படுகிறது. அதை நீங்கள் விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அதை விட்டாதான் உங்களுக்கு சமாதானம் வரும். அதான் உண்மை.
4: சரி, முதலாவது உங்க பிரச்சனைகள் இருக்க டைம்ல உங்க மனைவி உங்களை கொல்லணும்னு அவங்களுக்கு எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு மனைவியை கொல்லணும்னு சொல்லி உள்ள எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான். இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க உடம்பு எப்படி சமாதானமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்தது?
2: ஆமே, நல்ல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. முன்னாடி வெளிச்சம் வரும்போது இருள் போயிரும். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எங்கள் வீட்டிலே நல்ல சமாதானம் உண்டு. எப்போது ஒரு சாத்தான் சில சச்சரவுகள் சண்டைகளை கொண்டு வந்தாலும் உடனே தெரிந்துவிடும், இது சாத்தான் கொண்டு வருவது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைக்கு நான் என் மனைவி எங்கள் 2 பிள்ளைகளுமாக சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம்.
4: சரி, இப்போ இதெல்லாம் மாறி வந்து ஆண்டுகிட்ட வந்துட்டீங்க, ஊழியம் செய்யணும் எப்படிங்கிற அப்படின்னு ஒரு டெண்டன்சி எப்படி உங்களுக்கு வந்தது? அது யாராவது கைட் பண்ணுறாங்களா பண்ணாங்களா அப்படிங்கிறத பேசுகிறேன்.
2: நான் இப்போ இது கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டிய பகுதி, கொஞ்சம் விரிவான பகுதி, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நீங்கள் நல்ல கவனமாய் இதை கேளுங்கள். ஊழிய வளைப்பு என்பது ஒரே நாளிலே வந்துவிடவில்லை. நான் சொன்னேன், 27 2014 எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. யாருக்குமே அதை கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என் தகப்பனாரை குற்றப்படுத்தும்படியாய் நான் சொல்லவில்லை. அவர் ஒரு நாள் சொன்ன காரியம், டேய், நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு 4 முழ கயிறில் நீ தொங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லி, அது அவர் என் மேல் வைத்த பாசத்தினால் வியாகுலத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாரும் இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியல. நான் என் மனைவி வீட்டாரிடம் சொல்வேன், என் மனைவி யார்ட்டையாவது சொல்வா, அந்த மனிதன் பேசியும் என்ன செய்யலை, எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியல. அப்போ எனக்குள்ள நல்ல சமாதானம் வந்து விட்டது. இந்த இப்போ ஐயா கேட்டாங்க, ஊழியம் எப்படி வந்தது என்று சொல்லி. இப்போ நல்ல கவனமாக கேளுங்க, இந்த ஊழியம் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த 2015 நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு ஆராதனைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை போதகர் என்னை நோக்கி கை நீட்டி இப்படியாக சொன்னார். நான் அது வரைக்கும் ஜபம் பண்ணினதே இல்லை. அன்னைக்கு என் ஆவியின் உந்துதலினாலே நான் பயங்கரமாய் கைகளை உயர்த்தி ஜபிக்கிறேன். அந்த போதகர் சொன்னார், அந்த சகோதரர் கைகளை நீட்டி ஜபிக்கும் போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி. என் மனைவி என்னை பார்த்து நகைத்தாள். ஓ, இவருக்கே உங்களுக்கே பிசாசுக்கு போராட்டம், நீங்கள் ஜோம் பண்ணால் பிசாசு ஓடுதாக்கும் அப்படின்னு சொல்லி நகைத்தாள். நாங்களும் வீட்டுக்கு வந்து விட்டோம். நல்ல சமாதானத்தோடு சென்னை பட்டணத்துக்கு நேராக ஒரு 4-5 திரும்பி போனோம். இதை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் இருதயத்தை தான் வாஞ்சித்து தேடி வருகிறார், பிசாசும் அந்த இருதயம்தான் வேணும். நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். எப்போதும் போய் என்னுடைய ஆஃபீஸ் அறையில் லெட்ஜர்லாம் வரவு செலவு இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கிற மாத்திரத்திலே எனக்கு அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்ப்பதுக்கு ஒரு வாஞ்சை இல்லை எனக்குள்ளே. முன்னமும் ஒரு அழுத்தம் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு சமாதானம் இருக்குது, ஆனால் இப்போவும் ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. உடனே யாரோ ஒருவர் இருதயத்துக்குள்ளே, தனி அறைக்கு போ, தனி அறைக்கு போ அப்படி என்று பேசுகிற ஒரு சத்தம் எனக்குள்ளே துணிக்க ஆரம்பித்தது. உடனடியாக நான் என்னுடைய ஒரு அறையிலே போனேன். ஒரு நாளும் நான் அப்படி ஜபித்ததே கிடையாது. தேம்பி தேம்பி ஒரு குழந்தையை போல அழுது ஜபிக்கிறேன். ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று உண்டு. அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அது சில பாவ காரியங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நேரம் நான் பார்த்த காட்சி என்ன என்றால், எனக்கு கர்த்தருடைய கிருபையினால தேசத்திலே நடக்கிற சில காரியங்கள், இல்லைன்னா நடக்க போற காரியங்களை அப்படியே கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் ஒரு ஓரினை சேர்க்கை பாவத்தினாலே வருகிற ஒரு வியாகுலத்தை குறித்து எனக்கு காட்டுகிறார் கர்த்தர். எனக்கு மிகுந்த பாரம் கொள்ளுகிறது. எனக்கென்று நான் ஜபிக்கவில்லை. என்னுடைய இருதயம் யாரையோ நாடுகிறதை எனக்குள்ளே உணரப்படுகிறது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு வசனம் வந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு வீட்டிலே நீங்கள் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 19 அதிகாரம். எல்லாருக்கும் ஒரு வசனத்தின் மூலமாய் எனக்கு 2 வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19:19-20 வசனங்கள். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இப்ப இந்த வசனம் கொடுத்தோடனே எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. ஆனா நான் அப்படியே கண்களை மூடி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பாவத்திலும் சாபத்திலும் நீ இருந்தாய், நீ என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். இதே போல எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ என்னை அறிவித்து அவர்களை என் அண்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். இன்னொன்று, என்னை பின்பற்றி வா அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. இன்னொன்று, சாலோம் விடுதலையின் ஊழியங்கள் அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக வசனங்கள் எனக்கு நேராய் வர தொடங்கினது. எந்த பகுதியில் இந்த வசனம் இருக்கென்று தெரியாது. நான் சொன்ன போனால் ஒரு சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள் ஜாக்சன் என்று என்கிட்ட ஒருவர் அந்த நாட்களில் சொன்னால், நான் நேரே அட்டவணையை திருப்புவேன், எந்த நம்பரில் சங்கீதம் வரும் என்று. அதுதான் என்னுடைய பைபிள் ஸ்டாண்ட். சச் எ புவர் ஸ்டாண்டர்ட். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் அழகாய் ஊழியத்துக்கு அழைத்தார். அழகாய் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஐயா கேட்டதற்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன். 3 நாட்கள் என் சமூகத்திலே கடந்து வா அப்படி என்று ஒரு இருதயத்தில் ஒரு சத்தம். நான் மிகுந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவன். எனக்கு உபாசம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆண்டவர் என்னை அழைத்தார். உடனடியாக நான் என் வாகனத்தை எடுத்து விட்டு, நான் சொல்வதிலே ஒரு இம்மி கூட பொய்யோ கூட்டி குறைத்தோ பேசவில்லை, நான் என் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது, இதை நீங்க நம்புகிறவர்கள் நம்புங்கள், நம்ப முடியாதவர்களுக்கு நான் பாத்திரம் இல்லை, இது நம்பிதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு சம்பவம். என் ஸ்டியரிங் தன்னால லெப்ட் பக்கம் திரும்புகிறது. என் பிரேக் யாரோ அப்ளை பண்ணுகிறது. நான் போக நினைத்த திசை வேறு, அது திரும்புகிற திசை வேறு. நான் வண்டியிலே ஏதோ ரிப்பேர் ஆயிட்டோன்னு பயந்து விட்டேன். கர்த்தர் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்திற்கு போ அப்படி என்று சொன்னார். அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல கண்ணீர் வடித்து ஜபித்த நிமிடமா இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன் என்று சொல்லி. முதலாக அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை சென்னை பட்டணத்திலே தந்தார். அது ஒரு பெரிய ஒரு காரியமா. இப்படி ஆண்டவர் தன்னுடைய அனுபவங்களை சில எனக்கு உள்ளே வைத்து சில ஊழியத்தின் பாதையிலே. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு வயிற்று வலி இருக்கென்றால் எனக்குள்ளே ஒரு சில செகண்ட் அதே போல ஒரு வயிற்று வலியை தருவார். பாண்டவர் சொல்வார், இதுதான் இவனுக்கு ப்ராப்ளம், இதை சொல்லி ஜபி இப்படி என்றெல்லாம் சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி என்னை தெளிவாக அழைத்து வந்தார். முழு நேர ஊழியம் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, தொழிலும் செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். அப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், நீ உலக ஆசையிலே மூழ்கி இருந்தவன், இன்னும் நீ தொழில் செய்வாயானால் என்னை விட்டு போய்விடுவாய், அதனாலே என்னை நீ பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி என்னை அழைத்தான். இதுதான் நான் ஊழியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு பெரிய காரியம்.
4: நல்ல ஒரு சாட்சி. இப்போ நீங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்திருக்கிறது ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம அப்படி சார்.
2: இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதானமான ஊழியம் என்றால், பில்லி சூனிய மாந்திரிக கட்டில் இருக்கிற குடும்பங்கள், எனக்கு யாரென்றே தெரியாது, யார் மூலமாவது யார் வீட்டுக்கோ ஜோம் பண்ண வருவேன், அங்கே யாரோது வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே வாங்க மார்த்தாண்டத்துக்கு வாங்க, அங்கே கருங்கல் வாங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். சாலோம் விடுதலையின், ரட்சிப்பின் விடுதலையின் கூட்டங்கள் என்று சொல்லி மணலிக்கரை வாழவளைமுக்கு பகுதியிலே ஒவ்வொரு நாலாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நடத்துகிறோம். அந்த கூட்டங்கள் எதற்கென்றால், அந்த கூட்டங்களிலே அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டோருக்குள்ளே நடத்தி அவர்களை சபைகளிலே போகும்படி அவர்களை நீ அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் காரியமாக இருந்தது. இப்படி நாங்கள் சென்னை பட்டணத்திலே செய்கிறோம், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே செய்கிறோம், இன்னும் பல கிராமங்களிலெல்லாம் போய் கூட்டங்களை நடத்தி பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் நடத்தி தெரு பிரசங்கங்கள் மூலமாக. இதில் இன்னொரு காரியம், முத்தான ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் அன்றைக்கு நைட் மரணம் தற்கொலை பண்ணி மரிக்க வேண்டும் என்றிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவருடைய பேர் ரமேஷ், நேராவளை பகுதியிலே இருக்கிறார். அவர் இன்னைக்கு சமாதானத்தோடு திருமணம் பண்ணி பிள்ளை. இது என்னுடைய என்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இன்னைக்கு செத்து போயிடலான்னு கூட நீங்கள் முடிவெடுக்கலாம். செத்து போய் விடாதீங்க. உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது, அது வீணாவதற்காக அல்ல. உங்களுக்கு என்ன, நாங்கள் துணை செய்கிறோம். உங்களுக்கு ஒரு ஜபம் வேண்டுமென்றாலோ, ஒரு கவுன்சிலிங் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் வழி நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதுதான் உண்மை.
4: அருமையான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க.
1: கண்டிப்பாக
4: அநேகர் உங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்வாங்க, ஜெயிப்பதற்காக பல காரியங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ உங்களை கேட்குற ஜனங்களுக்கு உங்களுடைய சாட்சியின் அடிப்படையில் ஒரு ரெண்டு நிமிஷம் சின்ன ஆலோசனையாக.
2: என்னை கேட்கிற என் விசுவாச பிள்ளைகளே, முதல்ல கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரியணும். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் இதை கேட்கலாம், இல்லைன்னா கர்த்தரை அறிந்த ரெண்டு வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இயேசு யார்? இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டு, அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏதோ இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியத்திற்காக இல்லை, இயேசு கிறிஸ்து வரவில்லை. நம்ம இருத்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்திலே நாம் சமாதானமாக இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும். என்னை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:19 இப்படி சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படுத்தக்கூடலாய் இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள், அது கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி. ஒரு வியாதியாக இருக்கலாம்,

0: நீங்க பரலோகத்தின் காரியத்தை தேடி இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை தேடும் போது உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியை தருவார். கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு சிறு ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கிறீர்களா, ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்களா, என்னை தாராளம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தருகிறேன் இறுதியிலே. நீங்கள் இப்போ என்னோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. வசனம் சொல்கிறது, எங்கே ஒன்றோ ரெண்டோ பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறோம் அங்கே நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே இருக்கிறேன். என் நாமம் பிரஸ்தாப பண்ணப்படுகிற எந்த ஸ்தலத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி அப்படியே இருக்கிற அறையிலே. ஒருவேளை ஒரு தற்கொலை நாவி, என்னை போல ஒரு தற்கொலை நாவியின் போராட்டத்திலே நீங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், பல போராட்டத்திலே இருக்கலாம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறையிலையும் கர்த்தர் கடந்து போவீராக, ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜபிக்கிறேன், பொல்லாத சத்ருவின் கையை எடு. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும், சமாதானத்தோடு இருக்க செய்யுங்க. கர்த்தர் நல்ல சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.
1: ஆண்டவர் பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுடைய பாதிப்பு சினிமாவினால் ஏற்பட்டது என்று சொல்லி நம்ம தெளிவாக கேட்டோம். சிறு வயது முதல்லே அந்த சினிமா பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நாளைக்கு பல காட்சிகள் வீட்டில், அதனுடைய சிந்தனை எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை இதுதான் ஆளுகை செய்து கொண்டது. இது நம்ம தான் அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகளே பாழாய் போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அப்படி இருந்த நம்முடைய மகனை ஆண்டவர் வேறு பிரித்து இன்றைக்கு தவறு சினிமா பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். அநேகருக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் சவுலை கூட பவுலாக மாற்றின கர்த்தர் மகனை மாற்றி இன்று தம்முடைய பணியிலே ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்கிற ஆண்டவர் பிள்ளை, நீங்களும் ஒரு வேளை சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு வேண்டும். சிலரெல்லாம் வீடுகளில் ரூம்ல எல்லாம் சினிமா நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு ஃபோட்டோ தான், தன்னுடைய தகப்பனுக்கு தாயாருக்க ஃபோட்டோ இருக்கிறதோ இல்லையோ சினிமா ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவும் பெண்களுடைய ஃபோட்டோக்களும் தான் இருக்கும். பாருங்க, அப்போ யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு வேளை அவர் சிட்டியாக இருந்தால் அப்படி ஆண்டவர் அந்த தெருவோரமாக நடந்து போய் கொண்டிருக்கிறாருன்னு வைத்துக்கணும். ஒரு கற்பனையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். எல்லா வீட்டிலிருந்தும் நான் நினைக்கிறேன் எல்லா வீட்டிலிருந்தும் சினிமா ஓடுகிற சத்தம் தான் அவர் கேட்டுட்டு போவார். எங்கேயாவது ஒரு வீட்டிலேருந்தாவது எஸ்எப்பா பாடுகிற பாட்டோ ஆராதனை பார்க்கும்போது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று சொன்ன. அப்படி உலகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படியான நானும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்காக, உலகத்தின் சுற்றின்பங்களுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட

உம்முடைய துருத்திலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5:10. இங்கிலாந்து நாட்டில் பிரதம மந்திரியாக இருந்த டிஸ்ரேலி ஒரு நாள் பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் எந்தவித ஆயத்தமும் இன்றி திடீரென ஒரு சொற்பொழிவாற்றினார். ஆனால் அது திடீரென பேசப்பட்டது என்றாலும் மிகவும் அருமையாக இருந்தது. அன்று அவருடைய பேச்சை கேட்ட ஒரு பெண் அவரிடம், ஆயத்தமின்றி திடீரென்று நீங்கள் பேசிய அந்த பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது, நாள் முழுவதும் அது என் மனதை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னார்கள். அதை கேட்ட பிரதமர், மேடம், திடீரென நான் பேசியதாக நீங்கள் சொன்ன அந்த சொற்பொழிவு என்னுடைய மனதில் 20 வருடங்களாக இருந்தது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அநேகரை பார்த்து இவர்கள் எவ்வாறு இவ்வளவு நேர்த்தியாக பிரசங்கிக்கிறார்கள், நேர்த்தியாக விளையாடுகிறார்கள், நேர்த்தியாக பேசுகிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவை ஒரே இரவில் வந்தவை அல்ல. படிப்படியாக அவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டபடியால் வந்தவை. ஏமி கார்மைக்கேல் அம்மையார், வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை அடைந்தவர்களை பார்த்து அதுபோல வாழ முடியவில்லையே என்று நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அவர்கள் படிப்படியாக தங்கள் சுயத்தை வெறுத்து சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க பழகி தங்கள் சுய நம்பிக்கையை வளர்த்து கொண்டதால் தான் இன்று அநேகர் போற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றனர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனும் பூர்ணமான முதிர்ச்சி நிலையை சனப்பொழுதிலே பெற்றுவிடுவதில்லை. படிப்படியாகத்தான் அதை அடைந்து கொள்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்த பின்பு அவர்களுடைய வெற்றியைத்தான் மனிதர்கள் பார்க்கிறார்களே ஒழிய, அவர்கள் அந்த முதிர்ச்சி நிலைக்கு வர எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. மேய்ப்பனாய் இருந்த தாவீது ஒரே நாளில் அரசனாகிவிடவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவன் தாவீதுக்கு பல பயிற்சிகளை கொடுத்தார். சிங்கத்தையும் கரடியையும் கொல்ல தாவீது கற்றுக்கொண்டார். வாத்திய கருவிகளை வாசிப்பதில் கைதேர்ந்தவனாக மாறினார். தாவீது இவற்றை தீவிரமாக பயிற்சி செய்ததால் சவுலின் சமூகத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மேலும் தாவீது தேவனோடு நெருங்கிய உறவையும் வளர்த்து கொண்டார். ஆகவேதான் தேவன் தாவீதை வர வர பலத்து போகச் செய்தார், நாளுக்கு நாள் விருத்தியடையச் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கலாம். அதற்கேற்ற பயிற்சியை ஜபத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்ந்து போய் இடையிலேயே நிறுத்திவிடாதிருங்கள். அப்பொழுது தேவன் நம்மையும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற்றுவார்.

0: உரிய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கடந்த வாரத்தில் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்தோம். நான் விசேஷமானவன் என்கிற ஒரு செய்தியை கர்த்தருடைய உள்ளத்தில் பதிய வைத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் விசேஷமானவன், நான் ஏன் விசேஷமானவன், என்னை படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நீர் எங்களோடு இருப்பதினால் நானும் உம்முடைய ஜனங்களும் இந்த பூமியில் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். பழைய ஏற்பாட்டிலே நம்மோடு கூட இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வாசம் பண்ணுகிற தேவன், அவருக்குள் சகல பரிபூரணமும் இருக்கிறது. அந்த பரிபூரணம் உள்ள தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் நமக்கும் எந்த குறைவும் இல்லாமல் பரிபூரணத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தேவன் அவர். ஞானம், கிருபை, இரக்கம், அவர் தான் நம்முடைய அட்வொகேட், அவர் தான் நம்முடைய ஃபேமிலி டாக்டர், அவர் தான் நம்முடைய ஜட்ஜு, அவர் தான் நம்முடைய வாரியர். எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர் எனக்குள் இருக்கும் பொழுது நான் விசேஷமானவனாக இருக்கிறேன். இது கற்பனை கதையல்ல, வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டிய நிஜம். ப்ராக்டிக்கலாக இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நான் விசேஷமானவன் என்பதை சொல்லிக்கொள்வதற்காக அல்ல, விசேஷமானவர்களாக வாழ்ந்து காட்டுவதற்காக தேவன் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக.